மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Tangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: ஆச்சு டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுன்னா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: மற்றும்
2: சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், நம்ம வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலேயே கொட்டிட்ட ஜூஸ.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இன்னும் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம

0: குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க, அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: தூவும் பூபழை நெஞ்சிலே, ஓ வாசமே சுவாசமே வாசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOPN சமுதாய வானொலி 107.8.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்தா ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys.

0: liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி வாங்க கேட்கலாம்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். வணக்கம் நேயர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்க போற தலைப்பு தன்னம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில எல்லாமே சாத்தியம்னு சொல்றது உண்டு. தன்னம்பிக்கை இருந்தா நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையை கூட நம்மளால ஜெயிக்க வைக்க முடியும். தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் நம்ம தன்னம்பிக்கை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம் சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி, கேக்கலாமா?
1: வணக்கம் நேயர்களே. எப்படி ஒரு வாகனத்துல அதனுடைய சக்கரங்கள் முக்கியமானதாக இருக்கும் முன்னோக்கி அந்த வாகனத்தை கொண்டு செல்வதற்காக, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்வதற்கான ஒரு ஆதாரமே நம்பிக்கை, தன் நம்பிக்கை. தன் மீது எவ்வளவு நம்பிக்கை நாம வச்சிருக்கோம், ஒரு காரியத்தை வந்து ஆரம்பம் செய்யும் பொழுது மனதுல எவ்வளவு தூரம் நம்பிக்கையான எண்ணங்கள் வளர்கின்றன, உதிக்கின்றன. என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை செய்ய முடியுமா? சின்ன ஒரு வார்த்தையினுடைய வித்தியாசம்தான், முடியும் அப்படிங்கிறதுக்கும் முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும். அப்ப இது ஒரு வார்த்தைன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, அது மனதில் எழக்கூடிய ஒரு எண்ணம். அப்போ ஒரு சின்ன ஒரு எண்ணத்துல ஒரு மாற்றத்துல நம்ம காரியத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு மனோ சக்தியினால அந்த காரியம் சிறப்பாக நிறைவேறும். முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தோட நம்ம காரியம் செய்யும் பொழுது கட்டாயமா அந்த முழு சக்தி அந்த காரியத்துல ஈடுபட வைக்க முடியாது. அப்போ அந்த காரியமானது முழுமையான வெற்றி பெறாமல் இருக்கக்கூடும். ஆகவே தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. தன்னம்பிக்கை இருப்பவர் பெரிய மலையை கூட அவருக்கு வந்து பாறை மாதிரி தான் தெரியுமா. வரலாற்றுல பார்க்கும் பொழுது மாவீரன் நெப்போலியன் அவருடைய படை தளபதிகள்லாம் ஒரு முறை எல்லாரும் படையோட போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய படையை சேர்ந்தவர்கள் சொன்னாங்களா, இந்த ஆல்ப்ஸ் மலையை வந்து கடந்து போகிறது ரொம்ப கடினம், நம்முடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் நம்ம கடந்து போறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொன்னாரா, இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் நெப்போலியன் சொன்னார், இம்பாசிபிள், தி வேர்ட் இம்பாசிபிள் இஸ் இன் தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொன்னாராம். முட்டாள்களுடைய அகராதியில தான் முடியாதுங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதன் பிறகு அவர் அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட, தன் நம்பிக்கையோட மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி எப்படி அவர் வந்து வெற்றி அடைந்தாருங்கிற வரலாறு எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா தோல்வி என்பது எப்போ ஏற்படுது தெரியுமா? மனம் தோல்வி அடையும் போதுதான். வெற்றி எப்போது கிடைக்கும்? மனதை தோற்கடிக்க முடியாத அளவிற்கு உறுதியாக வைக்கும் போதுதான். ஆகவே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்ன? சரி, நான் ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னா நான் தன்னம்பிக்கையோட செய்யறேன், தன்னம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி கூட இன்னும் தெளிவா நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். எதையுமே முழுசா பகுத்தறியாம பின் விளைவுகளையும் யோசிக்காம காரியத்துல உடனே குதிக்கிறது வந்து தன்னம்பிக்கை கிடையாது. தன்னம்பிக்கையில் நிதானம்ங்கிறதும் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புரிந்து கொள்தல், மென்டல் பேலன்ஸும் அதுல வந்து இருக்கு. இந்த ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் பொழுது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த காரியத்துல வந்து வெற்றிங்கிறது வந்து கிடைக்கும். அதனால தோல்விகள் நம்ம கண்டு நம்ம துவளவும் வேண்டாம். நாம நல்லா யோசித்து நம்ம காரியத்துல இறங்கும் பொழுது அந்த காரியம் சிறப்பா நடக்கும் பொழுது இன்னமும் நம்முடைய தன்னம்பிக்கை வந்து வளரும். இந்த ஒரு தருணத்துல தான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இமாலய மலைய உச்சே அந்த ஒரு பீக் ஆஃப் த மவுண்டனை ஃபர்ஸ்ட் டைம் போனவர் பற்றி தெரியும், எட்மண்ட் ஹில்லாரி அண்ட் டென்சிங். அப்போ அந்த ஹிலரி வந்து அவ்வளவு ஒரு முயற்சிகள் செய்து நிறைய தோல்விகளை வந்து அடைஞ்சிருக்காங்க, நிறைய அட்டம்ஸ். அப்போ ஒரு தடவையில் அவங்க தோல்வி அடைஞ்சு அவலஞ்ச் ஃபால்னால தோல்வி அடைஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. அப்போ அவருக்காக ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி வச்சிருந்த பொழுது அவர் வந்து பேசினார் எப்படி அந்த மலையினுடைய எக்ஸ்பெடிஷன் இருந்ததுன்னு. அப்போ அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஹிமாலய மலையினுடைய சித்திரம் வச்சிருந்தாங்க, ப்ளோ அப் பிக்சர். அப்போ அவர் அந்த ஹிமாலய மலையை பார்த்து சொன்னார், ஹே எவரெஸ்ட், யூ கேன் நாட் க்ரோ ஈவன் மோர் பட் ஐ கேன் க்ரோ அப்படின்னார். அதாவது, ஏ இமாலய மலையே, நீ வந்து வளர முடியாது ஆனால் நான் வளர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சை ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் எடுத்த முயற்சி வெற்றிகரமாக இருந்தது, அந்த இமாலய மலை உச்சி அடைந்தார். அதாவது, தன்னுடைய தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதுமே வளர்த்து கொண்டே தான் செல்ல வேண்டும். எந்த தோல்வியுமே நம்முடைய நம்பிக்கையை குறைக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் நாம் சாதனையை படைக்க முடியும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வோம், சாதனையாளர்களாவோம். நன்றி. ஓம் சாந்தி.
0: பிறர் உங்களை மதிக்கணும்னா நீங்க முதல்ல உங்களை மதிக்கணும், அதாவது நம்மை நாமளே மதிச்சுக்கணும். அந்த மாதிரி வெற்றி அடையறதுக்கு ஒரு சுலபமான வழி தன் நம்பிக்கை. நம்மளை நாமே நம்மளைன்னா அடுத்தவங்க எப்படி நம்மளை நம்புவாங்க? ஸோ தன்னம்பிக்கை வெற்றிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டிங்களா? உங்கள் வெற்றி உங்கள் தன்னம்பிக்கையில் தான் அடங்கி இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில் அடுத்தது தியானம்.
1: ஒரு சில நிமிடங்கள் தியானத்தில் அமரலாமா? சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனதில் எடுத்துக்கொண்டு எண்ணங்களாக அனுபவம் செய்து கொண்டே வாருங்கள். நான் விசேஷமானவன், இந்த உலகத்தில் என்னை போன்று இன்னொருவர் கிடையாது. ஒவ்வொருவருமே தனித்துவம் மிக்கவர்கள். எனக்குள் அற்புதமான சக்திகள் இருக்கின்றன. நான் நினைக்கும் காரியத்தை என்னால் அவசியம் செய்து காண்பிக்க முடியும். என்னிடம் அந்த மனோபலம் இருக்கின்றது. என்னால் எதையும் செய்ய முடியும். என் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. என்னுடைய செயல்களால் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பிறரும் மகிழ்ச்சியை அடைகின்றார்கள். என்னுடைய ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணமாக

0: என்ன நேயர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து நீங்களும் தியானம் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். வெற்றி பயணத்துக்கு தன்னம்பிக்கை ஒரு பெரிய டானிக்கா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நீங்க வெற்றி அடையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன கிளம்பிட்டீங்களா வெற்றி அடையறதுக்கான முயற்சிகள்ல இறங்கறதுக்கு? இந்த நிகழ்ச்சி வாழ்க்கை வாழ்வதற்கே. நாளைக்கு வேறு ஒரு தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இது MOP சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் அருணா மற்றும் சிஸ்டர் ரஞ்சனி.
1: வணக்கம்.
0: MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.

0: அப்போ தைக்கவே முடியாது. ஸோ எ ஸ்விட்ச் ஆன் டைம் சேவ்ஸ் 9. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெயிட்டிங். எக்ஸ்டர்னல் டைம் பேசிஸ் பண்ணி லுக் அட் இட், பீப்புள் வுட் ஹவ் கால்ட் யூ லெட் அஸ் சே அட் 11:30, யூ வுட் ஹவ் கான் தேர் அட் 11:20 இட் செல்ஃப். Maybe you are very punctual, but you may not be called inside by the concerned person till 11:45. So you'll be waiting. So these are all the main factors of time wasting. But when you try to prioritize, there are four aspects. It's called the matrix of time. One is urgent and important. The other one is urgent but not important. The third one is not urgent but very important. And the fourth one is not urgent, not important. So there are a lot of issues from morning to night. Many things that we'll be doing in our daily routine, let it be official or personal or even social life. We have four aspects of life: personal life, family life, social life and work life. But these four aspects are happening to every individual. So you need to understand and identify each aspect in your life, whether it is urgent and important. Supposing if it falls in that category, you need to attend to it immediately. It could be another category, not urgent but important. Then you can finish it before this today. Let us say before the day is over, it is not urgent but it is very important that you need to finish it today itself. But it is very, very urgent but not important. For example, you want some water, you want to go to the cafeteria, you want to go to the restroom. It may not be important to you, but it is very urgent. If you don't go immediately, something else will happen. So to avoid that, you need to take up that call also. That is why people say nature's call. So next one is not urgent, not important. So if you identify that, if it is not at all urgent, not at all important, you can do it when you have a small freeze of time. There could be some space during the day. At that time, you can finish it off. Or you can even push it to the next day if it is okay. So you need to identify, first of all, I just want to repeat the matrix of the time when you talk about prioritization. Number one is urgent and important. That is the first category. If it is urgent and important, we need to do it immediately at once. And if it is urgent but not important, there again you need to do it. But there is a case, not urgent but very important, you can push it to later part of the day. But if it is not urgent, if it is not important, you may not even do, or you can even delegate to somebody else. You may not do it. So that is how you must prioritize your time. Every minute is valuable. Every minute. That is why people used to say kaalam ponnanadu andha kaalathula sonnanga. But I tell you, things are changing nowadays. Ipo vandu gold price is fluctuating. Let us say I give you 2 kilos of gold. We have started this program, let us say around 2 o'clock or whatever. Can you come back and give me that 2 o'clock now? You can't give. So, na enna solrena, kaalam uyir ponrudu. Oru vaadi pona varadu. Our most respected Dr. Kalam has passed. Can we bring him back? We can't bring him back. So, kaalam eppadina uyir ponrudu. Adhanaala dhaan kaalan vandu thookin poitaan solrom. So, kaala. உன்னை காலால் உதைப்பேன் அப்படின்னார் பாரதியார். ஸோ காலம் அப்படின்றது என்னன்னா பொன் போன்றது அப்படின்றது. வி வாண்டட் டு சே இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ், பட் நவ் வி நீட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் மோர் தேன் தேட். இட் இஸ் ஜஸ்ட் லைக் லைஃப். இஃப் இட் கான் ஒன்ஸ், இட் கெனாட் பி ரெட்ரீவ்ட். லெட் இஸ் சே அந்த டைம் மட்டும் கிடையாது. வாட் எவர் வேர்ட்ஸ் தட் யூ அட்டர், நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு விட்ட வார்த்தை, வில்லிலிருந்து புறப்பட்டு விட்ட அம்பு, ஒரு பாட்டிலேருந்து இல்லை பாத்திரத்துலேருந்து கீழே விழுந்து விட்ட சிந்திய தண்ணீர், இட் கெனாட் பி ரெட்ரீவ்ட். இப்போ சொல்லணும்னா ஃபார் தி ப்ரெசன்ட் மொமெண்ட், இஃப் யூ ப்ரெஸ் தி ராங் மெசேஜ் டு சம்படி, ஒரு எஸ்எம்எஸ் போயிடுச்சுன்னா ரெட்ரீவ் பண்ண முடியாது, ஒரு மெயில் அனுப்பிட்டீங்கன்னா யூ கான் கெட் இட் பேக். அது மாதிரி சென்ற காலம் நமக்கு திரும்பி வரவே வராது. இட் கெனாட் கம் பேக். ஸோ இட் இஸ் கான், இஸ் கான். ஸோ யூ வில் ஹாவ் டு, யூ ஓன்ட் கெட் திஸ் டே டுடே, லெட் அஸ் சே 4th August, யூ ஓன்ட் கெட் திஸ் 4th August 2020, யூ வில் கெட் 4th August 2016 ஒன்லி. ஸோ time is such precious, we need to understand the importance of time.
1: Sir, a lot of people work in BPOs and companies related to business abroad, so they need to work in time shifts. In that case, how do people manage health and sleep as they don't follow regular bioclock?
0: Well, basically what happens is nowadays the world has become very, very small. உலகமே நம்ம உள்ளங் கையில் வந்திருக்குன்னு சொல்கிறோம். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் வித் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ லெட் அஸ் சே இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் யூகே ஆர் யூரோப், தே ஆர் 5.5 hours behind us. இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித்

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா we'll definitely you know, not spoil the air.
2: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: 7 πλη 8. நீங்க கேட்டுட்டு கதை பாயசம் வித் பாட்டி வித் மீ ஆர்ஜே தாரிணி அண்ட் ஆர்ஜே பூஜா ஆன் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.
1: பாட்டி நான் வெளில போயிட்டு வரேன் பாட்டி.
2: இடக்க நான் சாப்பிட்டு போமா கொஞ்சம்.
1: இல்ல பாட்டி நான் வெளில போய் பீட்சா வாங்கிக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம்.
2: இந்த பிசா பர்கர் அதெல்லாம் சாப்பிட்டானாக்க உடம்புக்கு கெடுதல் வயசுல ப்ராப்ளம் தான் உண்டாகும். நான் நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டு போடா கண்ணா.
1: என்ன பாட்டி நான் பீட்சா சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி.
2: பிசா எல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு சொல்றேன், திருப்பி திருப்பி அதையே ஏமா சொல்லிட்டு இருக்க.
1: ஆனா என்ன பாட்டி நல்ல டேஸ்டா இருக்குல்ல, எப்பயாவது ஒரு தடவை தானே சாப்பிடுறேன்.
2: என்ன டேஸ்ட், அதுல கண்டதெல்லாம் போட்டிருப்பா, அதெல்லாம் டேஸ்டாமா? நான் ஆத்துல நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போமா.
1: அப்படி என்ன ஸ்பெஷல் நீங்க வீட்டுல பண்ண சாப்பாடுல?
2: நான் நல்லா உனக்கு இலை வாழை இலை போட்டு நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போ.
1: சரி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: நான் வந்து சாம்பார், ரசம், பொரியல், காய கூட்டு, பாயசம் எல்லாம் பண்ணிருக்கேன்டா கண்ணா.
1: என் பாட்டி எப்பயுமே நீங்க இவ்வளவு வெரைட்டி எல்லாம் பண்ணுவேலா?
2: தினம் இவ்வளவுதாம்மா பண்ணுவோம். தினம் ஒரு கீரை சத்தா உடம்புக்கு நல்ல சத்து, அதனால டெய்லி ஒரு கீரை, ரெண்டு காய், ஒரு சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடணும்டாக்கண்ணா, அப்பதான் உடம்புக்கு நல்லா இதுவா இருக்கும்.
1: சாதாரணமா யாராவது வீட்டுக்கு வந்தா அப்ப என்ன
2: வீட்டுக்கு வந்தான்னா அப்ப வந்து வாழை இலை போட்டு முதல்ல வந்து சக்கரை போடுவோம். சக்கரை என்னன்னாக்கா ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் வாழைப்பழம் போடுவோம். அந்த வாழைப்பழம் வந்து டைஜஷன் ஆகும், சீக்கிரம் ஜீரணமாகும். அதுக்கப்புறமா வந்து சாதம், நெய், சாம்பார், கீரை, ரசம், அதுக்கப்புறமா ரெண்டு பொரியல், இதெல்லாம் பண்ணுவோம். வீட்டுல விருந்தாடிங்க வந்தானா எக்ஸ்ட்ராவா வந்து அப்பளம், வடை, இது மாதிரி எல்லாம் பண்ணுவோம்.
1: என் பாட்டி எதுக்கு பாட்டி பாயசம்? அதான் சக்கரை குடுக்கறேன்ல ஸ்வீட்டுக்காக.
2: ஸ்வீட்டுக்காக பாயசம் தான். பாயசம் வந்துட்டு வரவாளுக்கு வந்து ஸ்வீட்டு கொடுத்தாக்க அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்பவுமே யாரையான சாப்பிட கூட்டா ஒரு ஸ்வீட்டோட தான் சாப்பாடு போடணுமா.
1: என் பாட்டி பாயசம்ன்றே பாயசம் எதுக்கு பண்றேல, அதான் ஸ்வீட்டுக்காக தானே சக்கரைன்னு போடுறீங்க முதல்ல.
2: ஸ்வீட் வந்து ஆரம்பத்துல சக்கரை போடுறதுமா, பாயசங்கிறது கடைசியா கொடுக்கறது. அந்த பாயசம் எதுக்கோனாக்கா அது வெல்லம் போட்டு பண்ணுவோம். வெல்லம் வந்து இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதுல வந்து சக்கரை ஒன்றும் இருக்காது. அதனால பாயசம் வந்து வெல்லத்தை போட்டு பாயசம் பண்ணி அவளுக்கு இனிப்போட கடைசியா சாப்பாடு முடிச்சு இனிப்பு கொடுக்கறதுன்னு அது ஒரு சம்பிரதாயம். அதனால பாயசம் பண்றோம்.
1: இத்தனை லஞ்சுக்கு சாட்டா நீங்க அப்புறம் என்ன சாப்பிடுவேன்?
2: இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம்னாக்கா கார்த்தால வந்து 11 மணி 11:30 சாப்பிடுவோம். சாப்பிட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா திருப்பியும் வந்து தோட்டம், மாடு அப்படின்ட்டு போயிடுவோம். அதனால எங்களுக்கு வந்து இது ஒன்றும் டயர்டெல்லாம் ஒன்றும் தெரியாது. நல்லா ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் எல்லாருமே. நைட்டு 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுறதுண்டு எங்களுக்கு நல்ல பிரிஸ்காகவும் இருக்கும் உடம்பு.
1: அப்பா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா உங்களுக்கு? இந்த நடுவுல அப்படிலாம் எதுவும் சாப்பிட மாட்டேங்களா?
2: நடுவுல உங்களை போல இந்த காலம் மாதிரி நாங்க நொறுக்கு தீனி, காஃபி, டீ ஒன்னும் சாப்பிட மாட்டோம். ஆனா காத்தால எழுந்தக்க கொஞ்சம் மாதிரி பசியா இருந்ததுனாக்க ராத்திரியே சாதம் வடிச்சு அந்த தண்ணியை குத்தி வச்சிருப்போம். அதுல வந்து காத்தால எழுந்து கொஞ்சம் மோரை குத்தி உப்பு போட்டு அந்த நீராகாரம்னு சாப்பிட்டோம்னாக்க எங்களுக்கு அது 11 மணி வரைக்கும் பசியே இருக்காது. அது வந்து உடம்புக்கு நீராகாரம் வந்து உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு நல்ல ஹெல்த்துக்கு, அவ்வளவு நல்லது.
1: அப்போ அப்ப என்ன சொல்ல வரீங்க, அப்ப இந்த காலத்துலதான் நாங்க நடு நடுவுல சாப்பிட்டு நாங்களே எங்க வயத்தை
2: கேட்டுக்கிறோம். சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க கூடாது. இது மாதிரி நாங்க சாப்பிடற மாதிரி நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஹெல்த்தியா நல்லா இருக்கலாம்.
1: சரி பாட்டி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, சாதம் சாதம் நம்ம இவ்ளோ சாப்பிடுறோமே, அந்த சாதத்துல அப்படி என்ன பெனிஃபிட் இருக்கு?
2: அது பெனிஃபிட்னாக்க நாங்க வந்து அந்த காலத்துல எங்க வயல்லயே வந்து நெல் இருக்கும், நாங்களே ஆத்துல வந்து கைக்குத்தல் அரிசின்னு போட்டு அந்த கைக்குத்தல் அரிசியை பாலிஷ் பண்ணாம சாப்பிடுவோம். உடம்புல நல்லா சத்து இருந்தது. இப்ப வந்து எல்லாரும் வந்து மிஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரிசியை வந்து பாலிஷ் பண்ற வெள்ளையா இருக்கணும்னு பண்ற தொண்டு என்ன ஆகுதுன்னா அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடுறது. அதனாலதான் இந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் சத்தே இல்லாம எப்பப்பார் உடம்பு உடம்புன்னு நீங்க டாக்டர் குழம்பு, ரசம், அந்த மாதிரி ஒரு டை இருக்குமா? முதல்ல குழம்பு குத்தணும், அதுக்கப்புறமா வந்து காய்கறிகள்லாம் போடணும், அதுக்கப்புறமா வந்து ரசம் பாயசம் வடை இதெல்லாம் போடணும். இதுதான் கல்யாண சாப்பாடுனாக்க இதெல்லாம் தான்.

0: மெயின்
1: அப்பா, நம்ம வாழைல சாப்பாடுல இத்தனை சத்து இருக்குன்னு நீங்க சொல்லிதான் பாட்டி தெரியுது. என்னைக்குமே நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட். என் பாட்டி, இப்ப காய்கறிக்கெல்லாம் எரு போடணும்னு சொல்லிதான் நான் அத்தனை கெமிக்கல்ஸ் ஆட் பண்றேன். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணா?
0: அந்த காலத்தில் நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்துலேயே மாடு 4-5 மாடு இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மாடோட சாணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமாக போட்டு வச்சுருப்போம். அந்த சாணி காஞ்சதுக்கப்புறம் அந்த தோட்டத்தில் அந்த செடிகளுக்கெல்லாம் அதை தான் எருவாக போடுவோம். அதை தவிர வந்து தோட்டத்தில் வந்து ஒரு குழி பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற காய்கறி எல்லாம் நம்ம நறுக்கிற காய்கறி கழிவுகள், அதுக்கப்புறமா வந்து அந்த இது தோட்டத்தில் இலைகள் இருக்கும், அந்த இலை எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு வைப்போம். போட்டு வச்சாக்கா 2 நாளுக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் லேசாக மண்ணை போட்டு தண்ணி தெளித்த மண்ணுக்கா அதுலேயே மண்புழு வரும், அந்த தான் வரும். அது ஒரு 4 மாதம் அந்த மாதிரி மேலே மேலே போட்டு வச்சோன்னாக்கா அது நல்லா எருவாகும். அதை நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கும் போடுவோம். இந்த காலம் மாதிரி வந்து இந்த கெமிக்கல்லாம் போட்டு நாங்கள் காய்கறிகள்லாம் பயிரிட மாட்டோம். அதனால என்னன்னாக்கா உடம்புக்கு நல்ல சத்தோடு இல்லாமல் எந்த விதமான வியாதிகளும் வராது. அது கெமிக்கல் கடக்கிறதுண்டு தான் வியாதிகள்லாம் வருது. அது சுயமாகவே அந்த எருவெல்லாம் நம்ம போடுறதுண்டு காய்கறிகள் டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கு வந்து நல்ல சத்தாகவும் இருக்குமா.
1: பாட்டி, நீங்கள் அப்போவே சொன்னாங்கல்ல 5-6 நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரி தான் வீட்டில் வச்சுப்பீங்க.
0: ஆமாம்,
1: ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குமா பாட்டி?
0: அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ்னெல்லாம் அந்த காலத்தில் வந்து மாம்பழம் வந்து பலாப்பழம் அந்த மாதிரி தான் தோட்டத்தில் இருக்கும். எலுமிச்சம்பழம் சாத்துக்குடி இதெல்லாம் தான் இருக்கும். இந்த காலம் போல் பலவிதமான பழங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் அந்த பழங்கள் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவங்க அந்த காலத்தில் வந்து இந்த தர்பூசணி அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலான் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். வேறு விதமான பழங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுவே நல்லா நம்ம தோட்டத்தில் நல்லா எருவில் வளர்த்துண்டு நல்லா அந்த முலாம்பழம் அதெல்லாம் வந்து நல்ல சத்து நல்ல உடம்புக்கு நல்ல இது கொடுக்கும்.
1: என் பாட்டி, இப்போல்லாம் லேஸ் சிப்ஸ் பெப்சின் அப்படிலாம் இருக்கே, அந்த மாதிரி நீங்கள்லாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கா அந்த மாதிரி?
0: அதெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாதுமா. நம்ம தோட்டத்தில் வாழைக்காய் இருக்கும், அதனால அந்த வாழைக்காயை மாத்திரம் பறித்து சிப்ஸ் பண்ணுவோமே தவிர வேறு அந்த காலத்தில் வந்து வேறு இந்த மாதிரி சிப்ஸு இந்த ஜங்கு இதெல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோமோ. நாங்கள் வந்து கரெக்டாக 11 மணி 11:30 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டோன்னா அதுவே எங்களுக்கு நல்ல ராத்திரி 7 மணி வரைக்கும் தாங்கும். அதனால் நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டோம்.
1: அப்பா, நீங்க சொல்றத கேக்குறப்பே எனக்கு நீங்க வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி போடணும் போல இருக்கு. எனக்கு நீங்க வந்து பண்ணி கொடுப்பேல?
0: நான் பண்ணி அனுப்புறேம்மா.
1: சரி சரி, நீங்க அப்ப வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி கொடுங்க. ஆனா பாட்டி, நீங்க இப்படி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழையில சாப்பாடுல இத்தனை சத்து இருக்குன்னே தெரியுது. இன்னைக்குமே நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட்.
2: எவ்வளோ வீட்டில் இந்த மாதிரி அம்மா அப்பா சொல்லியோ இல்லை பாட்டி தாத்தா சொல்லியோ நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிடாம வெளில போய் சாப்பிட்றோம். நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளுக்காக பார்த்து பார்த்து காய்கறியெல்லாம் வாங்கி மெனக்கட்டு செஞ்ச சாப்பாடோட ருசி வேற எதில் கிடைக்கும்?
3: இப்போ கேட்டதுலேருந்து தான் தெரியுது, அந்த காலத்திலேயே நம்ம வீட்டு சாப்பாடை விட வேற எந்த உணவும் மேல் கிடையாதுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் இந்த வாரம் முழுவதும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பாசம் வித் பாட்டி ஆன் MOPCRS 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: வீட்டுல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது, சில இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: You are listening to MOP Community Radio 107.8.
1: Our society,
2: our radio,
1: our pride.
3: ஹலோ
4: ஹலோ,
3: இது கார்த்திகோட அம்மாவா?
4: ஆமா மேடம், யார் பேசுறது?
3: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
4: சொல்லுங்க மேடம்.
3: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
4: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
3: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
4: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
3: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸ கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டா ஆதவன் படத்துல மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமா எதுக்காக இங்க பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்த பத்தி நான் ரொம்ப டீப்பா ஃபீல் பண்றேன். ஏன்னா பப்ளிக்ல நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்றாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டா பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking dayu seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. இப்போ உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் ஆஜே தியாகா, ஆஜே தீக்ஷா. இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில ஒரு டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க்கிங் மிக திறமையான ஒரு மருத்துவரோட பேச போறோம். அவருடைய பெயர் டாக்டர் நிஷாந்த் ரவிச்சந்திரன். இவர் ஒரு மனநல மருத்துவர். பல என்ஜிஓல இவர் ஒர்க் பண்ணி பல மாற்றங்களை மக்களோட உள்ளங்கள்ல ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ தற்சமயம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாரு. இப்போ நம்ம இவர்கிட்ட கொரோனா மக்களோட மனநிலையை எப்படி எல்லாம் பாதிச்சிருக்கு, அதுல இருந்து எப்படி எல்லாம் மீண்டு வரலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம்.
4: சொல்லுங்க டாக்டர், சின்ன வயசுல இருக்கும் போது எல்லாத்துக்கும் நிறைய கனவு இருந்திருக்கும், அதே மாதிரி உங்க கனவு மனநல மருத்துவர் ஆகுறதா இருந்துச்சா? எந்த விஷயம் உங்களை வந்து மனநல மருத்துவராக இன்ஸ்பயர் பண்ணுச்சு?
5: எனக்கு சின்ன வயசுல எல்லாம் மனநல மருத்துவர் ஆகணுன்ற ஆசை இருந்தது கிடையாது. எம்பிபிஎஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சம்பவம், என்னோட நெருங்கிய உறவினர் வீட்டில் ஒருத்தருக்கு மனநல பாதிப்பு இருந்துச்சு. அதனால அந்த குடும்பமே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க மனநல சிகிச்சைக்கு போய் குணமானதுக்கப்புறம் அந்த வீட்டிலேயே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், திருப்தி வந்துச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட் தான் நான் மனநல மருத்துவம் எடுக்கணும்னு இன்ஸ்பயர் பண்ண விஷயம்.
4: ஆமாம் டாக்டர், இந்த மாதிரி லைஃப்பில் வந்து கஷ்டமான சம்பவங்கள் பார்க்கும்போது தான் வந்து இதை தடுக்கிறதுக்கு நம்ம உறுதியாக ஏதாவது பண்ணணும், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும். இப்போ நீங்களும் மக்களுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நிறைய சேவைகள் பண்ணியிருக்கீங்க. அதில் குறிப்பாக நீங்கள் என்ஜிஓவில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர்.
5: என்ஜிஓன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே மது போதை மறுவாழ்வு மையங்கள் இருக்குது, அங்கே நான் பார்ட் டைம் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா, மது போதை இல்லை புகையிலை போன்ற போதை பழக்கத்துக்கு தீவிரமாக அடிமையானவங்க இருப்பாங்க. தீவிரமான அடிமை அப்படின்னா வெளிநோயாளியே அவங்கள சிகிச்சை அளித்து குணமாக்க முடியாது, அதனால் அவங்களுக்கு உள்நோயாளியே அங்கே சிகிச்சை தேவைப்படும். அங்கே என்னுடைய பங்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனி பிரச்சனை இருக்கும், அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களோட குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை பணிச்சூழலாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேறு மனநல பாதிப்பு இருக்கலாம், மனப்பதட்ட நோய், மனச்சோர்வு நோய் இது மாதிரி ஏதாவது இருக்கலாம். இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி அதை சிகிச்சை அளிக்கிறது, மருத்துவ மருந்துகள் கொடுத்து சிகிச்சை அளிக்கிறது என்னுடைய பொறுப்பு. அதை தவிர வந்து அங்கே கூட்டு சிகிச்சை முறை இருக்கும், அங்கே குரூப் தெரப்பி நடத்துவாங்க, அங்கே கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து தினமும் பயிற்சிகள் நடத்துவாங்க, பிரார்த்தனையிலேருந்து தினம் நம்ம வெளியில் போனதுக்கப்புறம் வாழ்க்கையை எப்படி அணுகணும் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஒரு பிரச்சனையை வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற பல விஷயங்களை, திருப்பி மது போதைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லி தருவாங்க.
4: இது எவ்வளோ கடினமான வேலைன்னு நல்லாவே புரியுது டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கேள்வி, பெரும்பாலான மக்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. சில பேருக்கு அதோட மதிப்பே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால ஏன் மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட்னு மக்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா டாக்டர்?
5: ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். நம்ம இங்கே உடல்நலத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பல பேர் மனநலத்துக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம உலக சுகாதார நிறுவனத்தோட ஹெல்த்தை பற்றின டெஃபினேஷனை பார்த்தோம்னா, ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்னு, மென்டல் ஹெல்த்தையும் சேர்த்து தான் நம்ம ஹெல்த் இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மக்கள்கிட்ட மனநலம் பற்றின போதிய விழிப்புணர்வு கிடையாது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மாவட்ட மனநல திட்டம்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லா ஊர்கள்லேயும் முக்கியமாக பள்ளிகள் கல்லூரிகளில் குழுக்களாக சென்று மனநல மருத்துவர் மனநல ஆலோசகர் போய் மனநலம் பிரச்சனைகளை பற்றின அதோட அறிகுறிகள் பற்றி சொல்கிறது, அதுக்கான சிகிச்சை முறைகளை பற்றி சொல்கிறது, மனநலத்தை எப்படி பாதுகாக்கிறத பற்றி சொல்கிறது, இது மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விழிப்புணர்வு வந்து முன்னிருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வளர்ந்து வரத்தான் செய்யுது. கண்டிப்பாக மனநலம் வந்து முக்கியம்.
4: ரொம்ப சரியாக சொன்னீங்க டாக்டர். முந்திக்கு இப்போ விழிப்புணர்வு கொஞ்சம் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்தியன் சைக்காட்ரிக் சொசைட்டி ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண டேட்டா படி, இந்த பேண்டமிக் லாக்டவுனால மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால் அண்ட் அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன டாக்டர்?
5: ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்.

0: பேண்டமிக் காலத்தில் இது ஒரு புது நோய், இதுவும் உயிர்கொல்லி நோயாக இருக்குது, தீவிரமாக பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. இது இதை பற்றின நெகட்டிவான நியூஸ் நம்ம நிறையா கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெருங்கின வட்டத்திலேயே நண்பர்கள் உறவினர்கள் இவங்களாம் பாதிக்கப்படுறதையும் பார்க்குறோம், சில பேர் இறந்து போகிறதையும் பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த நோய் வர்றவங்கள தனிமைப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மனப்பதட்ட நோயை அதிகமாக்கியிருக்கு. முக்கியமாக இல்னஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம், நமக்கு ஏதாவது நோய் வந்துடுமோ அப்படிங்கிற மனப்பதட்ட நோய் இந்த பேண்டமிக்கில் கூடியிருக்குன்னு சொல்லலாம். லாக்டவுன் அப்படிங்கிறதுமே நமக்கு புது விஷயந்தான், அதனால் நம்மளோட இயல்பு வாழ்க்கை வந்து பெருசாக பாதிக்கப்படுது. பல பேருக்கு வந்து வேலை இழப்பு, அதனால் வரக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளிகள் கல்லூரிகள் இதுக்கு செல்ல முடியாத சூழல், அதனால் ஒரு பெரும்பாலானவங்களுக்கு சமூக வாழ்க்கை இல்லாமல் போயிடுது. சோஷியல் லைஃப், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது பேசிட்டு வர்றது இல்லாமல் ஆயிடுது. வெளியில் நம்ம பொழுதுபோக்காக பூங்கா இல்லை சினிமா இதுக்கு போக முடியாத சூழல் இருக்குது, சுற்றுலா செல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் தனிமையில் என்ன பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் கேஜெட்ஸுக்கு அடிமை ஆயிடுறாங்க. செல்ஃபோன், கம்ப்யூட்டர் இல்லை கேம்ஸு இல்லை சமூக வலைதளங்களையும் மூழ்கி கிடக்கிறது, இதனால் நிறைய பேர் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. சில பேருக்கு மனச்சோர்வு நோய் வருது. மெயினாக மன அழுத்தம், மனச்சோர்வு, மனப்பதட்டம் இந்த மாதிரி நோய்கள் வந்து இந்த பேண்டமிக் லாக்டவுன் காலத்தில் அதிகமாக நாங்கள் பார்க்குறோம்.
1: உண்மை டாக்டர், இந்த மாதிரி கொரோனா வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். நம்ம வீட்லேயே அடைஞ்சிருப்போம்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பதட்டமாக டென்ஷனாக தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம எல்லாரும் டெய்லி நியூஸ் கேட்குறோம், பார்க்குறோம். கோவிட்டை தவிர்த்து கூட நிறைய நெகட்டிவான டிஸ்டர்பிங் விஷயங்கள் டெய்லி நம்ம பார்வைக்கு வருது. அதை எப்படி நம்ம மைண்டுக்கு எடுத்துக்காமல் ஹேண்டில் பண்ணுறதுன்னு மக்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுங்கள் டாக்டர்.
0: நியூஸ் ஸோ நெகட்டிவ் நியூஸை நம்ம இப்போ நிறையா பார்க்குறோம். இப்போ இந்த பேண்டமிக் காலத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இன்ஃபோடமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறையா நியூஸ், நிறையா தகவல்கள் வந்து நம்மளை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடியெல்லாம் நம்ம நியூஸ்னா அதோட வழிகள் வந்து நமக்கு வந்து சேர வழிகள் வந்து ரெண்டு தான், ஒன்று நியூஸ் பேப்பர், இல்லைன்னா தினம் ஒரு அரை மணி நேரம் டிவியில் ஓடக்கூடிய நியூஸாக இருக்கும். ஆனால் இப்போலாம் நியூஸ் சேனல்ஸ்னே இருக்குது, 24 மணி நேரங்களும் நியூஸை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிற சேனல்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் யூடியூப்பில் நம்ம எந்த நியூஸ் சேனல்ஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகநூல்லையும் நியூஸ் வருது, வாட்ஸ்அப்லேயும் பல தகவல்கள் நியூஸ் பரிமாறிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதில் நேர்மறையான நியூஸும் இருக்கும், எதிர்மறையான நெகட்டிவ் நியூஸும் இருக்கும், பொய்யான நியூஸும் நிறையா இருக்கும். இது இவ்வளவு நியூஸ் நமக்கு கண்டிப்பாக தேவையே கிடையாது. நிறையா நெகட்டிவ் நியூஸை நம்ம பார்த்துட்டு ஹேண்டில் பண்ணுறதோட முடிஞ்சளவுக்கு நம்ம நியூஸ் பார்க்குறதே குறைச்சிக்கலாம். நியூஸ் வந்து தேவை தான், அது ஒரு நாளைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டா போதும், இல்லை ஒரு 10 நிமிஷம் நியூஸ் பார்த்தா போதும். தொடர்ச்சியான நிறைய தகவல்கள் நம்ம மூளையில் ஏற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மனசு, ஹியூமன் மைண்ட் எப்படின்னா ஒரு நெகட்டிவான விஷயம்னா அதை டக்குன்னு பிடிச்சிக்கிறோம், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணோம், திரும்ப திரும்ப அதை யோசித்து பார்க்கும். ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட நெகட்டிவான விஷயத்துக்கு மைண்ட் வந்து டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் பார்க்குறத கேட்குறத அதை டைமை நம்ம குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும்.
2: ஆமாம் டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி எப்பவுமே நெகட்டிவ் திங்ஸை மைண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கும். நாம் தான் கேர்ஃபுல்லாக எந்த மாதிரி நியூஸ் உண்மையானதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி டாக்டர் உங்களுக்கு. குழந்தைங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருந்தே பழகியிருப்பாங்க, ஆனால் திடீர்னு இந்த கோவிட்னால வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நிலமை வந்துடுச்சு. பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூட மீ டைம் இல்லாமல் அதிகமான நேரம் குழந்தைங்களோடயே சமாளிக்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி ஆக்கிறதுக்கும் குழந்தைங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டிப்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் டாக்டர்.
0: இந்த கோவிட் டைம்னால வெளியில் எங்கேயும் போக முடியாமல், ஸ்கூலுக்கு போக முடியாமல், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாமல், அக்கம் பக்கத்தில் விளையாட முடியாத சூழல் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு புதுசாக அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுலேயும் அவங்களால தொடர்ச்சியாக கவனம் செலுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இரண்டு குழந்தைகளும் அதுக்கு மேலே இருக்கிற வீடுகளில் கூட நிலைமை வந்து பரவாயில்ல, அவங்களுக்குள்ளேயே பிள்ளைகள் தான் விளையாண்டுக்கிறாங்க. ஒரு குழந்தை இருக்கிற வீடுகளில் தான் நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சமீப காலங்களில் அந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ள வீட்டில் மன அழுத்தம், மனச்சோர்வு அது மாதிரியான பிரச்சனைகளுக்கு சமீபத்தில் கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ஒரு பேரண்ட்டாவது நம்ம குழந்தையோட ஒரு குவாலிட்டி டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒரு பெற்றோருக்கு ஒரு பெரிய சவாலான விஷயமாக தான் இருக்குது. கோவிட் டைம்னால் வெளியில் போக முடியல, ஆனால் அவளை விளையாடுறதுக்கு மாடியை யூஸ் பண்ணலாம். மொட்டை மாடி இருந்துச்சுன்னா அங்கே போய் விளையாடலாம், பெற்றோர்களும் சேர்ந்து விளையாடலாம். இன்டோர் கேம்ஸ் நிறையா புதுசு புதுசாக சொல்லித்தரலாம், செஸ்ஸு, கேரம் போர்டு, இல்லை வேறு போர்ட் கேம்ஸு, கேட்ஜெட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மற்ற விளையாட்டுகளை வந்து அவங்களுக்கு கற்றுத்தரலாம். தோட்ட வேலைகள், தோட்டம் இருந்துச்சுன்னா வீட்டில் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, களை எடுக்கிறது, இல்லை உரம் போடுறது, விதைகளை நட்டு செடி வளர்கிறது பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தலாம். சில பிள்ளைகள் வந்து பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு, பேர்ட்ஸ் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு அதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதை பராமரிக்கிறது எப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கலாம். பிள்ளைகளை வந்து வீட்டு வேலைகள் வளர்க்குறதுக்கு இந்த நேரத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். வீட்டில் வந்து கழுவுன பாத்திரங்களை எடுத்து வைக்கிறது, இல்லை துணிகளை எடுக்கிறது, மடிக்கிறது, இந்த மாதிரியான வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம ஒர்க்கை ஷேர் பண்ணுறதுக்கு பழக்கி கொடுக்கலாம். வாய்ப்பு இருந்தால் க்ரியேட்டிவான வேறு பொழுதுபோக்குகள், டயக்ராம் ஆர்ட் வரைகிறது, அதில் ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் வாய்ப்பு இருந்தால் அதில் சேர்த்து விடுறதுக்கு பார்க்கலாம். குழந்தைகளோட நேரத்தை நம்ம கரெக்டாக என்கேஜ் பண்ணிட்டால் தான் பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்கிற அவங்களுக்கான அந்த மீட் டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பாக அது அந்த ஒரு மீட் டைம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். ஒவ்வொருத்தரும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து தினமும் கொஞ்சம் நேரமாவது செஞ்சால் தான் மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் இருக்க முடியும்.
2: ஆமாம் டாக்டர், முதல்ல நம்மளை நாமளே பார்த்துட்டு தான் அடுத்தவங்களை இன்னும் நல்லா பார்த்துக்க முடியும். சரி, அடுத்த கேள்வி டாக்டர் என்னென்னா, நம்ம டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அவங்கெல்லாம் குழந்தைங்களை சமாளித்து ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ப்ரெஷரைஸ்ட் அண்ட் டயர்டாக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அறிவுரை என்ன?
0: கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இது ஒரு புது விஷயமாக இருக்கிறதுனாலையும், டெக்னிக்கலாக வைஃபை யூஸ் பண்ணி நம்ம மொபைல் மூலமாகவே ஆப்ஸ் மூலமாக அதை செயல்படுத்த நிறைய பிராக்டிக்கலா ப்ராப்ளம்ஸ் சந்திக்கிறதுனாலையும், மாணவர்களை தொடர்ச்சியா கவனிக்க வைக்கிறதுல சிரமம் இருக்கிறதுனாலையும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கூடவே அவங்க வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்துட்டா அதை கவனிக்கிறதுலையும் ரொம்ப சேர்ந்து ரொம்ப அசதியாக ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதை கையாளுறதுனா கண்டிப்பாக கூட இருக்கிறவங்களோட உதவி இல்லாமல் இதை செய்ய முடியாது. இப்போ ஆசிரியர்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் தான் வேறு யாராவது பொறுப்பாக அவங்க குழந்தைகளை பார்த்துக்க ஒரு உதவியாக இருக்கணும். அதுபோக டீச்சர்ஸ் வந்து அவங்க வீட்டு வேலைகளோ குழந்தைகளை பார்த்துக்கிறது, வகுப்பு எடுக்கிறது, அதுக்கான குறிப்பு எடுக்கிறது, இதுக்கான நேரத்தை வந்து கரெக்டாக பிரித்து பயன்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். அது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு கற்றுக்கணும்.
2: ஆமாம், கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்துலேயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அடுத்த கேள்வி போயிடலாம் டாக்டர். நம்ம கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கோவிட் வந்துருச்சுன்னா ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒருத்தர் இன்னொருத்தரை எப்படி மோட்டிவேட் பண்ணி மென்டல் சப்போர்ட் கொடுத்துக்கலாம் டாக்டர்?
0: நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு கோவிட் வந்துட்டாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு லேசான ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிருது. இது காரணம் கோவிட் பற்றி நிறைய நம்ம எதிர்மறையான நியூஸை கேட்கறதுனால தான். அதாவது கோவிட் வந்துட்டாலே யாரும் இறந்து போகிறதில்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-85% பேருக்கு அது ஒரு லேசான ஒரு சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போயிருது. அப்புறம் ஒரு 10-15% பேர்த்துக்கு ஒரு லேசாக மருத்துவமனையில் சேர்க்குற அளவுக்கு சூழல் வரலாம், அதிலும் பெரும்பாலும் சரியாயிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நோய் வந்துட்டால் நோயாளியை தனிமைப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று வீடுகளை தனிமைப்படுத்துகிறாங்க, இல்லைன்னா கோவிட் கேர் சென்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல தனிமைப்படுத்துகிறாங்க. அதுவும் ஒரு மன உளைச்சலுக்கு பெரிய காரணமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே தனிமைப்படுத்திக்கிட்டாலோ கோவிட் கேர் சென்டரில் இருந்தாலுமே நம்ம உடலால் தான் பிரிஞ்சிருக்கோம் மற்றவங்களை விட்டுட்டு, மற்றபடி மனசால் எல்லாருமே இணைஞ்சுதான் இருக்கோன்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, தனிமையாக இருக்கிறவங்கட்டு நம்ம ஃபோனில் பேசணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பாசிட்டிவாக பேசணும். நோயோட அறிகுறிகளை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அது இல்லாமல் அந்த கோவிட் நியூஸை திரும்பி பார்க்கறது, இதெல்லாம் இந்த மாதிரி நேரங்களில் தவிர்க்கக்கூடியதாக இருக்கணும். இந்த தனியாக இருக்கிற நபர்கள் என்ன செய்யலாம், வேறு ஆரோக்கியமாக வேறு நல்ல புஸ்தகங்கள் வாசிக்கிறது, இல்லை பாட்டு கேட்க பிடிக்கும்னா பாட்டு கேட்கறது, சினிமா பார்க்கறது, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நினச்சி பார்க்கறது, எழுதி பார்க்கறது, இந்த மாதிரி ஆரோக்கியமான வழிகளில் செலவிடணும். கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்பிக்கை இழக்காமல் பாசிட்டிவாக பேசுறது இந்த நோயிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சுலபமான ஒரு விஷயமா இருக்கும்.
2: ஆமா டாக்டர், உண்மைதான். முக்கியமான விஷயம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமா கோவிட் பேஷண்ட்ஸ், அவங்க கூட பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இருக்காங்க, அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், உங்களுக்கான நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இப்போ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னு வரவங்களுக்கு, அதாவது டிப்ரெஷனா இருக்கட்டும், ஆங்ஸைட்டியா இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்க மெடிக்கேஷன் சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை தெரப்பி பண்ணுவீங்களா? எது ரொம்ப செயல் ஊக்க முடியாது டாக்டர்?
0: மனநல சிகிச்சைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது நோயோட தன்மையை பொறுத்து மாறுபடும், நோயோட தீவிரத்தை பொறுத்து மாறுபடும். பெரும்பாலும் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க வர்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக யாரும் பார்க்க வர்றதில்லை. ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம சொல்லக்கூடிய மன அழுத்தங்கிறது வந்து ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகிறது தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். இல்லை ஒரு வாழ்க்கையில் ஒரு எதிர்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யாரும் சைக்கியாட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஊரில் விழிப்புணர்வு கிடையாது. பெரும்பாலும் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க வர்றவங்க வந்து ஒரு மனச்சோர்வு நோய், நம்ம டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மனச்சோர்வு நோயோடு வருவாங்க, இல்லாட்டி ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லக்கூடிய மனப்பதட்ட நோயோடு வருவாங்க, இல்லாட்டி மனச்சிதைவு நோய், ஸ்கிசோஃப்ரினியா, இல்லை இருதுருவ மனநோய், பைபோலார் மூட் டிசார்டர், இல்லை என்ன சுழற்சி நோய், ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் போன்ற நோய்களுக்கு பார்க்க வருவாங்க. இது பெரும்பாலும் மற்ற மருத்துவர்கள் வந்து குடும்ப மருத்துவர் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கிறது மூலமாக தான் நோயாளி பெரும்பாலும் வருவாங்க. அவங்களுக்கு அந்த நோயோட தன்மையை பொறுத்து தான் சிகிச்சை அமையும். பெரும்பாலும் இந்த மனநோய்கள் எல்லாமே நம்ம மூளையில் ஏற்படக்கூடிய சில ரசாயன மாற்றங்களால் வரக்கூடிய பாதிப்பாக தான் இருக்கும். அதாவது சூழ்நிலையும் பிரச்சனைகளும் ஒரு இந்த நோய் ஏற்படுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கலாம், ஆனால் மூளையில் ஏற்படக்கூடிய சில ரசாயனத்துடைய சமநிலை தவறுதல் தான் இந்த நோய்களுக்கான காரணமாக இருக்கும். அதனால் இதோட சிகிச்சை முறையில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மருந்துகள் தான் இருக்கும். 95% அந்த மருந்துகள் தான் பிரயோஜனமாக இருக்கும். கூடுதலாக இந்த நோயாளியை எப்படி கையாளணும், என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது போன்ற சின்ன சின்ன ஆலோசனைகளும் நோயாளிக்கு வழங்கப்படத்தான் செய்யும். மருந்து சிகிச்சைகளை பொறுத்தவரைக்கும் நிறையா தவறான நம்பிக்கைகளும் நிறையா உண்டு. அது மனநல மருத்துவர்கிட்ட போனால் வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி தூக்க மருந்துகள் கொடுத்து தூங்க வச்சுருவாங்க போன்ற தவறான நம்பிக்கைகள் உண்டு. தூக்கத்துக்கு மருந்துகள் கொடுத்தாலும் அதை ஒரு குறுகிய காலம்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டிடுவோம். பெரும்பாலும் மனநிலையை மாற்றக்கூடிய மருந்துகள் தான் கொடுப்போம். அது சில மாதங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கரெக்டாக சாப்பிட்டு வந்தால் நோயிலேருந்து முழுசாக குணமடைஞ்சு நல்லாகிற மாதிரி செஞ்சிடலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர். அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னு சொன்னாலே எல்லாரும் ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறாங்க, நம்மளை டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றாங்க சொசைட்டில. இப்படி நடக்காம மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை எப்படி நம்ம நார்மலைஸ் ஆக்குறது டாக்டர்?
0: இந்த மனநல பிரச்சனைகள் பற்றின ஒரு ஸ்டிக்மா வந்து நம்ம சமூகத்தில் இருக்குது. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை அவங்க குடும்பத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் நம்ம சமூகத்தில் இருக்குது. அதனாலேயே என்னன்னா, பல மனநல பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனைக்கு வர்றதுக்கு மக்கள்கிட்ட ரொம்ப தயக்கம் இருக்குது. அப்படி தயக்கப்படுறதுனால ஒரு மனநல பிரச்சனை ஒரு ஆரம்ப நிலையிலே கண்டறிய முடியாமல் முத்துனதுக்கப்புறம் லேட்டாக வரக்கூடிய நிலைமை இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட ஒரு நம்பிக்கை தான். அதாவது மனநல பிரச்சனைங்கிறது தன்னுடைய ஒரு பர்சனல் ஃபெயிலியராக பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதாவது நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த தயக்கமும் இல்லாமல் அதை வெளியே சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் தனக்கு சக்கரை நோய் இருக்குன்னா அதை தைரியமாக வெளியில் சொல்லுவார், எனக்கு சக்கரை நோய் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு மனநல பிரச்சனை இருக்குது, ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார், இல்லை மனப்பதட்டம் அது, இல்லை மனச்சோர்வு இருக்குது அப்படின்னா அதை வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அது காரணம் என்னென்னா, நம்ம மனசுங்கிறது நம்மளோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் அது தன்னோட தோல்வியாகவும் பார்க்க பழகியிருக்கோம். ஆனால் உண்மை நிலைமை வந்து அப்படி கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, மனசுங்கிறது முழுசாக நம்ம கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் நம்ம உடம்புல ஒரு பகுதி மாதிரி தான். நம்ம மனசுங்கிறது எங்கே உடம்புல இருக்குன்னா, நம்ம மூளையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் தான் நம்ம மனசாக செயல்படுது. உடம்புக்கு எப்படி ஒரு நோய் ஏற்படுதோ அது போலவே மனசுக்கும் நோய் ஏற்படலாம். நம்ம மனசுன்னு சொல்லக்கூடிய அந்த மூளையின் பகுதியில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள்னால பெரும்பாலும் மனநல பாதிப்பு ஏற்படுது. இதை பற்றின விழிப்புணர்வை நம்ம மக்கள்கிட்ட ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மனநோய் வர்றதுக்கான காரணங்களை பல மூல நம்பிக்கைகள் இருக்குது.

0: முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ப்ரொடக்டிவாக நம்மளை ஆக்கியபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் என்னென்ன நேர்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர்.
1: இந்த லாக்டவுன் காலத்தை நம்ம ஆரோக்கியமாக சமாளித்து கடந்து போகிறதுக்கு டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முதல்ல முக்கியமாக தெரிகிறது உடற்பயிற்சி. அது எதுவாக வேணால் இருக்கலாம், ஒரு நடைப்பயிற்சியோ இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை வேர்க்கிற மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறதோ, அது ஒரு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் தினம் செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது அப்படி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளையிலேயே என்டார்ஃபின்ஸ்னு சொல்லக்கூடிய நல்ல ரசாயனங்கள் இருக்குது, அது சுரக்கும். அது வந்து நம்மளை மனச்சோர்வு அடையாமல் பார்த்துக்கிறோம். ஸோ அதை ஒரு முக்கியமான பழக்கமாக நம்ம கொண்டு வர பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவை வந்து தூக்கம். அது நைட்டு இரவு தூக்கத்தை கெடுத்து வேறு எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காமல் தினம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 முதல் 8 மணி நேரம் இரவு தூங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மூணாவது, நமக்குன்னு ஒரு தினம் ஒரு 1 மணி நேரமாவது நம்ம பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு ஒதுக்கிக்கணும். அது மாதிரி தினம் வேலை இருக்கும், வீட்டு வேலைகள் அதெல்லாம் இருந்தாலுமே ஒரு மணி நேரமாவது நமக்குன்னு ஒதுக்க பார்க்கணும். அந்த சமயத்தில் நமக்கு மனசுக்கு நெருக்கமான விஷயங்களை செய்கிறது பார்க்கணும். அது தோட்ட வேலை பார்க்குறதா இருக்கலாம், இல்லை புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை பாட்டு கேட்குறது, இல்லை வேறு க்ரியேட்டிவாக வேறு ஏதாவது செஞ்சு பார்க்குறது, படம் வரைகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம குறைஞ்ச ஒரு மணி நேரம் நமக்குன்னு ஒதுக்குற மாதிரி பார்க்கணும். நாலாவது, நம்ம தனிமையாக இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் அட்லீஸ்ட்டு ஃபோன் மூலமாவது நம்ம நண்பர்கள் உறவினர்கள் அவங்ககிட்ட பேசுறதுக்கு, நலம் விசாரிக்கிறதுக்கு, வேறு பிரச்சனைகள் இருந்தால் அதை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை விட்டுறக்கூடாது. சோஷியல் லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அஞ்சாவது, நம்ம கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்க பார்க்கணும். ஸ்மார்ட் ஃபோனில் கேம்ஸோ இல்லை சமூக வலைதளங்களில் ரொம்ப யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கிட்டால் நல்லது.
0: ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெட்யூல்லேருந்து டைம் ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்காக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறையா டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கூட கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இதை கேட்டு மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம்.
1: தேங்க்யூ.
0: இத்துடன் இந்த பகுதி அறிந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளும் என்ற நிகழ்ச்சி முடிவடைகிறது. இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜி தீக்ஷா மற்றும் ஆர்ஜி தியாகா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இந்த இன்டர்வியூ பத்தி ஃபீட்பேக் கொடுக்க MOPCRS@gmail.com என்ற இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு தெரிக்கட்டக்கு

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏமா போனா
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாமல் எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்குது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுதுறியா முதல்ல, லேடிஸ் இடம் விடுங்க. தெரியல, ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னால வந்து எழுந்து நிக்க வேண்டியதானே? அதை விட்டு வண்டி கிளம்பதுக்கு அப்புறம் கத்திட்டு இருக்க, சீக்கிரம் இறங்குமா.
2: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ் ஆட்டோ ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: ஆரோக்கியமே சிறந்த பரிசு, உணவே மருந்து.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி சமுதாய வானொலியில பல பல புதிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், சமுதாயத்திற்காக இவர்கள், மனசாட்சி பேசுகிறேன், ஆலோசனை நேரம், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். அந்த வகையில உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம வந்து கேட்டுக்கிட்டே வரோம். இந்த உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஹோட்டலுக்கு போனாலே வந்து இந்த ஹோட்டல்னா இந்ததான், ஒரு ஹோட்டல்ல வந்து ரவா தோசை போய் தேடி சாப்பிடுவாங்க, அதே மாதிரி இன்னொரு ஹோட்டல்ல போய் ஒரு ஊத்தப்பம் சாப்பிடுவாங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ரைஸ் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலுக்கும் தேடி தேடி போய் அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நம்ம அந்த உணவுல இருக்கிற ருசியை தான் பாக்குறோமே தவிர அதுல எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து உணவிலேயே மருந்து நிறைய இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து நாம தினசரி கண்டிப்பா புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே இருக்கிற உணவு தான் வந்து சரி விகித உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம சாப்பிடுற இந்த தென்னிந்திய உணவுகள், குறிப்பா தமிழ்நாட்டுல சேர்ந்த இந்த உணவு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நாம சாப்பிடுற இந்த உணவுல வந்து இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நடமாடுறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு சக்தி கொடுக்கறது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ், இந்த புரோட்டீன் வந்து சாம்பார், பருப்பு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துப்போம், நிறைய வகையான காய்கறிகள் சேர்த்துப்போம், தேங்காய் போட்டு ஒன்னு, பருப்பு போட்டு ஒன்னு, கூட்டு மாதிரி ஒன்னு, இது எல்லாத்துலயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நம்மளோட தென்னிந்திய உணவு வந்து ஜூசஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அப்படியே வெட்டி வேக வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரசம் நம்ம சாப்பிடறது வந்து ஜீரண சக்திக்காக, அதே மாதிரி நம்ம உணவுல சேர்த்துக்கிற நெய்யோ இல்ல கடைசியா சாப்பிடுற தயிர் சாதமோ, இது ரெண்டுத்திலயுமே வந்து ஃபேட் நிறைய இருக்கு. ஃபேட் இஸ் அகெயின் ஃபார் எனர்ஜி, நம்ம அன்றாட வாழ்க்கையில நல்லா வேலை செய்யறதுக்காக இதுல இருந்து நமக்கு ஃபேட் கிடைக்குது. சோ இந்த மாதிரி இப்போ வந்து நார்மலா நம்ம சேர்த்துக்கிற பாயசம், அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு விருந்துக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து வாழைப்பழம் வைப்பாங்க, இல்ல எல்லா வகையான பழத்தையும் வந்து வெட்டி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. சோ இந்த மாதிரி நாம சாப்பிடுற தென்னிந்திய உணவு தான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட், இதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. சோ இந்த மாதிரி நாம உணவு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இப்படி நாம கரெக்டா, அதாவது ஃபுல்லா ஒரு சாம்பார் சாதம், கொஞ்சம் காய், அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லா சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வந்து நம்மளோட பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலோபதி டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கை வைத்தியம் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மூலிகைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது சும்மா ஜுரம் வந்தாலே வந்து டாக்டர் கிட்ட ஓடுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாருக்குமே வந்து அவங்களோட வயசான காலத்திலயும் கூட அவங்களுக்கு 80-85 கூட நல்லா நடமாடிக்கிட்டு ஒரு பல் கூட கீழே விழாம அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா உடம்புல உறுதியோட இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க சாப்பிட்ட சரி விகித உணவு தான் காரணம். கண்டிப்பா வந்து நாம சரி விகித உணவு தினமும் சாப்பிட்டாதான் இப்ப நமக்கு, நாம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வயசானா கூட நம்மளால இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டி அப்படிங்கறது எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், அதாவது சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் வற்றல், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து அதுல இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற ஒண்ணத்துல வச்சிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சரை பெட்டியில இருக்கிற இந்த ஸ்பைசஸ் வந்து மெடிசினல் வேல்யூஸ் அதுல நிறைய இருக்கும். திப்பிலி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற அந்த ஒரு டப்பால வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லையா. இந்த ஸ்பைசஸ்னால நம்ம உணவுக்கு மட்டும் ருசி கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இதுக்கு இதுதான் இந்த ஸ்பை ரைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இதுல இருந்து நமக்கு இந்த வகையான ஒரு சத்து கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியாமலே வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளால வந்து அந்த மாதிரி ஃபுல் சாப்பாடு சமைச்சு ரைட் ஃப்ரம் சாம்பார் ரசம் காய் பாயசம் அந்த மாதிரி வெல் பேலன்ஸ் டயட் அந்த காலத்துல பண்ண மாதிரி இப்ப நம்மளால பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுந்தாங்க பதில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து ஃபுல் சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறதுலாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து கிடைக்கிற உணவுகள் கிடைக்கிற ஃபுட்ஸ் இதையிலேயே வந்து எந்த அளவுக்கு நம்மளால சத்து குறையாம சமைக்க முடியும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து அப்படின்ற நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுற உணவு தானே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்பெஷலா எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்ல. இப்ப நான் சொன்ன எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி நாம அன்றாடம் தினமுமே சமைக்கும் போதே நம்ம எந்தெந்த வகையான காய்கறிகள் எந்தெந்த வகையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கறதான் வந்து இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி. இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்ம என்ன கேட்க போறோம், எந்த வகையான சத்து பத்தி, எந்த வகையான காய்கறி எந்த

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன். நான் உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி. நேத்திக்கு நம்ம டாக்டர் ரொம்பவே அழகா விரிவா எல்லா நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவை அழகா பட்டியல் போட்டு 9 விதமா பிரிச்சு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க வந்து அதை எப்படி எல்லாம் நம்ம சாப்பிடணும், எந்த நேரத்துல எதை சாப்பிடணும்னு சொல்ல காத்துட்டு இருக்காங்க. ஹலோ டாக்டர், சொல்லுங்க.
1: வணக்கம். நேற்று வந்து நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு சொல்லிட்டேன், உங்களோட உணவு வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது எந்த நேரத்தில் எப்படி சேர்த்து சாப்பிடணும், மீல் ஸ்கெட்யூல், மீல் காம்போசிஷன் நேற்று சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து நான் மீல் ஸ்கெட்யூல் பற்றி சொல்ல போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு எப்படி சேர்த்து சாப்பிடணும், இந்த 9 எப்படி ட்ரா பண்ணிவிட்டு, ஃபுட் குரூப்ஸ்லேருந்து எப்படி ட்ரா பண்ணிவிட்டு சாப்பிடணும்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து ஹேஸ் இட்ஸ் ஓன் கிளாக், இட் இஸ் கால் பயாலாஜிக்கல் கிளாக். நமக்குள்ளே ஒரு கடிகாரம் ஓடிட்டே இருக்கிறது. அது நம்ம வந்து எப்போ உருவாக்கணும் அப்போலேருந்து அது ஓட ஆரம்பிச்சிருக்குது இல்லையா. வி ஆர் டிக்கிங் அவே ஃபார்வர்ட். ஸோ இந்த கிளாக்கை வந்து எந்த விதமான நம்ம வந்து அதை செட் பண்ணுறதுன்னா, இட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த சன், சூரியனோட சூரியாஸ்தம், சூரியோதயம், அது ரெண்டு வச்சுட்டு தான் நம்மளோட உடம்பும் அதே மாதிரி ஓடிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காலம்பரை 6 இந்த சன் ரைசஸ் அந்த கணக்கில் நீங்கள் கூட எழுந்துக்கணும். ஸோ தட் இஸ் வெட் வி கால் அஸ் பெட் டைம் மார்னிங். காலம்பரை எழுந்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்வேன், நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே யூ ஆர் சப்போஸ் டு ஹாவ் அ பெவரேஜ். ஓகே, அண்ட் இந்த ஃபுட் குரூப்ஸில் கணக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ கேன் ஹாவ் அஸ் அ பெவரேஜ் இஸ் ஓன்லி மில்க் பேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது பால். நீங்கள் டீ டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறீங்களா, இல்லை காஃபி டேஸ்ட்காக ஆட் பண்ணுறீங்களா, இல்லை வேறு உங்களுக்கு பிடிச்சது எதுவும் நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, இது வந்து உங்களுக்கு அது இட்ஸ் ஓன்லி அண்ட் அடிஷ்னல் போனஸ். டீ காஃபி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டுக்காக, இல்லை வேறு ஏதாவது பவுடர் சேர்த்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு தன மாதிரி இருந்தானா, அதுக்கு டோசேஜ்க்கு தன மாதிரி குடிக்க வேண்டியிருக்கும். அவங்க வந்து 2 tablespoons டோசேஜ் சொன்னால், நீங்கள் 1 teaspoon 2 teaspoons போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ முக்கியமான நீங்கள் குடிக்க வேண்டியது பால்.
0: மேடம், டீ காஃபி வந்து டேஸ்ட்டுக்குன்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ இந்த டீ காஃபி ஆட் பண்ணி குடிக்கிறவங்களுக்கும் மில்க் குடிக்கிறவங்களுக்கும் என்ன, எப்படி சத்து போகும், அதாவது பாலில் இருக்கிற சத்து குறையுமா அந்த மாதிரி?
1: ஆமாம், நீங்கள் டிகாக்ஷன் அதிகமாக பிளாக் டீ பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா அது வயிறுக்கு ரொம்ப இருக்க உடம்பு பட்டினியாக இருக்குது. ஸோ முக்கியமான குடிக்க வேண்டியது பால். பாலில் வந்து நீங்கள் த டோஸ் இஸ் 200 ml. 200 ml பாலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ கெட் இன்னஃப் ஆஃப் எவ்ரி திங், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், எல்லா 6 தத்துவம் உங்களுக்கு அதில் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடம்பு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, எல்லாமே கொஞ்சமாக லிக்விட், ஏன்னா தண்ணி தான் அதிகமாக இருக்குது பாலில், மீது எல்லாமே குறைச்சலாக இருக்குது. ஸோ யூ ஆர் ஸ்டார்டிங் வித் மில்க் ஃபர்ஸ்ட். இது வந்து வித்தின் 15 minutes. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, காலம்பரை எழுந்த உடனே ஒரு சொம்பு ஃபுல்லாக நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக என்ன, அப்போ என் சிஸ்டம் கிளீன் ஆகிடுறதுன்னு அவங்களுக்கு அது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்வேன். நாளைக்கு கூடவே 1 tablespoon டிட்டர்ஜென்ட், 1 brush அல்ல உள்ள தள்ளி விடுங்க, அப்போ ரொம்ப சுத்தமாகிடுவீங்க. நோ, இட் இஸ் நாட் த்ரூ தட் யூ கிளீன். தண்ணி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட், பட் இட் ஹஸ் டு பி டேக்கன் அட் த ரைட் டைம்.
0: டாக்டர், அப்போ வெறும் வயத்தில் ஒரு டம்ளர் தண்ணி குடின்னு சொல்றது வந்து தப்பான விஷயம்?
1: தப்பு, அது தேவையில்லை. நீங்க ப்ரஷ் பண்ணி முடிச்சது பிறகு யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் சிஸ்டம் வித் அ நியூட்ரியன்ட் விச் இஸ் அ லைட்டர் திங் ஆன் யுவர் டைஜஷன். இது வந்து பண்ணது பிறகு நெக்ஸ்ட் 2 hours கழிச்சு, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த டைமிங் ஆஃப் த சைல்டு. சைல்டுக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா 6 எழுப்பி விட்டீங்கன்னா கரெக்டாக 8 அவ சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா ஸ்கூல் போய் ஆகணும். ஸோ தே நீட் 2 hours. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, குழந்தை 7:30 ஏந்துக்கும் 8 ஸ்கூல் போகிறதுக்கு, அதுக்குள்ளே வந்து குளிப்பாட்டணும், அவனுக்கு எழுப்பிட்டு பால் குடிக்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாமே அது கூடவே வேற ஸ்கூலில் நாளைக்கு நீக்கு டெஸ்ட்னா அம்மா வந்து கூடவே நீ அது சொல்லிடு, நீ சொல்லிடு, அது எல்லாமே எப்படி முடியும் குழந்தைக்கு, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. வி நீட் 2 hours கேப் ஃபார் த என்சைம்ஸ் அவர் ஸ்டமக் டு ஸ்டார்ட் கெட்டிங் ப்ரிப்பேர் டு ரிசீவ் ஃபுட். அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட், நிறைய குழந்தை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போறாங்க, அதுவும் தப்பு. ஸ்கூல் ஏன்னா சூப்பர்விஷன் தேவை. நிறைய ஸ்கூல்ஸ் இதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்க குழந்தை அப்படியே அமுச்சுடுங்க, நம்ம பாத்துக்கிறோம், தப்பு. பிகாஸ் த மதர்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் மிஸ்ஸிங். எவ்வளோ நீங்கள் நல்லா சாப்பாடு கொடுத்தாலும் த சூப்பர்விஷன் ஆஃப் த மதர், குழந்தை எவ்வளோ சாப்பிட்டா எதுக்கு சாப்பிட்டா அதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணுறது யார்? ஒரு டீச்சர் 30 குழந்தை கவனிக்கிறது முடியாது. ஆனால் ஒரு தாய் வந்து அவன் குழந்தை கவனிக்கிறதுக்கு கட்டாயம் முடியும். நம்ம கன்செப்ட் சுத்தமாக மாறியிருக்கு. வீட்டில் வந்து வேற ஜாயிண்ட் ஃபேமிலி, பாட்டி அது கவனிக்கும். அம்மா சமைச்சி போடுறா, பாட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு குழந்தை எவ்வளோ சாப்பிட்டான்னு பார்ப்போம். நம்ம இப்போ எல்லாமே அம்மாவும் வேலைக்கு போறா, அப்பாவும் வேலைக்கு போறான், அப்படின்னா வி ஆர் வெரி ஹாப்பி டு லீவ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி, விச் இஸ் ராங். வி ஹவ் டு சூப்பர்வைஸ் பிரேக்ஃபாஸ்ட்ல. சாரி, பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன கொடுக்கணும்னா, வி ஹவ் காட் அ ஃபண்டாஸ்டிக் காம்பினேஷன் நம்ம சவுத் பொறுத்த வரைக்கும், இட்லி சாம்பார் சட்னி. நான் யூஸ்வலா என்ன சொல்வேன், சாம்பார் இஸ் யுவர் பான், யூ ஹவ் டூ ஒயிட் ஸ்வான்ஸ் இட்லி, த ஸ்வான்ஸ் பெக் அட் த ஃபுட் விச் இஸ் சட்னி. ஆனா இப்போ ஷார்ட்கட் இட்லி, ஃப்ரைட் இட்லி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நேத்தோட மிச்சம் இட்லி இன்னைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் வறுத்து கொடுத்தாச்சு, அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டாங்க. மிளகாப்பொடி போட்டுட்டு தடுவிட்டு கொடுத்தாச்சு. ஐ கால் மிளகாப்பொடி கன் பவுடர் தட் ஷூட்ஸ் த ஸ்டமக். இல்லை அவங்க வந்து வெறும் அவனுக்கு வெறும் தேங்காய் சட்னி கொடுத்தா போதும், இல்லை இந்த சட்னின்னா சாப்பிடவே மாட்டான், அப்போ சாஸ் தடவி சாப்பிட்றான், இல்லை சர்க்கரை போட்டு கொடுக்குறோம், இல்லை தயிர் போட்டு கொடுக்குறோம். ஆல் தி ஷார்ட் கட்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் த டங். உடம்புக்கு வந்து அது பாதிக்கிறது.
0: தேங்காய் சட்னி சொன்னீங்க இல்லையா, அது வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் சத்து நிறைய இருக்குன்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. அதுல ஏதாவது நல்ல சத்துக்கள் இருக்கா?
1: டெஃபினெட்லி அதனாலதான். பட் அது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சாம்பார்ல தேங்காய் திருவி போட்டியாச்சு, சட்னியும் தேங்காயில தான் பண்ணியாச்சு, எல்லாமே தேங்காய், ஆனா வேற எதுவுமே நம்ம தொடறது இல்லை. அதனால தேங்காய் கட்டு பேரை வாங்குறத தவிர தேங்காய் நல்லது. யூ ஹாவ் டு லுக் அட் அதர் வெரைட்டிஸ் ஆல்சோ, அண்ட் அதுவும் சேர்த்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நீங்க ஒரு இட்லி சாம்பார் சட்னி அந்த கணக்கு. ஒரு கரண்டி ஊத்தி ஒரு இட்லினா ஒரு கரண்டி ஊத்தி ஒரு தோசை. எனக்கு வந்து இட்லிக்கு பதிலாக தோசை சாப்பிட்றதுல எந்த பிரச்சனை இல்லை, ஆனால் சாம்பார் சட்னி இல்லாத சாப்பிட்றது தப்பு. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த 2 hoursல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு, இட்லி தோசை இடியாப்பம் ஊத்தாப்பம் உப்புமா பொங்கல், நான் 6 ஐட்டம் சொல்லிட்டேன். வெரைட்டி கிடைக்கலையா? அது கூடவே சாம்பாரில் உருளைக்கிழங்கு சாம்பார், வெங்காய சாம்பார், முழங்கி சாம்பார், அதிலே வெரைட்டி இருக்கு. ஸோ டெய்லி இது சேர்த்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, யூ கெட் வெரைட்டி. இந்த 2 hours கழிச்சு அடுத்து பை 10 o'clock, எனி ஸ்கூல் ஹேஸ் அ பிரேக் ஃபார் 10-15 minutes. ஓகே, ஆஃபீஸில் கூட இப்போல்லாம் உங்களுக்கு டீ காஃபி கொடுக்குறாங்க. ஏன் அந்த டைமுக்கு? வி ஹவ் யூனிவர்சலி அண்டர்ஸ்டுட் தட் டைம் வி நீட் சம்திங். ஒன்லி திங் வாட் வி ஆர் டேக்கிங் இஸ் பிகம் ராங். அந்த 10 மணிக்கு வி நீட் சம்திங் வாட் இஸ் நோன் அஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப் பேஸ்ட். எலிக்சர் ஆஃப் லைஃப்னா என்ன? தண்ணி, வாட்டர் பேஸ்ட். யூ கேன் டேக் ஃப்ரூட் ஆர் ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிறது நோ ப்ராப்ளம், ஆர் யூ ஈட் ஃப்ரூட் அண்ட் ட்ரிங்க் வாட்டர்.
0: மோர் குடிக்கிறது
1: அந்த டைமுக்கு, மோர் வந்து இட் இஸ் பெட்டர் அவாய்டட் பிகாஸ் மோர் வந்து உங்களுக்கு இட் இஸ் சப்போர்ட்டிவ் ஆஃப் ஸ்லீப். ஸோ 10 மணிக்கு யூ வாண்ட் டு கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரெஷ் அண்ட் அப், யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்லீப். ஓகே, பட் இப்போ வந்து அது ஒரு தப்பான பழக்கம்ல எல்லாமே அந்த டைம்ல. மோர், மோரோட முக்கியத்துவம் என்னன்னு மறந்துட்டு அதை ராங் டைம்ல பயன்படுறாங்க. இட் மேக்ஸ் யூ, த லாக்டோஸ் இஸ் கன்வெர்டட் டு லாக்டிக்.

0: lactic acid when you make convert milk into curds, and then when you make it as more தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு இட் இஸ் சப்போஸ் டு ரிலாக்ஸ் யூ. டு யூ வாண்ட் டு கெட் ரிலாக்ஸ்ட் அட் 10 o'clock அண்ட் நாட் பி ஏபிள் டு ஸ்லீப் அட் தட் டைம்? ஆமாம். ஸோ இன்ஸ்டெட் யூ டேக் அ ஃப்ரூட், பிகாஸ் ஃப்ரூட்னா யூ கெட் சுகர், ஃப்ரூட் சுகர், ஸோ இட் கிவ்ஸ் யூ சம் எனர்ஜி. ஸோ இந்த டைமில் குழந்தைக்கு வந்து நம்ம ஃப்ரூட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து தண்ணி குடிக்க வச்சோமா இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்க வச்சோமா, அது தட் இஸ் அ குட் திங். ஐ ஆல்டர்னேட்லி கிவ் லெமன் பார்லி, பார்லி அரிசி கஞ்சி ஆட்டம் பண்ணி அதில் லைம் ஜூஸ், ஜிஞ்சர் ஜூஸ், சால்ட், பெப்பர், சுகர், ஜீரகம் பவுடர் அந்த மாதிரி போட்டு நம்ம பானகம் பண்ணுறது. எவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம நாட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டோம். ஆனால் வி ஆர் வில்லிங் டு டேக் எனி திங் தட் கம்ஸ் ஒன்லி அஸ் அ பாட்டில் ஆர் அ பேக் திங். ஓகே, தென் இளநீர். எவ்வளோ சம்மர் சீசனில் எப்போவுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே பேப்பரில் வந்துடுறது, யாருமே இது தொடரது இல்லை. ஆனால் எவ்ரிபடி கோஸ் ஃபார் த ரொம்ப வெயில்னு சொல்லிட்டு எவ்ரிபடி இஸ் வில்லிங் டு டேக் ஏரேட்டட் வாட்டர்ஸ், பட் தேர் நாட் வில்லிங் டு டேக் கோகனட் வாட்டர். பட் தட்ஸ் நேச்சுரல் நார்மல் திங். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோகனட் வாட்டர் இஸ், சப்போஸ் நீங்கள் மரூன் ஆயிட்டீங்க, யூ நீட் அன் ஐவி ஃப்ளூயிட், இட் இஸ் அ காட் பேக்ட் ஐவி ஃப்ளூயிட். நீங்கள் நேராக பிளட்ல கொடுத்தா கூட இன்ஃபெக்ஷன் வராமல் அந்த அளவுக்கு அது வந்து இட்ஸ் அ லவ்லி திங். ஸோ இதே வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரி அதை குடிக்க வச்ச பிறகு சூரியன் வந்து நம்ம தலை மேலே நேராக 12 o'clock இருக்குது. அதனால தான் ஸ்கூலில் லஞ்ச் டைம் இஸ் பிட்வீன் 12 and 12:30. பெரியவங்க ஆகிட்டு நம்ம வந்து அதை கெடுத்துட்டு 2 மணி, 3 மணி, 4 மணி கூட லஞ்ச் சாப்பிட்ற ஆள் இருக்காங்க. பட் அது பிரயோஜனம் இல்லை, தேர் ஈட்டிங் அட் த ராங் டைம், த பாடி இஸ் கோயிங் டு மிஸ்யூஸ் அண்ட் அப்யூஸ் இட். 12, 12:30 அந்த லஞ்ச் டைமில் பேலன்ஸ்டாக சாப்பிடணும். ஃபார் உதாரணமாக இப்போ வந்து நம்ம ஒரு கல்யாணம் போனதை தான் 7 o'clock எல்லா வெரைட்டி போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஆனால் நியாயமாக தட் இஸ் த ரைட் காம்பினேஷன், ஏன்னா நீங்கள் எல்லா வெரைட்டி கிடைக்கும், அளவு கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. சாதம், நான் வந்து நார்த் இந்தியன், ஆனால் நான் வந்து எப்போவுமே ஒரு கல்யாணம் போனேன் நான் அசந்துட்டு பார்ப்பேன். என்னன்னா 7 o'clock அப்படியே தள்ளி போடுவாங்க. ஐ யூஸ் டு சே மவுண்டன் ஆஃப் ரைஸ் இஸ் புட் ஆன் த பிளான்டன் லீஃப். ஓகே, ஆனால் அப்புறம் கவனிச்சுட்டு பார்த்தேன், மவுண்டனாக யாரும் சாப்பிட்றதில்ல. நெய் நிறுத்த வேண்டாம், ஏன் அடுத்த வாட்டி போட விடுங்க, மேலேந்து ஊத்துவாங்க. அது வந்து ஒரு வாய் அளவுக்கு தான் உங்களால அதுக்கு மிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, த ஒயிட் ஆஃப் ரைஸ், அரோமா ஆஃப் த கீ, டிரான்ஸ்பேரண்ட், தட் இஸ் அ ஃபேட், கார்போஹைட்ரேட் ஃபேட். அந்த மஞ்சளா கொஞ்சம் பருப்பு பக்கத்துல வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, யூ மிக்ஸ், தட்ஸ் அ ப்ரோட்டீன், தட்ஸ் யுவர் ஆப்பிடைசர், த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆப்பிடைசர். உடம்புக்கு சொல்கிறோம், இந்த காம்பினேஷனில் நான் இப்போ சாப்பாட்டு கொடுக்க போகிறேன், நீ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு ரெடியாயிரு. நம்ம நாட்டில் சூப் போல் கொடுக்கறது இல்லை, இந்த சூப் போல் குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பசியே இருக்காது சாப்பிட்றதுக்கு.
1: ஆமாம் மேடம், அது என்னது அப்படி சூப் குடிச்சா நல்லா பசி எடுக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் சூப் பவுலில்
0: குவான்டிட்டி சாப்பிட்டா உங்களுக்கு பசியா? இன்ஸ்டன்ட் நம்மளோட டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டுருக்கோம். கொஞ்சம் சாதம், கொஞ்சம் நெய், கொஞ்சம் பருப்பு, தட் இஸ் யுவர் ஆப்பிடைசர். அதுக்கப்புறம் இந்த மவுண்டன் ஆஃப் ரைஸில் ஒரு சின்ன நம்ம நடுவில் ஒரு வேலி பண்ணுறோம், அதில் ஒரு கரண்டி சாம்பார் தான் ஊற்றுறாங்க. அண்ட் யூ மிக்ஸ் ஒன்லி தட் மச் ரைஸ் தட் இஸ் ரிக்வயர் ஃபார் த சாம்பார். யூ டோன்ட் டேக் தட் மச் ஆஃப் சாம்பார் டு ஃபினிஷ் ஆல் த ரைஸ். ஓகே, ஸோ யூ ஈட் ஆஃப்டர் ஆப்பிடைசர் ஒரு மவுத்து, யூ ஈட் த சாம்பார் ரைஸ். ஓகே, தென் அடுத்து ரசம். ரசம் பிரிங்ஸ் அவுட் த க்ஷத்ரிய யூனியன். ஓகே, சீக்கிரமாக சாப்பிடலன்னா அது வந்து 7, இட் வில் ரன் அவுட் ஆஃப் த லீஃப். ஓகே, ஸோ யூஆர் டூயிங் ஆன் த ஸ்பாட் ஜாகிங், யூ விப்பிங் அப் யுவர் திங். அண்ட் ரசம்ல என்ன இருக்குது நான் சொன்னேன் உங்களுக்கு, புளிப்பு இருக்கு, காரம் இருக்கு, ஸோ ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன்.
1: ஆனால் மேடம், ரசம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய தோல் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும், பாடி ஸ்ட்ரென்த்.
0: இட்ஸ் ஒன்லி வென் யூ ஈட் ரசம். ரசம் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் கோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். Okay, and then last you eat with thayir sadam. But the original rice white, the last rice is also white, but it is thayir sadam. நீங்கள் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணீங்க, சிஸ்டமுக்கு வந்து அப்படியே உங்கள் வயிற்று உள்ள இருக்க விசை அக்னி தானே சொல்கிறோம் வயிற்றோட இது. ஸோ யூ கூலிங் த சிஸ்டம் பை ஆடிங் கர்ட் ரைஸ். நடுவில் வந்து நீங்கள் வந்து பலவிதமான வெரைட்டி காய்கறி சாப்பிட்றீங்க, பச்சடியும் சேர்த்துட்றீங்க, அப்பளமும் சாப்பிட்றீங்க, இல்லாட்டி சிப்ஸும் சாப்பிட்றீங்க, எது சாப்பிட்டாலும் ஸ்வீட்டு சேர்த்துக்கிறீங்க, எது சேர்த்துட்டாலும் எவ்ரி திங் இஸ் இன் அ டோஸ் ரிலேட்டட் ஃபினாமினா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றீங்க.
1: மேடம், தயிர் சாதம்னால தான் மோர் சாதம் நல்லதான், நிறைய பேர் வந்து தயிர் ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மோர் ஆக்கி கடைஞ்சு
0: கொடுங்க. ரைட் ஹேண்ட்ல நான் 100 rupees காயின் கொடுக்குறேன், லெஃப்ட் ஹேண்ட்ல 100 rupees நோட் கொடுக்குறேன். அண்ட் ஐ ஆஸ்க் யூ த க்வெஸ்சன், விச் இஸ் ஹெவியர்?
1: எவ்ரி ஒன் வில் சே காயின் இஸ் ஹெவியர்.
0: காயின் இஸ் ஹெவியர் இல்லையா? பட் ரெண்டுமே 100 rupees தானே. தயிர் வந்து will allow the rice quantity to be less and it smaller quantity but heavier. அதே மோர் ரசம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா டு காம்பன்சேட் டு தட் திங் அது வந்து பறந்துடும். சோ யூ நீட் டு ஈட் மோர் ரைஸ். சோ இட் இஸ் சேஃபர் டு ஈட் லெசர் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட், ஃபுட் தட் இஸ் ஹெவி இன் ஸ்மால் குவான்டிட்டி ராதர் தேன் ஈட்டிங் சம்திங் விச் இஸ் லைட் அண்ட் யூ ஈட் ஓவர் ஈட். பிகாஸ் அப்போ பொரி மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிலோ பொரியும் நீங்க அப்படியே உட்காந்து காலி பண்ணலாம், பட் ஒரு கிலோ அரிசி போன கணக்கு தானே அது இல்லையா? பட் நீங்க அது கூடவே பொட்டுக்கல்ல சேர்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரு கிலோ சாப்பிட மாட்டீங்க,
1: கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், புரோட்டீன் சத்து எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும்.
0: சோ காம்பன்சேட் ஆகுறது இல்லையா? தட் இஸ் ஹவ் இட் ஹஸ் டு பி லுக்ட் அட். வெறும் ஒரு ஐட்டம் மட்டும் பார்த்து அது வந்து தப்பு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடாது. நோ ஃபுட் இஸ் குட் ஃபுட், நோ ஃபுட் இஸ் பேட் ஃபுட், இட் இஸ் ஹவ் யூ யூஸ் இட் தட் யூ மேக் இட் பேட். நல்லதுக்கே நம்ம தப்ப பயணம் பண்ணா அது இட் பிகம்ஸ் பேட்.
1: கரெக்ட் குவான்டிட்டியில எடுத்தா எவ்ரிதிங் இஸ்
0: எவ்ரிதிங், மாடரேஷன்ல எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சோ தென் திஸ் இஸ் வாட் யுவர் லஞ்ச் இஸ், எ பேலன்ஸ்ட் லஞ்ச். இது 12 மணிக்கு முடிச்சிங்கன்னா பை 2-2:30 அகேன் அதே கணக்கு, ஜஸ்ட் வாட்டர் பேஸ்ட் திங் யூ கேன் ட்ரிங்க் எனி, ஈவன் பிளெயின் வாட்டர் குடிச்சாலும் பரவாயில்ல, யூ ஆர் ஹைட்ரேட்டிங் யுவர் சிஸ்டம்.
1: சோ இந்த டைம் தட் இஸ் லெமன் ஜூஸ் அண்ட் ஆல் இஸ் குட்
0: பாசிபிள். எஸ் தட் கம்ஸ் அஸ் யோர் 2 o'clock இஸ் கால்ட் அஸ் the this was 10 o'clock is mid morning. Okay, so bedtime morning breakfast, mid morning lunch, this is mid noon, அப்புறம் tea time.
1: Okay, but lime juice அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% வந்து எல்லாருமே கூல் ஜூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பிகாஸ் வெளியில வச்சு கூல் இல்லாமல் இருந்தால் டேஸ்ட்லெஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ கூலா குடிக்கிறது வந்து அந்த 2 o'clock கரெக்ட்ன்னு நினைக்கிறேன்.
0: நோ ப்ராப்ளம், பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் போஸ்ட் யுவர் லஞ்ச் நோ அண்ட் த சன் வாஸ் அட் இட்ஸ் மேக்ஸிமம். ஓகே, தென் அட் 4 o'clock டீ டைம். டீ டைம்னு சொன்னா கூட இட் இஸ் அ மேஜர் பிரேக் பிட்வீன் யுவர் லஞ்ச் அண்ட் யுவர் டின்னர். ஓகே, ஸோ அதுக்கு பேலன்ஸ்டாக கொடுக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லஞ்சு குழந்தை வந்து ஸ்கூலில் என்ன சாப்பிட்டான்னு தெரியாது, வீட்டை வந்து சாதம் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, இட்லி சாப்பிட்ற தோசைன்னு. நோ, டீ டைம் இஸ் நாட் அ டைம் டு கேட்ச் அப் ஆன் யுவர் லஞ்ச். டீ டைம் இஸ் காட் ஓன்லி திஸ் காம்பினேஷன், 1 மில்க் பேஸ்ட் பெவரேஜ், ஆல் ரைட், 2 ஃப்ரூட், ஸோ யூ கேன் ஆல்வேஸ் மேக் இட் அ மில்க் ஷேக் ஃபார் அ சைல்ட், 3 அது கூடவே ஒரு கைப்பிடி, குழந்தைனா குழந்தை கைப்பிடி, பெரியவங்கன்னா பெரியவங்க கைப்பிடி. பெரியவங்க கைப்பிடி நான் குழந்தைக்காக சொல்லல, குழந்தை கைப்பிடி நான் பெரியவங்கக்காக பரவாயில்லை ஒத்துக்கிறேன். ஓகே, பட் இந்த கைப்பிடி அளவுக்கு முளைக்கட்டின பயிரோ சுண்டலோ
1: ஸ்ப்ரவுட்ஸ்,
0: ஓகே, பட்டாணி, வேர்க்கடல, ஆல் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் நான் சொன்ன பாருங்க இந்த நேரத்துக்கு வரும். அது ஏன் இவ்வளவு நான் சொல்றேன்னா, கைப்பிடி அளவுக்கு சொல்றேன்னா கடிச்சு பாருங்க, யூ வில் நாட் வாண்ட் டு ஃபினிஷ் தட் கைப்பிடி இல்லையா? ஏன்னா இங்கே உங்கள் ஜாவில் உங்கள் டெம்பிள்ஸ் அந்த ரெண்டு ஏரியாத்தில் நீங்கள் ரொம்ப கடிச்சிங்கன்னா அங்கே ஒரு டைட்னஸ் ஒரு வலி வரும்,
1: போதும்னு தோணிடும்.
0: சி, ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஒரு மெக்கானிசம் இருக்குது என்ன போதும்னு சொல்கிறதுக்கு. அதே நீங்கள் பாப்கார்ன் எடுத்து உட்காருங்க,
1: போதும்னு தோணாது
0: தோணாது, புரிஞ்சுதா? ஸோ தெர் இஸ் எ லிமிட், இன்பில்ட் லிமிட் இன் த காம்பினேஷன். பருப்புலேருந்து இந்த சுண்டலோ வேர்க்கடலேருந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட், அது கூடவே பழம் சேர்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், ஓகே, அது கூடவே பெவரேஜ். ஸோ அது ஒரு மினி மீல் ஆகிடுறது டு சஸ்டெயின் யூ டில் டின்னர், ரைட் ரைட். இப்போ வந்து டின்னர் எத்தனை மணிக்கு சாப்பிடணும், நம்ம ஃபேவரட் சீரியல் பற்றி பார்த்து சாப்பிடணுமா, 10 மணிக்கு கிடையாது. சன்செட், சன்ரைஸ் 6 o'clockனா சன்செட் 6:30 அந்த கணக்கில் தானே வருது, 12 hoursல சன்செட் ஆகிடும். 6:10க்கு சன்ரைஸ் ஆச்சுன்னா 6:10க்கு சன்செட் ஆகும். சன்செட் டைமில் அதுக்கு மேக்சிமம் யூ கேன் ஸ்ட்ரெச் இட் பை 1 hour டு 1.5 hours. ஸோ பை 7:30 யூ ஹாவ் டு ஃபினிஷ் மேக்சிமலி, யூ ஸ்ட்ரெச் இட் டு 8 o'clock. இஃப் யூ ஹாவ் யுவர் டின்னர் பிட்வீன் தட் டைம், வெதர் you are a child or an adult, it is much easier because in the next 2 hours you can go to bed. And if you sleep 4 hours post sunset, you get before 10 o'clock if you sleep even 2 hours, it is refreshing sleep that sustains growth and health. நீங்க 12 மணிக்கு அப்புறம் 8 மணி நேரம் தூங்கினாலும் கூட உங்க உடம்புக்கு அது வந்து it will not help you because you have corrupted your system. Okay, so I will just summarize the meal schedule. Bedtime morning, breakfast, mid morning, lunch, mid noon, டீ டைம், டின்னர், பெட் டைம், நைட். அது ஒண்ணு இன்னும் விட்டுருக்கேன். ஓகே, சோ வாட் இஸ் இட் தட் யூ நீட் டு டூ பிஃபோர்? நான் 8 மணிக்கு சாப்பிட்டா நைட்டு 10 மணி தூங்குறேன்னா பசி அடிக்கும். தட் இஸ் வாட் பீப்புள் திங்க். பட் இஃப் யூ ஈட் பேலன்ஸ் டயட் அண்ட் குட் குவான்டிட்டி, இல்லை டைஜஷன் வில் நாட் ஹேப்பன் தட் ஏர்லி. ஓகே, பட் நம்ம நிறைய ஷார்ட்கட் பண்றாங்க. நைட்னா வெறும் ரசம் சோர், வத்தல் வச்சுட்டு, இல்லை அப்பளம் வச்சுட்டு, இல்லை ஏதோ ஒரு ஷார்ட்கட் பண்றோம். தப்பு, நோ ஷார்ட்கட்ஸ் இன் யோர் டின்னர். கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே, மத்தியானம் தயிர் பொறை போட்டிங்கன்னா புளிக்காத தயிர் சாயந்தரம் செட் ஆயிருக்கும். அதில் கொஞ்சம் வெந்நீர் கலந்துட்டு மோர் ஆகிட்டோன்னா இட் இஸ் அட் அ ரூம் டெம்பரேச்சர். நான் ஏன் இந்த டெஃபினிஷன் சொல்றேன்னா, நிறைய பேர் நைட்டு குடிச்சா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால சொல்றேன், புளிக்காத மோர் ஆகிட்டீங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம், கருவேப்பிலி, கொத்தமல்லி, பெருங்காயம் லேசாக மிக்சியில் அரைச்சிட்டு அதில் நீங்கள் கலந்துட்டு குடிச்சிங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ மெடிசன் ஆன் 3 counts. இட் இஸ் அ டைஜஸ்டிவ், இட்ஸ் அ ஸ்லீப் இன்டியூசர், இட் இஸ் அ மசில் ரிலாக்ஸன்ட். ஸோ நாளைக்கு காலம்புரை நீங்கள் வாக்கிங் போனோன்னா யூ வில் பி ரெடி, பிகாஸ் யுவர் மசில் ஹஸ் ரிலாக்ஸ்ட் அட் நைட் ட்ரிங்கிங் பட்டர் மில்க்.
1: ஓகே
0: ஓகே. ஸோ பால் குடிக்கிறது நமக்கு தேவையில்லை, நம்ம மோர் குடிச்சிக்கலாம். ஏன்னா வி ஆர் இன் த ட்ராபிக்ஸ். It is the people in the West where they have, but they were also talking about milk. Milk or milk-based beverage, Ilya?
1: Yeah.
0: Instead of drinking hot chocolate or something and keeping yourself very bright and awake, it is better you relax and sleep. So, this is the summarization. I told on the first day, food groups, on that is meal composition. The second day, I have told you on the meal schedule. எந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், அதோட மகத்துவம் என்னென்ன. ஸோ தேர் ஆர் நோ டோன்ட்ஸ் இன் மை லிஸ்ட். நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா பிரச்சனை ஆகிடும். அப்போ உங்கள் மனசில் வந்து அந்த வேர்ம் வந்து அப்படியே குத்துட்டே இருக்கும்.
1: ஏன் சாப்பிடக்கூடாது,
0: எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், அப்படி தான் காத்துட்டு இருக்கோம். எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, எதெல்லாம் சாப்பிடணும் அது வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேற என்ன பண்ணணும்னு நினச்சிங்களா, இது கட்டாயம் சாப்பிடணும், இது சாப்பிட்டீங்கன்னா வேற எதுவுமே தோணாது. Then the next question people will ask me, சரி நீங்க அரிசி கோதுமை இது சீரியல்ல சொன்னீங்க, ஆனா நம்ம நூடுல்ஸ், வெர்மிசெல்லி, மேக்கரோனி, பாஸ்டா, இப்ப அதெல்லாம் புது பேர் வந்திருக்கு. இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த சீரியல்ஸ். ஸோ அது சேர்த்துக்கணும்னா இதே காம்பினேஷன் ஆஃப் வாட் யூ ஆட் டு த திங் அண்ட் ஹவு யூ ஈட் இட், அது பிரச்சனை இல்லை. ஸோ ஐ அலவ் சில்ட்ரன் டு ஈட் பீட்சா, ஐ அலவ் சில்ட்ரன் டு ஈட் பர்கர். எப்போ எப்பாவது ஐ டெல் தேம், நீங்க ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னா உங்க பர்த்டே ஒரு நாளுக்கு நான் கொடுப்பேன். That comes once a year. Yeah, if you're very good, then you can celebrate dad's birthday, mommy's birthday, brother's birthday, sister's birthday, tata birthday, party birthday, then so many birthdays. Then you have Rama's birthday, Krishna's birthday, you have Christ's birthday. எவ்வளோ birthday இருக்கு. நம்ம நாட்டில் பர்த்டேக்கு பஞ்சமே கிடையாது. But the I try to make the child understand that your routine food basic must remain standard. All these other things are part of your enjoyment that comes not at the expense of your health. It is not the other way around. Daily vandu Coca-Cola kudikkirathu, Limca kudikkirathu, edho or beverage kudikkirathu, adhu or palakkam aayiduchu kulandhu. Edho or bottle drink na kudikkanum, na chips saapanum, na pastries and puffs saapanum. Appuram enkitta vandu indha saapattu neramla pasi illenu solanum. Adhu thappu.
1: Rombave sariya sonninga doctor. என்ன நேரில் இவ்வளோ நேரம் டாக்டர் ரொம்பவே அருமையா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒருத்தர் எப்படி அவங்களுடைய சாப்பாட்டு ஸ்கெடியூல வச்சுக்கணும்னு சொன்னாங்க. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தோங்க, ஆனா உங்களுக்குன்னு சில விஷயங்கள் ஜென்ரலைஸ்டா இருக்கும் இல்லையா. இது வந்து நார்மலா அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமா நம்ம வானொலிக்கு நீங்க கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333, அதாவது 6512133333. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நாளைக்கும் இதே நிகழ்ச்சி தொடருங்க நம்ம டாக்டர் வர்ஷா கூட. மீண்டும் சந்திப்போம். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. வணக்கம்.
2: நேயர்களே, இப்போ நீங்க உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்க. சோ நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கிற உணவுலயே எந்தெந்த வகையான காய்கறி, பழங்கள், தானியங்கள், அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும் அப்படிங்கறத இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த மாதிரியான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து எங்களோட விருப்பம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. MOP இன் சமுதாய

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனக்கு இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே துவைச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
1: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துடலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
1: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேணாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
1: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையில். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. சோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.
2: You are listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார் பாருங்க.

0: எல்லோருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னடா ஷோ ஆரம்பிக்கும் போதே ஸ்வீட்டா ஒரு குரல் கேக்குதேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. உங்களை மாதிரிதான் நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த இனிமையான இசையை கொடுத்தது நம்ம நாப்பா ஹரிப்ரியா தாங்க. ஆமாங்க, எல்லா மியூசிஷியன்ஸும் 25,001 lakh கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி ஒரு நல்ல இசையை கொடுத்தா நம்ம நாப்பா விசில்லையே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, இப்போ நம்ம நாப்பா ஹரிப்ரியாவோட தான் பேச போறோம். ஹாய் நாப்பா, உங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிப்ரியா நாப்பா. நான் எம்ஓபி காலேஜில் தான் ஃபைனல் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட். நான் இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: கண்டிப்பா நாப்பா, ஏன்னா உங்களை விட நாங்க ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடாவும் இருக்கோம். நாப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் விசில் பண்ண பாட்டு எது? அதை எங்களுக்காக விசில் பண்ணி காட்ட முடியுமா?
1: நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து தெய்வ திருமகன் விக்ரம் படத்துல அந்த ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சாரு. அதில் இந்த பிஜிஎம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன்.
0: கேட்கவே ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை நீங்கள் விசில் பண்ணி காட்டுங்களேன்.

0: ஆஹா, உங்களை நிறுத்த சொல்லவே எனக்கு தோணல, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நாப்பா, விசில் திறமை ஒருத்தருக்கு எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? இன்பார்ன் டேலண்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது வந்து ஒரு யாராவது கத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: எனக்கு தெரிஞ்சு அது இன்பானா தான் வரும். ஏன்னா என்னோட ஃபாதர் எப்போ பார்த்தாலும் விசில் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் தான் எனக்கு ரோல் மாடலே வீட்டில். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எனக்கும் ஓகே விசில் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இன்பானா வரும். இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு.
0: ஓகே, உங்களோட கருத்து விசிலிங்கன்றது விசில் எல்லாருமே பண்ணுவாங்க, பட் விசிலிங் சாங்காக பண்ணுறது ஒரு இன்பார்ன் டேலண்ட்டுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனாப்பா? நீங்கள் எத்தனையோ பண்ணியிருப்பீங்க, லைக் நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பாட்டு பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஏதாவது இருக்கும்ல, அது என்ன?
1: எனக்கு அயன் படத்தில் அந்த விழிமூடி யோசித்தால் சாங் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இப்போ பண்ணுறேன்,
0: பண்ணி காட்டுறேன்.

0: சூப்பரா இருந்ததுன்னாப்பா, எக்ஸலண்டா பண்றீங்க. பொதுவா விசிலிங்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. லைக் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ண கண்டுபிடிச்சது என்னன்னா, யூகேலலாம் அந்த காலத்துல விசிலிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா வச்சிருக்காங்க. பிளஸ் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா, விசிலிங் தான் வந்து ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் ஆர்மிக்குள்ளன்னு சொல்றாங்க. விசிலிங்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. பட் நீங்க உங்க டேலண்டை எப்படி உணர்ந்தீங்க? ஓ, நான் என்னால பாட்டு பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி ஃபுல் பாட்டு பண்றோமே விசிலிங்ல அப்படின்ற டேலண்ட் உங்களுக்கு எப்படி எந்த ஒரு பாயிண்ட் உங்களை கண்டுபிடிக்க வச்சுது?
1: அது மெயினா என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல தான். ஏன்னா எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க, அப்ப நான் சைட்ல சும்மா விசில் அடிச்சுட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை என்கரேஜே பண்ணாங்க, இந்த மாதிரி ஓகே விசில் பண்ணலாம் நீ அப்படின்னு. எனக்கு சொன்னதே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே ஃபைன், இந்த இதுவும் ஒரு டேலண்ட் அப்படின்னு நான் ப்ரொசீட் பண்ணேன்.
0: கண்டிப்பா இதுதான் வந்து நிறைய பேர் சொல்லறது இதுதான். ஏன்னா வந்து பேஷன்றது எல்லாருக்கும் அப்படியே பிறந்ததுலேருந்து இவங்க பண்ணிட்டு இருக்கான்றது ஒரு சில பேருக்கு வரும். பட் ஒரு சில பேர் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் உணர்வாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல பண்ணிட்டு இருக்கும் போது, எதேர்ச்சியா பண்ணிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க விசிலிங் டேலண்ட்டை நீங்க யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறீங்க? லைக் பேசிக்கா கேட்க போனா, உங்களை ஏத்தி விட்ட ஏனி எதை நீங்க நினைக்கிறீங்க?
1: ஆப்வியஸ்லி நான் போன வாட்டி சொன்ன மாதிரி என் ஸ்கூல் தான். ஏன்னா அங்கதான் நான் கண்டுபிடிச்சேன். என் டீச்சர்ஸ் கூட என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்லயும் இந்த மாதிரி ஃப்ரீயான டைம்ல என் டீச்சர்ஸே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி விசில் பண்ண எல்லாருமே உட்காந்து கிளாப் எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான் எனக்கு மெயின் ஸ்டாண்ட் பை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் மாதிரி அந்த விட்டு வெளில போனோடனே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு. நீங்க அதை நல்லா பயன்படுத்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். விசிலிங் பண்ணா கண்டிப்பா ஏன் காதுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க விசிலிங் பண்ணி அதை நான் கேட்கும் போது கிடைக்கிற சுகம் இருக்கே அது தனி தாங்க, யாருக்கா இருந்தாலும் சரி. பட் விசிலிங் பண்ற உங்களுக்கு என்ன பயன் நீங்க நினைக்கிறீங்க?
1: விசிலிங் வந்து ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பேசிக்லி. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பிராணாயாம் பண்ணுவாங்க, இந்த முனிவர்கள் எல்லாம் அதுக்காகவே உட்காந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சாப்பிடாம எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம கிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பிராணாயாம் எல்லாம் யோகா பண்ணுங்க சொன்னோன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க அதை ரொம்ப லேசியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ விசிலிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு குட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ அது ஒரு ஜாலியாக பண்ணலாம், எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தரும். அதை விட நம்மளுக்கு பெரிய சந்தோஷமே இல்லை. அண்ட் ஆல்சோ எனக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும். ஸோ இதனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு எல்லா பெற்றோருக்கும் சரி, ஒரு டீச்சர்ஸ்க்கும் சரி, இது வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். விசிலிங் ஒரு பொண்ணு பண்றாலோ ஒரு பையன் பண்றாலோ உடனே அவன் வந்து ரவுடி அப்படின்னு ஒரு பட்டத்தை கட்டாம அவங்கள என்கரேஜ் பண்ணி பண்ணா அதுல நிறைய பயன் இருக்கு. விசிலிங் பண்றதுனால சொன்ன மாதிரி பிராணாயாமலாம் இந்த காலத்துல அப்படின்னா என்னன்னு கேட்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா என்ன, அதோட ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்கற, எந்த கடையில கிடைக்குது அப்படி கேட்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விசிலிங்னு அது அது வந்து ஒரு ஜாலி ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். அந்த ஆர்ட்டை பண்ணும் போதே ஒரு ஹெல்த்துக்கும் ஒரு பயன் இருக்குன்னு தெரியும் போது அதை கண்டிப்பா எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நாப்பா நீங்க நிறைய ஷோஸ் பண்ணிருக்கலாம், பட் உங்களுக்கு மறக்க முடியாத ஷோன்னு ஏதாவது இருக்கும்ல? நான் மறக்க முடியாத இந்த சென்ஸ் நான் ரெண்டு சைடுமே கேட்கறேன், ஹாப்பியா இருக்கட்டும் சேடா இருக்கட்டும். நீங்க ஹாப்பி இந்த சென்ஸ் ஒரு ஷோல பண்ணிருப்பீங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கும். அப்படி இல்லையா, நீங்க போய் பண்ணிருப்பீங்க, பார்த்தா நீங்க எவ்வளவோ எதிர்பார்த்திருப்பீங்க, அதுக்கு இல்லாத மாதிரி ஆயிருக்கும். இல்ல நீங்களே ஷோஸ்ல கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மொமெண்ட நீங்க சொல்லுவீங்க?
1: பேசிக்லி என்னோட நான் 2013 CA இன்ஸ்டியூட்ல தான் ஒரு ஷோ பண்ணேன், டேலண்ட் ஷோ அப்படின்னா அவங்க காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ அப்போ அந்த 2 மினிட்ஸில் நான் வந்து விசிலிங் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து வெளியில் இவன் நாப்பா ஹரிப்ரியா சொல்கிறத விட அன்னைக்கு விசில் பண்ணால அந்த மாதிரி தான் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை என்னால் மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே புரியுது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கோன்னு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நிறைய மொமெண்ட்ஸ் வரணும்னு எங்கள் கிட்டேருந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணுறோம்.
1: தேங்க்யூ.
0: அண்ட் நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் போர் அடிச்சு சேனலை மாத்திட போறாங்க. ஸோ நீங்க எங்களுக்காக வேற லாங்குவேஜ்ல ஏதாவது ஸ்பெஷல் பண்ணுங்களேன்.
1: ஓகே, நான் ஹிந்தியில வந்து ஆஷிகி 2 இருந்து தும் ஹி யோ சாங் பண்ணி
0: காட்டுங்க.

0: அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன கோயில் பட்டமே தரலாம், அவ்வளோ அழகா இருக்கு கேட்கும் போது. நாப்பா இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருந்து இருக்கு. கண்டினியூஸா எவ்வளோ நேரம் ஒருத்தங்க விசில் பண்ண முடியும்? லைக் விசில் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு அப்கோர்ஸ், பட் நீங்க ஏன்டி கிட்ட ஏதாவது பாத்திருக்கீங்களா? லைக் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஃபியூச்சர்ல? இல்லை எவ்வளோ நேரம் பேசிக்காக கண்டினியூஸாக பண்ண முடியும்?
1: நான் வந்து சும்மா ஒரு 2-3 சாங்ஸ் தான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அப்பா இது வந்து ஒரு இன்பான் டேலண்ட்னு சொல்லிட்டீங்க. உங்களை மாதிரி நிறைய மக்கள் இந்த மாதிரி விசிலிங் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் விசிலிங்க்குன்னு ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு?
1: ஆ, ஷியூராக இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி சிங்கிங்காக ஒரு கிளாஸஸ் இருக்குது, டான்ஸிங்காகவும் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி விசிலிங்க்கும் இப்போ 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விசிலிங் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா விசிலர்ஸும் நாங்கள் எவ்ரி மந்த் கெட் டுகெதர் வச்சு இட்ஸ் அ ஃபன் டுகெதர். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட்டை, விசிலிங் டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே சேரலாம். இதுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் செக் பண்ணீங்களாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: ஓகே ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் விசிலிங் டேலண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருக்கு, பட் அவங்களுக்குலாம் வந்து அதை ஒரு கெரியரா அவங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து இது பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட்டிங்கான ஒரு க்வெஸ்சன், நீ என்ன விசில் பண்றதுனால உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் இருக்குன்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி டேலண்ட் இருந்தா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த டேலண்ட் இருந்தா, கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுங்க. யூ ஆல்சோ மேக் தெம் க்ரோ அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. அப்போ உங்க வீட்டில் சப்போர்ட் எப்படி இருந்தது? ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் விசில் அடிச்சாலே ஐயோ என்ன இவ ரவுடி மாதிரி பண்ணுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து அதை ஒரு புதுமையான டேலண்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. வீட்டில் உங்கள் என்கரேஜ்மெண்ட் எப்படி இருந்தது?
1: ஃபர்ஸ்டெல்லாம் நான் சின்ன வயசில் பண்ணும்போது எங்கள் அம்மாவே என்னை திட்டுவாங்க, என்ன பொண்ணாக இருந்து விசிலெல்லாம் பண்ணுற அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷனில் ஜாயின் பண்ண அப்புறம் எங்கள் அம்மாக்கே நான் போய் காமிச்சேன், இந்த மாதிரி பாருங்கள் எப்படி எல்லாருமே விசில் பண்ணுறாங்க, அது ஒரு டேலண்ட்டாக இருக்குது, நிறைய பேர் கெரியராக கூட பண்ணுறாங்க, இந்த மாதிரி படத்தில் நிறைய சாங்ஸில் விசிலெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னோன்னே எங்கள் அம்மாக்கே தெரிய வந்துச்சு. எங்கள் அம்மா இப்போது என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க, நிறைய ஷோஸ்க்கெல்லாம் விசில் பண்ண அனுப்புகிறாங்க. ஸோ ரெண்டு விதமான சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணல, ஆனா இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க எங்க பேரண்ட்ஸ்.
0: கண்டிப்பா இது வந்து ஒரு புதுமையான விஷயம் தான். ஏன்னா என் வீட்டுலலாம் நான் விசில் அடிச்சேலாம் என்ன அவ்வளோதான், என்ன என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்பாங்க. பட் நீங்கள் அதை ஒரு புது டேலண்ட்டாக கொண்டு வந்து இதை மாதிரி பண்ணுறது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம். அதனால தான் நீங்கள் இப்போ இந்த MOP ஸ்டார் ஷோவில் உட்காந்துருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ இப்போ மக்கள் சாய்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னாப்பா. ஏன்னா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. நான் பேசுகிறத விட இது ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால எங்களுக்காக ஒரே ஒரு கமல் பாட்டு நீங்கள் பண்ணுங்க.
1: ஓகே, நான் குணா படத்துல இருந்து ஒரு சாங் பண்றேன்.
0: கண்டிப்பா

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு கேக்குறதுக்கே. உங்களை நிறுத்த சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லச்சா, இவங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க மாட்டாங்களான்னு இருக்கு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஷோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வரப்போற ரிபப்ளிக் டேக்காக நீங்க மக்களுக்கு கண்டிப்பா ஏதாவது பாடியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
1: அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. அண்ட் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ரிபப்ளிக் டே இப்போ நான் பண்றேன்.

0: தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ அண்ணாப்பா, நீங்கள் வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோ ஆரம்பித்தது உங்களை மாதிரி பட்டிங் டேலண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களோட நாலேஜை மிச்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மிச்சம் எல்லாரும் அதுலேருந்து ஒரு பயன் அடையணுன்றது தான். இப்போ நாப்பா நம்மளுக்காக விசில் பண்ணி காமிச்சாங்க, நானும் வளவலன்னு பேசியாச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கடைசியில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன தாட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தா பேஷன் பேஷன் பேஷன் தாங்க. உங்கள் பேஷன் என்னவா வேணால் இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணி எல்லாரையும் கவரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணி அதை ஒழுங்காக பண்ணி அதை பயங்கரமாக பண்ணீங்கனாலே உங்கள் பின்னாடி ஃபேன்ஸ் பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு ஆள் தான் நம்ம நாப்பா. அவங்க கிட்ட நம்ம பேசினதுலேருந்து நமக்கு தெரிய வந்தது பேஷனை பற்றி தாங்க. அவங்க விசிலிங்கன்றது எல்லாரும் சின்ன வயசில் பண்ணிட்டு இல்லை பசங்களோ சும்மா ரோட்டில் காம்பவுண்ட் வாலில் உட்காந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணி இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் போய் ஜாயின் பண்ணி அதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் தாங்க. அவங்க கூட பேசினதே எனக்கு புல்லரிக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் பேஷனை தேடி ஓடுங்க. வேற கடைசி வரைக்கும் நமக்கு என்னங்க கிடைக்க போகுது, பணம் சொத்து எதுவுமே நம்ம கூட இருக்க போறதில்ல. ஆஃப்டர் ஆல் நம்ம எதை லவ் பண்ணோம் அதை நம்ம பண்ணிட்டோம், அதுதான் அங்க கடைசி வரைக்கும் இருக்க போறது. சோ உங்க பேஷனுக்காக நீங்க எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அது சொல்லி உங்ககிட்ட இருந்து நானும் நாப்பாவும் விடைபெறறோம். நீங்க கேட்டுட்டு இருந்தது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி இருக்கும் வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரும்.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
1: இந்த MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நிறைய நல்ல நல்ல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கிக்கிட்டே இருக்குங்க. அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சி, மனிதர்கள் பலவிதம். ஆமாங்க, மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள் பலவிதமான திறமைகளை உள்ளடக்கி இருக்காங்க. அவங்க நிறைய வேலை பண்றாங்க. ஒவ்வொரு வேலையும் நிச்சயமா அடுத்தவங்களுக்கு உதவியா தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க திருமதி விஜயலட்சுமி ராமன். இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, இவங்க வந்து ஒரு ஆசிரியர், அதாவது கணித ஆசிரியர். ஆனா இந்த கணிதம் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, வெறும் சாக் பிசு போர்டு இதை வச்சுட்டு தான் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இவங்க வித்தியாசமா ஆடல் பாடல் விளையாட்டு மூலமா சொல்லி கொடுக்கறாங்களாம். எப்படிங்க அதெல்லாம் கணக்குல சாத்தியம்னு நீங்க கேக்குறீங்களா? கேட்காதீங்க, அதுக்கு பதில் சொல்றதுக்கு காத்திருக்காங்க விஜயலட்சுமி ராமன். இவங்களோட உரையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க மேக்ஸ் படிக்கிற மாணவிகள் அக்ஷயா, வந்தனா, வர்ஷா, ஸ்ருதி மற்றும் ஹேமலதா.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அக்ஷயா இன்னைக்கு ஸ்டுடியோல வந்திருக்கேன். இன்னைக்கு என் கூட என்னோட ஜூனியர்ஸ் சொல்லலாம், என்னோட தோழிகள்னு சொல்லலாம், இவங்க எல்லாரும் இருக்காங்க.
3: நான் உங்க வந்தனா இருக்கேன் உங்க கூட. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
4: நான் ஹேமலதா, நானும் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
5: நான் வர்ஷா, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
6: நான் ஸ்ருதி, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்.
2: சோ இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஜூனியர்ஸ், நானும் வந்து பிஎஸ்சி மேக்ஸ்.
6: சரி, ஓகே.
2: சோ இப்போ நம்மளோட ஸ்டுடியோ ஃபுல்லாவே ஒரே மேத்தமெட்டிஷியன்ஸா இருக்காங்க.
3: ஓகே, புத்திசாலிகளா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
2: சரி, ஓகே, எல்லா புத்திசாலிகளும் இங்கதான் இருக்காங்க நேயர்களே. இப்போ வந்து நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கீங்க இல்லையா, ஏன் வந்து நீங்க மேக்ஸ் சூஸ் பண்ணீங்க?
3: மேக்ஸ் வந்துட்டு மீதி சப்ஜெக்ட்லாம் வருதுனா நான் டெய்லி உட்காந்து வீட்டில் போய் மக் பண்ணி மண்டையில கொட்டி மண்டையில கொட்டி படிக்கணும். இதனால் நான் டெய்லி ஒரு கான்செப்ட் புரிஞ்சுட்டு கொஞ்சம் அந்த ரிலேட்டடாக அந்த சம்ஸ் போட்டு முடிச்சிட்டேன்னா என் தலைவலி அன்னைக்கு ஓவர். அதுக்கப்புறம்
4: வந்தனா சொன்ன மாதிரியே தான், மேக்ஸ்னா மக்கடிக்கிறதுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்காது. மோரோவர் மேக்ஸில் மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பொதுவாகவே கேட்டிங்கன்னா உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுன்னு எல்லாருமே கட்டாயமாக மேக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என் ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ், அதனால தான் நான் மேக்ஸ் எடுத்தேன்.
5: நீங்க ரெண்டு பேருமே சொன்ன மாதிரிதான், மேக்ஸ்ல மக்கடிக்க தேவையில்லை. அண்ட் ஒரு நாள் அதை போட்டு முடிச்சிடணும்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து ஐயோ இதை படிக்கலையே என்ன போகுதுன்னு தெரியல, முன்னாடியே படிச்சிருக்கோன்னு தெரியும். அது ஒரு வாட்டி பாத்துனாலே போறேன் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள். சோ அந்த பிரச்சனை இல்ல.
6: அதேதான் நானும் மேக்ஸ் பிடிச்சதுனால நான் எடுத்திருக்கேன்.
3: ஆனா ஒண்ணு நீங்க கவனிச்சிருக்கீங்களா, எல்லாருக்கிட்டையும் கேக்குறச்சு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னா எல்லாரும் மேக்ஸ் சொல்லுவாங்க, பிடிக்காத சப்ஜெக்ட்னா மேக்ஸ் சொல்லுவாங்க. பிடிச்சது பிடிக்காததுல மட்டும்தான் மேக்ஸ் ஏறும், வேற எதுலயுமே வராது. பிடிக்கும் ஆனா பிடிக்காதுங்கிற லிஸ்ட்ல மேக்ஸ் கிடையவே கிடையாது.
2: ஆமா, இப்ப நீங்க கிளாஸ்ல வந்து ஒரு மேக்ஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க டீச்சர்ஸ்னாலே வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரீம் 90-95 அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க, 40s எல்லாம் இருப்பாங்க. 80-70 அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லணும் கம்பேரிட்டிவ்லி. இப்ப ஏன் அப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 90 above இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் என்னன்னா கான்செப்ட், அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது, அவங்களோட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ்லயே கவனிச்சுட்டு பண்றவங்க இருக்காங்க. ஆனா அதே வந்து இந்த 40 இல்லைன்னா 40 கீழே ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட், கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஏன் கம்மியா மார்க் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த கான்செப்ட் புரியல. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து மற்ற சப்ஜெக்ட்ல மக் அடிச்சு நிறைய மார்க் வாங்கிடுவாங்க. இப் சப்போஸ்
3: இப்ப வந்து நினைச்சிட்டு
2: ஓகே, சோ இப்ப வந்து அதே மாதிரிதான், இப்போ வந்தனா சொன்ன மாதிரியேதான், அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப 90-80 அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்க. இப்போ மேக்ஸ்ல ஃபெயில் ஆனவங்களாம் மற்ற சப்ஜெக்ட்லயும் வந்து அவங்கள வந்து ஒரு டல் ஸ்டூடெண்ட், மக்கு பசங்க அப்படின்னு அந்த கேட்டகரியிலயும் சேர்க்க முடியாது. அவங்களுக்கு அந்த மேக்ஸ் மேல மட்டும் ஒரு பயம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட வந்து ஒரு பயம் உள்ளக்குள்ளே இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் இதுதான் அப்படிங்கறது, அங்க நமக்கு வந்து ஒரு திணல் வந்துச்சுன்னா
3: முழு சம் வந்து 10 mark சம்ல கடைசி சம் இது ஸ்டெப் போனா கூட முடிஞ்சிடும். இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸ்ல வந்துட்டு எக்ஸாம் பேப்பர் எழுதி முடிச்ச உடனே சென்டமா இல்லையாங்கிறது சொல்லவே முடியாது. லாங்குவேஜ் பேப்பரும் அப்படிதான். ஆனா இங்க மேக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி போனவங்க கூட அந்த எக்ஸாம் சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கடைசியில ஒரு டேபிள் மறந்துடுச்சு, ஒன் பிளஸ் ஒன்ல கூட நம்ம தப்பு பண்ணலாம், கடைசி ஸ்டெப் பக்காவும் ஒரு இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் மேக்ஸ் நம்ம போட்டுட்டு கடைசியில ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு போட்டு முடிச்சீங்கன்னா அது குவான்டிடேட்டிவ்னா எம்சிக்யூனா அது முழுசா ரெண்டு மார்க் அப்படியே போயிடும், நெகட்டிவ் மார்க் கூட சான்ஸ் இருக்கு.
4: கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப பாத்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட த்ரீ பிளஸ் டூ வந்து நம்ம சிக்ஸ் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் போர்டு எக்ஸாம்ல எல்லாம் நம்ம அடுத்தபடி லைஃப்ல அடுத்தபடியா டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர், அந்த இடத்துல போய் நம்ம இந்த தப்ப பண்ணிட்டோம்னா கண்டிப்பா எல்லாமே போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
5: ஒரு செம்ல தப்பு பண்ணா அடுத்த செம்மோட மூடும் போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு செம்ல ஆன்சர் வரல, ஐயோ சிக்ஸ் மார்க்ஸ் செம் ஆன்சர் வரல, அடுத்த சிக்ஸ் மார்க்ஸ் செம் ஆன்சர் வராது. அப்படியே மூட்ல ஆரம்பிக்கும் போது அவ்வளவுதான், ஃபுல்லா ஃபர்ஸ்ட் செம் தப்புனா அவ்வளவுதான் பேப்பர் அன்னைக்கு ஃபெயிலுனே வந்துடும்.
2: கண்டிப்பா வருஷா நானும் அதை ஒத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ரொம்ப மேக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். மேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தான், நம்ம மேக்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா நமக்கே வந்து இவ்வளோ கஷ்டங்கள் நாம அனுபவிச்சிருக்கோம்னா, மேக்ஸ்னா பயம் இருக்கிற குழந்தைங்க, மேக்ஸ்னாலே வந்து ரொம்ப பயந்துட்டு வேர்த்து கொட்டி அப்படியே அப்படியே. இப்ப வந்து என்னோட பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து எப்படின்னா ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருப்பான், சூப்பரா விளையாடிட்டே இருப்பான், ஆனா மேக்ஸ் போடு அப்படின்னு சொன்னா ஆச்சுன்னா உடனே வந்து அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவான். சோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மண்டையை உடைச்சா ஊத்த முடியும்.
3: இதே ஒண்ணு பாத்தீங்கன்னா என்ன, மேக்ஸ் வந்துட்டு எல்லாராலையும் நல்ல விதத்திலயோ ஐ மீன் பிடிக்காத விதத்திலயோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குதான் நம்ம சொல்லுவேன்.
2: ஆமா, ஏன்னா வந்து இப்போ நம்ம ஹிஸ்டரி படிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டென்த் வரைக்கும் ஹிஸ்டரி எல்லாம் கண்டிப்பா படிக்கணும். அந்த ஹிஸ்டரி வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஆனா இப்போ மணி என்ன அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ல இருந்து கடைக்கு போய் 100 ரூபாய் கொடுத்து 98 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா பாக்கி 2 ரூபாய்
3: ஒரு படி எடுத்து வைக்கிறதே ஒரு கால்குலேஷன் தான் சொல்லுவான். நீ சீக்கிரமா போகணும் நீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமா நம்ம நடப்போம். அதே நம்ம மெதுவா போனோம்னா அந்த கால்குலேஷன் படி நம்ம கால் ஸ்டெப் மெதுவா எடுப்போம்.
2: சோ அதுல இருந்து
3: பேசிக் மேக்ஸ் ஆரம்பிக்குது.
2: நம்ம கால் அடியில இருந்து நம்ம வந்து நம்ம பிஹெச்டி வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா
3: கூட
2: புரியலங்கறதுனால
3: இல்லைனா அவங்களால அந்த லைஃபுக்குள்ள ரிலேட் பண்ண முடியலன்னு நான் சொல்லுவேன். பிராக்டிக்கலா மேக்ஸ் படிக்கணும்.
2: சரி, சோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் பத்தி, அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் பத்தி, அதுல எந்த அளவுக்கு மேக்ஸ் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம நல்லா இவ்வளவு நேரம் பேசினதுலேயே நம்மளோட நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா நேயர்களே, இன்னைக்கு நாம மேக்ஸ் அதாவது கணக்கு இதை பத்தி தான் ஒரு கலந்துரையாடல் பண்ண போறோம். இப்ப வந்து நாங்க எல்லாருமே மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். கண்டிப்பா ஒரு கலந்துரையாடலுக்கு எல்லாத்துக்குமே எந்த டவுட் கேட்டாலும் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நம்ம கிளாஸ்ல மேம் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கலந்துரையாடலையும் நம்ம கூட ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. இவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம இப்ப சொன்னோம் இல்லையா, மேக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கல, மேக்ஸ்னா பயப்படுறாங்க, மேக்ஸை வந்து ஒரு ஃபன் லவ்விங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து எராடிகேட் பண்ற மாதிரி இவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் பேரு டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். வணக்கம் மேம்.
7: வணக்கம்.
2: ஓகே, இப்ப வந்து நாங்க உங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம் முன்னாடியே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் வந்து நீங்க என்ன விஜயலட்சுமி ராமன்லாம் கூப்பிடாதீங்க, விஜய் மேம்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் அவங்க எனக்கும் கொஞ்சம் கிளாஸ் ஃபீல் இருக்கும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா, விஜய் மேம் இவங்க வந்து பிஎஸ்பிபியில கணக்கு ஆசிரியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா விருப்ப ஓய்வு பெற்று மேக்ஸ் மேல இவங்க வச்சிருந்த பேஷன் காரணமாக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்க கிட்ட நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ண போறோம். எதை பத்தினா, கணக்கு, கணக்கை பத்தி தான் வந்து ஃபுல்லாவே. கணக்குனா ஏன் பயம், எதுக்கு பயம், கணக்கு எப்படி கான்செப்ட் ஓரியன்டா புரிஞ்சுக்கிறது, இதை பத்திலாம் நாங்க பேச போறோம். நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அக்ஷயா.
3: நான் உங்க வந்தனா.
4: நான் உங்க ஹேமா.
5: வர்ஷா.
2: ஸ்ருதி. அண்ட் எங்களோட விஜய் மேம்.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: இப்போ நீங்க மேக்ஸ்ல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மேக்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, மேக்ஸ் கஷ்டம்னா அது ஏன்?
2: மேக்ஸ் கஷ்டம்னு நான் சொல்லல, ஆனா சுத்தி இருக்கிற குழந்தைங்க நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால மேக்ஸ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குங்கிறத முதல்ல ஆராயலாமா?
1: உங்களுக்கு
2: டான்ஸ், ஓகே,
1: பாட்டு,
2: பாட்டு,
3: பஸில்ஸ்,
1: ஆர்ட் வர்க்,
3: ஸ்கிட், நாடகம்,
2: இதெல்லாம் ஏன் மேக்ஸ் கிளாஸ்ல இருக்க கூடாது? இருந்தா உங்களுக்கு
1: எப்படி மேக்ஸ் கிளாஸ்லயா?
3: மேக்ஸ் கிளாஸ்லனா பிளாக் போர்டு, சாக், டஸ்டர்,
4: ஜியோமெட்ரி,
3: ஜியோமெட்ரி பாக்ஸ், கிளாஸ் நோட்ஸ்,
4: டிவைடர், நம்பர், வேர்வை, டென்ஷன், இதெல்லாம் கூட இருக்குமா?
2: எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு நம்ம பிளே கிரவுண்ட்ல கூட மேக்ஸ் விளையாடலாம்.
1: மேக்ஸ் விளையாடலாங்கிறது ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு. எப்படி நீங்க மேக்ஸ் விளையாடுவீங்க சொல்லுங்க?
2: ஏதாவது ஒரு கான்செப்ட் கேளுங்களேன். நம்ம முதல்ல ஒரு சின்ன பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். எதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வரும்?
3: மேக்ஸ்ல ஃபார்முலா,
2: ஃபார்முலா,
1: ஃபார்முலா, கரெக்ட்.
2: ஏதாவது ஒரு ஃபார்முலா கேளுங்களேன். நம்ம பதில்
5: ஃபார்முலா ஸ்கொயரோட ஃபார்முலா,
1: a + b தோ ஏரியா ஃபார்முலா,
3: ஏரியா ஃபார்முலா,
1: ஏரியா ஃபார்முலா,
2: ஏரியா ஃபார்முலா, ராம்பஸோட ஃபார்முலா எனக்கு வேணும். நான் என் குழந்தைகிட்ட கேக்குறேன். என் குழந்தை பாட ஆரம்பிக்குது இப்போ. Half the product of the diagonals lead to the area of the rhombus, but the base into height is the parallelogram. Area quite sumptuous. எப்படி இருக்கு ஆரம்பம்?
1: ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க டக்குன்னு சொல்றச்சே ராம்பஸோட ஃபார்முலா, ஆஹா என்ன கேக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யார் ராம்பஸோட ஃபார்முலா இருந்தாலும் என்ன கேளுங்க என்ன கேளுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு.
2: ஓ, இத கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. இது ஒரு இனிய ஆரம்பம். இது பாட்டுல ஆரம்பிச்சோம். அடுத்து நம்ம டான்ஸ்ல மேக்ஸ் போட முடியுமா?
1: டான்ஸ்லயா?
3: டான்ஸ் இப்போ மேக்ஸ் ஸ்டெப்ஸ், அது மட்டும் தான் ஐ மீன் ஒற்றுமையா இருக்கு.
1: சோ எப்படி மேக்ஸ் ஆடலாம்னு சொல்லுங்க.
2: மேக்ஸ்ல எப்படி ஆடலாம்னா, ஃபார்முலால நம்ம எப்படி மனசுல வச்சுக்கிறது? ஒரு டான்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா நினைவு வரும்ல?
5: கண்டிப்பா.
2: ஓகே, ஒன்னுல இருந்து பத்து முடிய கூட்டுத்தொகை எனக்கு வேணும். கொஞ்சம் வேகமா சொல்லுங்களேன் யாராவது.
1: ஐயோ, அதுக்கே அதுக்குள்ள நாலு, பத்தொன்பது, எட்டு, உளராத உளராத உளராத, ஒண்ணுல இருந்து வாணி. ஓ, ஒன் டூ த்ரீ,
2: நீங்க இருக்கிறது நம்ம ஆறு பேர் இருக்கோம். நம்ம ஒண்ணுல இருந்து ஆறுனுடைய கூட்டுத்தொகை முதல்ல ஆரம்பிப்போம். ரெண்டு ரெண்டு பேரா சேருவோமா?
1: எப்பவுமே கூட்டு நீப்பா.
2: ஆ, ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்துல இருந்தாலே தனியா ஒரு சந்தோஷம் வரத்தானே வருது. இப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? மூணு பேர் பேர் இருக்கும். நம்மளுடைய நம்பர் வந்து
1: ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்லுமா? ஓகே,
3: ஒன் டூ த்ரீ ஃபோர்
2: ஃபைவ்
3: சிக்ஸ்.
2: சோ இந்த சிக்ஸ் வந்து பேர்ஸா மாறும் பொழுது 6/2, 3 pairs வந்துட்டோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுக்கறேன். நம்மளுடைய பேர் இப்ப வேகமா இவங்க என்ன தேர்ந்தெடுத்ததா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் மாற்றத்தோட நம்மளோட பேரை மாத்த போறோம். ஒவ்வொரு பேருக்கும் கூட்டுத்தொகை அதே இருக்கணும். இப்ப நீங்க யாரு கூட சேர போறீங்கன்னு கொஞ்சம் பாருங்க.
3: நான் உங்களோட.
2: ஏன் கூட? உங்களோட நம்பர் என்னமா?
3: 4.
2: போரும் ஃபைவும் சேர்ந்தா 9. அது மாதிரி 9, மூணு பேர் ஆஃப் 9 நம்மளால கொண்டு வர முடியுமா?
1: நானும் 6ம் 1ம் சேரணும், 5ம் 2ம் சேரணும், 3ம் 4ம் சேரணும்.
2: ஆஹா,
1: 7 வரும்.
2: சபாஸ்,
1: கூட இருந்தே மேக்ஸ் வந்துருச்சு பாரு.
2: இப்ப நமக்கு எத்தனை 7 வந்திருக்கு?
3: 3
5: 7.
2: 3 7 சார் எவ்வளவு?
5: 21.
2: அப்ப 1 2 6 ஓட கூட்டி பாருங்களேன் ஆன்சர் வந்தா.
5: 7 + 6 + 5 = 21.
2: நன்றி. இதையே நம்ம ஸ்டெப்ஸோட போட்டு முதல்ல ஒன்னுல இருந்து ஆறு முடிய நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மேக் பேர்ஸ் இன் சச் வே தட் ஒவ்வொரு பேருடைய சம்மும் சேமா இருக்கணுங்கிற அந்த கண்டிஷனை எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம இப்ப ஃபார்முலா டெரிவேஷனுக்கு போலாமா? எத்தனை நம்பர் இருந்தாலும் N stands for algebra. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு N N சொல்லிட்டே இருக்கோம்ல, அந்த அல்ஜிப்ரா அதை சிம்பிள் ஆக்கிடுவோமே. N நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதுல எத்தனை பேர் வரும்?
1: N by 2 pairs.
2: N by 2 pairs வருது. ஒவ்வொருத்தரும் நம்ம கொண்டு வர வேண்டிய நம்பர் என்ன, ஒவ்வொரு பேரும் கொண்டு வர நம்பர் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர். அப்ப என்னும் ஒன்னும் சேருது. என் பிளஸ் ஒன், என் பை டூ இன்டு என் பிளஸ் ஒன் இஸ் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். ஹேவ் யூ காட் இட்? ஆமால. இப்ப நம்ம சொல்லலாமே 10 வரையும் என்ன வர போறது, எத்தனை பேர் இருக்க போறது?
1: 55.
2: ஒரு சின்ன கணக்கு குடுக்கலாமா எல்லாருக்கும்? சின்ன விஷயத்திலேயே ஆரம்பிப்போம்.
1: சரி,
2: எல்லாரும் 2 டேபிள்ஸ் சொல்லுங்க. 2 4 ஆரம்பிங்கம்மா.
5: 2 4 6 8 10.
2: நம்ம 4 டேபிள்ஸ் அதே வரிசையில சொல்லுங்க.
5: 4 8 12
2: உங்களுடைய ரெண்டு நம்பரையும் சேர்த்து நீங்க சொல்லிட்டே வாங்க பாக்கலாம்.
5: 6 12 18 24 30
2: கூட்டினா இந்த ஒரு விதத்துலதான் 6 டேபிள் நம்மளால கொண்டு விட முடியுமா?
1: 5 டேபிள் 1 டேபிள் கூட்டினா
5: பிளஸ் 1 5 டேபிள்ஸ்
2: பிளஸ் வேற ஏதாவது விதம்
1: 3 2 and 3 4 and 2 அத முடிச்சிட்டோம்.
5: 3 and 3
2: 2 and 4 உம் 4 and 2 உம் சேம் ங்கறத கண்டுபிடிச்சிரோமே. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்துருதே.
1: நம்மள கூட கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்க தான் மேக்ஸ் டீச்சர் னு சொல்லுவே நானு.
6: மேம் இது நீங்க
1: திட்டுறவங்க வேற, தப்புல புதுசா கண்டுபிடிக்கிறவங்க தான் டீச்சர்.
4: இது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் டீச்சர் கிட்ட அடியாவது வாங்காம இருந்திருப்பேன்.
1: பனிஷ்மென்ட்ஸ் கூட.
3: சோ இப்போ நம்ம வந்து ரொம்ப ஜாலியா இந்த மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் கிளாஸ் இருந்தா எல்லாருமே சென்டம் தான் இல்லையா?
1: ஓகே, இதே மாதிரி எக்ஸாம் இருந்தா
3: அது சூப்பரா
1: இருந்தது. மேம் பக்கத்துல எக்ஸாம் இருந்தா
6: இன்னும் சூப்பர்.
1: சோ சொல்லுங்க மேம், இந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூலோட நோக்கம் என்ன? நீங்க ஆரம்பிச்சிருக்க இந்த ஆக்டிவிட்டி சென்டரோட நோக்கம் என்ன?
2: சின்ன வயசுல இருந்தே எளிமையா இனிமையா சந்தோஷமா கணக்கு போட்டோம்னா அது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. லைஃப்ல நீங்க சொன்ன மாதிரியே ரியல் லைஃப், காலையில எழுந்தப்போ காலேஜ் போற ஐடியாவை நினைச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு எழுந்தோம், எவ்வளவு சீக்கிரமா நம்ம செய்யணும், அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் வீட்டுல ஓடணும். அம்மா அந்த நேரத்திலயும் ஒரு குக்கிங் பண்ணணும், அங்க இருக்கிறது ரேஷியோ ப்ரொபோர்ஷன், வாசல்ல போடுற கோலம் சிமெட்ரியில கொண்டு வந்து வருது, நீங்க பாக்குறது டைம் கால்குலேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், அதுக்கடுத்தாப்புல நம்ம ஆட்டோக்காரரோட வரும்பொழுது பேசுற பேரம் வந்து நம்மளுடைய மணி டிரான்சாக்ஷன், எல்லா இடங்கள்லயும் எல்லாத்துலயுமே நமக்கு கண்டிப்பா நம்மள அறியாமையே நம்ம கணக்கை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே கணக்கை சந்தோஷமா நம்ம போடுறதுக்கு எப்படி இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே அழகா கொண்டு வர்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறது தான் டாட்ஸ் என் டிஜிட்ஸ். டாட் ஸ்டாண்ட் ஃபார் ஜியோமெட்ரி, ஒரு புள்ளியிலிருந்து பாயிண்ட் டு பிளேன் நம்ம கொண்டு வர பயன்படுத்துறது டாட்ஸ், அதுதான் ஜியோமெட்ரி. என் அந்த என் ரொம்ப அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ஜிப்ரால. அதுக்கு அடுத்து வர்றது தான் நம்பர்ஸ், அதுதான் டிஜிட்ஸ். ஸோ அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி அட் த ஏர்லி ஸ்டேஜ், அதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் உருவாகி இருக்கு. இதில் நம்ம குழந்தைங்க எல்லா விதத்துலேயுமே இப்போ நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி ஆட்டம் பாட்டம் பசல் கொண்டாட்டத்தில் கடைசியில் அதில் தான் முடிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கிளாஸுமே கொண்டாட்டமாக தான் இருக்க போகிறது. அதில் ஸ்கிட் இருக்கலாம், வெளியில் போய் விளையாடலாம், பிளே கிரவுண்டில் விளையாடலாம், இல்லை இன்டோர் கேம்ஸாகவும் மேக்ஸை விளையாடலாம், பேசும்பொழுது மேக்ஸை கொண்டு வரலாம். சின்ன விஷயங்கள், அம்மா

0: உங்ககிட்ட பேசும்பொழுதே அந்த மேக்ஸ் வேர்ட்ஸ் டெர்மினாலஜிஸை அவங்க யூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அந்த கியூப் பாக்ஸை எடுத்துன்னு வா, கியூபாய்ட் பாக்ஸுக்குள்ளே போடு, அந்த சிலிண்டர் டப்பாவை திறந்து கொடு, கோனிக்கல் ஃபனலில் தண்ணி விடு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அம்மாக்களும் பண்ணணுன்றதுக்கு தான் என்னோடய பேரண்ட்ஸ் கனெக்ட் ஆக்டிவிட்டீஸையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம உபயோகப்படுத்துகிற கணக்கை நம்மளுடைய வழக்க வாழ்க்கை முறையில் கொண்டு வந்தோன்னு சொன்னால் எளிமையாக புரியும். ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணும் பொழுது அந்த அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவங்க மனசில் ஈஸியாக நல்ல முறையில் பதியும். அந்த பதிவு செய்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ்.
1: ஸோ நீங்கள் சொன்னீங்க மேக்ஸை படிக்கணும் போடணும் அப்படின்னு. ஸோ மேக்ஸ் எப்படி கொண்டாடுறது, உங்களோட இன்ஸ்டியூட்ல எப்படி நீங்க மேக்ஸ் கத்தருவீங்க, என்ன மாதிரி அவங்க லைவ்லியா பண்ணுவீங்க அது சொல்லுங்க.
0: ஒவ்வொன்றுமே அதுல விஷுவல்ஸ் இருக்கும். மேக்ஸ் லேப் கான்செப்ட் இப்ப எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனா நிறைய ஸ்கூல்ல டீச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு நான் போகும்பொழுது ஒரு சில விஷயங்களை நான் பார்க்கும்பொழுது எனக்குள்ள வருத்தம் என்னன்னா, மெட்டீரியல்ஸ் இருக்கு ஆனா அதை ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது டீச்சர்ஸ்க்கு கரெக்டான முறையில் போய் சேரலை. அதே புதுசான முறையில் டீச்சர்ஸ்க்கே அந்த மாதிரி எனக்கு யாரும் கற்றுத்தரல. ஆனால் என்னோட ஆசையில் தான் நான் படித்தேன். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் டீச்சர்ஸ்க்கும் போய் சேராததுனால மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியல. இங்கே உள்ள டிவைஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். சாதாரணமாக ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்து அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு சிலிண்டர் வரலாம், அதையே கார்னரில் கட் பண்ணி ட்ரையாங்கிள் கொண்டு வரலாம், அந்த ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிளாக இருக்க போகிறது, இது மாதிரி நிறைய விஷுவல்ஸ் என்னுடைய சென்டரில் வச்சுருக்கேன். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்னு வரும்பொழுது குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதை நம்மளே சின்ன குழந்தைங்கக்கிட்ட கேட்டு 60 கூட்டு 40 அது கூட 9 அடுத்து 1 110 நம்பர் வராமல் 200 எத்தனையோ இடங்களில் ஈஸியாக வரும். அதே வேக வேகமாக நம்ம கேட்கும்பொழுது அதெல்லாம் நான் ஸ்கூலில் குழந்தைகள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதில் என்னென்ன தப்பு அவங்களால விட முடியும், அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்தணுங்கிற மாதிரி சின்ன சின்ன டிவைஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். நிறைய கேம்ஸ் எழுதி வச்சுருக்கிறேன். அந்த கேம்ஸ் நான் உங்ககிட்டயே பகிர்ந்துக்கிட்ட மாதிரி அது ஆடி ஓடி விளையாடலாம், இல்லைன்னா உட்காந்து விளையாடலாம், இல்லைன்னா பாடலாம், இல்லைன்னா திரும்ப திரும்ப அவங்களையே யோசிக்க வைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களில் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி அவங்களுடைய இன்றைக்கு உள்ள ஒலிம்பியாடுக்கு தனியாக ஒரு கோச்சிங் போக வேண்டாம், அதுக்குள்ளேயே நம்ம அந்த சிலபஸ்க்குள்ளேயே கொண்டு வர்ற மாதிரி என்னோட கிளாஸஸ் அமைகிறது.
2: மேம், உங்ககிட்ட ஆக்டிவிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ண யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்கன்னு கேட்டப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னீங்க, அதை எங்கள் நேயர்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக. ஸ்கூலில் நல்லா விளையாடிட்டு இருந்தோம் அதெல்லாம் வேறு. ஆனால் நானும் ஒரு பாட்டி, 54 ஆயிடுத்து. ஆனால் என்னோட வயசு கண்டிப்பாக இதை கேட்குற எந்த நேயராக இருந்தாலும் அவங்கள விட நான் சின்னவங்கிறத நீங்களே இந்த கதைக்கு அப்புறமா ஒத்துப்பீங்க. நான் ஒரு பாட்டி, எனக்கு ஒரு 2.5 ஒரு பேத்தி இருக்கு. அந்த பேத்திக்கு அவங்க அப்பா ஒரு ஜெம்ஸ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். எத்தனையோ விதங்களில் இன்றைக்கி தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற சுவாரஸ்யங்களில் அப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஒரு பால் ஜெம்ஸ் பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பாலை ஓப்பன் பண்ணின உடனே கீழே விழ போகிற ஜெம்ஸுக்காக இந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷப்பட போகிறதுன்னு காத்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்கே நடந்தது. என்னென்னா, அந்த ஜெம்ஸ் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணின உடனே, அந்த பாலை ஓப்பன் பண்ண உடனே கீழே விழுந்த ஜெம்ஸ் அவள் லட்சியம் பண்ணலை. ஆனால் அவள் மனசில் தோணினது என்னென்னா, ரெண்டு கையிலையும் அவள் வச்சுட்டு இருந்தது அந்த பாலோட ரெண்டு பாகங்கள். அவள் சொன்னது என்னென்னா, பாட்டி ஒரு ஸ்பியரை ஓப்பன் பண்ண உடனே ரெண்டு ஹெமிஸ்பியர் எனக்கு கிடைச்சிடுது. அதுதான் எனக்கு தோணினது. ஏன்னா இந்த வயசில் நான் அவகிட்ட நடந்துகிட்ட முறையில் என் பேத்திக்கு தெரியும்னு நான் சொல்ல வரல இங்க. ஆனால் நான் அந்த குழந்தை கூட நான் பேசி சிலிண்டர் இதுதான் கியூபு, இது கியூபாய்டு, இது ஸ்கொயர், இது ட்ரையாங்கிள், அது மாதிரி ஒவ்வொரு விதமும் நான் பேசினதில் ஸ்பியரையும் காமிச்சிருந்தேன், ஹெமிஸ்பியரையும் காமிச்சிருந்தேன். ஆனால் அந்த ஸ்பியரை உடச்ச உடனே ஹெமிஸ்பியர் வர்றதுங்கிறது அந்த சின்ன மூளைக்குள்ளே எப்படி வந்ததுன்னா, அது ப்ராக்டிஸ் பண்ணதில் தான் வந்தது. அதே மாதிரி ஏன் எல்லா குழந்தைகளுமே இருக்கக்கூடாது, ஏன் நம்ம குழந்தை மட்டும்தான் இதை அனுபவிக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசில் ஓடித்து, அதுதான் என்னைக்கு இந்த குழந்தைகள் முன்னாடி என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு.
1: ஸோ இந்த மாதிரி உங்கள் பேத்திக்கு கிடைச்ச அனுபவம், அவங்களுக்கு அந்த அனுபவம்னால தான் அவங்களுக்கு அது புரிஞ்சுங்கிறதுனால அந்த அனுபவத்தை உங்கள் கிளாஸில் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க நீங்கள் புரிஞ்சுக்கிறது.
0: கண்டிப்பாக.
3: சரி ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க, ஐ மீன் ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ விருப்ப ஓய்வு, அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்களோ இல்லை ரிசைன் பண்ணவங்களோ இல்லை விஆர்எஸ் வாங்கினவங்களோ ஒரு மேக்ஸ் டீச்சர்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டியூஷன் சென்டர் போட்டு சாயந்தரம் ஒரு +2 குழந்தைங்க, 10th குழந்தைங்க, ஈவன் காலேஜ் படிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மேக்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் குழந்தைங்களுக்கு இதை சொல்லி தரணும் அப்படின்றது இப்போ வந்து உங்கள் பேத்திக்கு நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் பேத்தியோட நீங்கள் நின்று இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சது எதுக்காக, எப்படி அது வந்தது உங்களுக்கு? நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலயா இல்லை அதுக்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கா?
0: இதுலேயும் ஒரு இனிமையான ஒரு இன்சிடெண்ட்டை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். ஒரு 8 வருஷம் சாரி ஒரு 6 வருஷம் முன்னாடி என்னோட கிளாஸில் நிறைய பசங்க இருந்தாங்க. ஓப்பன் டே பசங்களுக்கு ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்தோம். ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்து முடித்த உடனே ஒரு பேரண்ட்டும் ஒரு குழந்தையும் என்னை பார்க்கறதுக்காக நின்றுட்டே இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும் பொழுது நல்ல படிக்கிற ஒரு மாணவன் அவன், அவனோட சரி எதுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்டு என்ன ஹரி என்ன வேணும் உனக்குன்னு கேட்டேன். ஹரி என்ன பண்ணால் என் கையில் ஒரு நோட் புக்கை கொடுத்தான். அது ஒரு பெரிய 200 pages நல்ல பெரிய சைஸ் நோட் புக்கு. அந்த 200 pages நோட் புக்கை எடுத்த உடனே அந்த நோட் புக்கை முழுசு நான் பிரட்டி பார்த்தேன். அதில் வேறு எதுவுமே இல்லை, ஒரே மேத்தமெட்டிக்ஸில் உள்ளதாக இருந்தது. எனக்கு அதில் எதுவும் தனித்தன்மை எனக்கு புரிப்படலை. நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஹரி என்னது இது நோட் புக்கு, 8th standard நோட் புக்கு, இது என்ன எழுதியிருக்கேன். அவன்ட்டு அந்த குழந்தை சொன்னது இன்னும் எனக்கு மனசில் நிற்கிறது. அதாவது அந்த குழந்தை என்கிட்ட சொன்னான், விஜய் மேம் கிளாஸில் இதுவரையும் சிலபஸை விட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கொடுத்த ஈஸி கால்குலேஷன், ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஆஃப் அ பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல், 11 into 12 போடணும்னா அந்த 1யும் 2யும் தனித்தனியா எழுதிக்க, 1 + 2 நடுவுல போடு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஈஸியா எப்படி 100 103 into 103 அது மாதிரி வந்தோன்னா 106 09 அதுக்குள்ள மெத்தட், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்ததை செக் பண்ணு, அந்த மாதிரி. அதாவது ஆன்சரை முதல்ல எழுதுரு, அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் நீ வா அப்படின்னு நான் ஒவ்வொரு விதமும் நான் சொல்லி கொடுத்தது. அத்தனையும் அந்த 200 pages நோட் புக்கு தவிர ஒரு 10 பக்கம் எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருந்தான். அந்த பையன் எழுதி என்கிட்ட கொடுத்தது, இது சிலபஸ்லயும் இல்லை, இது எங்களோட டெக்ஸ்ட் புக்லயும் இல்லை, இது நீங்க சொன்னது மட்டுமே. ஒவ்வொரு நாள் முதல் நாள் வந்து மேம் சொன்னதை தனியா எழுதி பார்த்தேன். ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வரவும் ஒரு நோட் புக் போட்டு நான் எழுதினு வந்தேன், இது இந்த 1 இயர்க்குள்ள நான் கத்துண்ட ஸ்பெஷல் இது, அதனால அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னான். நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஹரி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியணுமா இருக்கும். சிங்கப்பூர் ஒலிம்பியாட்ல ராபல் ஸ்கூல்ல செலக்ட் ஆகி இன்னைக்கு அமெரிக்கால அந்த பையன் இருக்கான். இன்னைக்கும் இந்தியா வரும் பொழுது முதல்ல வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போற அதே நிலையில அந்த பையனும் இருக்கான். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் த மதர் இஸ் ஆல்சோ லெக்சரர் இன் ரெப்யூட்டட் காலேஜ் அண்ட் த சேம் வே. அதே அடுத்த அதே நிலையில செகண்ட் அவனுடைய பிரதரும் போகணுங்கிறது அவங்க அம்மாவுடைய ஆசையா இருந்தது, அது நிறைவேறிருக்கு. இதை இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த மாதிரி என்னுடைய கிளாஸ் ரூம் அனுபவங்களும் கண்டிப்பா இது எல்லாரையும் போய் சேரணும்னு ஒவ்வொரு நாளும் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னோட பேத்திக்காக நான் ஸ்கூலை விட்டு வந்தேன். நான் அந்த நேரத்துல வீட்டுல கண்டிப்பா ஒரு ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக நான் வெளியில வந்தேன். ஆனா இன்னைக்கு அவ 2 வயசு ஆகி அவங்க அம்மாவே பாத்துக்கிற ஒரு நிலை வந்த உடனே என்னுடைய ஃபேமிலியில எல்லாரும் இது நீ படிச்சது உனக்கு சந்தோஷம்னு கொடுக்கறதுனா இது கணக்கு மட்டும்தான், அண்ட் குழந்தைகள் மட்டும்தான், அதனால நீ போய் குழந்தைகளோட என்ஜாய் பண்ணு, இனிமே எதுவுமே வேண்டான்னு அவங்களுடைய ஆசை என்னுடைய பேராசையை நிறைவேற்றுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன் இது.
3: ஓகே மேம், நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்களோட கிளாஸ் ரூம் இன்சிடென்ட்டையும் பற்றியும். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் இதை எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எங்கள் கிட்ட தெளிவாக விளக்கிட்டு வரீங்க. இதுக்கும் நம்ம வந்து இதுக்கும் கூடி நம்ம வந்து கணக்கு அதை பற்றி நம்ம இன்னும் நல்லா கணக்கை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வி கோனா எக்ஸ்ப்ளோர் மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி அக்ஷயா.
4: நான் உங்கள் வந்தனா.
1: வர்ஷா.
2: ஸ்ருதி.
5: நான் உங்கள் ஹேமா.
6: சமுதாய வானொலி 107.8.

0: இருங்க.
1: பொது நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நாங்க எல்லாருமே இங்க வந்து மேக்ஸ் அதாவது கணக்கு இந்த பாடத்தை பத்தி ஒரு கலந்துரையாடல் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட விஜி மேம் இருக்காங்க. இவங்க டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி சென்டர், மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரை நடத்திட்டு வராங்க.
3: மேக்ஸ்ல என்ன டஃபான சாப்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கேக்கலாமா? மேக்ஸ்ல என்னக்கா உங்களுக்கு டஃபான சாப்டர்?
2: மேக்ஸ் ஜியோமெட்ரி.
3: ஆஹா, நீங்க?
4: எனக்கு கால்குலஸ்,
5: ட்ரிக்னோமெட்ரி, அல்ஜிப்ரா,
3: இதெல்லாம் சேர்த்து போட்டதா எனக்குன்னு நினைக்கிறேன். மேம் சொல்லுங்க மேம், இவ்வளோ டஃப்பான மேக்ஸ் எப்படி எப்படினா ரொம்ப சிம்பிளா, நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லி வரீங்கன்னு நினைக்கிறேன்.
6: எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு மேம், எப்படி மேம் உங்க கிளாஸ்ல லைவ்லியா பண்ணுவீங்க? ஒரு சர்க்கிள் பத்தி, ஒரு லேட்டஸ்ட் பத்தி, அதெல்லாம் எப்படி நீங்க கரெக்டா பண்ணுவீங்க?
3: அதான் இருக்கிறதுல டஃப் நான் நினைக்கிறேன்.
2: ஆமா, ஜியோமெட்ரி.
6: அவருக்காக நீங்க சொல்லுங்க மேம்.
3: என்னன்னு சொல்லுவேன்,
4: புரியாது புதிர்,
3: அது கூட புரியல எனக்கு.
7: வருவோம், நம்ம எல்லாரும் இப்ப ஒரு பிளே கிரவுண்ட்ல இருக்கோமா?
2: கிடையாது.
7: இப்ப எல்லாரும் போய் என்கிட்ட இருந்து உங்க எல்லாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி நில்லுங்களே.
6: நான் இங்க நிக்கிறேன்,
3: நான் இங்க, நான் இங்க, நான் கரெக்டா, எல்லாம் கரெக்டா டிஸ்டன்ஸ் இருக்கு.
2: ஓகே ஃபைன்.
7: ஓ, நான் இப்ப எங்க நிக்கிறேன்? நடுவுல நிக்கிறேன். அப்ப என்கிட்ட இருந்து ஸ்ருதிக்குள்ள டிஸ்டன்ஸும் என்கிட்ட இருந்து ஹேமாக்குள்ள டிஸ்டன்ஸும் சேமா இருக்கா?
3: இருக்கே மேம்.
7: இருக்கா? ஆமா, நீங்க என்ன ஷேப் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? சர்க்கிள். ஓகே, நான் நிக்கிறேன், எல்லாருமே சுத்தி ஓடுங்களேன். இப்ப ஃபயர் ஆன் தி
6: மவுண்டன்,
7: ஃபயர் ஆன் தி
6: மவுண்டன்.
7: ஓ, எல்லாரும் ஓடிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாரையும் சுத்தி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஓடட்டுமே, நம்மளோட ஷேப். ஓகே, வந்தனா இவர் அலவுட். இப்ப நாங்க நிக்கிறோம், நான் ஒரு பாயிண்ட். ஐயோ, வயசானதுப்பா, முடியவே இல்லை, நான் இங்கே நின்னுக்கிறேன். நீ என்ன பண்ற?
3: ஓடுறேன்.
7: ஓடுறேன். ஒரு பாயிண்ட் நிக்குது, அடுத்த பாயிண்ட் ஓடும் பொழுது என்ன வருது? என்ன ஷேப் ஃபார்ம் ஆகுது அங்க?
2: சர்க்கிள்.
7: சர்க்கிள்.
3: இப்போ லோகேஷ் மேம்,
2: சர்க்கிள் தானே?
6: லோகேஷ் மேம், சர்க்கிள், லோகேஷ்,
7: லோகேஷ், லோகேஷ் சொல்லிட்டா கரெக்ட். அப்ப என்ன ஆச்சு? ஒரு பாயிண்ட்
6: ஓடினதுனால அவளுக்கு தெரிஞ்சிருச்சு.
7: அவ ஓடினதுனால அவளுக்கு தெரிஞ்சிருச்சு.
2: நம்மளும் சேர்ந்து ஓடி ஓடி இருக்கலாம். ஆமா.
7: சோ இதே இது ரெண்டு பேர் ஒரு மூலையில நின்னுட்டு இப்ப ஒரே ஒரு ஆளு ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஓடணும்.
4: நான் நிக்கட்டுமா?
7: எங்கயோ ஓடின் எப்படி? நான் கேக்குற கேள்வி என்ன, ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ்ல நீ இருக்கணும். முதல்ல ஒரு இடத்துல நின்னுக்கோ, எங்க நிக்கிற பாப்போம்.
6: சரி, நின்னுட்டேன்.
7: இப்ப எங்க நிக்கிற நீ?
6: அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நிக்கிறேன்.
7: நடுவுல நிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்?
3: மிட் பாயிண்ட்.
7: மிட் பாயிண்ட். ஓ, இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு மிட் பாயிண்ட் கிடைச்சது. இந்த ஒரு இடத்துல நின்னாதான்

0: புதிராத
1: ஏதோ சொன்னீங்க
0: தமிழுக்கு வரேன். புரியாத புதிர்னு இருக்கிற ஒரு மேக்ஸ நம்ம ஃபார்முலாஸ் மேக்ஸ்ல வேற என்ன அல்காரிதம்ஸ் ஆக்சியம்ஸ் தியோரம்ஸ் எவ்வளவோ இருக்கு. மேக்ஸ்ங்கிறது எங்க முடியும்னு தான்
2: தெரியல. சுத்துது
0: எனக்கு தலை சுத்தாம இருக்கிறதுக்கு நான் பேசிட்டே இருக்கேன். அதுக்கு மேசன் எடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிருவேன்.
2: ஓகே சார். ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க. அதாவது ஜியோமெட்ரி அதான் வந்து என்னோட வீக்கெஸ்ட் சப்ஜெக்டு. அதனால வந்து இப்போது எனக்கு ஓரளவு லோக்கஸ்னா என்ன அப்படிங்கிறது தேர்ட் இயர் வந்தும் எனக்கு அந்த அளவுக்கு விளங்காமல் இருந்தது. நீங்கள் ரொம்ப அழகாகவே எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க.
0: நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே கற்றுட்டோம்.
3: இப்போ உங்க ஆக்டிவிட்டி சென்டர் பத்தி பேசலாம் மேம். உங்க ஆக்டிவிட்டி சென்டர்ல இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேல் தட்டு மக்கள் தான் அங்க வந்து படிக்க முடியுமா, இல்லனா சாதாரண பசங்களும் படிக்க முடியுமா? உங்க ஆக்டிவிட்டி சென்டர் எப்படி ரீச் பண்றீங்க சாதாரண மக்களுக்கு?
4: என்னோட ஆக்டிவிட்டி சென்டர்ல வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ், 8 கிளாஸஸ் பர் மந்த், 1250 பர் மந்த் சார்ஜ் பண்றேன் நான். இது மேல் தட்டு மக்களுக்கு தான் ரீச்சபிளா அப்படின்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியல. ரீசன் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய ரெண்ட்டு, அதுக்கு அடுத்தாப்புல ஒவ்வொன்றுக்குமே மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு விஷுவலாக பார்க்கும் பொழுது அது ஃபோம் இல்லைன்னா அக்ரலிக் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு வேறு விதங்களில் அதை கட் பண்ணி அதை வாங்கி அதை செய்யும் பொழுது என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அது மாதிரி இருக்கு. ஆனால் இதே இதை நிச்சயமா எல்லா இடங்களுக்கும் எடுத்துன்னு போறதுங்கிற ஆசை என் மனசுல இருக்கு. அதுக்கு என்னால செய்ய முடிஞ்சது ரெண்டு விஷயங்கள். ஒன்னு, என்ன உங்களை மாதிரி உள்ள குழந்தைங்களை எனக்கு முன் வந்து நான் சொல்ற விதங்களை நீங்க வரிசைப்படுத்தி அழகா எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த காலேஜ்லயும் உள்ள கணக்கு தெரிந்த, கணக்கு புரிந்து கொள்ளக்கூடிய, நான் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதே மாதிரி ஓரளவு ஆங்கிலம் அல்லது தமிழ் சரியான முறையில் எழுத முடியும் என்றால் நிச்சயமா நீங்க என்ன அணுகலாம். அது மாதிரி நம்ம எழுதும் பொழுது கார்பரேஷன் ஸ்கூல் மாதிரி உள்ள ஸ்கூல்ஸ்ல உள்ள டீச்சர்ஸ்க்கு ஐ விஷ் டு டெஃபினெட்லி கிவ் அ ஒர்க் ஷாப் அந்த, அதுக்கு எனக்கு எந்த விதமான பைசாவும் தேவையில்லை. ஆனா அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல உள்ளவங்க அந்த எதுக்காக, ஏன்னா எல்லா இடங்கள்லயும் நானே இருக்க முடியாது. ஆனா அதே டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட வந்தாங்கன்னா, என்னோட சென்டருக்கு வந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்கு என்னால எப்படி எளிய முறையில கத்து தரலாங்கிறத ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண முடியும். அது தட் ஹேஸ் டு ரீச் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அப்துல் கலாம் சார் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தப்போ அவருடைய கனவும் அதாக தான் இருந்தது.
0: 1250 ரூபானா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. அ குவான்டிட்டி கோஸ் வித் அ குவாலிட்டின்னு தான் நம்ம சொல்லணும். சோ இந்த இந்த இதுக்கான என்ன சொல்லுவீங்க, சரியான என்ன அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கு, எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு,
4: எல்லாமே என்னுடைய சென்டர்ல விஷுவல்ஸ் இருக்கு, ஹேண்ட்ஸ் ஆன் பசில்ஸ் இருக்கு, எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ். ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா உங்களுக்கு உள்ளது இனிமையாக கிடைக்கக்கூடிய பாடல், அடுத்து டான்ஸு, அதுக்கடுத்து பசில். அவங்க விளையாடுறதுக்குள்ள இடம், அந்த வீட்டில் ஃபர்னிச்சரே கிடையாது, அந்த சென்டரில் ஃபர்னிச்சரே கிடையாது. ஏன்னா குழந்தைங்க ஆடணும் ஓடணும் விளையாடணும். ஆனால் ஆடி ஓடி விளையாடிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. ஒரு கான்செப்டை கண்டிப்பாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷீட்டு, அந்த ஒர்க் ஷீட்ல அவங்க அன்னைக்கு கத்துட்ட கான்செப்ட கண்டிப்பா அவங்க அந்த ஒர்க் ஷீட்டை என்னுடைய உதவி இல்லாமல் அதை செய்யக்கூடிய திறமையை வளர்த்துட்டு அதை கண்டிப்பா அவங்களுடைய ஸ்கூல்லையும் பயன்படுத்துற மாதிரி இது அமையும்.
1: ஒர்க் ஷீட் அப்படிலாம் சொல்றீங்க, நீங்க அசைன்மெண்ட்ஸ் ஹோம் ஒர்க்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிலாம் உங்க இதுல தருவீங்களா?
4: நல்ல கேள்வி. ப்ராஜெக்ட்னு சொன்ன உடனே இது அம்மாக்கும் அப்பாவுக்கும் உள்ள ப்ராஜெக்ட் கண்டிப்பா எங்கிட்ட கிடையாது. ஏன்னா ஆனா அம்மா அப்பா செய்யறத இவங்க கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் அம்மா கூட போய் விளையாடுற மாதிரி இருக்கும், அதுதான் ப்ராஜெக்டா இருக்கும் இங்க உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 5 வேணும், அவ்வளவுதான், 5 வேணும். அது எந்தெந்த விதத்துல கொடுக்கலாம் அப்படிங்கிறத அம்மா கூட விளையாடலாம். குழந்தை எப்படி கிடைக்கும், அவங்க எடுக்கிற ஏதாவது ஒரு சாமான், ஒரு டம்ளர் நான் வச்சுக்கிறேன், நீ எத்தனை எடுத்துப்ப, ஸோ தட் நம்ம 5 வேணும். அது அந்த 5 அவங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ், 5 ஆப்ஜெக்ட்ஸ் அம்மா எடுத்துக்கணும். எடுத்துட்டு நான் ஒன்று எடுத்துக்கிறேன், அப்போ மீதி எத்தனை இருக்கு அது யாருக்கிட்ட போகிறது. அதே மாதிரி 2 எடுத்துட்டேன் என்ன வரும்,

0: அது எங்க போகும். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க அப்சர்வ் பண்ற மாதிரி கண்டிப்பா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா விளையாடுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனா நிச்சயமா ஒரு இடத்துல உட்காந்து தலையில அம்மா குட்டுற மாதிரி இருக்காது, அம்மாவுக்கு குழந்தை சொல்லித்தர மாதிரி என்னோட ப்ராஜெக்ட் இருக்கும்.
1: ஓகே மேம், இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாரும் ஆடி ஓடி விளையாடி இந்த மாதிரி ரொம்ப ஃபன் லவிங்கா இந்த மேக்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க, எந்த ஏஜ் லிமிட், ஐ மீன் எந்த வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க உங்களோட சென்டர்ல படிக்கிறாங்க?
0: என்னோட சென்டர்ல இப்போ இருக்கிறது 4-14 கண்டிப்பா, மத்த எல்லா விளையாடுகளையும் சேர்த்திருக்கலாம். ஆனா என்னதான் நம்ம பேசினாலும் அல்டிமேட்டா மார்க் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது 9th, 10th, 11th, 12th உள்ள பசங்களுக்கு அவங்க கூட உட்காந்து எளிமையா புரியற மாதிரி மேக்ஸ் இருக்குமே தவிர ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது 4-14 முடிய.
2: மேம் இப்போ நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் மேத்தமேட்டிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க இந்த இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி புக்ஸ் ஏதாவது எழுதியிருக்கீங்களா மேம், வெளியிட்டு இருக்கீங்களா, பப்ளிஷ் பண்ணிருக்கீங்களா?
0: கண்டிப்பாமா, கிளாஸ் 1-3 மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் வந்திருக்கு. அதே மாதிரி லேப் புக்கு கிளாஸ் 1-8 முடிய வந்திருக்கு. இந்த லேப் புக்கை லேப்ல தான் பண்ணணும்ன்றது இல்லை, டீச்சர்ஸ் கிளாஸஸ்லயே உபயோகப்படுத்துற மாதிரி வந்துட்டு.
2: மேம் எங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுற மாதிரி அந்த புக்ஸோட பேரை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்காக சொல்ல முடியுமா?
0: இட் இஸ் ஆக்சுவலி மேத் லேப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பை விஜயலட்சுமி ராமன், இட்ஸ் லைக் தட். And it's Max textbook by class 1-3 by myself.
2: Okay, மாணவர்களே, இப்போ உங்களுக்கு அந்த புத்தகங்களோட பேர் கிடைச்சிருச்சு, கண்டிப்பா போய் அதை வாங்கி பயன்பெறுங்க.
1: இப்ப வந்து ஒரு செனாரியோ மேம், ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கிளாஸ்ல ஒரு மேம் ஒரு ஈஸியான சம் கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 444 / 5, இந்த இந்த இந்த மாதிரி 444 / 5 நீ டிவைட் பண்ணினா இதோட ரிமைண்டர் என்ன அப்படிங்கறத ஒரு பையன் ராம்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ராம் எழுந்துரு 444 / 5 இதோட ரிமைண்டர் என்ன அப்படிங்கறது ஒரு 10th கிளாஸ் அந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு செனாரியோ இருக்கு. அப்போ அந்த பையன் ரொம்ப முழிக்கிறான், அவனுக்கு வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. ஆனா இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான், டிவைடட் பை ஃபைவ் அப்படின்னா அதோட ரிமைண்டர் 4 அப்படிங்கறது நமக்கு வந்து 6th ஸ்டாண்டர்டே சொல்லி கொடுக்குறாங்க. ரிமைண்டர் எப்படி அப்படிங்கறதோட அந்த கான்செப்ட சொல்லிக்கிறதுக்கு இவங்களுக்கும் டைம் இல்ல, மாணவர்களுக்கு அவங்களை பொறுமையா எடுத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இல்ல, மாணவர்களுக்கும் அவங்களோட சின்ன கிளாஸ்ல இதோட பேசிக் கான்செப்ட் எல்லாம் கத்துக்காததுனால புரிஞ்சுக்கிற அந்த சக்தியும் இல்ல. சோ கான்செப்ட் அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே கத்துக்காம இருக்கிறது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்?
0: இது பாதிப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடி நான் இந்த 4+4 ரிமைண்டர்னு ஈஸியா இப்ப நம்ம சொல்லிட்டோம், அதுவும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டோம், இதே இது மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொல்லாதது நீங்களுமே கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு சின்ன விஷயம், இதே இது கண்டிப்பா பேரண்ட்ஸும் பண்ணலாம், டீச்சர்ஸும் பண்ணலாம், அவங்களே செல்ஃப் அனாலிசிஸும் இருக்கலாம். அந்த 5th டேபிள்ல பாரு எண்டிங் நம்பர்ஸ் என்ன, அது மட்டும் தானே. அதை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் வரும், 5-0, 5-0, 5-0. அதுக்கு நடுவுல உள்ள ஒரு நம்பர்களை எடுத்து பாருங்க, நடுவுல உள்ள நம்பர்களை எடுத்து பார்க்கும் போது என்னெல்லாம் ரிமைண்டர் வரலாம், 5 கீழே உள்ள நம்பர்கள் தான் வரலாம். அந்த 5 கீழே உள்ள நம்பர்கள் 6 வகுக்கும் போது என்ன வருது, 6 கீழே 5 போயிடுது. இத வந்து நம்ம டிவிஷனா எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன்ங்கிற உண்மையை கொண்டு வந்தோம்னாலே இது நல்லா விளங்கிடும். 6-5 கழிச்சிட்டோம்னா மீதி 1, அதுதானே இங்க உள்ளது. 10 எடுக்கும் பொழுது 5 2 தடவை கழிக்கிறோம், அதனால 0 வந்துருது. 11 எத்தனை தடவை கழிக்கிறோம், கழிச்சதுக்கு அப்புறம் மீதி என்ன வருது. இதை நம்ம மாடுலோ கான்குரன்ஸ் வரையும் நம்ம கான்குரன்ட் மாடுலோ வரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த டேபிள்ஸை கொடுக்கும் பொழுது அதுல உள்ள பேட்டர்ன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சொல்றோம், நீங்க சொல்றது ரொம்ப உண்மை, ஏன்னா நிறைய கணக்கு டீச்சர்ஸே முழிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ரீசன் என்னன்னு சொன்னா, ஒரு கடைசி நம்பரை மட்டும் யூனிட் டிஜிட்டை மட்டும் பாரு, 2 வகுக்கும் பொழுது எது மீதிங்கிறத நம்ம சொல்றோம், அதை மட்டும் செக் பண்ணா போதுங்கிறோம். ஏன், ரீசன் என்னன்னா அதுக்கு முன்னாடி உள்ளத எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நம்ம சொல்றோம், 32 அப்படின்னா 30+2, அந்த இஸ் டிவிசிபிள். எந்த ஒரு டென்னை எடுத்தாலும் ஃபைவ் ஆல டிவிசிபிள். அதனால டென்ஸை பார்க்க வேண்டாம், கடைசி டிஜிட்டை மட்டும் பாருன்னு சொல்றோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம விளக்கி விட்டோம்னா பின்னாடி கஷ்டம் இல்லை. அதுக்கடுத்து நீங்க சொன்ன க்வெஸ்சன், ஒரு வீட்டில் அம்மா எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூணு ஸ்பூனை கொடுங்க குழந்தைகிட்ட, ஏதாவது ஒரு ஷேப் பண்ண சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ட்ரையாங்கிள் பண்ணுறாங்க. அந்த ட்ரையாங்கிளை பண்ணும் பொழுது அந்த ஸ்பூனுடைய வாய் ஒரே புறமா இருக்கிற மாதிரி நம்ம அடுக்கி வச்சோம்னா ஒவ்வொரு ஸ்பூனை எடுக்கும் பொழுது மூணு சைடுங்கிறது புரியுது. அந்த ஸ்பூனுடைய மவுத்தை இத்தனை கார்னர்ஸ் வருது. ஸோ சின்ன சின்ன பேசிக் பிரின்சிபிள்ஸை ஸ்கூலில் சொல்லித்தரத, மேலும் ஒரு எளிய முறையில் குழந்தைங்க இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க விளையாடுற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆள் மனசில் பதியுதோ அது பின்னாடி ஜிஆர்இக்கோ ஜிமேட்டுக்கோ தனியாக ஒரு கிளாஸுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆறுலேருந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் முடிய உள்ள போர்ஷனை கரெக்டாக நம்ம படிச்சுட்டோம்னா தனியாக கண்டிப்பாக கிளாஸுக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த கிளாஸில் படித்ததை ரீவிசிட் பண்ணினோன்னா கண்டிப்பாக நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இதை நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. அதனால ஸ்கூல் மேத் வெரி வெரி இஸ் வெரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
2: கண்டிப்பா மேம். இப்போ நீங்க அக்ஷயாக்கா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பசங்க கான்செப்டை மக்கடிக்கிறதுக்கு காரணம் பசங்க மட்டும் இல்லல்ல மேம், அவங்க டீச்சர் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் இருக்கு. அதுக்கு நம்ம டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணா நல்லா இருக்கும்ல மேம். இப்போ எல்லா டீச்சர்ஸுமே உங்களை மாதிரி ஃபன்னா லவ்விங்கா மேக்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் எஜுகேட் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் மேக்ஸ்க்கு எஜுகேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல்ஸ்ல நடத்துறீங்களா?
0: கண்டிப்பா நடத்திட்டு இருக்கேன். கேந்திரிய வித்யாலயா, காலிபர் அகாடமி, டிஏவி பப்ளிக் ஸ்கூல், இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸில், பாண்டிச்சேரியில் இது மாதிரி டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சென்டருக்கு வர தனிப்பட்ட முறையிலையும் டீச்சர்ஸ் வராங்க, அவங்களும் பயன்படுறாங்க. இது ஒரு ஒரே நாளில் வந்தது கிடையாது. இத்தனை வருஷமாக 35 வருஷமாக கிளாஸில் ஒவ்வொரு முறையும் குழந்தைகளுடைய தவறுகள் என்னை மேலும் மேலும் ஊக்குவித்து வேற வேற முறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தோண்டியிருக்கு.
3: நீங்க டீச்சர்ஸ்க்கு கதை தரத பத்தி பேசினீங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுலாம் என்னன்னா மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும். அது ஏன் அப்படி இருக்கு? ஒரு ஸ்டூடெண்ட்டை வேற எப்படி எல்லாம் படிக்க வைக்க முடியும்? அவங்களுக்குள்ள படிக்கிறோங்கிற ஹேபிட் எப்படி இன்கல்கேட் பண்ண முடியும்?
1: அப்பா நான் முன்னாடியே சொன்னா இல்லையா, ஒரு பையன் மேக்ஸ் படிக்கணும்னால எனக்கு வேர்த்து கொட்டுது, எனக்கு வயத்து வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ்னாலே எஸ்கேப் ஆக பாக்குற குழந்தைகளை எப்படி மேக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து, மேக்ஸுங்கிறது ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஃபன் லவ்விங் ஒரு ஆக்டிவிட்டி தான் அப்படிங்கறத எப்படி அந்த குழந்தைக்கு சொல்லி அந்த குழந்தை எப்படி படிக்க வைக்கிறது?
0: குழந்தைங்கள நீங்க மேக்ஸ் படி சொல்லாதீங்க, நீங்க அவங்க கூட விளையாடுங்க, அவங்க கத்துக்கணும் கான்செப்டை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்னுடைய கிளாஸில் ஜென்ரலாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம், அதுவும் மறுபடியுமே சொல்கிறேன் நான், இந்த சாப்டர் அந்த சாப்டர் அது மாதிரி சாப்டர் நேமெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணாமல் இப்போவும் மறுபடியும் ஒரு சின்ன உதாரணத்துக்கே போகலாமா? வர்ஷாவை பார்த்தா ரொம்ப துள்ளலோட இருக்காங்க.
3: மேக்ஸ்னாலே எனக்கு பிடிக்கும், அதனால ஒரு துள்ளலோட இருக்கேன்.
0: சரி, துள்ளலோட இருக்க, நீ மாடிப்படி ஏற போறமா? ரெண்டு ரெண்டு படியா ஏறிப்போ? எந்தெந்த படியில எல்லாம் நீ போற?
3: ரெண்டாவது படி, அப்புறம் நாலாவது, ஆறாவது, எட்டாவது. ஹே, டூ டேபிள்ஸ் வருதுல?
0: ஆமா ஆமா. ஏ, வர்ஷாவை பார்த்த உடனே இங்க ஏன் ஹேமா துள்ளி குதிக்கிறா? நீ அவளை விட ஜாஸ்தி நடந்துருவியா?
3: எப்படி நடப்ப?
2: மூணு மூணா போவேன், நீ ரெண்டு ரெண்டா போனா மூணு மூணா
3: போவேன்.
0: அப்ப நீ எந்த படியில ஏற போற சொல்லலாம்?
2: மூணாவது, ஆறாவது, ஒன்பதாவது, அந்த மாதிரி மேம்.
0: சரி, அப்ப நம்ம அவங்க போற படி வந்து எந்த டேபிளா வந்ததுன்னு
3: சொன்னாங்க
2: அவங்க? போனது 3 டேபிள் இல்ல?
0: சரி, எல்லாம் இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு படியை சேர்ந்து டச் பண்ணீங்களா? ஆறாவது படி மட்டும் தான் போனியா? அது தவிர வேற இன்னும் படி,
2: 12வது படி.
0: ஆஹா, ஐயப்ப சுவாமிய சரணம். ஓகே, ஆறாவது படி 12, 18 போகும்போது என்ன வருது அங்க?
1: 6 டேபிள்ஸ்
0: வருது. அதுல முதல் படி எது?
2: ஆறாவது.
0: இப்ப நம்ம சொன்னது மல்டிபிளிகேஷன் டேபிள், நம்ம சேர்ந்து ஏறினது காமன் மல்டிபிள்ஸ், முதல் படி
1: லீஸ்ட் காமன் மல்டிபிள்
2: மூளை வந்துருச்சு, கண்டுபிடிக்க
3: வளர்ந்துருச்சு.
0: சோ இது மாதிரி குழந்தைகளை ஆட விடுங்க, ஓட விடுங்க, கண்டிப்பா கணக்கு உங்க பின்னாடி வரும். குழந்தை அவன் கணக்கு கத்துப்பான், நீங்க அவங்க கிட்ட போய் கணக்கு போடு கணக்கு போடுன்னு சொல்லாத, அவன் போட்டிருப்பான் கணக்கு. ஆனா அதுக்குள்ள எக்ஸ்போஷரை கொடுங்க, அதுக்குள்ள வழிமுறைகளை வகுத்து கொடுங்க, குழந்தைகளை என்ஜாய் பண்ண விடுங்க. மேக்ஸ் இஸ் டூ என்ஜாய்.
2: நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்களோட ஆர்ஜே ஹேமா,
3: வர்ஷா,
1: அக்ஷயா,
2: ஸ்ருதி,
3: வந்தனா,
0: இவர்களுடன் விஜி மேம்.
1: வணக்கம்,
4: வணக்கம்,
1: வணக்கம்.
4: தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
1: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: மேம், இப்ப எனக்கு ஒரு டவுட், டியூஷன் சென்டருக்கும் இந்த ஆக்டிவிட்டி சென்டருக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் டியூஷன் சென்டர்ல வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க, அது ஒரு டிஃபரெண்ட் மெத்தட், அது பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க?
0: நல்ல கேள்வி. டியூஷன் சென்டர்னு வரும்பொழுது பாடத்திட்டங்களை அதே ஸ்கூல்ல சொன்ன அதே மெத்தட்ல திரும்ப அது ஒரு மினி கிளாஸ் ரூமா வச்சுட்டு கிளாஸ்ல சொன்னதையே நம்ம திரும்ப சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமா டியூஷன் சென்டர்ஸ்ல இருக்கிறவங்கள நான் கண்டிப்பா குறையே சொல்லலை, உறுதியா அவங்களுடைய மனசு என்னன்னா இந்த குழந்தைங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள படிக்க வைக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில கவனம் எடுத்துக்கிறாங்க. அந்த கவனத்தோட ஒரு அதிகப்படி கவனம் எடுத்துக்க நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு எந்த நேரத்துல புரியலையோ அதை விஷுவல்ஸ்ல கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள, அதாவது ஜென்ரலா அவங்களுடைய மனப்பான்மை நான் நினைக்கிறபடி ஒன்ஸ் ரிட்டன் இஸ் ட்வைஸ் ரெட். ஆனா இது கூட நான் சேர்த்துக்கொள்றது என்னன்னா, ஐ ஹியர் ஐ ஃபர்கெட், ஐ சி ஐ ரிமெம்பர், ஐ டூ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதை தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்றது, அவங்கள ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுங்க. ஆனா இதே இதில் கண்டிப்பா 11th ஸ்டாண்டர்ட்லயோ 12th ஸ்டாண்டர்ட்லயோ அவங்களால மறுபடியும் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. போர்ஷன் முடிக்கணும், ஒவ்வொரு சம்ம மாதிரியும் சிமிலர் ப்ராப்ளம்ஸ், 1000 ப்ராப்ளம்ஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும், 0.0001% மேட்டர்ஸ் அங்க மார்க்குக்கு. அந்த மாதிரி நிலையில ஆக்டிவிட்டியை கண்டிப்பா அவங்களால புகுத்த முடியாது. அதனால இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவிட்டியை புகுத்தி இருந்தோம்னா இந்த ஆக்டிவிட்டியை மனசுல கொண்டு வா. நீ இன்னைக்கு கூட நீ போடும்பொழுது x+1/x ஹோல் ஸ்கொயர் போடும்பொழுது x2+1/x2 மட்டும் நிக்கிறது, அந்த 2 எங்க போச்சுன்னு தெரியலையே, அதையே நம்ம தேடிட்டு போகக்கூடாது. அந்த நேரத்துல ஸ்கொயர் ஆஃப் பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு கொண்டு வந்து அதை ரிலேட் பண்ணும் பொழுது கண்டிப்பா எந்த குழந்தையும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்கிறதுல எனக்கு ஐயமே இல்லை.
2: ரொம்ப நல்ல வேலைக்கு நீங்க மேம், தேங்க்யூ.
1: நேர்களே, இப்போ நீங்க ஒரு கலந்துரையாடல் கேட்டீங்க எங்களோட விஜி மேம். அவங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரா இருந்து விருப்ப ஓய்வு பெற்று இப்போ ஒரு மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர். இந்த மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி சென்டர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா மேக்ஸ போடுறது கிடையாது, மேக்ஸ ஆடுறாங்க, பாடுறாங்க, விளையாடுறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ ரொம்ப ஃபன் லவ்விங்காக குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி கொடுத்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸையே வந்து ஒரு பாட்டு மூலமாகவோ டான்ஸ் மூலமாகவோ ஒரு ஒரு ஸ்டெப்பையுமே வந்து ஒரு ஒரு விஷயத்துலையும், அதாவது அவங்க குழந்தைகளுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிற ஒரு முறையில் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க அவங்களோட கிளாஸ் செஷன்ஸ், அதாவது அவங்க டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்த போதும் அவங்களோட கிளாஸ் செஷனும் இந்த அளவுக்கு என்ஜாயபுளாக இருந்திருக்கு. இப்போ எங்களோட இருந்த இந்த கொஞ்ச நேரத்திலுமே கூட நாங்கள் கற்றுக்கிட்டது நிறையா, அதாவது நாங்க 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பாடத்தையே வந்து ஒரு வேற பெர்ஸ்பெக்ஷன்ல நாங்க கத்துக்கிட்டோம். இவங்க இதெல்லாத்தையுமே எங்களுக்காக சொன்ன விஜய் மேம்க்கு நன்றி. இப்போ நீங்க வந்து இந்த கலந்துரையாடல பல விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. மேக்ஸ், ஒரு குழந்தைக்கு மேக்ஸ் எப்படி சொல்லி கொடுக்கறது, மேக்ஸ்னாலே அலறி ஓடுற குழந்தைக்கு எப்படி வந்து மேக்ஸ் ரொம்ப, இது வந்து மேக்ஸ் எதுவுமே கிடையாது, இது ஒரு ஃபன் லவ்விங் சப்ஜெக்ட் தான் அப்படிங்கறத எப்படி குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றது, குழந்தைகளுக்கு வந்து நம்ம மேக்ஸ் தனியா படின்னு சொல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே குழந்தையோட விளையாடிட்டு இருக்கும் போதே மேக்ஸ வந்து ரொம்ப விளையாட்டா எப்படி சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கறதையும் நம்மளோட விஜய் மேம் நமக்காக சொன்னாங்க. இவங்க இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டி சென்டர், இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பத்தி நீங்க நிறைய கேள்வி நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆக்டிவிட்டி சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மாலயா 9/17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. இன்னொரு தடவை இந்த அட்ரஸ் நான் சொல்றேன், டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் பத்மாலயா 9/17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. நாங்க வந்து இவ்வளவு நேரம் இவங்களை ரொம்ப ஃபாண்டா விஜய் மேம் விஜய் மேம்னு கூப்பிட்டு இருந்தோம். இவங்களோட பேரு மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நான் அந்த நம்பர் சொல்றேன், 9884216213, 9884216213. இந்த நம்பருக்கு நீங்க இவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி மேக்ஸ்ல கொஞ்சம் அவங்க டல்லா இருந்தாங்கன்னா இவங்க கிட்ட கேட்டு இவங்க கிட்ட இருந்து ஆலோசனை பெறலாம். இவங்களோட ஆக்டிவிட்டி சென்டர்ல உங்களோட குழந்தைய நீங்க சேர்க்கலாம். இதை பத்தி இன்னும் இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பத்தியும் விஜய் மேம் பத்தியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எங்களோட நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6521313336512133 இஸ் த நம்பர் டு டயல். இந்த கலந்துரையாடல் இதோட இங்க இப்ப முடியுது. விஜய் மேம்க்கு எவ்வளவு அளவுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கறது தெரியல. எங்களால வந்து எந்த அளவுக்கு நன்றிய வெளிப்படுத்த முடியுமோ அதை விட 1000 மடங்கு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். மேக்ஸ பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு காட்டினதுக்காக
0: விஜய் மேம்
1: தேங்க்யூ.
0: என்னுடைய மாலை இனிய மாலையாக முடிந்ததற்கு காரணம் என்னுடைய பள்ளி பருவத்துக்கே அழைத்து சென்ற உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. கோடான நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஃப்ரம் விஜி மேம்.
1: நேர்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட இருந்து கிளம்புறது நான் உங்க ஆஜய் அக்ஷயா.
2: நான் உங்க ஹேமா.
3: வர்ஷா.
2: ஸ்ருதி.
3: வந்தனா.
5: கணக்கு இனிமே உங்களுக்கு வேப்பங்காய் இல்லங்க வெள்ள கட்டி, அதுதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்க இவங்கள மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல டிப்ஸ் மூலமா நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா கணக்கும் இந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க, எப்படி வேப்பங்காயில வெள்ளை கட்டி.

இனிக்கும், பூனா மணக்கும், சூரியன் உதிக்கிற திசையெல்லாம் இந்த ஸ்ரீநிதியோட ஓசை ஒலிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. மக்களே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா எது காரணம்? நான் ஆரோக்கியமா இருக்கிறது தான். ஆரோக்கியம் நோடனே நம்மள பெரும்பாலானோருக்கு எது ஞாபகம் வரும்? உடல் ஆரோக்கியம் தான். ஆனா உடல் ஆரோக்கியம் ஒருவருக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் வாய்ந்தது மன ஆரோக்கியம். மன ஆரோக்கியம் பத்தி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாமா? உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, மன ஆரோக்கியம்ன்றது மக்கள் வாழ்க்கையில அழுத்தங்களை சமாளிக்கிறதுக்கும், அவங்களோட திறன்களை உணர்றதுக்கும், எல்லாத்தையும் நல்லா கத்துக்கிறதுக்கும், சிறப்பா வேலை செய்யறதுக்கும், தங்களோட சமூகத்திற்கும் சரி, நம்மளோட சமுதாயத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் பங்களிக்கிறதுக்கும் உதவுற மனநிலை. இதை தான் மன ஆரோக்கியம்னு சொல்றாங்க. ஆனா இந்த மன ஆரோக்கியம் எல்லாருக்கும் இருக்கானா? இல்லை. எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. சிலருக்கு நமக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையே, நமக்கு எப்போதான் கல்யாணம் ஆகும்னு கவலை. சிலருக்கு குடும்பத்தால கவலை, தனியாவே இருங்க, கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களையும் நம்ம பார்க்கறோம். ஒருத்தர் அவருக்கு என்னோட சம்பளம் அதிகம் அப்படின்னு கவலைப்படுற அதே சமயத்துல, இவர் கம்மியா சம்பாதிச்சாலும் சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு இவர் கவலைப்பட்டு இருப்பாரு. சிலர் அவனை நான் அப்படி காதலிச்சேன், என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு காதல் தோல்வியால கவலை சிலருக்கு. மாணவர்களுக்கு தேர்வுகளால கவலை. சில குழந்தைகள் அம்மா அப்பா போன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா விடவே மாட்டாங்க அப்படின்னு கதறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது மாதிரி பல பேருக்கு பல விதமா இருக்கு. வயது, பாலினம், வருமானம், இது மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாம வர்றது தான் இந்த மன அழுத்தம். மன அழுத்தம் அப்படின்னா நம்ம ஒரு சூழ்நிலையில அதிக அளவுல அழுத்தத்தை உணரும் போது ஏற்படுற ஒரு உணர்வு. இது சிறிய அளவுல இருக்கும் போது அது நமக்கு நல்லதுதான், நம்ம பணியை சரியான நேரத்துல நல்லபடியா முடிக்கிறதுக்கு உதவும். ஆனா இது அதிக அளவுல போகும்போதுதான் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். கவலை, சோகம், பயம், கவனக்குறைவு, இது மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளையும் தாண்டி உடல் ரீதியா தலைவலி, மார்பு வலி, வயிறு வலி, தூக்கமின்மை போன்ற பல பிரச்சனைகள், அவ்வளோ கொடியது மன அழுத்தம். இதுல ரெண்டு வகை இருக்கு. சில மன அழுத்தம் வந்து போகும், கொஞ்ச நாட்கள்ல சரியாயிடும். ஆனா சிலது நாள்பட்ட மன அழுத்தமா இருக்கும், பல நாட்களா இருந்துட்டே இருக்கும். இதுதான் ரொம்ப கொடியது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. நேசிப்பவரோட மரணம், பணம் இல்லாம அவஸ்தப்படுறது போன்ற பல சூழ்நிலைகள்ல நம்மள பலர் தள்ளப்படுறோம் தான். ஆனா நம்ம அது அணுகிறதுலதான் இருக்கு. சிலர் அதுலயே மூழ்கி போயிடுறாங்க. ஆனா சிலர் எதிர்நீச்சல் போட்டு வெளியே வராங்க. எனவே வாழவே வேண்டாம் அப்படின்னு தவறான முடிவுகள் எடுக்கும் பொழுது 5 நிமிஷம் அமைதியா நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே போதும் இல்லையா? நம்ம உடல் மன அழுத்தத்தை சமாளிக்கிற வகையில தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எனவே அதுக்கேத்த நிவாரணத்தை கண்டுபிடிச்சா எளிமையா சரி செஞ்சிடலாம். தியானம், உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, நமக்கு மகிழ்ச்சி தர விஷயங்களை செய்யறதுன்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சில பேருக்கு பயன்படலாம். ஆனா ஒருவருக்கு ரொம்ப நாளா மன அழுத்தம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நல்ல மனநல மருத்துவரை சந்திக்கிறது தான் சால சிறந்தது. எனவே மக்களே, வாழ்க்கைன்றது ஈஸி இல்லை, அதே சமயம் ரொம்ப கஷ்டமானதும் கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்க கேட்டது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம். வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 FM. டெய்லி உங்களுக்கு புது புது ப்ரோக்ராம வழங்கிட்டு இருக்கிறது தான் எம்ஓபியோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இன்னைக்கு வாதம் விவாதம்னு ஒரு புது ப்ரோக்ராமோட நாங்க வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் பிரியங்கா ஆர். அது தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே அஸ்வினி, ஆர்ஜே பிரியங்கா மற்றும் ஆர்ஜே ஸ்ராவணி. இப்போ நம்ம மீரா மற்றும் கவிதா வீடுங்கள்ல நடக்கிற விஷயத்த நாடகமா பார்க்க

0: ஏங்க அந்த குக்கர்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு டிபன் பாக்ஸ்ல போடுங்க.
1: நான் ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன் மீரா, நீயே போய் ஆக்கு.
0: எனக்கு தானே வேலைக்கு டைம் ஆச்சு, நானும் ஆபீஸ்க்கு ரெடி ஆக வேண்டாமா?
2: யாராவது ஆக்குங்களேன், கிளாஸுக்கு லேட்டா போனா மிஸ் வெளிய நிறுத்திடுவாங்க.
0: இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இன்னும் ஒரு ரூபாய் வாங்கிக்கோமா, மூணு இட்லி கூட முழுசா சாப்பிடல.
2: அம்மா போதும்மா, வாட்டர் பாட்டில்ல தண்ணி போட்டாச்சா?
0: ஆக்கிட்டேன்.
2: லஞ்ச்
0: ஆக்கிட்டேன். புக் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
2: ஆ வச்சிட்டேம்மா.
0: சரி பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, வா கிளம்பலாம்.
2: மா ஈவினிங் நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எனக்கு சுட சுட பஜ்ஜி செஞ்சு தரீங்களா?
0: செஞ்சு கொடுக்கறேன், வா போலாம்.

0: இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம எத்தனை வீட்டுல பாக்குறோம். ஒரு வீட்டுல என்னடானா பையனுக்கு டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் நீ ஆக்கு நான் ஆக்குன்னு போட்டி. இன்னொரு வீட்டுல என்னடானா பாசத்து பொழியற அம்மா. காசு மட்டுமே வாழ்க்கை ஆயிட்ட இந்த காலத்துல பாசத்துக்கு ஏங்கி அம்மா ஆபீஸ் விட்டு வர வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம்னா, குழந்தைகளுக்கு ஒன்லி த பெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுற வேலைக்கு போகிற அம்மாங்க ஒரு பக்கம், கரியர் முக்கியம் இல்ல பிள்ளையோட வளர்ப்பு தான் முக்கியம்னு நினைக்கிற ஹவுஸ் வைஃப்ஸ் ஒரு பக்கம்னா, என்னதான் பாசத்து புள்ளியற அம்மா வீட்டுல இருந்தாலும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கற காசு இல்ல அம்மாக்கு நினைக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம். இப்படி நான்கு கோணங்கள், நான்கு வெவ்வேறு ஆசைகள். இன்னைக்கு சொசைட்டில அம்மாங்களும் குழந்தைகளும் எதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க? வேலைக்கு போற அம்மாங்களா இல்லனா ஹோம் மேக்கர்ஸா?
1: இன்னைக்கு இந்த வாதம் விவாதம் ஷோல வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த கருத்து பரிமாற்றத்தை நடத்த போறது நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. கம் ஆன் லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஒரு பக்கம் வேலைக்கு போற அம்மாங்க தான் பெஸ்ட்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறது
2: கீர்த்தனா,
3: ஷரண்.
1: ஆனா இன்னொரு பக்கம் ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு பேசுறது வந்திருக்கிறது
4: வைஷ்ணவி,
5: ஐஸ்வர்யா.
1: ஹாய் ஹாய்
6: ஹாய்.
1: ஓகே, சரி, ஷோவை ஒரு சில்லி க்வெஸ்சனோட தொடங்க போறேன் நான். உங்க அம்மா வீட்டுல சராசரியா என்னென்ன டிஃபன் செய்வாங்க காலையில? ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட கேட்கலாம்.
5: இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு,
4: பொங்கல், பூரி, சப்பாத்தி, மசாலா தோசை.
1: சரி சரி சரி, அப்பா எவ்வளவு பெரிய லிஸ்டா போடுறீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. வர்க்கிங் விமன்,
4: இட்லி, சப்பாத்தி, அவ்வளவுதான்.
3: என்னோட அம்மா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க.
1: எப்படி சொல்றீங்க?
3: இல்ல இல்ல, வேலைக்கு போறாங்களே. How can she do? You can't expect her to do.
1: அப்போ நீங்க எப்படி
3: சொல்றீங்க? My maid will make everything.
1: Okay, சரி. அப்போ உங்க வீட்ல மேட் இருக்காங்களா?
3: ஆமா.
1: Okay, what about கீர்த்தனா?
4: எங்க வீட்ல மேட் இருக்காங்க, ஆனா சமைக்கிறதுக்கு வந்து எங்க அம்மா தான் சமைப்பாங்க.
1: இங்க ஹோம் மேக்கர் சைடுல உங்க வீட்டுல மேட் இருக்காங்களா? ரெண்டு வீட்லயும்
5: இல்ல இல்ல.
1: ஓ, ரெண்டு வீட்லயும் மேட் இல்லையா?
5: இல்ல.
1: வெரி குட், வெரி குட். சரி, வேலைக்கு போற அம்மாங்க கிட்ட கேக்கலாம், அம்மாங்களோட பசங்க கிட்ட கேக்கலாம். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அம்மா வேலை முடிச்சு?
4: 5:30.
1: ஓகே,
3: சேம் டைம் 5:30 ஒரு 4:30.
1: ஓகே, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா லேட் ஆகுமா?
4: இல்ல, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா வேலை அது மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு வந்து பண்ணிடுவாங்க.
3: சேம், அதே மாதிரி.
1: அப்போ நீங்க வீட்ல வந்து அம்மா வேலை செய்யறது நிறைய நாள் பாத்துருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேக்கலாம். உங்க வீட்டுல சராசரியா அம்மா என்னென்ன வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னென்ன வேலை செய்யறத பாத்துருக்கீங்க?
5: மெயினா குக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீடு பெருக்கிறது, தொடக்கிறது, அதுக்கப்புறம் சாயங்காலம் அம்மா கார்டனிங் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த துணி துவைக்க, துணி வாஷிங் மிஷின் அப்படி அது துடைக்க, ஐ மீன்
4: போட முடியாத துணி எல்லாம் அவங்க செப்பரேட்டா வாஷ் பண்ணுவாங்க.
5: அது அது அதை எடுத்து போடுறதெல்லாம் அம்மா தான் பண்ணுவாங்க.
1: வேற என்ன வேலைங்க செய்வாங்க?
4: டிஷஸ் எல்லாம் வாஷ் பண்றது,
1: ஓகே,
4: அந்த மாதிரி வேலை எல்லாம் கூட பண்ணுவாங்க.
1: ஓ, ஆமா, நீங்க சொன்னீங்க எல்லாம் வீட்ல மேட் இல்லன்னு.
5: ஆமா,
1: எல்லா வீட்ல இருக்க எல்லா வேலையும் அம்மா தான் செய்வாங்க. ஆமா, அதை தவிர சமைக்கிறது, பின்ன நீங்க வந்தீங்கன்னா பரிமாறுறது,
4: மந்த்லி ஒன்ஸ் வீக்கெண்ட்ஸ்ல வந்து வீடை ஃபுல்லா க்ளீன் பண்றதெல்லாம் கூட
1: ஓகே அம்மா தான் செய்வாங்க எல்லா வேலையும்.
4: இல்ல, நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம், சோ ஃபேமிலியா சேர்ந்து.
1: ஓகே, வெரி வெரி குட். இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 6512133333. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சி யூ ரைட் ஆஃப்டர் தி பிரேக்.
7: என்ன பண்ணுவாங்க?
8: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து

0: அத்தும் வீட்டுல இருந்திருந்தா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆஃபீஸ்ல தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆஃபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸ்ல தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸ்ல தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க.
1: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இது வாதம் விவாதம் இன் எம்ஓபி கம்யூனிட்டி எஃப் எம் 107.8. நான் உங்க ஆர்ஜி பிரியங்கா. இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. நம்ம கூட இன்னைக்கு 4 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெட்டர், எங்க அம்மாங்க வந்து ஒர்க் பண்றாங்க ஆனாலும் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், 2 பேர் வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, எங்க அம்மா எங்க மேல பாசத்தை பொழியறாங்க அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற நம்ம 2 பேர்கிட்ட கேட்க போறோம். உங்க அம்மா வீட்டுல இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சந்தோஷம்? உங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க?
1: அந்த வகையில பாத்தோம்னா, இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த இப்போ பவர் கட்னால நான் வீட்டுக்கு போன உடனே பவர் கட், அந்த டைமிங் எங்களுக்கு இப்போ. அப்போ நான் வந்து அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா ஏசி போட்டு வை, இல்லைன்னா இப்போ ஏதாச்சும் கலந்து வை, ஜூஸோ ஏதோ கலந்து வை.
0: யூஸ் பண்றீங்க
1: அப்படி எல்லாம் சொல்லி. அப்போ அம்மா வீட்டுக்கு போகும்போது அது ஒரு இது, கரண்ட் போனாலும் அந்த கூல் லெஸ் இருக்கும் கொஞ்சம். சோ அதுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு அப்படி குடிச்சு சந்தோஷம்.
0: அம்மாவை பாக்குற சந்தோஷத்தோட இருக்க சந்தோஷம் அதிகமா? சரி சொல்லுங்க வைஷ்ணவி, நீங்க என்ன?
2: ஜூஸ் ஏசி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, வீட்டுக்கு போர்ச்சே இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலியில தான் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போர்ச்சே வீட்டுல யாரும் இல்ல, நம்ம தான் கதவை திறந்துட்டு போனோன்றச்சே அதே ரொம்ப ஒரு மாதிரி போரா இருக்கும். இதே நான் வீட்டுக்கு போறேன், என் அம்மா வந்து எனக்கு கதவை திறந்து விட்டு வா காலேஜ்ல என்ன பண்ண அப்படிலாம் கேட்டு நான் ரொம்ப டயர்டா இருக்கச்சே கூட எனக்கு வந்து உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அம்மா இருந்தாங்கன்னா.
0: அருமையா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க வைஷ்ணவி. ஓகே, இப்ப நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற ஷேரன் கிட்டையும் கீர்த்தனா கிட்டயும் என்ன கேட்க போறேன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா உங்க 2 பேரோட அம்மாவும் வந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு ஒரு 10 டேஸ் இல்ல 1 வீக் உங்க அம்மாக்கு லீவ்னா என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு? வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்டுல?
3: I'm so used to my mom not being there at home.
0: Okay.
3: Nalla irukum, jolly ah irukum, music kekkalam louda, padam paakkalam, friends koopla veetla.
0: Veliyala povingala amma?
3: Ah, veliyala poven adiyella. Suppose amma veetla irundhaangna na avanga kuda veliyala poven, ana 1 week mele irundhuchna enakku bore, enakku bore
0: bore adichiruma?
3: Aama. I like to see her work because she won't have to be dependent on my dad for money. She didn't ask my dad gas ku kaas kudukno, telephone bill ku kaas kudukno adiyella.
0: Solunga Kirtana, neenga enna solringa? Unga amma veetla irukkadhula ungalku enna oru sandosham? Unga amma veetla irundanga na ungalku enna oru enjoyment, enna oru happiness?
1: எங்க அம்மாவோட சேர்ந்து படம் பாக்குறது அதெல்லாம் இருக்கு. சினிமா கூட்டிட்டு போவாங்க, அப்படிலாம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போவோம், ஹோட்டல்லாம் போவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் வந்து குக் பண்ணி அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும், ஹாப்பியா இருப்பேன்.
0: ஓகே ஓகே. சரி, உங்க 2 பேர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் நானு. எப்பயாவது உங்க அம்மா வந்து உங்க பர்த்டேவை மிஸ் பண்ணிருக்காங்களா ஆபீஸ்க்கு போயிட்டு?
3: ஆஹா, சான்ஸே இல்ல.
1: ஆஹா, இல்ல, எந்தும் இல்ல. அவங்க ஏதாவது ஸ்பெஷல்லா வந்து பண்ணுவாங்க. லைக் ஒரு தடவை வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போனோன்னே அவங்க வந்து லைக் எல்லாம் வந்து ஹவுஸ் எல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணி எல்லாம் கேண்டில் எல்லாம் ஏத்தி அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எல்லாம் பண்ணாங்க.
0: வெரி குட், வெரி குட். சரி, நம்ம தொடர்ந்து இந்த வாதம் விவாதம்ன்ற நிகழ்ச்சியில பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் எடுத்துக்கலாம்.
4: ஹலோ மேடம், இது MOPCRS 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம். வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? உங்க ஒபீனியன் பிரகாரம் எது பெட்டர் மேடம்? ஏன் மேடம்?
5: ஏன்னாக்க நல்ல பசங்களை புருஷனை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கலாம். அவங்க வேலையை விட்டு வரும்போது நம்ம வீட்டுல இருந்து அவங்களுக்கு வேண்டியதே ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க டென்ஷன் ஆவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும், பிள்ளைங்களை கவனிக்க முடியாது.
4: அது சரி மேடம். ஆனா இன்னைக்கு இருக்க சொசைட்டில வந்து ஒரு ஆள் சம்பாத்தியம் போதும்னு நினைக்கிறீங்களா மேடம் நீங்க?
5: பத்தாதுதான், ஆனா வந்து அதுக்காக வந்து நிம்மதி இருக்காது.
4: அப்ப வந்து பசங்க நிம்மதி, பசங்களை பாசமா பாத்துக்கிறது தான் முக்கியம், காசு விட அப்படின்னு
5: சொல்லுங்களா? கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், வீட்டுல நான் இருந்ததுனால அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு தரேன்.
4: ஓகே மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மேடம், கீப் லிஸ்னிங்.
5: தேங்க்யூ
4: மேடம்.
0: வெல்கம் பேக். இது MOP கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நான் ஆர்ஜே பிரியங்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம மிஸ்ஸஸ் நிர்மலா கிட்ட பேசணும். அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க சொன்னாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க பெஸ்ட். ஏன்னா வீட்டுல நம்ம இருக்கும் போது பசங்க வீட்டுக்கு வந்த உடனே பாசத்தை பொழியறது, பசங்களுக்கு வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பசங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வீட்டுல சமைச்சு போடுறது, ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் டென் டு தெம், அதுதான் முக்கியம்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. அடுத்து நம்ம வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ் டீம் கிட்ட என்ன கேட்க போறோம்னா, இப்ப உங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, ஒரு 10 நாள் உங்க அம்மாக்கு வந்து ஏதாவது ஊருக்கு போக வேண்டிய வேலை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்கேயாவது போறாங்கன்னா, அந்த 10 நாள் எப்படி இருக்கும் உங்க வீடு?
6: அந்த வகையில எனக்கு வந்து அம்மா ஒரு 10 டேஸ் கேரளா போயிருந்தாங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணுவேன், இந்த நெட்ல ஏறிட்டா நான் வெளியில வந்து சாப்பிடுறது அதெல்லாம் அம்மா கூப்பிட்டு அது இல்லைன்னா அம்மாவே எடுத்துட்டு வந்து தருவாங்க. அந்த ஒரு 10 நாள் பாத்தீங்கன்னா நான் எனக்கு பசி வந்தாலும் அது விட்டுட்டு அது அந்த கண்டினியூட்டி போயிடும் சொல்லிட்டு சில நாள் நான் சாப்பிடாம எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் போய் நான் அதை எடுத்து வச்சு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியெல்லாம் ரொம்ப அதுதான் மேலே சாப்பாடே ஒரே குழப்பமா போச்சு.
0: வாழ்க்கையில முக்கியமே சாப்பாடுதான், அதுவே போச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்து நம்ம வைஷ்ணவி கிட்ட கேட்கலாம்.
2: சத்தியமா சொல்றேன், என் அம்மா 10 நாள்லாம் விட்டுட்டு போறேன்னு சொன்னாலே நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு 2-3 நாள் இது வரைக்கும் 2-3 நாள்லாம் போயிருக்காங்க ஏதாவது கல்யாணத்துக்கெல்லாம். அப்பெல்லாமே நான் ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி நான் போன் பண்ணுவேன், ஒரு 5-6 வாட்டி அம்மா போன் பண்ணுவாங்க, சாப்பிட்டியா, அது பண்ணியா, இது பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நான் அம்மாவுக்கு போன் பண்ணி என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ 2-3 நாளுக்கு மேலே என்னால இருக்க முடியாது.
0: சரி, இப்ப அம்மா வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா யார் சமைப்பீங்க? நீங்க ரெண்டு பேரும் சமைப்பீங்களா?
6: நான் ஏதோ கத்து கொடுத்துருக்காங்க.
0: சாப்பிட முடியுமா ஐஸ்வர்யா?
6: இல்ல, எங்க அண்ணாத அண்ணாவும் அப்பாவும் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் கேண்டீன்ல சாப்பிடுவாங்க.
0: சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன், 6512133333. நீங்க போன் பண்ணி உங்க ஒபினியன் சொல்லலாம். உங்க ஒபினியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். See you right after the break.
7: காலை 5 மணிக்கு
8: அம்மா பால்,
7: காலை 8 மணிக்கு
8: அம்மு பேக்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தியா? சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வானா.
9: பை மா.
8: பை.
7: காலை 10 மணிக்கு
9: மிஸ் உஷா, can I have you in the cabin?
8: Yes sir, coming.
7: மாலை 6 மணிக்கு
8: ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காங்களா? பண்ணுங்க, கடகடன்னு ஹோம்வொர்க் பண்ணோனா.
7: இரவு 8 மணிக்கு
8: சரி, தோசை சுடட்டா? நானு
7: நான் வேணா தோசை மாவு வாங்கிட்டேன்.
8: வேண்டாங்க, நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நேத்தே. நானு
7: இரவு 10:30 மணிக்கு
8: சரி, சீக்கிரமா தூங்கணும்னா குட் நைட். நான் அம்மா நாளைக்கு ஆபீஸ் போனும்.
10: குட் நைட் மா.
11: இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற அம்மாக்கள் எல்லாருமே சூப்பர் மாம்ஸா தான் இருக்கணும். ஆபீஸையும் சரி வீட்டையும் சரி சரிசமமா வச்சுக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் MOP கம்யூனிட்டி FM 107.8. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இதை தொகுத்து வழங்குறதுனா உங்க ஆர்ஜே பிரியங்கா. இப்ப நம்ம வந்து ஹோம் மேக்கர் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்டோம், ஒரு 10 நாள் உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது எமர்ஜென்சியா போனாங்கன்னா என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும் வீட்டுல அப்படின்னு கேட்டோம். ஒரு சின்ன சேஞ்ச் அந்த க்வெஸ்சன்ல. இப்போ நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்க போறோம். உங்களுக்கு வந்து இப்போ மாம் வந்து வீட்டுல இல்லாமயே பழக்கமாயிருச்சு, நீங்க வந்து இதனால உங்களுக்கு இண்டிபெண்டன்சி கிடைச்சிருக்குன்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. எந்த வகையில எல்லாம் நீங்க வந்து யூ ஆர் இண்டிபெண்ட், எங்க அம்மா வேலைக்கு போறதுனால நான் இதெல்லாம் கத்துண்டேன், வீட்டுல இதெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: சாப்பாடுல ஐ டூ மை ஓன், ஐ மேக் மை ஓன் ரைஸ்.
0: நீங்க சமைப்பீங்களா?
3: ஆமா.
0: வெரி குட், வெரி குட்.
3: எல்லாமே பண்ணுவேன் ஆக்சுவலா. பருப்பு சாதம் பண்ணுவேன், ரசம் பண்ணுவேன், அப்புறம் கேக் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அம்மா வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் கேக் கொடுப்பேன், ஸ்வீட் கொடுப்பேன், பால்கோவா கொடுப்பேன், அந்த மாதிரி.
0: வெரி நைஸ், வெரி நைஸ். இது இது ஒரு புது சேஞ்சா இருக்கு. எந்த அம்மாக்கா இருந்தாலும் அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்.
3: ஆமா, கட்டாயமா. என் அம்மாக்கு ஆக்சுவலா சந்தோஷம், ஏன்னா நான் இண்டிபெண்டா இருக்கேன். ஃபியூச்சர்ல நான் மத்தவங்க எல்லாம் நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன், நான் ஜஸ்ட் அப்படியே பண்ணுவேன்.
0: ஓகே, வெரி நைஸ் ஷரண். கீர்த்தனா நீங்க என்ன சொல்றீங்க? கீர்த்தனா,
1: நான் ஷாரன் மாதிரி அவ்வளோலாம் குக் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்கா நான் வந்து ஆரம்பிச்சு வைப்பேன். சாப்பாடு வெப்பது சாதம் வெப்பேன் அவ்வளவுதான். எங்க அம்மா வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க வந்து குக்கிங்க.
3: ஓகே ஓகே ஓகே. சில நேரத்துல எல்லாம் அம்மா வேலைக்கு போன அப்புறம் நான் வீட்டு துடைப்பேன். சப்போஸ் மேட் வரலன்னா நான் வீட்டு துடைப்பேன், ஸ்வீப் பண்ணுவேன், பாத்திரம் தேய்ப்பேன்.
0: வெரி குட், வெரி குட்.
1: சோ பேசிக்கா நாங்க வந்து எங்க அம்மா மேல டிபெண்டா இருக்க மாட்டோம், கொஞ்சம் இண்டிபெண்டா இருப்போம்.
0: அதே மாதிரி உங்க அம்மாக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணலாம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காலர் எடுக்கலாம்.
4: ஹலோ, இது MOP FM 107.8
5: FM.
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
5: நல்லா இருக்கமா.
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பிரேமா.
4: ஓகே, நீங்க வர்க்கிங் உமனா இல்ல ஹோம் மேக்கரா?
5: வர்க்கிங், வர்க்கிங் உமன்மா.
4: ஓகே ஓகே ஓகே. அப்ப ஒரு வர்க்கிங் விமன் இருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க மேடம்?
5: வர்க்கிங் உமனா இருக்கிறதுல வந்து மெயின் என்ன, ஏர்னிங். ரெண்டு பேரும் சம்பாதிச்சனா வீட்டுக்கு நல்ல இன்கம் இருக்கு, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம். ஒரு ஆள் சம்பளம் வச்சுட்டு இந்த காலத்துல முடியாது இல்லையா, அதனால ரெண்டு பேரும் சம்பாதிச்சா பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம்.
4: ஆனா நீங்க வர்க்கிங் விமனா வந்து ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கலையா மேடம் நீங்க?
5: இல்ல, கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ற வரைக்கும் வேலை செய்யாம இருந்துட்டு குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
4: அது கரெக்ட் மேடம்.
5: கொஞ்சம் வளர்ற வரைக்கும் நம்மளுடைய சப்போர்ட் வேணும் இல்லையா?
4: எஸ் மேடம்.
5: பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனேதான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
4: ஓகே ஓகே ஓகே. உங்க பசங்க எத்தனை வயசு ஆகுற வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்தீங்க மேடம்?
5: என் பசங்க ஒரு அதான் ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜி போக ஆரம்பிச்ச உடனேதான் நான்
0: ஒரு மதர் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம், அப்பதான் வந்து ஃபேமிலியில ஒரு பேலன்ஸ் இருக்கும், அப்பதான் பசங்களுக்கு வந்து வேண்டியதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும், அப்பதான் வந்து ஃபினான்ஷியலா ஃபேமிலியில ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க மிஸ்ஸஸ் பிரேமா ரவி. அடுத்து வந்து இப்போ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பத்தி மிஸ்ஸஸ் பிரேமா பேசினதுனால நான் அடுத்தது அதையே கேள்வியா கேட்கலாம் நினைச்சேன். உங்க அம்மா அங்க ஒர்க் பண்றதுனால உங்க வீட்டுல வந்து என்ன அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க நீங்க ஷேரன் அண்ட் கீர்த்தனா?
3: பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், மை ஐ மீன் வி கேன் ஸ்பெண்ட் மோர், we can enjoy certain facilities. Like Aishwarya said, she'll tell her mother to switch on the AC when the current is not there, and it'll be her room will be a bit more cool. But because both my mom and dad are working, we are able to afford the AC which has the remote control, I mean which has that phone facility where you can just text your AC and then it switches on its own.
0: செம்மங்க கலக்கிட்டீங்க.
3: So அதனால we are able to afford that and we are able to enjoy that that
0: hold on Sharon, ஐஸ்வர்யா என்னமோ சொல்லணுமா?
10: இந்த இதுக்கு பதிலா நீங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓவர், ஏசி வந்து ரிமோட்ல
0: என்ன
10: ரிமோட் கண்ட்ரோல் ஏசி வந்து அது வந்து இன்னும் செகண்ட் ஹேண்ட் வாங்கினா அது நாங்க கூட தான் வாங்க முடியும்.
3: ஆனா நீங்க வாங்கலையே, you are asking your mother to get to switch on the AC, no? நீ ஜாலியா டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஏசி அந்த ஏசி வில் ஸ்விட்ச் ஆன், இட் வில் பி ரெடி ஒன்ஸ் யூ கோ பேக் ஹோம்.
10: வீட்டுல இருக்கும்போது நான் எதுக்கு நான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல், ஒரு
3: அம்மா வீட்டுல
10: அம்மா அங்க இருக்காங்க, நான் எங்க அம்மாவை டிபெண்ட் பண்ணாம நான் ஏன் ஒரு பொருள் அதாவது ஒரு ரிமோட் கண்ட்ரோலரை நான் எதுக்கு டிபெண்ட் பண்ணும்?
1: எப்போ எல்லா விஷயத்திலயும் உங்க அம்மாவை தான் நீங்க டிபெண்ட் பண்றீங்க?
10: கண்டிப்பா எல்லா நான் ஒரு அளவுக்கு எனக்கு எல்லாத்தையும் அம்மா தான் பண்றாங்க. நான்
0: ஓகே வைஷ்ணவி, ரொம்ப நேரமா பேசணும் சொல்லிட்டு இருக்காங்க. வைஷ்ணவி என்ன வைஷ்ணவி சொல்லணும் உங்களுக்கு?
2: நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஹோம் மேக்கர்ஸா அம்மா இருக்கிறதுனால வந்து ஏசி வாங்க முடியல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அப்பா வந்து ஈக்குவலா அதாவது அந்த ஏசி நீங்க சொல்ற ஏசி அஃபோர்ட் பண்ற அளவுக்கு அப்பாவால சம்பாதிக்க முடியும்னா அம்மா வீட்டுல இருந்தா என்ன தப்புன்னு
3: நான் கேட்கறேன். இல்ல வைஷ்ணவி, பாரு, ஐ மீன் யுவர் ஃபாதர் cannot do all the work, cannot be working all the time. This definitely he'll want to retire after a point. And
6: yeah, that point நீங்க இப்ப பாருங்க, இப்ப உங்க அம்மா அப்பா வேலை செய்யறாங்க, சோ யூ மிஸ் நீங்க உங்க அம்மா அப்பா சி மணி வந்து இருக்கணும் தேவை நம்மளுக்கு, ஐ மீன் இதுக்கு லைஃபுக்கு தேவை. பட் அந்த எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பாஸ் லைக் உங்க அம்மாக்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்ப எங்க அம்மா எடுத்து நான் ஒரு மூட் நான் என்ன பண்ணுவேன்லாம் அம்மாக்கு தெரியும்.
8: இல்ல ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவியும் என்ன சொல்ல வராங்கன்னா, பினான்சியல் பர்டனை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா வீட்டுல வந்து நீங்க காசு இருந்தாலும் வீட்டுல வந்து அவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வீட்டுல வேணும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
3: Yeah, Amma will come after her work and she spends time with us. There's a lot of bonding time that we have after she finishes her work also. Yeppome, we'll watch TV together. I mean, me, my mom, my dad, my sister, we'll sit in front of the TV at the end of the day and we'll be talking. And every night we somehow have this thing of playing cards, Ludo, adiyala. So all that passes definitely there.
2: இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் போது உங்க அம்மா வந்து வேலையை வீட்டுக்கு கொண்டு வந்து செய்வான்னு சொல்றீங்க, அப்போ எப்படி நீங்க டிவி பாப்பீங்க? உங்க அம்மா நீங்க கேட்க மாட்டீங்களா என்னம்மா வீட்டுல வந்தும் ஆபீஸ் வேலை பாக்குறியே அப்படின்னு உங்களுக்கு தோணாதா?
3: கட்டாயமா கேப்பேன், கட்டாயமா கேப்பேன்.
2: அதுல தெரியுது நீங்க எவ்வளவு உங்க அம்மாவை மிஸ் பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா உங்க அம்மா ஆபீஸ்ல இருக்கிறச்சு ஆபீஸ் வேலை பார்த்துதான் ஆகணும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆபீஸ் வேலை பாக்குறீங்களேன்னு நீங்களே கேட்டீங்கன்னா அதுலயே தெரியுது நீங்க உங்க அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு.
1: இல்ல எங்க அம்மா வந்து கரெக்டா ஷேர் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் தூங்கின அப்புறம் வேலை பார்ப்பாங்க அவங்க ஆபீஸ் ஒர்க், சோ வந்து அப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. சோ என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் ஒர்க் பார்த்தா மாதிரியும்.
4: ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் தட் தாட். அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க, காலர் எடுத்துட்டு அப்புறமா பேசலாம். திஸ் இஸ் எம்ஓபி 107.8 FM. ஹலோ, இது எம்ஓபி 107.8 FM. ஹலோ, நீங்க பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா, எம்ஓபி 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
5: ஹலோ மேடம், ஸ்ரீஜாங்க என் பேரு.
4: ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா மேடம்?
5: கேட்டுட்டு இருக்கேங்க.
4: ஆ ஓகே, நீங்க வந்து வர்க்கிங் விமனா இல்ல ஹோம் மேக்கரா மேடம்?
5: இல்ல நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: ஓகே, நீங்க வந்து வர்க்கிங் விமன் பெஸ்டா இல்ல ஹோம் மேக்கர் பெஸ்டான்னு நினைக்கிறீங்க?
5: ஹோம் மேக்கர் தான் பெஸ்ட்.
4: ஏன் மேடம்?
5: ஹோம் மேக்கர் தான் பெஸ்ட். அதாவது குழந்தைங்க நினைச்சுன்னா குழந்தைங்களை பாக்குறதுக்கு வீட்டுல இருந்துதான் ஆகணும்.
4: நீங்க வேலைக்கு போறீங்க ஆனா ஹோம் மேக்கர் பெஸ்ட் ஏன் மேடம் சொல்றீங்க?
5: அதனாலதான் சொல்றேன், அது போயிட்டு வர கஷ்டம் தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் தூங்கிருப்பாங்க, அவங்க ஹோம் ஒர்க் யோசனாவா இல்லையான்னு தெரியல.
4: ஓ சரி சரி,
5: இப்ப வீட்ல இருந்துச்சுன்னா அந்த கவலை இருக்காது பாத்தீங்களா?
4: அது சரி. ஆனா
5: அது இல்லாம எந்த குழந்தைகளும் வீடு பூட்டி இருக்குதுன்னா அவங்களுக்கு பிடிக்காது ஸ்கூல் விட்டு வரும்போது.
4: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க,
5: வரும்போது அம்மா வீட்ல இருக்கணும்.
4: அது சரி மேம், கரெக்டா
5: சொன்னீங்க, அதுக்காக தான்
4: சொல்றேன். பட் இப்போ காசு வீட்ல பணம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் மேம்
5: அது அத்தியாவசியம்னா போய் தான் மேடம் ஆகணும், ரொம்ப ஆடம்பரத்துக்காக எல்லாம் போக கூடாது. அத்தியாவசியம்னா மேனேஜ் பண்ண முடிஞ்சா எவ்வளவு மேனேஜ் பண்ணும், அது வந்து அந்த உமனோட டேலண்ட பொறுத்தது. இல்லத்து அரசின்னு சொல்லி பெண்களை தான் சொல்ல முடியும்.
4: அது சரி,
5: அதனால இல்லத்தரசி இல்லத்தரசியா தான் இருக்கணும்.
4: ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம். லைன்ல இருக்கீங்களா மேடம்?
5: லைன்ல இருக்கேன் மேடம்.
4: இப்ப சின்ன வயசுல இருக்கும் போது பசங்க வந்து வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி இருந்ததுதான் கஷ்டப்படுவாங்க, ஆனா வயசு ஆக ஆக இப்ப வந்து ஹோம் மேக்கரா இருக்கனால அம்மாக்கு வந்து சம்பளம் இல்ல, அதனால வந்து அடுத்தவங்க அம்மா வந்து பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் போது நம்ம அம்மா வேலை செய்யாதனால நம்மளுக்கு இது வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஏங்க மாட்டாங்களா?
5: அது ஏங்க பசங்க இருக்கிறாங்க, ஆனா சில பசங்க பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, நான் போகும்போது பசங்க என் ஃப்ரெண்டு வீட்டுல போனா அம்மா இருக்காங்க நீங்க மட்டும் இல்லையே ஏன் ஆபீஸ் போறீங்கன்னு கேக்குற பசங்களும் இருக்கு. அதாவது சில ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அம்மா ரொம்ப தேவை, பக்கத்துல இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த ஏஜ் நம்ம கம்பல்சரி அது குடுத்துதான் ஆகணும்.
4: அப்ப வந்து நீங்க ஒரு ஹோம் நீங்க ஒரு வர்க்கிங் விமனா இருந்துட்டு ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்ன்னு சொல்றீங்க மேடம்?
5: Yes.
4: Very good, ma'am.
5: Thank you. Home maker is the best.
4: Very good, madam. Thank you so much for calling, madam. Keep listening.
5: Thank you, madam. Thank you.
4: Okay.
0: Welcome back, guys. The Vadam Vivadam show in MOP Community FM 107.8. Now, unga Ajay Priyanka, unga kita pesi truka. Iniki namloro topic pating na working moms bettera illa homemakers bettera. Ipo number Mrs. Shreeja kita pesno. Mrs. Shreeja vandu or working professional. Aunga enada working professional arnalo aunga vandu homemakers ko support pani பேசினாங்க ரொம்பவே சென்சிபிளா பேசினாங்க மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா ஒரு யங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஒரு சின்ன ரீகேப் நான் கொடுக்கணும்னா அவங்க சொன்னாங்க என்னதான் நான் ஒர்க் பண்ணாலும் என் பசங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் இல்லனா ஏங்குறாங்க வீடு பூட்டி இருக்க வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே ஹையோ அப்படின்னு சொல்றாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்னதான் நான் வந்து ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி வேணும் ஃபேமிலிக்கு என்னதான் ஃபினான்சியல் பர்டன் வந்து நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஷேர் பண்ணிக்கணும் நான் நினைச்சாலும் என் பசங்களுக்கு வந்து அந்த பாசமும் என் பசங்க வீட்டுக்கு வரும்போது நான் அங்க இருக்கேன் அந்த ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்பவே நல்லா பேசினாங்க பேக் டு ஆர் கேர்ள்ஸ் இங்க நம்ம காலருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தனா ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சைட் என்ன சொன்னாங்கன்னா எங்க அம்மா என்னதான் ஒர்க் பண்ணாலும் எங்க அம்மா வந்து வீட்டில் வந்து ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க வீட்டில் இருக்க ஒர்க்கையும் வேலையில் இருக்க ஒர்க்கையும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நல்ல பாயிண்ட் அதுவும் அதுக்கு வந்து என்ன கான்ட்ரடிக்ட் பண்ண விரும்புறீங்க வைஷ்ணவி அண்ட் ஐஸ்வர்யா ஃப்ரம்
10: நடந்ததுன்னா ஒரு கால் பண்ணா இப்போ எங்க அம்மா அப்படி எல்லாம் வந்துருவாங்க அவங்க நான் ஒரு பெர்மிஷன் போடணும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வர முடியாது அப்படியே எடுத்தோமா அப்படியே வந்துட்டு இருக்க முடியாது அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் எப்படி இருந்தாலும் பெர்மிஷன் கேட்கணும் அதெல்லாம் அது இப்போ என் ஃப்ரெண்ட் எடுத்தேன்னா அவ மேல ஒரு ஷார்ட் புட் விழுந்தது சோ அந்த டைம்க்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல அவங்க ஒன் ஹவர்க்கு அப்புறம் தான் வந்தாங்க அது வரைக்கும் நான் எங்க அம்மா கூப்பிட்டு அவங்க தான் இருந்தாங்க அந்த ஒரு இதுக்கெல்லாம் சோ அவங்க ஃபினான்சியல் சப்போர்ட் சொன்னா கூட அந்த ஒரு டைம்க்கு வந்து என்னோட அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒன் ஹவர்க்கு அப்புறம் தான் வந்தது சோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா சோ
0: ஓகே நம்ம ஐஸ்வர்யா ஹோமேக்கர் சைட்ல இருந்து ரொம்ப அருமையா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து என்னதான் உங்க ஒர்க்கிங் மாம் காசு சம்பாதிச்சாலும் ஒரு எமர்ஜென்சி ஸ்கூல்ல வந்து குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுல இருந்தாதான் உடனே கிளம்பி வர முடியும் ஆபீஸ்ல இருந்தா பெர்மிஷன் கேட்கணும் அது இதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப நல்ல பாயிண்ட் அதுக்கு ஷேர் என்னமோ நம்ம சைட நம்ம ஒர்க்கிங் விமன் சைட்ல இருந்து பேசணும்னு சொல்றாங்க என்னன்னு கேட்கலாம் ஷேர்னு சொல்லுங்க
3: சியா ஐஸ்வர்யா நான் ஐஸ்வர்யா ஓட பாயிண்ட் அவ்வளோ ஒத்துக்கல ஏன்னா நான் ஒரு ஆக்சிடென்ட்ல ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஆன் ஃபெப் 14 திஸ் இயர் ஓகே அண்ட் மை மாம் ஒர்க்ஸ் இன் அ ஸ்கூல் மை டேட் ஒர்க்ஸ் இன் ஹேஸ் இஸ் ஓன் அட்வர்டைசிங் ஏஜென்சி அதனால ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் ஒர்க்கிங் இட் டசன்ட் மீன் தட் ஷி குடன்ட் கம் இம்மிடியட்லி அஸ் சூன் அஸ் ஷி காட் த கால் தட் ஐ வாஸ் சென்ட் டு தி எமர்ஜென்சி வார்ட் இம்மிடியட்டா வந்தாங்க என் அம்மா அப்படியே சீக்கிரமா வந்துட்டாங்க நான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப்னா தனியா இருந்தேன் நான் மயிலாப்பூர்ல இருந்தேன் ஸ்கூல் பெஸ் நகர்ல இருக்கு அப்பாவோட ஆஃபீஸ் திருவாமியூர்ல இருக்கு ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க வந்தாங்க
0: ஓகே இப்ப ஐஸ்வர்யா என்னமோ சொல்லணும்ன்றாங்க நம்ம ஹோம் மேக்கர் சைட்ல இருந்து சொல்லுங்க ஐஸ்வர்யா
10: சி அது வந்து இப்ப அவங்க

0: அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டல் வர
1: முடியாத நேரத்துல
0: அந்த நேரத்துல வேற யாராவது வந்து அமுச்சு விடுவாங்க.
1: இது வாதம் விவாதமா இல்ல கொழையடி சண்டையா நிஜமா எனக்கு தெரியலங்க. பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ரெண்டு டீமும். இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொடுத்து அப்படி ஆப்பிள் ஜூஸ் மேங்கோ ஜூஸ் எல்லாம் கொடுத்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒரு பிரேக்கு போயிட்டு வந்துருங்க. இது வாதம் விவாதம் அட் MOPFM 107.8. நான் உங்க RJ பிரியங்கா.

0: இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 651-2-1-3-3-3. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 651-2-1-3-3-3. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம்.
1: ஹலோ மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பத்மா.
1: எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? சரி, நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா மேடம்? இப்போ இன்னைக்கு நம்ம ஷோட கேள்வி வந்து, வேலைக்கு போயிட்டு இருக்க அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர் பெட்டரா? நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கரா இல்ல வேலைக்கு போறீங்களா மேடம்?
2: வேலைக்கு போறேன்.
1: ஓகே, நீங்க யார் பெட்டர் நினைக்கிறீங்க?
2: யார் பெட்டர்ன்றது இல்ல, ஐ திங்க் ரெண்டு பக்கத்துல இருக்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஐ வுடன்ட் சே ஹோம் மேக்கர் இஸ் பெட்டர் ஆர் மேட் ஒர்க்கிங்.
1: அப்ப நீங்க ஹோம் ஒர்க்கிங் விமனா நீங்க என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்?
2: பிஃபோர் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும்னா, யூ குட் ஹேவ் சம் சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட். நெகட்டிவ் சொல்லணும்னா, யூ ஆர் ஆல்வேஸ், நம்ம வந்து இந்த டைமோட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கோம். பிகாஸ் யூ ஆர் கம்பீட்டிங் வித் யுவர் ஃபேமிலி டைம் அஸ் வெல் அஸ் ஒர்க் டைம்.
1: ஓகே மேடம்.
2: சோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்பவுமே ஒரு சவாலா இருக்கும். நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு எப்பவுமே வந்து அதுவே ஒரு பெரிய பிளான் போட வேண்டியதா இருக்கு.
1: ம். அப்போ உங்களுக்கு வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதா நீங்க அதை சாய்ஸ் பண்ணுவீங்களா?
2: Provided I have financial independence. Yes.
1: ஓகே மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. Thank you very much for calling madam. ஜோரா போயிட்டு இருக்க இந்த வாதம் விவாதம் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பேக் நேயர்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 FM அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ரொம்ப காரசாரமா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும். ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அம்மாங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஒர்க்கிங் மாம்ஸா இருந்தாங்கன்னா உடனே அவங்க கிளம்பி வர்றது, பெர்மிஷன் கேட்கறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க, முக்கியமா ஐடி ஃபீல்ட்ஸ்ல. ஆன் தி அதர் ஹேண்ட் ஷேரன் என்னன்னா, அவங்களுக்கு பர்சனலா நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உடனே கிளம்பி அவங்க அம்மா வந்ததை சொன்னாங்க. தோ அவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இந்த ஷோ. அடுத்து என்ன கேள்வினா, உங்க அம்மா ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா, உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் சைட்ல கேட்கலாம், உங்க அம்மா ஒர்க் பண்றதுல உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன?
3: என்னோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா. ஏன்னா ஃபினான்ஷியலா என்னோட அம்மா அப்பா மேல அவ்வளோ டிபெண்டா இல்லை. அப்புறம் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ ஏதோ உருப்படியா நீ இப்போதான் ஏதோ பண்ற, இவ்வளோ வருஷம் நீ ஷேரனும் சேரா என்னோட தங்கச்சியும் பார்த்துருந்தாங்க. அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போதான் ஏதோ பண்ற,
1: ப்ரொடக்டிவா பண்ற. ஓகே, வெரி நைஸ். இப்ப நம்ம ஹோம் மேக்கர் சைட்ல வைஷ்ணவி கிட்ட கேட்கலாம். வைஷ்ணவி என்ன சொல்றீங்க?
4: என் அப்பா

0: வந்து அம்மா வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாரு, போக வேண்டாம்னு சொல்வாரு. அம்மாவுக்கு வந்து நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்பா. ஸோ அதனால அம்மாவே வந்து சூஸ் பண்ணாங்க நான் வேலைக்கு போக போறதில்ல அப்படின்னு.
1: ஓகே ஓகே ஓகே. ஐஸ்வர்யா நீங்க என்ன சொல்றீங்க?
2: எங்க அம்மா ஆக்சுவலா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்க அண்ணா பிறந்து அண்ணாக்கும் எனக்கும் 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அண்ணா பிறந்துட்ட பிறகு அவனுக்கு வந்து டெய்லி அந்த கோல்டு அதெல்லாம் இருந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அம்மா வீட்லயே இருந்தாங்க, அம்மாவே எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க, சரி நான் வீட்லயே இருக்கேன், அது அப்பா ஓகேன்ட்டாரு, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஓகே ஓகே. என்னங்க இவங்க நாலு பேரும் என்ன கேள்வியே கேட்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் ஹோம் மேக்கர் சைட்ல இருந்து ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவும் நாங்க ஒரு கேள்வி கேட்கறோம், நாங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நேரமா என்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க கிட்டே கேட்கலாம். அப்படி என்னதாங்க உங்க கேள்வி?
0: ஷாரன் கிட்டயும் கீர்த்தனா கிட்டயும் நான் என்ன கேட்கணும்னா, சப்போஸ் ஒரு வீக் டேல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நாட் ஓன்லி ஃபேமிலி ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் வருது, உங்க அம்மாவால ஆபீஸ்க்கு லீவ் போட முடியல, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபங்க்ஷன்
3: போக மாட்டோம், சிம்பிளான ஒரு ஆன்சர்.
2: அதுல இருந்தே தெரியுது அவங்க எவ்வளவு, அவங்க நாலு பேரு இல்ல அஞ்சு பேரு தான், அவங்க நாலோ அஞ்சோ பேரு தான். சோ அவங்க எப்படி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனா இப்ப மோஸ்டா சில பேர் கோச்சுப்பாங்க, என்ன நீ வரல அப்படி இப்படி சொல்லுவாங்க, ஃபேமிலிக்குள்ள அது வரும். சோ அவங்க பாரு, நான் சிம்பிளா அவங்க சொல்லிட்டாங்க போகலன்னு, ஆனா அதுக்கு விளைவுகள் ரொம்ப இருக்கு. அவங்க வந்து கேட்பாங்க ஏன் நீங்க, அவங்க அப்ப பாருங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க.
3: தம்பியோட கல்யாணம் இல்லைன்னா தம்பியோட புள்ளக்கு பர்த்டே அப்படி
1: வீட்டுல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா உங்க அம்மாக்கு லீவ் கிடைக்கலனா நீங்க போக முடியுமா போக முடியாதா? நீங்க அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மாக்கு லீவ் கிடைக்காதனால உங்க ஃபேமிலில இருந்து யாருமே போலனா, இஸ்ன்ட் தட் அ ப்ராப்ளம்? அத பத்தி
4: இப்போ வந்து பெர்மிஷன் கிடைக்கலனா எங்க அம்மால போக முடியாதுனா அட்லீஸ்ட் ஃபேமிலில இருந்து யாராவது ரெப்ரசன்ட் பண்ணி போவாங்க.
1: ஓகே, ரொம்ப கரெக்டா சொன்னாங்க கீர்த்தனா. கீர்த்தனா என்ன சொன்னாங்கன்னா, அம்மாவால வர முடியலன்னா வேற யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து அம்மா ஒர்க் பண்றாங்க லீவ் கிடைக்கலன்னு தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
0: அப்போ அந்த இடத்துல வந்து உங்க அம்மா வந்து அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்றாங்கல்ல, ஷீ இஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சோசியலைசிங்.
2: அப்பாங்க வந்து அவங்க ஒரு லெவல் கீப் அப் பண்ணுவாங்க, அம்மா மிங்கிள் பண்ற லெவல் ஒரு இது இருக்கும். சோ அவங்க எப்படி இருந்தாலும் அம்மா அப்பா போறாங்கன்னா அவங்க அதை மிஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏதாச்சும் சொல்லுவாங்க.
3: ஓகே ஐஸ்வர்யா, சி ஐ மீன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் won't come so often.
2: Yeah.
3: Then at least sort of once in 6 months, So if you're talking about functions like that, then definitely my mom and dad will go. It's not like they have
4: the permission
3: easy permission kadikum.
4: 6 months ku namba oru tharava dhaan kekkrom. So easy permission kadikum.
2: Illa 6 months ku oru tharava function varum. 6 months ku eppovaachu odam seri illama varalam. So appa leave potrupinga. So andha leave indha leave அது கம்பன்சேட் ஆகாது இல்லையா. அவங்க சில டைம் இப்போ அர்ஜென்டா ஏதாச்சும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் அப்படி ஏதாவதுன்னா அவங்க ஆபீஸோட ரெபியூஷன் போயிடும்.
3: ஷோரா லீவ் கிடைக்குங்க. நீங்க எந்த ஆபீஸ் பத்தி பேசுறீங்க?
4: ஷுவரா அது எப்படி கிடைக்காத இருக்கும்?
1: நீங்க கேட்டு இருக்கிறது வாதம் விவாதம் at MOP CRS 107.8. நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. பிரேக் முடிச்சு பாக்கலாங்க. ஸ்டே டியூன்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வாதம் விவாதம் நிகழ்ச்சி அட் MOPCRS 107.8 FM. அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இன்னைக்கு நம்ம கூட 4 பேர் இருக்காங்க. 2 பேர் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் மாம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். இத்தனைக்கும் இவங்க மாம்ஸ் கூட இல்ல, ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டு இப்படி சண்டை போடுறாங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஹலோ மேம், இது MOPCRS 107.8 பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா. உங்க பேர் சொல்லுங்க மேம்.
1: பிரியங்கா, நான் வந்து தீபா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன்,
0: தீபான்னு. ஓகே, நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா ஹவுஸ் ஒய்ஃபா மேம்?
1: நான் வந்து ஒர்க்கிங் விமன் தான். நான் உங்களுடைய டிபேட் வாதம் விவாதம் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து நான் வந்து ரெண்டு விஷயம் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து கில்ட்டி கான்சியஸ் ரெண்டு பக்கமும் வந்து இருக்கும், ஒர்க்கிங் விமன் அஸ் வெல் அஸ் ஹோம் மேக்கர். ஆனா அஸ் ஒர்க்கிங் விமனா இருக்கும் போது இன்னைக்கு காலகட்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட படிச்ச பசங்க கூட வந்து அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, உனக்குலாம் வீட்டுக்கு போனா காஃபி உங்க கையில கிடைக்கும், ஆனா நான் போய் எங்க அம்மாவுக்கு காஃபி போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஓகே பத்தியா நம்ம ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கும்போது, டாக்டரா இருக்கும்போது, டீச்சரா இருக்கும்போது அவங்க பாக்குற விஷன்ல வந்து அவங்க பசங்க வந்து இன்னும் கூட ரொம்ப எக்ஸல் ஆவாங்க. அதாவது வந்து இன்னும் அவங்க அவுட் சைடு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து, அதாவது வந்து கெரியரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குரோத்ல வந்து அவங்களுடைய விஷன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பசங்களை வந்து ஷேப் பண்றப்போ வந்து ரொம்ப தைரியமா அனுப்புவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஹோம் மேக்கரா அவங்க அம்மா இருக்கும்போது சிலது வந்து எங்களுக்கு மிஸ் ஆச்சு. ஸோ இந்த அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்ப நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட பசங்களுக்கு வந்து நான் வெளியில பாக்குறேன், எத்தனையோ அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து டிசைட் பண்றோம். வெறும் வந்து ஒரு வந்து வெறும் ஃபுட்டுல மட்டும் குழந்தை வீட்டுக்கு வந்தா சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து எஸ் அப்கோர்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்ப உண்மைதான். ஆனா அதையும் மீறி உலகத்துல எத்தனையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ குழந்தைங்களுடைய கேரக்டர் பர்சனாலிட்டியை ப்ராடன் பண்றதுக்கு, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷன் வந்து கொஞ்சம் விலாசமாகறதுக்கு அம்மா வந்து நிறைய வந்து வெளியில போய் அனுபவம் நிறைய அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அது வந்து நிச்சயமா அந்த குழந்தைய வந்து ஷேப் பண்றதுக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். பட் இருந்தாலும் ஆஸ் அ ஒர்க்கிங் விமனா எங்களுக்கு வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, வந்து அவங்க அம்மா அன்எக்ஸ்பெக்டட் ஒர்க்கிங் விமென்க்கு வந்து திடீர்னு வந்து அவங்க அம்மாவால வர முடியாம போகும்போது அந்த குழந்தைங்க எவ்வளவு தவிச்சு போறாங்கன்னு இப்ப இந்த டிபேட்ல பேசினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சோ அதை பத்தி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இந்த கால்ல ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
0: Shall I go ahead? Yes ma'am, சொல்லுங்க ma'am.
1: ஓகே, சோ வந்து பிரியங்கா நீங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு 2 நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. சோ அதனாலதான் இந்த இன்சிடென்ட் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் வேலையில இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா காலையில கிளம்ப வேண்டியதா போச்சு. சோ நான் என் பையனை வந்து எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு போனேன். அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்க, அவன் வந்து திடீர்னு வந்து ஹி வாண்ட்ஸ், அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் சாதப்பாடு லஞ்ச் வந்து எனக்கு வந்து ரொட்டீன்ல லஞ்ச் வேண்டாம், அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த லஞ்ச் வேண்டாம்னு சொல்லிட்டான். சோ வந்து எனக்கு வந்து இட்லி சாப்பிட்டா ஓகேயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அவன் வெறும்னு எப்படியும் அவன் சாப்பிட மாட்டான் அது ரைஸ் எடுத்துட்டு போனா அப்படிங்கறதுனால எங்க அம்மா வந்து அப்போ வந்து இட்லி வந்து இமீடியட்டா பண்ண முடியல. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஒரு இதுக்காக போய் ஒரு ஹோட்டல்ல போய் வாங்கி பேக் பண்ணி சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அமைச்சிருக்காங்க. சோ பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னா, அந்த இட்லி வந்து லஞ்ச் டைம்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது ஃபுல்லு ஃபங்கஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. சோ லக்கிலி வந்து அன்னைக்கு வந்து அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து திறந்து பாக்குறதையும் ஸ்மெல் பண்றதை பாக்குறதையும் எப்படி நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க பாத்துட்டாங்க. பாத்துட்டு அதை கொட்டிட்டு அப்புறம் திருப்பி அவங்க ஆபீஸ் ரூம்ல போய் நல்லா வந்து ஒரு வேற நல்ல ஹோட்டல்ல இருந்து ஒரு நல்ல ஃபுட்டை வந்து அவங்களுக்கு ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணாங்க. சோ அந்த இன்சிடென்ட் வந்து என் பையன் வந்து வீட்டுல வந்து சொல்லும் போதும் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு, என்னால அன்னைக்கு நைட்டு சாப்பிட முடியல. பட் வென்எவர் வந்து எனக்கும் எனக்கு கில்ட்டி ஆனதோட எங்க அம்மாவுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிடுச்சு, பிகாஸ் இந்த மாதிரி அவங்க பண்ணதுனால அந்த அவங்களுக்கு வந்து இதாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஃபீல் வெரி அஷேம். பிகாஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சாப்பாடு வந்து சரியில்லை அப்படிங்கும் போது அந்த அந்த பையனுடைய ஆட்டிடியூட்ல அவன் அன்னைக்கு எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பான், ஒரு கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து எப்படி அவங்க வந்து டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம்ல இப்படி அமைச்சிருக்காங்க பாரு அப்படின்னு ரெண்டு மூணு ஆயாஸ் வந்து சொன்னா கூட இட் மே ஹர்ட் த சைல்டு. ஸோ அது வந்து எனக்கு வந்து இட் அஃபெக்ட்ஸ். ஆக்சுவலி இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கும், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துடலாம், பட் ஆஸ் அ மதர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து வேலைக்கு போற அம்மாக்கள் வந்து எவ்வளவோ வலிகளை வந்து மனசுல தாங்கிட்டு தான் போறாங்க, அதை வந்து தே த சில்ட்ரன் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பட் ஈவன் தோ இட் இஸ் ஆல் மோர் பெயின்ஃபுல் சம் விச் திங் தி அதர் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயம் பாதிக்கப்படும் போது அம்மா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஸ்கூல்ல ஏற்படுற சில உடல் ரீதியான பிரச்சனை வரும்போது கூட ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆகிடும். அதே மாதிரி த நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ட் யூனோ, எனக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு ஸ்கூல்லேருந்து. நான் வந்து ஒரு ஒரு நான் அன்அவாய்டபிள் ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது நான் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. ஸோ நான் அந்த ஒரு ஃபோனை வந்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 hours கழிச்சு தான் அந்த ஃபோன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 calls வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு, மிஸ்ட் கால்ஸ். ஸோ நான் பதறி அடிச்சுட்டு எதுக்கு கால்ஸ் இவ்வளோ கால்ஸ் வந்திருக்குன்னு கேட்கும்போது ஒரு பையனோட இன்னொரு பையன் புஷ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு பெஞ்சோடைய கார்னரில் போய் தலையில மோதி அந்த தலையில ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து அதனால என்ன டிசிஷன், அவங்க தலை வலிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால எனக்கு கால் பண்ணி உடனே வந்து கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நடந்தது வந்து கிட்டத்தட்ட 11:30. நான் போனை திருப்பி பார்த்துட்டு அவங்க கூப்பிடும்போது 2:30. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. இன்னும் நீங்க வரீங்களான்னு கேட்கும்போது ஸ்கூலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும், நீங்க வந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அதை கூலா சொன்னா கூட என்ன ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு அம்மானு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம் மனசுல. ஸோ ஈவன் தோ வி ஆர் அ சின்சியர் ஒர்க்கர், ஒர்க்ல பொறுத்து நம்ம பண்ணா கூட சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் வந்து இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அண்ட் பையன் வந்து சாயந்தரம் வரும்போது வந்து அழுதுட்டே வந்துட்டு நீ வந்து போனே எடுக்கலையம்மா, எங்க ஸ்கூல்லேருந்து உனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, நீ ஒரு போன் கூட எடுக்க மாட்டியாமா அப்படின்னு கேட்கும்போது we feel very very guilty as well as vandha and 4 hours vandha with the pain the child irukumbodhu it's very painful for us actually. So it will indha maadhiri vandha nariya ammakalukku vandha nadakkum. I know so many mothers actually crutch la vandha 3 maasa kuzhandha 4 maasa kuzhandha ella vittittu povanga. So apdi irukumbodhu vandha oru oru time vandha actually especially vandha infant ah vidumbodhu it's very painful for a mother, you know, and the breastfeeding பண்ற சில பேரண்ட்ஸ் மதர் எல்லாம் வந்து என்னன்னா அதுக்கு இப்ப மெஷின்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க வந்து மில்க் வந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போக முடியும். பட் ஈவன் தோ ஈச் எவ்ரி டைம் யூனோ லைக் ஐ நோ மதர் வித் ஃபுல் ஆஃப் பெயின் ஆக்சுவலி. ஸோ ஆனா அதெல்லாமும் மீறி வந்து விமன் ஆர் கம்மிங் ஃபார் த ஒர்க் யூனோ, பட் தே வாண்ட் டு கிவ் த குவாலிட்டி டைமோட குவான்டிட்டி டைம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மாறி இருக்கு. ஸோ வேலைக்கு போறாங்களோ நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வீட்லயே இருக்காங்க அப்படின்னு, ஆனா வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளோட பேசுற டைம் செலவழிக்கிற டைம் ரொம்ப வந்து குவான்டிட்டி டைம் வந்து குவாலிட்டி டைம் மாத்துறாங்களா அப்படின்னா அது எல்லா ஹோம் மேக்கர்ஸும் கொடுக்குறாங்களாங்கிறது டவுட். ஆனா அதே ஒர்க்கிங் பண்ற விமன் கூட அவங்க வந்து ஷேரிங் வித் டைம் வித் சில்ட்ரனோட அவங்க ஷேர் பண்ற டைம் வந்து ஏன்னா கிடைக்கிறது அந்த 1 hour தான், அந்த 1 hour வந்து அவங்க வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாம ரொம்ப வந்து அவங்களுக்கு கேப் இல்லாம ஃபில் பண்ணிப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு. அதனால வந்து இந்த எபிசோட்ல வந்து பெயின்ஃபுல் அண்ட் கில்டி கான்சியஸ் ஃபார் த ஒர்க்கிங் விமன் இஸ் ஆல்சோ மோர் தென் அ ஹோம் மேக்கர். ஒருவேளை வீட்டுல இருந்ததுதான் உடனே அந்த போன் அட்டன் பண்ணி அவங்க போயிருக்க முடியும், சாப்பாடு கேட்டிருந்தா கூட உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்க முடியும். சோ இதெல்லாம் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் தான், இதெல்லாம் குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டா கூட புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட அது இது நம்மளா நமக்கு வந்து ஒரு கில்டி ஃபீலிங் ஃபார் அ மாம் இஸ் ரியலி இட்ஸ் வெரி ஹை அண்ட் பெயின்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நிறைய இட்ஸ் அ சாம்பிள் தான் நான் சொல்றது, எத்தனையோ அம்மாவுக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வலிகள் இருக்கும் வேதனை இருக்கும். பட் மை சின்சியர் அட்வைஸ் இஸ் லைக் குவான்டிட்டி டைம் அண்ட் குவாலிட்டி டைம் வந்து நம்ம வந்து பாகுபாடு படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா குழந்தைங்களும் வந்து என்னோட பசங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க அம்மா எங்க ஒர்க் பண்ற அம்மா, இனி உங்க அம்மா எங்க ஒர்க் பண்றாங்க எங்க ஒர்க் பண்றாங்கிறதா எல்கேஜில இருந்தே ஒரு குவெஸ்டினா இருக்கு. ஸோ உங்க அம்மா ஹோம் மேக்கரா அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்கற ஆட்டிடியூட் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்க அம்மா ஹோம் மேக்கர்னு வெளியில சொல்லிக்கிறதுக்கு கூட எந்த குழந்தையும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா உலகம் அப்படி போய்கிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் திஸ் ப்ரோக்ராம்.
0: ஓகே, ரொம்ப அழகாக பேசுனீங்க மிஸ்ஸஸ் தீபா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ப்ரோக்ராம் பார்த்து கேட்டுட்டே இருங்க.
1: ஓகே, தேங்க்ஸ் டு ஈவன் ஷேர் மை ஓன் கில்ட்டி டு அதர்ஸ் அண்ட் என்னோட ஒப்பீனியனை சொல்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு ஐ தேங்க்யூ பிரியங்கா ஃபார் யுவர் ஷோ வாதம் அண்ட் விவாதம். அண்ட் ஹோப் யூ ஆல்சோ வில் கிவ் சோ மோர் திஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸ்.
0: தேங்க்யூ மேம். இப்போ நம்ம கிட்ட பேசின காலர் சைதாப்பேட்ல இருந்து மிஸ்ஸஸ் தீபா, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து ரொம்ப சென்சிபிளா அழகா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம், ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருந்தாலும் குவான்டிட்டி டைம் அவங்க கிட்ட இருந்தாலும் குவாலிட்டி டைம் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்றதில்ல. அதே நேரம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க பசங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. இப்போ நம்ம ஷேரன், கீர்த்தனா அண்ட் ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்துல வந்து ஷேரன் அண்ட் கீர்த்தனா ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. ஷேரன் அண்ட் கீர்த்தனா என்னமோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க
2: கீர்த்தனா? கேளு. நீங்க இப்போ வந்து எவ்வளவுதான் வந்து ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் இப்போ ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து வேலை செய்யாத இருப்பீங்களா? இவ்வளோ படிப்பு படிச்ச அப்புறம் கூட நீங்க வந்து எதுவும் ஒர்க் பண்ணாத இருப்பீங்களா சொல்லுங்க.
0: அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு, ஆனா தனக்குன்னு வரும்போது இவ்வளவு படிச்சுட்டு உங்களால ஒர்க் பண்ணாம இருக்க முடியுமா? கணவனே கண் கண்ட தெய்வம், புருஷனே முக்கியம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு குழந்தைங்களே முக்கியம், நீங்க வீட்லயே இருப்பீங்களா? அப்படி இல்லனா நீங்க படிச்ச படிப்புக்கு you will go out and explore the world.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: நான் கண்டிப்பா வந்து படிச்ச படிப்புக்கு நான் வேலைக்கு போவேன், பட் ஒன்ஸ் ஐ கிவ் பர்த் டு அ சைல்டு, அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வயசு 4 வயசு ஆகுற வரைக்கும் ஆகுது, நான் கண்டிப்பா வேலைக்கு போக
2: மாட்டேன்.
3: அப்போ ஐ சூஸ் சச் அ ஒர்க் தட் இட் வில் நாட் அஃபெக்ட் மை சைல்டு ஆல்சோ.
4: MBBS, there are 100 people, so many people fighting for one seat.
2: நான் படிச்ச படிப்பு அது என்கிட்ட இருக்கும், ஆனா குழந்தை அந்த குழந்தையோட ஏஜ் வந்து என்கிட்ட இருக்காது, சோ நான் படிச்ச படிப்பு எப்ப வேணா நான் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
0: ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க சொல்றதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காமிக்கவே சொல்றாங்க.

0: நாலஞ்சு வயசு ஆனப்புறம் நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க
1: என்ன சொல்ல வரேன்னா, அதாவது என் குழந்தை நான் 3 or 4 years வரைக்கும் பாப்பேன். சி இன்னும் என் குழந்தைய பாக்கணும்னு எனக்கு அவசியம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா பாப்பேன். ஐ வில் லூஸ் மை ஜாப், நான் வேற எப்போ வச்சு பிராக்டிஸ் பண்ணிப்பேன். என்னோட எஜுகேஷன் என்கிட்ட இருக்கும், ஆனா குழந்தையோட ஏஜ் என்கிட்ட இருக்காது. அது அவ பாட்டு வளர்ந்து, அவனும் அவ்வளோ பாட்டு வளர்ந்து போவாங்க. ஆனா என் எஜுகேஷன் நான் படிச்சது என்கிட்ட இருக்கும், ஐ கேன் பிராக்டிஸ். அவ வளர்ந்துட்ட பிறகு கூட நான் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்றேன்.
2: ஓகே, ஒரு ஒரு சின்ன கேள்வி. நம்ம மிஸ்ஸஸ் தீபா காலர் பேசினது கேட்டோம், அவங்க குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம் பத்தி பேசினாங்க. ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருந்தாலும் குவான்டிட்டி டைம், அவங்க குவான்டிட்டி பிரகாரம் அவங்க கிட்ட நிறைய டைம் இருந்தாலும் குவாலிட்டி டைம் அவங்க பசங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்களா, அதுதான் என்னோட கேள்வி.
3: கண்டிப்பா பண்றாங்க.
4: இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல, ஏன்னா நீங்க பாத்திரம் தேய்ப்பீங்க, அது பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, சமையல் பண்ணுவீங்க,
3: வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பண்ணுவீங்க.
5: எல்லா வேலையும் பண்றச்சே குழந்தையும் கூடவே தான் இருக்காங்க. சோ குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு எங்களால சூப்பர்வைஸ் பண்ண முடியும். குழந்தைங்க டிவி பாக்குறாங்கன்னா நாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுமா, சரி குழந்தைங்க டிவி சேனல் பாக்குறா, அந்த சேனல் வந்து குழந்தைக்கு ப்ரொடக்டிவா இருக்குமா இல்லையா, இல்ல ஏதாவது சும்மா சினிமா அது இதுன்னு பாத்துட்டு இருக்கா, இதெல்லாம் நாங்க சூப்பர்வைஸ்
4: பண்ணுவோம். ஒன்ஸ் அகைன் ஒன்ஸ் அகைன் யூ வில் திங்க், ஐ மீன் ஈவன் தோ யுவர் சைல்ட் வாட்சஸ் டிவி அண்ட் ஆல் தட் ஸ்டஃப், யூ வில் டெஃபினெட்லி வாண்ட் டு வாட்ச் யுவர் சீரியல் அண்ட் எவ்ரிதிங். தட்ஸ் ஹவ் வேல வெட்டி யூ ஆல் வில் பிகம்.
1: சி அது இல்ல, இப்போ நிறைய இப்போ அது மாதிரி கிடையாது. ஓகே, நான் என்னோட குழந்தையே இல்ல யாரையாச்சும் பார்க்கவும் முடியும். இன்ஃபேக்ட் நாங்க நிறைய பேர் வந்து அந்த நிறைய ஈவன் வீட்டிலே இருந்தே ஜாப் பண்ற மாதிரி அவங்க கூட பண்றாங்க.
3: சரி, ஆனா இப்போ
4: அதுக்கு ஜாப் வேணும்.
3: சரி, ரெண்டு பேரும் கூட சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுல இருக்கீங்க, உங்க அம்மா வந்து நினைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே போலாம்.
1: வீட்டுக்கு போனதுல இருந்தே ஷீ நோஸ் நான் என்ன மூட்ல இருக்கேன், எப்படி ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் என்ன மூட் சரியில்லைன்னா ஷீ லாஸ்க் என்ன ப்ராப்ளம் அப்படி இப்படி. சோ அது இருக்கும், வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டெல்லாம் பேசாம அப்படிலாம் இருக்கா.
4: ஓகே, சி ஐஸ்வர்யா, லைக் யூ சேட், ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி, லைக் யூ சேட், மை மாம் வென் ஷீஸ் அட் ஹோம் ஹோம் மேக்கர் நால ஷீஸ் ஏபிள் டு வாட்ச் வாட் ஐம் ஐ மீன் செக் வாட் ஐம் வாட்சிங், ஷீஸ் ஏபிள் டு மானிட்டர் வெதர் த டிவி ஷோ ப்ரொடக்டிவா இருக்கா இல்லையா. அப்படி பார்த்தா ஐ மீன் இவன் தோ பிரசன்ஸ் இஸ் தேர், ஏதாச்சும் பாண்டிங் பாண்டிங் டைம் ஏதாச்சும் இருக்கா, I mean, do you share stuff? I mean, because sometimes the child won't realize, because, I mean, since the mom is there all the time, the child, he or she will not realize the importance of her being there.
2: Correct point, Sharon. Sharon, என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, இப்போ இல்லைன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கும். அதே மாதிரி அந்த அம்மாவுக்கும் வந்து நம்ம குழந்தை கூட எப்பயுமே இருக்குமே. அதனால இப்போ ஒர்க்கிங் விமன்ஸ், ஒர்க்கிங் விமன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சு வந்தோடனே 1 hour or 2 hours தான் டூ ஹவர்ஸோ தான் டைம் இருக்கும் வீட்டில் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அந்த 1 hour or 2 hours வந்து குழந்தைங்க கூட பேசணும், குழந்தைங்களோட ஸ்கூலில் காலேஜில் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறாங்க. அதே நிலைமை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட இருக்கா?
1: அது அது அதுதான் நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ அது அந்த இன்சிடென்ட் மாதிரி தான் எல்லாம். இப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சில குடும்பத்துல நடக்கலாம், நடக்காதுன்னு எல்லாம் சொல்லலை. பட் மோஸ்ட்லி இப்போ எல்லாரும் எஜுகேட்டட் அம்மா, அப்போ அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணோடய இல்லை பையனோடய ரேப்பு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ வந்ததுலேருந்து எல்லாமே என்ன நடந்தது, யார் என்ன பண்ணாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அது சில குடும்பம் ரேர் கேசஸ் தான் அந்த மாதிரி நடக்கலாம்.
4: Most of the time, no, the children won't even give respect after a point.
3: Yeah,
4: romba chellama irundana, for sure homemakers are all of them are chell, they'll romba passive.
3: Yeah, I accept that. Yeah,
4: then the child doesn't even learn to respect elders.
1: Actually, adu vandu thirupi vandranu.
2: அப்போ இந்த பாயிண்ட்ல நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைச்சேன். ஒர்க்கிங் மாம்ஸ் இருக்காங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் குழந்தைங்களோட எக்ஸ்போஷரை எவ்வளவு அஃபெக்ட் பண்றாங்க, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தைங்க எவ்வளவு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்காங்கன்றது ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் எவ்வளவு அளவுக்கு அஃபெக்ட் பண்றாங்க
3: சொல்லுங்க. ஒர்க்கிங் மாம்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வெளியில வெளி உலகத்துல வந்து என்ன நடக்குதுன்னு. ஒர்க்கிங் மாம் வில் நோ பெட்டர் தென் a housemaker.
1: Yeah, அதுதான் நான் சொல்றேன். See, one minute, Sharon. கீர்த்தனா, அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனா அது எவ்வளவு தூரம் அவங்க குழந்தையோட பகிர்ந்திருக்காங்க அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் they'll have work stress. அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கே தவிர குழந்தைக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஹோம் மேக்கரா
4: இருந்தா ஐஸ்வர்யா, ஒன் செகண்ட், இஃப் யூ சி யுவர் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங், நீங்க கட்டாயமா யூ ஆல்சோ வாண்ட் டு ஒர்க் லைக் யுவர் பேரண்ட்ஸ். இஃப் யூ சி யுவர் மாம் குக்கிங், சின்ன வயசுல வாட் எவர் மாம் டஸ் வி காப்பி. அவங்க இஃப் ஷீஸ் குக்கிங் இன் தி கிச்சன், வீல் டேக் வெசல்ஸ் ஃப்ரம் தி கிச்சன் அண்ட் சிட் இன் அ பெட்ரூம் அண்ட் ஆக்ட் லைக் வி ஆர் குக்கிங். அப்படி தான் பண்ணோம். ஆனா இஃப் வீ சீ அவர் மதர் கோயிங் டு வர்க், நாங்க ஹேண்ட் பேக் தூக்கிட்டு சும்மா வீட்லயே
3: நடந்து வரோம்.
5: சின்ன குழந்தைங்களோட ஃபேவரட் விளையாட்டே டீச்சர் விளையாட்டு விளையாடுறது தான். அவங்களும் ஹேண்ட் பேக் மாட்டிட்டு,
4: யா, just because the parent, just because they see, if they see their parents working, it will instill something in them that they should also work and they should also work hard.
5: நல்லா நான் சொல்றேன், நல்லா டீச்சர் விளையாட்டு விளையாடுறச்சே அவங்க வந்து அவங்களே ஒரு டீச்சரா தான் கற்பனை பண்ணிக்கிறாங்க. டீச்சர் வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது,
4: கட்டாயமா ப்ரொஃபஷன் தான்.
5: சோ அவங்க அம்மா ஹோம் மேக்கரா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு வந்து தன்னோட ஒரு டீச்சரா இமேஜின் பண்ணிட்டு she is able to connect to that.
4: See, a homemaker in the, in the end, no, when the mother is a homemaker, the child will only look at, if it's a girl, she'll look at herself only being like her mother. She will not look at herself
1: working. அந்த ஒரு example, நாங்களே எடுத்துக்கலாம். நாங்களே எடுத்தது மீடியா. எங்க அம்மா வந்து housewife. Okay.
4: Anna, you are saying that you're going to, you're planning to work, right? After your child
1: grows up. I told you the answer for that. I told you the answer for that, right? என்னோட குழந்தையோட இது எப்படி இருக்கோ, அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் மாறிடுவேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன்.
2: சொல்லுங்க வைஷ்ணவி.
5: நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஒரு குழந்தை வந்து அம்மாவை மட்டும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது கிடையாது, அப்பா வேலைக்கு போறாரு அதை பார்த்து கூட குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்.
1: கேரக்டரும் இருக்கு, சோ அப்பா அண்ணா இருக்கு, எல்லாரும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ். அண்ணா அம்மாவை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க,
5: எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஈக்குவலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க.
3: Girls will look only at their moms.
1: No, girls will look at their dad. அப்பனா
4: அப்பாவோட வேலை பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா? So, if appa is going to do some lift carry, carrying a weight business, you will also carry or what?
1: No, it's not like if he makes you look generally,
4: you look at generally your mother. Generally, it's always like
1: that. Appa, you mean to say like, you mean everyone is a homemaker? உங்க வீட்டுல எல்லாரும் அம்மாவை பார்த்து வராங்கன்னா, சோ இப்போ உங்க அம்மா டீச்சர், அப்ப நீங்களும் டீச்சர் போவீங்களா? அததான் நான்
4: கேக்குறேன். ஆக்சுவலா எனக்கு அந்த மாதிரி இஷ்டம் இருந்துச்சு டு பிகம் அ டீச்சர். அண்ட் பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், ஐ ஹேவ் தட் திங் இன் மீ டுடே தட் ஐ ஷுட் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஐ ஷுட் பிரிங் அப் மை ஓன் ஃபேமிலி.
2: ஓகே ஓகே.
5: அப்ப மத்தவங்க இல்லன்னு சொல்ல வரீங்களா?
4: ஆமா.
1: ஓகே.
5: எப்படி இப்ப நாங்கள இருக்கோம்?
2: ஓகே ஓகே ஓகே. ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைச்சேன் எல்லார்கிட்டயும். நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து நீங்க படிச்ச படிப்பு வீணாக கூடாதுன்னு? நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா பசங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு? நீங்க நாலு பேருமே வந்து ஃபியூச்சர்ல வந்து எனக்கு நான் படிச்ச படிப்பு வீணாக கூடாது, நான் வந்து என் சொந்த காலில் நிக்கணும்னு நாலு பேரும்
3: நினைக்கிறீங்களா?
2: ஆமா. இப்ப இதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன்?
3: ஆமா,
4: வேலை செய்யணும்,
3: வேலை செய்யணும்,
1: வீட்டுல இருக்கணும்.
3: என்ன வீட்டுல இருந்து வெட்டியா இருப்பீங்களா?
1: வீட்டுல இருந்தா வெட்டியா?
2: இதுக்கு வீட்டுல இருந்தா
1: சொல்யூஷன்
5: நிறைய ஜாப்
3: ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாட் ஹோம். Then you are not a homemaker, you are working.
1: No, no.
3: Still from your house you are working.
2: Okay, idhukku idhukku iruka ore idhukku or particular solution irukku nama solla mudiyadhu, because this is a problem that especially our country has been facing for the past decade. Nama solla koodiya ore vishayam enna na, working padicha padipa vandu veenaakka koodadhu. Everybody needs money at the end of the day. ஒரு ஆள் வந்து வீட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது. Financial stability is very important. Burden வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும். So working is very important. On the other hand, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இஸ் வெரி வெரி எசென்சியல். அதனால வந்து எந்த ஒரு மதரா இருந்தாலும் அப்பா நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோன்றது பசங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனா அம்மா வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருக்கணும்ன்றது பசங்க ஆசைப்படுறது. அதனால வந்து பசங்க குழந்தை பிறந்து ஒரு 2-3 வருஷம் வரைக்குமாவது கண்டிப்பா மாம்ஸ் ஷுட் ஸ்டே அட் ஹோம். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி.
5: தேங்க்யூ
2: அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஷேரன் அண்ட் கீர்த்தனா.
5: தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசணும். வேலைக்கு போற அம்மாக்கள் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு ஒரு பெரிய டிபேட் முடிவுல ரெண்டு டீம்ஸும் ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக அம்மாஸ் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்டதும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை ஒரு 2-3 வயசு ஆகிற வரைக்கும் குழந்தை கூடவே இருக்கணும்னு அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒருங்கே இருக்கிற ஆசை. ஆனா இப்போ இருக்கிற சொசைட்டில இது சாத்தியமா? இதே போல அம்மாக்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாலும் குழந்தைங்களோட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்றது முக்கியம். படிச்ச படிப்பை வீணாக்க யாரும் தயாரா இல்லை. அதே சமயம் குழந்தைங்களோட வளர்ப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதாங்க இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியோட முடிவு. இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் இஸ் யோர் ஆர்ஜே ஷ்ராவ்னி ஃப்ரம் MOPCRS 107.8 FM. கீப் லிஸ்னிங்.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டே டே டே, முள்ள போடா.
0: சரிம்மா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call Emergency Helpline 100, Traffic Helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலிய நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல

0: நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச இரண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல, ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்துல அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள் டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு. ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் ரோமே நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மூலையில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளாம் இங்கே உட்காந்து கைத்தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடையேறி வாங்க நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கைத்தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபி உடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
2: ஹலோ லிசனர்ஸ், திஸ் இஸ் லக்ஷயா ஃப்ரம் செகண்ட் டிகிரி. டுடே வி ஹேவ் வித் அஸ் எ ட்ரூலி டைனமிக் கெஸ்ட், மிஸ்டர் குரு சங்கர், தி ஃபவுண்டர் ஆஃப் எம்ஜி வெப். வெல்கம் சார், இட்ஸ் எ ரியலி பிளஷர் ஹேவிங் யூ.
3: Welcome and thanks for the wonderful opportunity to come and present about the integrated campaigns blending traditional and digital media. I'm very very happy and thank you.
2: Yes sir. So how do you decide the right balance between traditional media and digital platforms when planning an integrated campaign?
3: See, both traditional and digital both are equally important. Let's say if you are sticking to only the digital, the reach might be there, but the trust and reliability will be more on the traditional. Like if you are traveling on a highway, if people see the hoardings or billboards, it creates trust, it creates reliability of the brand, it creates a promise, and people would certainly love it. So certainly, like after seeing the billboard, we will come online and search for the brand, take the reviews, and then only people decide. So both traditional and digital is equally important when it comes to integrative campaigns. Yeah.
2: Okay, sir. So, I think being a founder at MG Web is a very demanding job. It's a high demanding job, in fact. So, what are the challenges you face in ensuring a seamless brand message across both traditional and digital channels, and how do you overcome them?
3: Yeah, the first thing is awareness to our clients. So, in India especially, the awareness is not much. Let's say brand guidelines, people are not aware how to use their color tones, how to use the brand consistency everywhere. They will just create the logos or brands on their own and they will publish it. It will not even have a reach. So we have overcome a lot of challenges in this portion. So we need to educate all our clients to have a proper brand guidelines with a proper color palette. Be it typography, be the placements of the logos, be the placements of the ads again. So, these are all the challenges which we are facing. And again, the cost factors also, it's one of the important factor when it comes to advertising, because whenever our client or anybody starts up, the marketing will be the last line item of expenses. But actually talking about the sales and marketing should be on the top priority on the budget, where people lacks that. So creating awareness, building trust is very, very important. So, but yes, and again, when it comes to internally, the challenges of getting a right resource, human resources, also very challenges, because they keep jumping jobs, right? I mean, they are not standard, because the market is wide open, especially now being AI coming in place. There are certain challenges, but still, I would say human intervention is more stronger than AI. Yeah.
2: Okay, sir. So what is the one piece of advice we like to give for our young generation who are interested in a blending of digital and traditional marketing?
3: Yeah, I was talking about that. So it is equally important, like how people are now looking after the digital, even the traditional way of marketing is equally important, because people are not going to stick to one platform or one circle. Let's say today, like if we read newspaper, in the afternoon we scroll Instagram and at the night we'll watch YouTube. So we need to ensure that the advertisements are placed at every places, so that the people can view our ad. Yeah, or the post what we are going to do. And also, even if it in the digital market, they should not stick to one platform like only Instagram. The post should happen in every single platform like Facebook, LinkedIn, Twitter and YouTube. And that's how it is. And even traditionally, if people are going, people have to ensure that they're having the QR codes on the posters, so that people will scan the QR and start following the pages. So, which is very, very important. And the brand consistency, again, please do maintain that, because this is where everybody fails. They keep changing the brand colors. They don't, maintain it. There are several successful brands still now. You can see McDonald's, KFC, Starbucks. Why they are surviving is they have kept their brand tone in many decades. So that's why they have been very, very successful in the marketing area. So that's my small advice to the younger generations. Yeah.
2: Thank you so much, sir. And that's a wrap on today's episode. We hope you are leaving with fresh perspective and a spark of inspiration. Special thanks to our chief guest, Mr. Guru Shankar, sir. Thank you for joining us. This is Incubation and Innovation Center of MOP Vaishnav College signing off. Until next time, keep hustling, keep dreaming, and stay tuned for another episode of Vaishnav Venture Box. Thank you, sir. The Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik, the Vitarik

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க

0: சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா we'll definitely you know, not spoil the air.
3: வசந்த முல்லை போல வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுள்ளாய் உள்ளுள்ளாயி குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
2: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
4: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் பவித்ரா.
6: நான் சுனிதா.
5: சுனிதா அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள வந்ததே லேட்டா, நான் பயங்கர இன்த்துவா இருக்க. சொல்லு சுனி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம், அண்ட் அதுக்கு முன்னாடி எதனால லேட்டா வந்த அப்படின்றத சொல்லு.
6: அதுதான் நானும் சொல்ல வந்தேன். எதை பத்தி பேச போறோங்கிறத நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நானும் எப்படியாவது இன்னைக்கு ஷோக்கு டைமுக்கு வந்துடணும்னு சொல்லி வீட்டுல இருந்து கிளம்பினேன் பவி. வண்டி எடுத்துட்டு அப்படியே மெயின் ரோட்ல வரேன் பாரு, ஒரே டிராபிக். இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் திரும்ப முடியல. சரி ஓகே, மெயின் ரோட் செட் ஆகாது, நம்ம வந்துட்டு சந்து வழி சந்த் சந்தா பூந்து வந்துடலாம்னு சொல்லி சந்துக்குள்ள புகுந்தா குப்பை ரோடு கல்லு மண்ணு, ஐயோ செம கடுப்பாய். திரும்ப அங்கிருந்து குதிச்சு குதிச்சு ஒவ்வொரு வாட்டி ஹிமாலயால ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒன்னும் சரி, நமக்கு செட் ஆகாது, டிராபிக்கே பெட்டர்னு சொல்லி திரும்ப டிராபிக்கே வந்துட்டேன். அவங்க வந்து அந்த கூட்டத்துல அப்படியே என்ன சொல்றது, நசிங்கி பிசிங்கி பிசிங்கி பிசிங்கி, உனக்கு தான் தெரியுமே வந்து சேர்த்துக்குள்ள இவ்வளவு லேட் ஆயிடுச்சு.
5: மெயின் ரோட்ல வந்து டிராபிக்கா இருந்தது. சோ சந்துல வந்து எப்படியாவது ஷார்ட்கட்ல வந்துடலாம்னு பார்த்தா அங்க குப்பை. சோ வர முடியல, திருப்பி மெயின் ரோட்ல வந்துட்டா அப்படின்னு சொல்ற.
6: அதேதான்.
5: ஓகே, இன்னைக்கு நீ என்ன சொல்ல போற? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் முக்கியமா?
6: நீ சொல்ல, பேசலாம்.
5: ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்.
6: என்னப்பா நீ என்ன பார்த்தா ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கே ஹெல்த் அண்ட் டிப்ஸ் இதெல்லாம் கொடுக்குற, அதெல்லாம் வேணாம். வேற வேற வேற
5: குக்கரி
6: குக்கரி எனக்கு சமைக்க சுத்தமா தெரியாது, அதே மாதிரி கத்துக்கிற ஐடியாவும் இல்ல. அதனால நெக்ஸ்ட்
5: மியூசிக்.
6: மியூசிக் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான், ஆனா கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு.
5: இன்னைக்கு மூட் இல்லன்ற நீ.
6: அதேதான் அடுத்தது
5: பியூட்டி டிப்.
6: பியூட்டி டிப்ஸ் ஆக்சுவலி அழகு கெதுக்குமா அழகு?
5: ஒரு நிமிஷம் நிறுத்து. நீ ஏதோ உன் மனசுல பயங்கர ஐடியாவோட வந்துட்ட, இதுதான் பேசணும்னு சொல்லிட்டு, அது என்னன்னு சொல்லி நீ சொல்லாம இதா அதான்னு சொல்லி என்ன வேற கேக்குற? நான் எது சொன்னாலும் அது வேணா வேணான்னு வேற சொல்ற.
6: ஏய், நீ சொன்னது கரெக்ட் தான், நான் எதை பத்தி பேச போறேன்னு ஃபிக்ஸ் ஆகிதான் வந்தேன். ஆக்சுவலி அதுக்கு லீட் கூட நான் வந்த உடனே கொடுத்துட்டேன், நீ கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன்.
5: ரோடு.
6: ரோடா?
5: சந்த தெரு.
6: சந்த தெருவை பத்தி என்னத்த பேசுறது? அதுவும் இல்ல.
5: டிராபிக்.
6: டிராபிக் இல்ல.
5: பொல்யூஷன்.
6: என்ன நீ, நான் ஒரு வேர்ட் அண்டர்லைன் பண்ணி சொன்னேன்.
5: எவ்வளவு நேரம் நான் எது கேட்டாலும் வேணா வேணான்னு சொன்னே, நீ எதை பத்தி இன்னைக்கு பேச வந்தா அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு நம்ம வேஸ்டேஜ் கார்பேஜ்.
6: எக்ஸாக்ட்லி பவி, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் காத்து இருக்கோ இல்லையோ, எங்க பார்த்தாலும் குப்பை இருக்கு.
5: ஓகே, அண்ட் கார்பேஜ்ல நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேச போ?

0: போறோம். எனக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பேசுறோம் அப்படிங்கிறத விட இந்தியாவில் கார்பேஜ் வந்துட்டு எந்தெந்த விதத்துல அவங்க இது பண்றதுக்காக ட்ரை பண்ண, ஐ மீன் கிளீன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸ்க்கு புரியற மாதிரி பேசினா என்ன?
1: கண்டிப்பா பேசலாம். அண்ட் நீ சொல்ல சுனி, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் போனேன்னு வச்சுக்கோயேன், நீ ஏதாவது கொஞ்சமா ஏதாவது வேஸ்ட் எல்லாம் கீழே ரோட்லயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல போட்டோம்னா உனக்கு அங்க வந்து ஸ்பாட் ஃபைன் எல்லாம் போடுவாங்க. அண்ட் இந்தியால எதனால நம்மளால அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அதாவது சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல?
0: எனக்கு என்ன தோணுதுன்னா, மைட் பி பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன், நம்மளோட ஜனத்தொகை இவ்வளோ இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஃபைன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இடிக்கிற விஷயம்தான். சரி, மற்ற எல்லா கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறேன், எங்கே ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிஸோட எக்ஸாம்பிள் சொல்லேன் பார்க்கலாம்.
1: அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் முக்கியமாக ஜப்பான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தேன்னா, நீ அந்த ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் அந்த கண்ட்ரி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் W2E அண்ட் E2 E from waste அப்படினு கூட சொல்வாங்க.
0: Sorry, repeat it again.
1: அதாவது waste to energy, energy from waste அப்படினு சொல்வாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இதுல இருந்து நம்ம வந்து நிறைய விஷயத்துல இருந்து காசு எல்லாம் சம்பாதிக்கிறோம்ல, and குப்பையில இருந்து கூட அவங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி, சோ அது மூலமா கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எகனாமிக்கலா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு,
0: அதாவது குப்பையிலே சம்பாதிக்கிறாங்க.
1: கண்டிப்பா. அண்ட் ஜப்பான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கு. அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பார்த்தனா என்வாக் அப்படின ஒரு சிஸ்டம் இருக்கு. அண்ட் இதை வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் இதை பத்தி உனக்கு தெரியுமா? எலக்ட்ரிக் பைப் இருக்குல்ல, அது மூலமா வந்து நம்ம கிரவுண்ட்ல வந்து டம்ப் பண்றது வேஸ்டேஜ் எல்லாம், அண்ட் அது மூலமா வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. அண்ட் இதை கூட நம்ம இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு, அதாவது தாய்பாய் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அண்ட் இங்க என்ன அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எவ்வளோ குப்பை போடுறாங்களோ அந்த குப்பை வந்து அதுக்கு ஒரு நம்ம வெயிட் போட்டு எடுப்பாங்கல்ல இங்க குப்பைலாம், ஸோ அந்த மாதிரி வெயிட் போட்டு நீ எவ்வளோ குப்பை போடுறியோ அவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு.
0: அதாவது பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி.
1: பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி பேப்பர்காரன் உனக்கு காசு கொடுப்பான், ஆனா நீ குப்பை போட்டனா நீ தான் கவர்மெண்ட்க்கு பே பண்ணணும்.
0: அத குப்பையே அத ஒழுங்கா பிரிச்சு இந்த டீகம்போஸ் அந்த மாதிரி
1: எவ்வளவு குப்பை போடுறியோ அத வந்து வெயிட் பண்ணி நீ அதுக்கு வந்து நீ அவங்களுக்கு வந்து பே பண்ணணும்.
0: நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு பவி, இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா இந்த சிஸ்டம் மட்டும் நான் சொல்றேன் சக்சஸ்ஃபுல்லா போகும்.
1: ஆமா, எப்படியும் வந்து நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறதுன்னா நமக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும், ஆனா நம்ம வந்து நம்ம போடுற குப்பைக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்.
0: கஷ்டமான விஷயம் தான், பட் இதுக்காகவே நிறைய பேர் குப்பை ரெடி பண்ணுவாங்க, குப்பை போடணுங்கிறதுக்காகவே குப்பை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அது நல்ல ஐடியால யூஸ் பண்ணலாம்.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த தாய்பாய் கண்ட்ரில ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர குப்பலா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு இத பண்ண உடனே நிறைய எவ்வளவு வேஸ்டேஜ் வந்து இப்போ ஒரு 10 மடங்குனா அது அப்படியே வந்து ஒரு மடங்கு, 1% 100%ல இருந்து அப்படியே ஒரு 1-2% வரைக்கும் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க.
0: வெரி குட். வேற கண்ட்ரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா?
1: நிறைய கண்ட்ரி இருக்கு, ஆனா நம்ம ஊரை பத்தி
0: அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்தியாவில என்ன பண்ணாங்க அதை சொல்லு.
1: இந்தியால வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப குட்டியான டிஸ்ட்ரிக்ட், ஒரு 60-70,000 பாப்புலேஷன் தான் அந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா அண்ட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு?
0: எனக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி, அதனால எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நீயே சொல்லிட.
1: ஓகே, எனக்கு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் கம்மியா இருக்கிறதுனால நானே சொல்றேன். அண்ட் 60-70,000 ரொம்ப கம்மி பாப்புலேஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்து நாமக்கல். அண்ட் நாமக்கல்ல தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அண்ட் ஒவ்வொரு அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க.
0: ஓகே ஓகே, ஸ்டாப் நீ நாமக்கல், நான் வந்துட்டு என்ன சொல்ற, தாய்பாய் ஓகே யூரோப்பியன் கண்ட்ரி ஜப்பான், இங்க இருந்தாலும் ஆளை கூட்டு பேசுன்னு சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற நாமக்கல், அங்கிருந்து யாராவது ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் பத்தி அவங்களே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா. அண்ட் இந்த மாதிரி கேப்பன்னு எனக்கு தெரியும். சோ அதே மாதிரி நாமக்கல்லயே இருக்கவங்க ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து அவங்க ஊர்ல எப்படி எல்லாம் வந்து இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்றாங்க, அண்ட் எந்த மாதிரி எல்லாம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களே சொல்ல போறாங்க. நாமக்கல்ல இருந்து ஒருத்தவங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப ஆசைப்பட்டல சுனிதா, சோ நாமக்கல்ல இருந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க.
0: யார் பாது?
1: யாரு அப்படி நீ ஏதாவது ஒரு கெஸ் வச்சிருப்பியே?
0: ஆமா, இது பாரு, சிஎம் பிரசிடென்ட் அந்த மாதிரினா கூட என்னோட கெஸ் ஒருவேளை இதாகும்.
1: நீ வந்து ரொம்ப பேசுற, அதனால நானே டைரக்டா சொல்லிடுறேன்.
0: நன்றி.
1: மீரா வந்து நம்ம கூட பேச போறாங்க.
0: மீராவா? சரி, இன்னமும் பெரிய இன்டர்வியூலாம் கொடுத்தீங்க. மீரா என்ன அந்த ப்ராஜெக்ட் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா?
1: அப்படி சொல்ல முடியாது. ஸோ ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடிக்கிறது யார்கிட்ட இருக்கு?
0: யார்கிட்ட இருக்கு?
1: ஸோ நாமக்கல்ல இந்த 60-70,000 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால, ஸோ அதுல
0: ஓகே ஓகே ஓகே ஓகே நான் கண்டுபிடிச்சேன். அப்ப அந்த 60-70,000 மக்கள் ஒரு நபர் வராங்க.
1: ஆமா, அவங்களோட அந்த 60,000-70,000 நபர்களோட ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்க வந்து எப்படி அவங்க வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்க, அண்ட் இந்த சிஸ்டம் வந்து அவங்க ஊர்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு,
0: இந்த சிஸ்டம் அங்க நடக்கும்போது அவங்க நேரடியா பாத்திருக்காங்க போல இருக்கு.
1: நேரடியா பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு இவங்களும் ஒரு
2: பாத்துட்டு
0: நினைக்கிறேன்.
2: கண்டிப்பா, இது ஆக்சுவலி முதல்ல தொடங்கி வச்சது அந்த ஊரோட கலெக்டர், அதாவது நாமக்கல் கலெக்டர் தான் இந்த ப்ராஜெக்டையே எம்பசைஸ் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு.
1: ஓகே. அண்ட் இதுல வந்து நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்களே, அண்ட் யாரெல்லாம் இதுல வந்து?
2: கண்டிப்பா, எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுமே ஒருத்தங்களால தனியா செஞ்சு முடிக்கிறது அது ரொம்ப கஷ்டம், நிறைய ஹெல்ப் தேவை. இந்த ப்ராஜெக்டுக்காக மெயின் ஹெல்ப் பண்ணவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அங்க இருக்கிற ஆபிசர்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி ரொம்ப நல்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த மாதிரி விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்களா, அப்புறம் ஸ்கூல்ஸ், இந்த மார்க்கெட் அசோசியேஷன், இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், லைக் யாரெல்லாம் வேஸ்ட் உருவாகிறதுக்கு மெயினா காரணமா இருக்காங்களோ அதுல அவங்களாதே இந்த மெயினா வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்
0: எல்லாத்துக்கும் மேல அங்க பப்ளிக் அவங்களோட
2: எவ்வளவுதான் நம்ம ரூல்ஸ் போட்டாலும் அது ஒருத்தங்க ஃபாலோ பண்ணணுமே.
0: அதுதான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பப்ளிக் எல்லாருமே ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்.
2: ரொம்ப கோஆபரேட்டிவ், அது ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ரொம்ப லீனியன்டாவும் இல்ல, அது எம்பசைஸ் பண்றப்பில ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணாங்க. நான் எப்படின்னு சொல்றேன், ஸ்ட்ராங்கா பண்ணனால்தான் உங்களுக்கு போக போக அது ஃபாலோ பண்ற மாதிரியே போயிருச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பனிஷ்மெண்ட்ஸ்ல கூட அவ்வளவு இது மீறினா சிவியரா இருந்துச்சு அந்த மாதிரி. இப்ப அதை விட நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடுறேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி எல்லாம் போகுது, அதுக்கு என்னெல்லாம் இது பண்ணாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ரொம்ப நல்ல சிஸ்டம் என்னன்னா 24 hours கிளீனிங். அதாவது யூஸ்வலா லைக் ஸ்வீப் பண்றது யாருனாலும் மார்னிங் வந்து கொஞ்ச நாள் ஸ்வீப் பண்ணுவாங்க, நைட் பண்ணுவாங்க, அது யூஸ்வலா இருக்காது. ஆனா இங்க மட்டும் நாமக்கல்ல மட்டும் இந்த ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ரோட்ஸ் அந்த ஏரியாஸ் எல்லாம் 24 hours கிளீன் பண்ணாங்க. அதாவது நைட் டைம்ல கூட வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: அப்புறம்
2: அதனாலே லைக் உங்களுக்கு அந்த ஃபுல் டைம் என்விரான்மெண்ட் கிளீனாகவே இருந்துச்சு, நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட்லி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு கார்பேஜ் பின்ஸ் வச்சாங்க. ஒன்று அதாவது ஆர்கானிக் வேஸ்ட் போடுறது, அதாவது நம்மளோட இந்த வெஜிடபிள் ஸ்கின்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண முடியும் அந்த பேப்பர்ஸ், அதெல்லாம் ஆர்கானிக் வேஸ்ட். அதே மாதிரி இன்னொரு அந்த குப்பை தொட்டியில் ரெண்டு வைப்பாங்க சொன்னால, அந்த இன்னொன்னு வந்து இந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் அதெல்லாம் அழிக்கவே முடியாது.
0: ஆமா,
2: அதுல என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் அதை யூஸ் பண்ணாங்க,
0: அதாவது புது பிளாஸ்டிக் ப்ராடக்ட்.
2: பிளாஸ்டிக் ப்ராடக்ட் எக்ஸாக்ட்லி. சோ என்விரான்மெண்ட் கெடுதலும் அதனால அதெல்லாம் புதைச்சா ரொம்ப கெடுதல் வரும். ஆக்சுவலி அது சாயிலே கெடுக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது சயின்டிபிக். இது இதனாலே நிறைய ஊர்ல அந்த பிளான்ட்ஸே முளைக்காம அந்த மாதிரி எல்லாம்
1: ப்ராப்ளம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிறைய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி என்னதான் குப்பை எல்லாம் கலெக்ட் பண்ணாலும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ல எடுத்துட்டு போய் கொட்டிடுவாங்க.
2: ஆமா, ஆனா இது நான் இந்த ரொம்ப பெருமையா சொல்லுவேன், நாமக்கல்ல மட்டும் நடக்கல, இதுக்காகவே ஒரு வில்லேஜ் தனியா, அதாவது தாலக்கரை அப்படின்ற ஒரு வில்லேஜ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இந்த வில்லேஜ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 ஏக்கர்ஸ் கிட்ட ஏரியா அலாட் பண்ணிருக்காங்க. அங்க மட்டும்தான் இந்த மாதிரி இந்த கலெக்ட்
1: பண்ண
2: லேண்ட்ஃபில்ஸ், அதாவது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற வேஸ்ட் எல்லாம் அங்க மட்டும்தான் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸிங்.
1: எல்லா லேண்டையும் வேஸ்ட் பண்ணாம தனியா அதுக்காக அலோகேட் பண்ணி அண்ட் ரீசைக்கிள் பண்ண ஸ்டார்ட்
0: பண்ணாங்க. ஒரு சின்ன டவுட்டா, இந்த ஒரு விவேக்கோட காமெடி இருக்கு தெரியுமா, ஒரு இடத்துல இருந்து குப்பை எடுத்து ஊர் ஃபுல்லா குப்பையை கொட்டிட்டு போற குப்பை வண்டி மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அங்க அந்த வண்டிங்க அந்த குப்பை வண்டிங்க அதுல அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லையா? குப்பையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கீழே போட்டு,
2: அதான் இதெல்லாம்
0: சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். தனியா ஒரு சைடு வந்துட்டு ரெண்டு விதமா குப்பைங்களை பிரிக்கிறது. சோ அப்ப கலெக்ட் பண்ணும்போது ரெண்டு வேன் போகும் இல்லையா? ஒரு வேன் வந்து இந்த
2: எக்ஸாக்ட்லி அதான் சோ தனித்தனியா கலெக்ட் பண்ணும். இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஏன்னா நீங்க ரெண்டு வண்டி இதுக்காக செய்யணும், ஒன்னு இந்த ஆர்கானிக் வேஸ்ட் கலெக்ட் பண்ண, பட் அது பண்ணிட்டாங்க. இது ஒரு தடவை தான் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இப்ப இது எங்க லைஃப் லாங் இது கேரி ஆன் பண்ண, இந்த மாதிரி இப்ப இதனால எவ்வளவு நன்மை வருது, காசு கொஞ்சம் செலவானாலும் நன்மை அதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வருது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பார்க்ஸ் அதுக்கப்புறம் இந்த பரியல் கிரவுண்ட்ஸ், அதாவது சுடுகாடுல என்ன பண்ணாங்கன்னா, அங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த நான் சொல்ல ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து மேன்யூர் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க
1: கண்டிப்பா.
2: சோ அதெல்லாம் அப்படியே அந்த கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் போட்டு அழகா ஒரு பூந்தோட்டம் ஆக்கிட்டாங்க.
1: பரியல் கிரவுண்ட்ஸ் கூட நல்லா டெக்கரேட் பண்ணாங்க.
2: யாருமே அந்த சுடுகாடு அப்படினு பக்கத்துல போகாம இருந்த அந்த மாதிரி இடத்துல இப்ப பாக்குறதுக்கே அதுக்கே தனி ஆளுங்க வராங்க.
0: அதாவது சுடுகாடு வந்து பார்க் மாதிரி ஆயிடுச்சுன்றீங்க.
2: அவ்வளவு அழகா அவ்வளவு அழகான பூச்செடிங்கெல்லாம் வச்சு உங்களுக்கு அது யாருமே சுடுகாடுன்னு சொல்ல மாட்டேன், யாராவது வந்து சொல்லணும் அப்பதான் தெரியும்.
1: வெளியூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அது பரியல் கிரவுண்ட்ஸ் தெரியும். இது வந்து
2: ஸ்பாட்னு நினைப்பாங்க, அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு ஒரு மெயின் காரணம் நான் சொன்ன மாதிரி பப்ளிக் இதை ஃபாலோ பண்றாங்க. ஏன் ஃபாலோ பண்றாங்க? இது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா எம்பசைஸ் பண்ணிருக்காங்க இந்த ரூல்ஸ் எல்லாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரோட்ல வந்து எந்த விதத்துலயும் குப்பை தொட்டி குப்பை போடக்கூடாது. குப்பை தொட்டி அங்கங்க அலாட் பண்ணிருக்காங்க ஊர் ஃபுல்லா. சோ அங்க மட்டும்தான் பப்ளிக் டஸ்ட்பின்ஸ்ல மட்டும்தான் போடணும், வேற எங்கேயுமே போடக்கூடாது. போட்டா அதுக்காகவே ரெண்டு ஆபீசர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க
0: எவ்ரி ஸ்ட்ரீட்ஸ்லயா
2: எல்லா ஸ்ட்ரீட். அப்படின்னா ஃபுல் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டுன்னு ஒரு இந்த மெயின் ஸ்ட்ரீட் எங்கெல்லாம்
1: நிறைய சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணி
2: அவங்க அவங்களோட வேலை என்னன்னா ஸ்பாட் ஃபைன் போடுவாங்க. அதாவது நீ மட்டும் வெளியில குப்பத்தூர்ல போடாம கீழே போடணும், அங்கேயும் உனக்கு ஃபைன் போடுவாங்க. அண்ட் இது வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அவ்வளவு நடத்திட்டு இருக்காங்க.
0: லைக் பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஃபைன் மட்டும் தானா இல்ல ஜெயில் லைஃப் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கா?
2: இல்ல அந்த அளவுக்கு இது போகல. லைக் ஃபைன் போட்டாலே ஃபர்ஸ்ட் டைம்
0: அதுவே பெரிய பனிஷ்மெண்ட் தான்.
1: ஸ்பாட் ஃபைன் சொல்லி நிறைய விஷயத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அதுவே பண்ண மாட்டாங்க.
2: போட்டி திறன் நீ என்ன ரீசன் வேணாலும் கொடுத்துக்கோ, நான் தெரியாதனமா வந்துருச்சு எதுவும் இல்ல, உன் கையில இருந்து விழுந்துச்சு நீ காசு கொடுக்கணும். சோ இது ஒரு தடவை பட்டாலே அதுக்கப்புறம் செகண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க போடாத இந்த மாதிரி
1: ஒரு தனி அவேர்னஸ் வரும்.
2: அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா மெயினா எங்க அதிகமா குப்பை ஃபார்ம் ஆகுது, யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு ஒரு கல்யாணம் நடந்தா அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் அந்த
0: இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரி ஹோட்டல்ஸ்
2: அங்கதான் நிறைய ஆகுது. சோ அங்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் வந்து அது தனியா அவங்க இது பண்ணிக்கிறாங்க. நான் சொல்றது மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி ஏரியானா இவங்க முன்னாடியே போய் முனிசிபாலிட்டியில சொல்லி வச்சிருந்தோம் இந்த பண்ண நாளைக்கு எங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுதுன்னு. சோ இவங்க போடுற குப்பையெல்லாம் அந்த முனிசிபாலிட்டி அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொஞ்சம் பே பண்ணணும்,
1: சர்வீஸ் மாதிரி
2: சர்வீஸ் சார்ஜ் எக்ஸாக்ட்லி. ஆனா இதை அவங்க சொல்லி வச்சே ஆகணும்,
1: அது கண்டிப்பா முன்னாடியே வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம்
2: பண்ணும். பண்ணாம பண்றது ஐ மீன் தப்பு, இட்ஸ் an offense.
0: ஓகே.
2: சோ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்ன பண்ணிக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய இடத்துல சென்னையில எல்லாம் பாத்திருக்கேன் இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் அந்த இதெல்லாம் கையேந்தி பவன் தானே அதெல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கா, எங்க ஊர்லயும் ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. ஆனா இப்ப அதை எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க.
0: ஐயோ கையேந்தி பவன் இல்லன்னா என்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோமே.
2: உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் குப்பையே நாட்டிலயும் வளருது, அதை நினைச்சு இது பண்ணணும்.
0: ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க.
2: அதான் இந்த கையேந்தி பவன் மாதிரி இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் அதுக்கு
0: அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்க ஷாப்ஸ் எல்லாமே
2: அந்த ஷாப்ஸ் அது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அப்படியே குப்பையை அந்த
1: சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்ல கொடுப்பாங்க
2: போடுவாங்க. ஒரு கொஞ்சம் கூட பிளஸ் போல் அது ஹைஜீனிக்கும் இல்ல.
0: ஆமா கேட்டா
2: ருசி நல்லாதான் இருக்குது, நான் இல்லன்னு சொல்ல, ஆனா ஹைஜீனிக்கும் இல்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டுக்கும் நல்லது அந்த குப்பை
0: டீச்சர். அப்புறம்
2: அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர் ஷாப்ஸ் இந்த நேஷனல் ஹைவேஸ் அங்கெல்லாம்
1: லாரி ரிப்பேர் ஷாப்ஸ்
2: அப்படி சும்மா அவங்க பாட்டுக்கு அங்க வச்சிருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் கடன் போடாம இவங்க பாட்டுக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய லாரி எல்லாம் வருமோ அங்க அவங்க பாட்டுக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதுல வர இந்த மிச்ச வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இதுல யூஸ் பண்ணதுல அப்படியே தூக்கி போட்டுறாங்க.
0: ஆமா ஆமா, இந்த பஞ்சர் போன டயர் அது இது ஆக்சுவலி அதெல்லாம் கூட ரீசைக்கிள் பண்ண முடியாத
1: ஐட்டம் விஷயங்கள். அண்ட் அதலாம் அது வந்து குப்பையில போட்டு எரிக்கும் போது சோ அது தனியா ஒரு பொல்யூஷன்
2: கிரியேட் பண்ணுது. அதுதான் ஒன் ஆஃப் தி ரொம்ப இருக்குல அதிகமா
1: சோ லங் கேன்சர் சோ அந்த மாதிரி வரதுக்குலாம் கூட சான்சஸ் இருக்கு.
0: ஓகே
2: சோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல இது பண்ணிருக்கு. எங்குமே போட்டதும் இல்லை. இப்ப நீங்க நாமக்கல்லே பாத்தீங்கன்னா வெறும் ஷாப்ஸ் இருக்கும், வீடு இருக்கும், யாருமே இந்த ரோட் சைட்ல வித்துட்டு போறதே இல்லை. நீங்க நானே சொல்ல நீங்க வேணாலும் வந்து பாத்துக்கோங்க.
0: குட்.
2: அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது
0: புரியுது, தெருநாய்கள்,
2: தெருநாய்கள் அதெல்லாம் ஒண்ணு கூட நீங்க பாக்க மாட்டீங்க. மெயினா என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இன்கேஸ் அன்லைசன்ஸ்ட் டாக்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கிறது பாத்தீங்கன்னா, ப்ளூ கிராஸ் அவங்களே கவர்மெண்டே கூட்டிட்டு போய் அவங்களை சேர்த்துரும்.
0: அதாவது அந்த நாய்க்கு எந்த விதமான தீங்கும் வராம,
2: ஏன்னா நாய்க்கு ஸ்ட்ரே டாக்ஸ்னா அவங்களும்
1: பொதுமக்களையும்
2: டிஸ்டர்ப் பண்ணாம அதை போய் அவங்க
0: எனக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பத்தி டவுட் இல்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் ஏன் மத்த ஸ்டேட்ஸ்ல ஆல் ஓவர் இந்தியால ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல?
1: கண்டிப்பா வந்து இனிமே பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு வந்து நாமக்கல் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அது வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேட்டடான ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதனால வந்து அவங்களால ஈஸியா பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு அண்ட் அவங்களால வந்து என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றத தெளிவா வந்து இண்டிவிஜுவலா அண்ட் அவங்களே வந்து ரெண்டு டஸ்ட்பின்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களால பண்ண முடிஞ்சது. அண்ட் சோ இந்த சின்ன ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா வந்து இன்னும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா டவுன்ஸ்
0: ஆல்ரெடி சின்ன சின்ன ஊருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு அஞ்சாறு ஊர்ல ஆரம்பிச்சிருக்காங்க
1: இந்த மாதிரியும். அண்ட் நார்த்லயும் வந்து சில சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள கண்டிப்பா வந்து நாமக்கல் மாதிரி அந்த சிட்டிஸ்லயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
0: கண்டிப்பா நானும் எதிர்பார்க்கறேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி மீரா, எனக்கு வந்து என்ன சொல்றது நாமக்கல்லை பத்தி ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. நிறைய விஷயம் தெரியுது எங்களுக்கு, புரியறதுக்காக ஹெல்ப் பண்ணீங்க.
2: ஆக்சுவலி இது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும். எங்க தான் சொன்ன மாதிரி எங்க சின்ன ஊர்ல நடக்கிறது இந்த மாதிரி, சென்னை மாதிரி இவ்வளவு பெரிய ஊர்ல இது மூலயமா என்னால் பேச முடிஞ்சு இது நிறைய பேர் கேட்டு இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். நான் சொல்றத விட லைக் எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: கண்டிப்பா ரொம்ப நன்றி.
2: தேங்க்ஸ்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன சுனிதா, கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சுதா? நான் கூட்டிட்டு வந்த எப்படி டீச்சர் வந்து உன கலக்கிட்டாங்களா?
0: ஆக்சுவலி நீ கூட்டிட்டு வந்த டீச்சர் சொன்ன விஷயத்துல ஓரளவு புரிஞ்சதுன்றதெல்லாம் ஓகே.
1: ஓரளவுக்கா?
0: ஆமா ஓரளவு தான். ஏன்னா இந்த விஷயத்த பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் வேணும். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கவங்க எப்படின்னா, உலக அளவுல நாட்டு அளவுல ஸ்டேட்ஸ் அளவுல இது வரை எந்த இடத்துல போனாலும் இவங்க இல்லாம இருக்கவே மாட்டாங்க.
1: பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்குற யார் அது?
0: ஆக்சுவலி அவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. இந்த குப்பை விஷயத்த பத்தி அவங்கள தவிர அதை விட எக்ஸ்பர்ட்டா பேசுறதுக்கு வேற யாருமே இல்ல.
1: சுனிதா நீ பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்ட, யாருன்னு சொல்லிட்டனா?
0: சரி ஓகே, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஹவுஸ் வைஃப், பேரு சித்ரா. அவங்க வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறதுனால குப்பைய தினம் பாக்குறவங்க. அவங்க வந்துட்டு இந்த எந்த அளவுக்கு கார்பேஜ் மேனேஜ்மெண்ட்
1: இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சென்னையில, அண்ட் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க.
0: அதை பத்தி அவங்க சொல்ல போறாங்க. ஹாய் சித்ரா.
3: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க சித்ரா, உங்க வீட்டுல இந்த குப்பைய குப்பை இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க?
3: குப்பையை கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னா வந்துட்டு குப்பையை அப்பப்போ பெருக்கி எடுத்து டஸ்ட்பின்ல போடுறது, அதே மாதிரி வந்துட்டு குப்பை எங்க பார்த்தாலும் உடனே எடுத்து போடுறது, அது வெளியில போடணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிற டஸ்ட்பின்ல குப்பையை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு நாங்க பிளாட்ல தான் இருக்கோம், அதனால காமனா கீழே ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அங்க கொண்டு போய் அதை அந்த குப்பையை போடுறது.
1: ஓகே. அண்ட் நீங்க வந்து இந்த பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் சோ அந்த மாதிரி ரெண்டு டஸ்ட்பின் எல்லாம் வச்சு அண்ட் அந்த மாதிரி குப்பை எல்லாம் போடுறதுனா இல்ல ரெண்டுத்தையும்?
3: அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து யாரும் பண்றதில்ல, எங்க பிளாட்லயும் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் பண்றதில்ல. அதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தா ஒண்ணு வந்து இடப்பற்ற பற்றாக்குறை. ஏன்னா வந்து நாங்க இருக்கிறதே வந்து நான் சொன்ன மாதிரி பிளாட்ல, அங்க வந்து நீங்க பால்கனி அப்படின்றத பாத்தீங்கன்னா வந்து அந்த இடமே ரொம்ப சின்னது. அந்த இடத்துலதான் வந்து நாங்க குப்பை தொட்டி வைக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து வேலைக்காரவங்க துவைக்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எல்லாமே அந்த இடம் தான். ஆனா நாங்க வந்து தனித்தனியா டஸ்ட்பின் வச்சு அதுல கொட்டி, அது வந்து ஒண்ணு ஒரு காரணம் வந்து இடப்பற்றாக்குறை. இன்னொன்னு வந்து சொல்லணும்னா, அவசரமா நம்ம குப்பையை போடும்போது நம்ம வந்து அந்த மாதிரி தோணும், ஏதோ வந்து போடுற ஏதோ கீழே போடாம
1: வச்சுக்கிறோமே.
0: அதாவது உங்களோட இதுன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட கிளீனா வச்சிருக்கீங்க எந்த குப்பையும் இல்லாம.
3: அது ஆனா அவங்க சொல்ற மாதிரி பயோடிகிரேபிள் நான் பயோடிகிரேபிள் யோசிச்சு நம்ம போடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டைம் இல்ல. போட்டுறோம் பேப்பரா அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுறோம் அவ்வளவுதானே, தவிர வந்து அது டீக்ரேடபிளா

0: பயோடிகிராம்னு யோசிச்சு அதை போடுற அளவுக்கு ஒரு இன்னும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் வரல.
1: கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஃபேமிலியில மட்டும் அப்படி டிகிரேடபிள் பயோடிகிரேடபிள் நான் பிரிச்சு வச்சா கூட நம்மளோட முனிசிபாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னாதான் போட்டு எடுத்துட்டு போறாங்க.
0: அந்த மாதிரி கீழே காமனா ஒரு குப்பை தொட்டி இருக்க சொன்னா அது வந்து ஒரே இதுதான், எல்லாரும் கொண்டு வந்து அதுலதான் போடுறாங்க. அவங்க பிரிச்சு எல்லாம் போடுறதுக்கான வசதி கிடையாது.
1: நீங்க சொல்லுங்க, இது எந்த அளவுக்கு இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் சொல்லி எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அண்ட் முக்கியமா வந்து யார் மூலியமா சொன்னா இது வந்து பயங்கர ஸ்ட்ராங் மெசேஜா போய் சேரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பாக பயோடிகிரேபிள் நான் பயோடிகிரேபிள் பிரிக்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி குப்பை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அதே மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு போய் தனித்தனியாக, அதாவது எரிக்கிறத வந்துட்டு தனியாக அவுட் சைட் சிட்டியில் போய் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை யார் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ், அவங்க வந்து கண்டிப்பாக அதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து செய்யலாம். காலேஜில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ, இப்போ வந்து நான் கேள்விப்படுறேன் நிறைய காலேஜில் கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அது மூலமாக அவங்க வந்து ஏதாவது ஒரு அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாகவோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு, அதாவது அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு ஒரு இதாவது ஒரு தெரு நாடகம், வீதி நாடகமாகவோ இல்லை
1: ஸ்ட்ரீட் ப்ளேலாம் பண்ணாது,
0: இல்லை ஒரு கேம்பெயின் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஏதாவது கொஞ்சம் அட்ராக்டிவாக இன்ட்ரெஸ்டிங் அவங்களுக்கு, ஆனால் நம்ம வந்து சும்மா அவங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி
1: வந்து தனியாக போடுங்க இப்படி போடுங்க
0: சும்மா வெறும் எல்லாரும் சொல்கிற மாதிரி திருப்பி திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தால் வந்து யாரும் அதை வந்து கவனிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் புரியற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம்.
1: ஓகே,
0: இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் யார் எடுக்கலாம்னு சொன்னால் வந்துட்டு ரொம்ப அதாவது அந்தந்த ஏரியாவில் பாப்புலராக இருக்கிறவங்க, பெரிய புள்ளிங்க செலிபிரிட்டிஸ் அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். எங்க இருந்தோ யாரோ வந்து சொல்றத விட அவங்களுக்கே தெரிஞ்ச அந்தந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு
1: பிடிச்சவங்க ஒரு ஃபேமஸான பர்சன்
0: அந்த மாதிரி யாராவது வந்து எடுத்து சொன்னாங்க, இல்ல அவங்க வந்து நான் ஃபாலோ பண்றேன் நான் வந்து பண்றேன் அப்படின்னு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நீங்களும் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கேட்டுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: அதுக்கு எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்டோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எடுத்த உடனே அவங்களும்
0: அவங்க வந்து கண்டிப்பா இப்ப வந்துட்டு நம்ம டிவியில வந்து பாக்குறோம் நிறைய விஷயத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்துட்டு இந்த மாதிரி நான் நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம். சோ அந்த மாதிரி அடிக்கடி போட்டுட்டே இருந்தோம், அதாவது ஒரு அளவுக்கு அது நம்ம பண்றோமோ பண்ணலையோ அது நம்மளுக்கு மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த
1: ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல சொல்ல செய்ய செய்ய நம்ம கேட்டா நம்மளும்
0: மனசுல பதியும் ஓரளவுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன உடனே நம்ம வந்து பண்ணிட மாட்டோம், இருந்தாலும் அது கேட்டுக்கிட்டே இருந்தா வந்து என்னமோ சொல்றாங்களே இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு படும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒருத்தரா அது செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: இன்னொரு விஷயம் சித்ரா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொன்ன மாதிரி ஹவுஸ் வைஃப்ஸ் வந்து வீட்டை கிளீனா வைக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரோட்ஸ் கிளீனா வைக்கிறதுக்கு எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு தோணும். அதாவது நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது கரெக்டா குப்பை தொட்டியில போடுறீங்க குப்பைய, அதை எடுத்துட்டு வந்து காமனா வெளியில போடும்போது பாத்தீங்கன்னா கீழே இறச்சி விடுறது,
2: அதாவது குப்பை தொட்டியில இருக்கிறதோட
1: வெளியில போடுறாங்க நிறைய பேர்.
0: அதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னா, சம்டைம்ஸ் அந்த குப்பை தொட்டி வந்து ஃபுல்லா இருக்கும், அந்த காமனா இருக்கிற குப்பை தொட்டி ஏற்கனவே ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நிறைய நாள் அந்த வந்து கிளீன் பண்ணல அப்படின்னு சொன்னா அதுவே ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு மேல வந்து நம்ம அங்க எங்க இடம் இருக்கு அப்படின்லாம் பாத்து கொட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது உள்ள ஏதாவது வேலை இருக்கலாம், அந்த ஒரு ஒரு நிமிஷம் கேப்ல வந்து குப்பையை போட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்க வேலைக்கு வர்றவங்க அவங்கதான் வந்து குப்பையை போட்டு போவாங்க. அவங்க ஏற்கனவே வந்துட்டு வாமா மின்னல் மாதிரி சரக்குன்னு வந்துட்டு சரக்குனு, அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் அவங்க வந்து வேற இடத்துல எல்லாம் வேலை பாக்குறதுனால. சோ அவங்க போகும்போது அவங்க பாட்டுக்கு எடுத்து அவங்க போட்டுட்டு போறது
1: ஒரு அவசரத்துக்கு அந்த குப்பை தொட்டியில போடுறாங்க,
0: எடுத்துட்டு போறாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போறாங்களே தவிர அதை வந்து அவங்க கரெக்டா போடுறாங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து நாங்க பாக்குறது இல்ல. அவங்க வந்து போட்டுட்டு போயிடுறாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து சின்ன பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க குப்பையை எடுத்துட்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு,
1: அவங்க பேக் எல்லாம் அப்படியே வீசிட்டு
0: அப்படியே ஜாலியா ஆட்டிட்டு போயிட்டு அது போட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்ததான் போடணும் இதுக்குள்ளதான் போடணும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் அவங்களுக்கு, அதனால அவங்க வந்து கீழே வச்சிருவாங்க இல்ல வச்சுட்டு வந்துருவாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்.
1: ஓகே, குப்பை நெறிஞ்சு வழுது அதனாலதான் கீழே போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால நான் கேக்குறேன், நீங்களும் இந்தியாவோட ஜனத்தொகையில ஒருத்தங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு அதுக்கான இது நீங்களும் எடுக்கலாம் இல்லையா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீங்க, நீங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்க இதுல குப்பை ஃபுல்லா இருக்கு அது வந்து டெய்லி கிளீன் பண்ண மாட்டாங்க இல்லனா அதுக்கான ஸ்டெல்
0: அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நாங்க கம்ப்ளைண்ட்னு இல்ல நாங்க சொல்லி அதுக்காக வந்து நிறைய ஆமா கண்டிப்பா சொல்லி இந்த மாதிரி மீட்டிங் அப்படின்லாம் வந்துட்டு நாங்க எங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் வரும்போது நாங்க நிச்சயமா இதை வந்து முன்னிறுத்தி நாங்க வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி எங்க பிளாட்லயே ஏதாவது மீட்டிங் நடந்தாலும் அந்த அசோசியேஷன் அங்கே செக்ரட்டரி கிட்ட வந்து சொல்றது இந்த மாதிரி வந்துட்டு சார் கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து எக்ஸ்னோரா கிட்ட சிவிக் எக்ஸ்னோரா வெல்ஃபேர் அசோசியேஷன் கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெகுலரா அதை வந்து கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லி சொல்ற அந்த முயற்சி நாங்க கண்டிப்பா எடுக்கிறோம்
1: எடுத்துட்டு தான் இருக்கீங்க.
2: ஓகே அண்ட் சித்ரா நீங்க சொல்லுங்க எப்ப வந்து உங்க பிளாட்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லி எப்ப பின்ஸ் வைக்க போறீங்க அண்ட் நீங்க வந்து எல்லாருக்கும் உங்க பிளாட்ல இருக்கவங்களுக்கு எப்ப வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா இருக்கு.
1: அதாவது நீங்க சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி உங்க ஏரியாவுக்கு ஒரு நீங்க ஒரு செலிபிரிட்டியா அமைஞ்சு உங்களோட ஏரியால இருக்கவங்களெல்லாம்
0: நானும் வந்துட்டு நீங்க சொல்றது கண்டிப்பா உண்மை. ஏன்னா நானும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஆக்சுவலி என்னோட குழந்தையோட ஸ்கூல்ல வந்து அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வந்து செய்யணும்
1: அதுக்கப்புறம்
0: போடுறதுக்கு அதனால எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனா கண்டிப்பா வந்துட்டு நானும் பண்ணணும் அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது கண்டிப்பா பண்ணணும் அதை வந்து விட்டத அப்படின்னு.
1: ஆமா சித்ரா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சுனிதா சொன்ன மாதிரி உங்க பிளாட் அதுக்கப்புறம் உங்க அபார்ட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட் அப்புறம் உங்க ஏரியா
3: ஒரு பத்து பேர்ல ரெண்டு பேர் தவிர்த்தாலும் எட்டு பேர் திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நீங்க உங்களோட இந்த தொண்டை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க தொண்டுனால இப்போதைக்கு நாங்க ரெண்டு பேரும் கத்துக்கிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டுக்கு போனோம்னு ரெண்டு டஸ்ட்பின் வாங்குறதா எங்களோட முதல் வேலை.
1: கண்டிப்பா அதுவும் வந்து அவங்க சின்ன அந்த பிளாட்ஸ்ல வந்து அதுக்காக வந்து கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி அண்ட் பிளேஸ் அலோகேட் பண்ணி அதுக்காக எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் சுனிதா கண்டிப்பா நீயும் இதை பண்ணணும் அண்ட் கண்டிப்பா நீ ஒரு சூப்பரான ஆள் தான் சுனிதா கூட்டு வந்திருக்கேன் அண்ட் ரியலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ.
3: தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் எனிவே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரா உங்களோட இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக வந்து இவ்வளவு நேரம் ஒதுக்குனதுக்கு.
0: எனக்கு வந்து நான் விட்ட பழக்கத்தை கண்டினியூ பண்றதுக்கு இது ஒரு
1: ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கொஞ்சம் மறந்துருப்பீங்க அந்த டென்ஷன்ல அண்ட் திருப்பி நீங்க வந்து
0: கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற
1: அண்ட் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமும் இருக்கும் உங்க குழந்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க சோ உங்களுக்கு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க சோ ஸ்கூல்ல சொல்றதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல
0: கண்டிப்பா எல்லார்கிட்டயும் நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பா எங்க பிளாட்ல வந்து சொல்லி எங்க ஃபர்ஸ்ட் எங்க செக்ரட்டரி கிட்ட சொல்லி இந்த காமனா இருக்கிற டஸ்ட்பின் அட்லீஸ்ட் வந்து
1: வேண்டா பிரிச்சு
0: வைக்கணும் அப்பதான் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி வச்சாங்கன்னா வீட்டுல இருந்து கொண்டு வந்து போடுறோம் இப்ப காமனா இருக்கிறதுனால தானே அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட போறோம் அப்படின்ட்டு ஒன்னா போடுறாங்க அங்க பிரிச்சு வச்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வீட்லயும் அவங்க பிரிச்சு
1: கண்டிப்பா அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒழுங்கு
0: எடுத்துட்டு வருவாங்க. அதனால கண்டிப்பா நான் வந்துட்டு இந்த செய்தியை நான் கண்டிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்.
1: ரொம்ப நன்றி சுனிதா. பயங்கர இந்துவா வந்த அதுக்கப்புறம் இப்ப என்ன பயங்கர சோகமா இருக்க?
3: ஆக்சுவலி அவங்க எல்லாம் நல்லதுதான் சொன்னாங்க.
1: ஓகே
3: ரொம்ப சொல்லிட்டாங்களோ ஒன்னும் தெரியல, ஒரு மாதிரி கண்ண கெட்டது.
1: இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற
3: ஒரு சின்ன பிரேக் இருந்தா
1: கண்டிப்பா எடுத்துக்கிட்டா போச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி
3: 107.8. ஏய் எங்க கிளம்பிட்டு இருக்க?
1: நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன். அதுவும் இந்த வாட்டி நானே நாமினேட் ஆயிருக்கேன்.
3: என்னது குக்கரி பியூட்டி கான்டெஸ்ட் சம்திங் லைக் தட்?
1: அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட், அதாவது குப்பைய கரெக்டா வந்து மகும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சதுக்காக எனக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க.
3: குப்பைக்கு அவார்டா?
1: பியூட்டி கான்டெஸ்டுக்கு அவார்ட் கொடுக்கும் போது அதோட இதுதான் ரொம்ப முக்கியம்.

0: MOP சமுதாயம் வானொலி 107.8.
1: என்ன சுனி, பயங்கர எந்தூலாம் வந்துருச்சு அண்ட் டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சா?
0: கண்டிப்பா போயிடுச்சு. வா வா கிளம்பலாம்.
1: எங்க போகணும்?
0: இவ்வளவு நேரம் சித்ரா சொன்னாங்கல்ல செலிபிரிட்டி சொன்னாதான் மனசுல பதியும்னு. வா போய் செலிபிரிட்டி கிட்ட கேட்கலாம்.
1: கேட்டா போச்சு.
2: ஹாய் சென்னை, என் பேர் சுஜிதா. நான் உங்களுக்கு முதல்ல பரிச்சயமானது குழந்தை நட்சத்திரமா. இப்போ சில மூவிஸ் சீரியல்ஸ் இப்படின்னு சினிமா உலகத்தில் தான் இருக்கேன். சென்னை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, நான் ஒரு மலையாளியாக இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ ரிலேஷன்ஸ் இங்கே இல்லாமல் இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான். ரிலேஷன்ஸை விட க்ளோஸான நிறைய ரிலேஷன்ஷிப் சென்னையில் தான். சென்னையோட நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன், மேபி இன்னும் நிறைய இடத்த என்ஜாய் பண்ணாமல் இருக்கலாம், பட் பார்த்த வரைக்கும் என்னோட இந்த குறுகிய இந்த வருஷங்கள், நான் சென்னையில் இருந்த வருஷங்கள், எனக்கு சென்னையில் பெரிய முன்னேற்றம்னு தோணுது என்ன, பிரிட்ஜஸ், மற்றபடி ஹெவி டிராஃபிக் அண்ட் வெஹிக்கல்ஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்காகத்தான் அந்த பிரிட்ஜஸ் வந்திருக்கு. ஓகே, பட் ஒரு கேபிட்டல் சிட்டியா நம்ம சிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கா, நீட்டா இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. அதுக்கு காரணம் வந்துட்டு கவர்மெண்ட் அப்படின்லாம் பிளேம் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயுமே அதுல தப்பு இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நம் பழமொழி இல்லை, ஒருத்தவங்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம், அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டை சுத்தம் செஞ்சா நாடு தானா சுத்தமாகும்னு. ஓகே, வீட்டை சுத்தம் செய்யறதுனா நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்ரூமையும் கிச்சனையும் சுத்தம் செய்யறது இல்லை. கண்டிப்பா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும்னா நம்ம வீட்டு சுத்தமா இருந்தாகணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும்னா, ஒரு நல்ல சரௌண்டிங்ஸ் இருக்கணும்னா அவங்கவுங்க வீடு நிஜமா சுத்தமா இருக்கணும். அது எத்தனை பேர் செய்யறீங்க, செய்யறவங்களுக்கு ஓகே, செய்யாதவங்க பிளீஸ் அவங்க வீட்டை சுத்தமா வைங்க, மைண்டுக்கு அது ஒரு பிளசண்டா இருக்கும். அதை மீறி வீட்டுக்கு வெளியில உங்க வாசல் முடிஞ்சா உங்க தெருவுக்கு நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் பிளான், அது ஒரு பிளான் பண்ணி உங்க தெருவை நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தெருவும் சுத்தமாக ஆக சென்னை கண்டிப்பா சுத்தமாகும். அதையும் மீறி நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத பிளேசஸ் அது வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா அதில் ஆக்ஷன் எடுத்தாகணும். ஏன்னா நாளைக்கு சென்னைக்கு வரப்போறவங்க, அதாவது நம்ம அடுத்த ஜென்ரேஷனா கூட இருக்கலாம், அவங்க சென்னையில இருக்கிற நாட்களை என்ஜாய் பண்ணணுமே தவிர வியாதியாலேயோ இல்ல இந்த பொல்யூஷனாலேயோ அவங்க பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அவங்களுக்காகவாவது நம்ம சென்னையை கிளீன் பண்ணணும்னு நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். அதுக்கு அதான் சொன்னேன், முதல்ல நம்ம தெருவை நம்ம வீட்டு வாசல சுத்தம் பண்ணுங்க. அதுக்கு மேல நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கும். ஸோ ரோட்ல போயிட்டு இருக்கும் போதோ இல்ல வெளியில எங்கேயாவது சாப்பிட்டு இருக்கும் போதோ முடிஞ்ச அளவுக்கு அத வந்து குப்பை தொட்டியில நம்ம குப்பைகளை போட முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா அட்லீஸ்ட் அதை கேரி பண்ணிட்டு போய் நம்ம வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டியிலையாவது போடுவோம். கார்ல இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றீங்களா, ஃபாலோ பண்றேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் கார்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போ காருக்குள்ளேயே வந்து நாங்க யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு அந்த கவரை அப்படியே கொண்டு போயிட்டு எங்களுக்கு வழியில ஏதாவது டஸ்ட்பின் பார்த்தா போட்டுருவோம், இல்லைன்னா வீட்டுல கொண்டு போய் போட்டுருவோம். ஸோ அது எதுவா இருந்தாலும் நீங்க குடிக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கூட சேர்த்து வச்சுட்டு அதை எங்க போடணுமோ போட்டுருங்க. இதை நமக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, இது கண்டிப்பா நமக்கு தான், நம்ம எதிர்காலத்துக்கு தான், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் இது தேவை. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு கிளீன் அண்ட் கிரீன் சென்னையை பார்க்கணும். தேங்க்யூ.
3: வணக்கம், சி சென்னை, நான் தனுஷ் நடராஜன், விளம்பரப்பட இயக்குனர் பேசுறேன். என்னடா எடுத்த உடனே சி சென்னைன்னு சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், இது வந்து சிங்கார சென்னை ஆகணும், ஆக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான முயற்சிகள் கவர்மெண்ட்டு, அது சம்மந்தப்பட்டவர்கள் அல்லது ஒரு சில மக்கள், இவங்க மட்டும் முயற்சி பண்ணா பத்தாது, எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணணும். ஆனால் தற்போதைய நிலை சி சென்னை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. சென்னைக்கு யார் வந்தாலும் சரி, அல்ல சென்னையில் இருக்கவங்களும் சரி, நம்மளும் சரி, அதை வந்து சிங்கார சென்னையா மாத்த வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அது யூஸ்வலான விஷயம். பட் அதை வந்துட்டு எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம், நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கறது வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலியினுடைய வீட்டில் இருக்கு. இது என்னன்னா, சின்ன குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தைகள், அப்புறம் ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த மாதிரியான குழந்தைகள், விவரம் தெரிய ஆரம்பிச்ச குழந்தைகள், அந்த மாதிரியா இருக்க குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஐ மீன், வீட்டில் வந்துட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, தேவையில்லாத பொருளை தேவையில்லாத இடத்துல வைக்கிறத அனுமதிக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கண்காணிச்சுட்டு கண்டிப்பா வளர்த்துறாங்களோ அந்த மாதிரியான குழந்தைகளால மட்டும்தான் இந்த சென்னையை வந்து முழுசா சிங்கார சென்னையா மாத்த முடியும். சிங்கப்பூர்ல அப்படி இருக்கு, ஜப்பான்ல அப்படி இருக்கு, லண்டன்ல அப்படி இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்றதெல்லாம் தப்பு. ஏன்னா அவனுக்கு இருக்க மூலையாத நம்மளுக்கு இருக்கு, அவனும் மனுஷன்தான் நம்மளும் மனுஷன்தான், அவனுக்கு சிந்திக்கும் திறன் இருக்கு, நம்மளுக்கு இருக்கு, நம்ம சிந்திக்காம இருக்கோம், மூளை யூஸ் பண்ணாம இருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்துட்டு என்னன்னா, இந்த கார்பேஜ் குப்பை கண்ட இடத்துல போடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல போயிட்டு இருப்போம், ஜூஸ் சாப்பிடுவோம், அல்லது கடலை சாப்பிடுவோம், அல்லது வாட்எவர், பெட்ரோல் பில் கட்டியிருப்போம், பெட்ரோல் பங்க்லேருந்து வெளியே வரும்போது அந்த பில்லை தூக்கி அந்த இடத்துல போகிறது, அந்த மாதிரி சில சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளுடைய மனச்சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ மனசு வந்துட்டு சிந்திச்சுட்டு கரெக்டாக மனசை கண்ட்ரோலில் பண்ணிட்டோன்னா தென் நம்ம தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத குப்பைகளை போட மாட்டோம். அதாவது ஒரு சில குப்பைகள், நான் இங்கே குப்பை போட்டதுனால தான் சென்னை சுத்தமில்லாமல் போயிடுமா அப்படின்னு கேள்விகள் கண்டிப்பாக உதிக்கும் ஒவ்வொருத்தரும், குப்பை போடுற ஒவ்வொருத்தரோட மனசுலையும். நம்ம வந்துட்டு ஏன் போடுறீங்கன்னு கேட்டோம்னா அப்படி தான் கேட்க தோணும் திருப்பி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குப்பை தான் சிங்கார சென்னையை சி சென்னையா ஆக்கிறது. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம எல்லாருமே எடுக்கணும், எஸ்பெஷலி எம்ஓபி கம்யூனிகேஷன்ஸ், அதாவது எம்ஓபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சென்னை சுற்றுப்புறம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு சிங்கார சென்னையாக மாறுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை. எனிவே ஆல் தி பெஸ்ட். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ், இதை கேட்டுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஆல் எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். நம்ம பண்ணாதான் நாடு நல்லாயிருக்கும், வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி சின்ன குழந்தைகளுடைய அப்பா அம்மாக்கள் வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைகளை அந்த மாதிரியான ஒரு சூழலில் குடும்பத்தில் வளர்த்துறீங்கன்னா மட்டும்தான் வரும் காலத்தில் அவங்களும் வந்து சுத்தமாக இருப்பாங்க. அதாவது நம்ம அயல் நாடுகள் மாதிரி, அயல் நாடுகளில் மக்கள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியான சுத்தத்தை வந்துட்டு ஒவ்வொரு மனசுலேயும் ஊற்றி அப்படி ஊன்றி வச்சிடணும். அப்படி வச்சோம்னா மட்டும்தான் இன் ஃபியூச்சர் சிங்கார சென்னையாக இருக்கும். நாட் ஓன்லி சிங்கார சென்னை, ஒவ்வொரு குடும்பமுமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க வீடு வந்து சுத்தமாக இருக்கணும். பாத்ரூமில் வைக்க வேண்டிய சோப்பை டைனிங் டேபிள் வைக்கக்கூடாது, டைனிங் டேபிளில் வைக்க வேண்டிய பிளேட்டை பாத்ரூமில் வைக்க முடியுமா, சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரோட்டில் குப்பை போடும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். அண்ட் ஆல்சோ ரோட்டில் எச்ச துப்புறது, வாட் எவர் வி டூ, அங்கங்கே எங்கே நம்ம பண்ணணுமோ அங்கே நம்ம பண்ணோம்னா தான் நல்லது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இது பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, பட் இப்போ வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் மட்டுமே நடக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல நாட்டு மக்கள் தான், நம்ம தான் சிந்திக்கணும். ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட். அண்ட் இட்ஸ் நைஸ் டு டாக்கிங் இன் டாக்கிங் வித் யூ. தேங்க்ஸ் லாட். ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.
0: ஐயோ, ரொம்ப நல்ல நல்ல விஷயம் சொன்னாங்கல்ல.
1: ஆமா சுனிதா, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்ம எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் ஓகே, இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் சரி. எனக்கு என்னன்னா, இவ்வளோ பாப்புலேட்டடான கண்ட்ரியில எந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரலாம், அண்ட் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் தோணும், டெக்னாலஜி வச்சு நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம்.
0: ஆக்சுவலி இது பாரு, இந்த ஐடியாஸ் வந்துட்டு கவர்மெண்ட் என்கிட்ட பர்சனலா கேட்டாங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு.
1: அப்படி
0: இருந்தாலும் இது வந்து பப்ளிக்காக பண்ற ஒரு விஷயம்னால அவங்க இந்த இதுக்கு அகெயின்ஸ்ட், அதாவது கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி அவங்க என்னென்ன ஐடியாஸ் கொடுக்க கொடுக்குறாங்கன்னு டைரக்டா அவங்க கிட்டே போய் கேட்டலாம்.
1: கண்டிப்பா, ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண விடுது, அவங்களே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா எங்களால ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் கண்டிப்பா நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு நம்ம டைரக்டா போய் அவங்க கிட்டே கேட்டுருவோமா?
0: எந்தெந்த மாதிரி விஷயங்கள், எந்தெந்த மாதிரி விஷயங்கள், எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அவங்க

0: கிட்டே கேட்டுடலாம்.
1: கண்டிப்பா.
2: அந்த குப்பை வண்டி வந்து குப்பையை வாரிட்டு போறதை விட்டு குப்பையை கொட்டிட்டு தான் போகுது அந்த வண்டி. ஸோ வீட்டில் வந்து குப்பையை கிளீனா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை தான் குப்பையை வச்சிருக்காங்களே தவிர வீடு மட்டும் நீட்டா இருந்தா போதாது, நம்ம இருக்கிற இதுவும் நீட்டா இருக்கணும், சிட்டியும் நீட்டா இருக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து எப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படுத்துட்டு மேலே ஏற்றி துப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். சில இடத்துல மட்டும் நீட்டா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல தான் வந்து குப்பையை போடுறாங்க. இது நல்லதுக்கு இல்லை. அதே மாதிரி குப்பை வண்டியை வந்து கொஞ்சம் வந்து அவங்க கிளீனாக வச்சுட்டு அவங்க ஒழுங்காக எடுத்துகிட்டு போகணும், லைக் கவர் பண்ணி மற்றவங்க மேலே படாமல். ஆஃபீஸ் போகிறோம் அறநிலத்துக்கு தான் குப்பை வண்டி வந்து நம்ம மேலெல்லாம் குப்பையாக்கிட்டு போகும். அது வந்து கொஞ்சம் இது பார்க்கணும் கவர்மெண்ட்டு. அவ்வளோதான். எவன்லாம் குப்பையை வந்து வெளில போகிறோன்னா அவனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கப்பா, இல்லைன்னா வந்து காசு ஃபைனையாவது கலெக்ட் பண்ணுங்கள்.
3: I think you got to keep cameras in every corners of every place in around the city so that, you know, and don't send notice. If it's even the first time, just fine them. So the number, as the fine increases, people will learn. And sending notice is not going to teach them anything. I think that's the best way.
4: Oh, Chennai city cleaning pathi kettinga. Vandu government or rule maru da. இந்த குப்பையெல்லாம் வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணுறதுன்னு சொல்லி, மக்கம் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி அதை விட்டு ஒரு 6 மந்த்ஸும் கூட கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணல. அந்த ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா வந்து அந்த ஏரியாலையெல்லாம் வந்து ஒரு அந்த தள்ளு வண்டியில் வந்து 2 டஸ்ட்பின் வச்சுருப்பான், அதுலேயே வந்து பிரித்து வச்சுருப்பான் மக்கம் குப்பை மக்கா. இப்போல்லாம் அந்த மாதிரி வண்டியில் வர்றதில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒரே இது மாதிரி போட்டு திடீர்னு ரோட்லேயே போடுறாங்க. சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை வண்டியே வர்றதில்லை, அதனால் வந்து அங்கே வீட்டு முன்னாடியே போடுறாங்க. அதனால் வந்து சுகாதார கேடலாம் வருது. நம்ம பேருக்கு வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மழை வேறு பெஞ்சனால அந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது. அதனால் பார்த்து இந்த ராய்பேட்டை அந்த மாதிரி அந்த அந்த பீச் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மலேரியா வர்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லா பக்கம் இருந்துருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் நம்மளே வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து ஓரளவுக்கு வீடு க்ளீன் பண்ணி கொண்டு போய் அந்த டஸ்ட்பினில் இந்த ரோட்டில் இருக்கிற டஸ்ட்பினில் போட்டு ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவாமல் கொஞ்சம் தடுக்கணும்.
0: நம்ம சிட்டியை க்ளீனாக வச்சுக்கணுன்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்கவுங்க பொருளை க்ளீனாக வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இடத்த க்ளீனாக வச்சுட்டா சிட்டியை க்ளீன் ஆகிடும்.
1: போலீஸ் வந்து ஹெல்மெட் போடலனா வந்து எல்லாரும் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரோட்ல யார் யாரெல்லாம் குப்பை போடுறாங்களோ, அதாவது டஸ்ட்பின்ல போடாம வெளியில போடுறாங்களோ, அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இவ்வளோ ஃபைன், லைக் 500 இல்லைனா 250 அந்த மாதிரி ஃபைன் போட்டாங்கன்னா மைட் பி வந்து பீப்புள் வந்து ஓகே இதனால நம்ம குப்பை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில போட்டு அதனால சிட்டி கிளீனா இருக்க சான்சஸ் இருக்கு.
3: If the first thing government can do is to impose some regulation towards the household, because household is from where lots of garbage is coming. So you can find the people who pollute out, put their waste outside the garbage, like in front of others' houses or on the roads and all. I think there should be the association, different associations should have people to regulate these household system, garbage system and all. That is the main thing which can keep the city clean up, a major thing. And spitting on the roads and public places, even the inside the buildings, is the major thing which I found the dirtiest thing I found in the city. So that is a major thing to be stopped, because they can impose fines, and there should be people to check on it, give a check on it. I think with this we don't lack in people to regulate all this. We have plenty of people and to regulate all this. Thing is that you should be careful with you should be careful enough to stop people doing such nonsense, that is spitting on the road and darting the
5: இந்தியாவில் வந்துட்டு டெக்னாலஜி வைஸ் ரொம்ப டெவலப் ஆகுது, அண்ட் ஃபாஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வேறு. பட் நம்ம கிளீனஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வே பிஹைண்ட், அண்ட் பீப்புள் ஃபாரினர்ஸ் தே சே தட் நம்ம கண்ட்ரி வந்து ரொம்ப வெரி டர்ட்டி கண்ட்ரி, அண்ட் வி ஆர் பீப்புள் லைக் நாட் வெரி கிளீன் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். ஸோ அதனால் வந்துட்டு பேசிக்காக வி நீட் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அண்ட் ஐ திங்க் கிளீனஸ் வந்து நம்ம வித்தின் ஆர் செல்ஃப் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும், நம்மகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண பார்க்கணும். அதாவது கவர்மெண்ட் பண்ணாத மாட்டேது, அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டேன் சொல்றதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் தானே கிளீனாக வச்சுட்டு நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பியரோ ஆம்பியன்ஸும் வந்து கிளீனாக இருக்குது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்பாட் ஃபைனல்ஸ் இஸ் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் இட். ஐ திங்க் தே நீட் டு அசைன் அதுக்குன்னே தனியாக பர்சனல்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணி அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாரு. அப்போ தான் பீப்புளுக்கும் அந்த சீரியஸ்னஸ் தெரியும், ஓகே கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு. அதை விட்டு சும்மா போகிற போக்கத்தில் எடுத்தாங்கன்னா இட்ஸ் நாட் வெரி ஹெல்ப் அவுட். ஸோ அதனால் இதுக்குனே தனியாக பர்சனல் வச்சுட்டு ஸ்பாட் ஃபைன் அண்ட் ஒரு சீரியஸ் இஷ்யூ. அண்ட் ஐ திங்க் மீடியா வெர்ஷன் வைஸ் மீடியா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஈவன் தே நீட் டு ஹெல்ப் அஸ் கிவிங் மேக்கிங் நிறையா கேம்பெயின்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி இன்னும் இன்னும் பிக் வே லைக் ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அவேர்னஸ் வந்துச்சு. அந்த மாதிரி யூ நீட் டு கிரியேட் ஃபார் திஸ் ஆல்சோ.

0: எப்படி பவி, எப்படி இருக்கு நம்ம ஐடியாஸ்?
1: நல்ல சூப்பரான, ரொம்பவே இன்னோவேட்டிவான, அதுவும் அவங்களால ஃபாலோ பண்ண முடிய கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகா சொன்னாங்க சுனிதா.
0: பவி, ஐடியாஸ் எல்லாம் ஓகே, இன்னொரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாமா?
1: கண்டிப்பா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க MOP சமுதாய வானொலி 107.8.
2: என்ன விளையாடிட்டு இருக்கேன்?

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பவி, டீச்சர் பேசினாங்க, ஹவுஸ் வைஃப் பேசினாங்க, செலிபிரிட்டிஸ் பேசினாங்க, நம்ம பப்ளிக் எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா இந்த கார்பேஜ் மேனேஜ்மென்ட் ஃபீல்ட்ல இருந்து யாருமே பேசலையே.
1: நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவ அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அதுக்காக ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க போறாரு.
0: அவர் பேரு,
1: அவர் வந்து ஹோம் எக்ஸ்னோராவோட பிரசிடென்ட் மிஸ்டர் இந்திரகுமார்.
2: உப்ப வந்து பிரச்சனையே கிடையாது, நாம தான் பிரச்சனை. குப்பையை எப்படி வந்து கையாள்றதுன்னு தெரியல. ரெண்டு விதமான குப்பை நம்ம வீட்டுல இருந்து வெளியில வருது. ஒன்னும் மகன் தன்மை உள்ள குப்பை, ஒன்னொன்னு மங்காத தன்மை உள்ள குப்பை. இந்த மகன் தன்மை உள்ள குப்பையில பாத்தீங்கன்னா சமையலறை கழிவு, தோட்டக்கழிவு இதெல்லாம் சேரும். மகாத குப்பையில பாத்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக், இரும்பு, அது கண்ணாடி இதெல்லாம் சேரும். இப்ப நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, குப்பையை வெளியில போடாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்குதான் ஹோம் எக்ஸ்ப்ளோரா வழிகாட்டுது. எக்ஸ்ப்ளோரான்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு என்ஜிஓ. 1989 திரு எம்பி நிர்மலா அவர்களால் வங்கி பதவியை வந்து விட்டுட்டு இது ஆரம்பிச்சாரு. அதனால பல இடங்கள்ல இப்ப எக்ஸ்ப்ளோரா ஆரம்பிச்சு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த ஹோம் எக்ஸ்ப்ளோரா கான்செப்ட்ல என்ன முக்கியமானதுனாக்கா, கழிவுகளே இல்லாத இல்லம், எந்த விதமான கழிவும் இருக்காது. அந்த வீட்டுல திட கழிவும் இருக்காது, திரவ கழிவும் இருக்காது. குறிப்பா இன்னைக்கு சென்னையில 3600 டன் குப்பை வந்து வெளியில வருது. இதுல வந்து மகும் தன்மையுள்ள குப்பை வந்து 70%. இந்த மகும் தன்மை உள்ள குப்பைகளை அந்தந்த வீட்டிலேயே பண்றதுக்கு எளிய வழிமுறைகள். குறிப்பா சமையல் அறையிலிருந்து வர கழிவு தான் ஒரு ஆபத்தானது. வெளியில போட்டா நாற்றம் அடிக்கும், கிருமிகளை உற்பத்தி பண்ணும், கொசு உண்டாகும், நிலத்தடி நீரை கெடுக்கும். அதை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு உரமாக்கிடலாம். அதுக்கு தேவையான 2x2 பூத்தொட்டி, 1 அடி உயரமுள்ள 2 பூத்தொட்டி இருந்ததுன்னா போதும். தினம் வீட்டுல உண்டாகக்கூடிய சமையலறை கழிவுனுடைய அளவு பாத்தீங்கன்னாக்கா சராசரியா 350 கிராம் கை அளவு தான் இருக்கும். அந்த கை அளவு வர சமையலறை கழிவை பூத்தொட்டில போட்டுட்டு கொஞ்சோண்டு காஞ்ச சாணி, கைப்பிடி அளவுக்கு காஞ்ச சாணியை ஒரு வரட்டி வாங்கி வச்சிட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு வரும். அதை அது மேல தூவி விடணும். இது தூவி விட்டீங்கன்னா அது காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். ஆனா வெயிலோ மழையோ படக்கூடாது அந்த பூத்தொட்டி. டெய்லி நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா 40 நாள் ஆகும் அந்த தொட்டி நிறையிறதுக்கு. அந்த தொட்டி நிறைஞ்சிடுதுன்னு வச்சுங்க, அந்த தொட்டியை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தொட்டில கலெக்ஷன் வைங்க. நீங்க அந்த தொட்டியை அப்படியே வச்சீங்கன்னா 90 நாள்ல மொத்தமும் டீ தூள் மாதிரி ஆயிடும். இந்த குப்பையை வெளியில போடுறதுக்கு பதிலா அதை வீட்டிலேயே உரமாக்கிடலாம். அப்புறம் தோட்டக்கழிவு, தோட்டக்கழிவுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த சிமெண்ட் ரிங்ஸ் எல்லார் வீட்லயும் தோட்டக்கழிவு இருக்கிறது இல்ல. இந்த காட்டேஜ் ஹவுஸ், பங்களாஸ், இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இங்கெல்லாம் வந்து தோட்டக்கழிவு இருக்குது. மரத்துல இருந்து வேற இலைகள், இது ஆபத்து இல்லாதது. ஒரு இடத்துல வச்சு குவிச்சு வச்சு எரிக்கிறாங்க. எரிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. இன்னைக்கு வந்து குளோபல் வார்மிங்ல கார்பன் டை ஆக்சைடு பங்கு பெருமளவுல இருக்குது. தேவையில்லாம எரிக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய கான்செப்ட். 2 அடி உயரமுள்ள தொட்டி சிமெண்ட் ரிங்ஸ் அவைலபிள். அந்த ரிங்ஸ் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வைங்க. 1 அடி ஸ்டாண்டர்ட் சைஸ் வெளியில விற்குது, 2.5 அடி டயாமீட்டர் இருக்கிறத 2 வைக்கணும். அது மாதிரி 4 வாங்கி பக்கத்துல பக்கத்துல 2 செட்டு வச்சுட்டு இந்த தோட்டக்கழிவுலாம் அதை போடுங்க. புல்லா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, பூவா இருந்தாலும் சரி, காஞ்ச இலைகளா இருந்தாலும் சரி, தோட்டக்கழிவை மட்டும் அதுல போடுங்க. அதை திறந்த வெளியிலேயே வைக்கலாம், மண்ணிலேயே வைங்க. மரத்து நிழல்ல வச்சீங்கன்னா சிறப்பானது. டெய்லி வர்றதை அதுல போட்டுட்டு கொஞ்சோண்டு சாணி கரைச்சி அதுல தெளிச்சிடணும். பச்சை சாணி சமையலறை கழிவுக்கு காஞ்ச சாணி, தோட்டக்கழிவுக்கு பச்சை சாணி கரைச்சி அந்த சாணி தண்ணியை அது மேல தெளிங்க. சாணியே கிடைக்காது சார்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அப்போ மோர் இருக்கு இல்லையா, மோரை கொஞ்சம் தண்ணியில கலந்துட்டு அதுல தெளிச்சு விடுங்க. அதுல இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து குப்பை தோட்டக்கழிவுகள் மகுவதற்கு, வேகமாக மகுவதற்கு உதவி புரியுது. சோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க வீட்டிலேயே கையாண்டுட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த சிமெண்ட்ரிங்ல போடும்போது குவியல் அளவுக்கு மேல வந்து குவியலா வரைக்கும் போடலாம். அதுக்கு மேல மேல போடக்கூடாது, அடுத்த தொட்டியில போயிடணும். இப்ப இதுல என்ன ஆகும்னாக்கா அப்படியே மக ஆரம்பிக்கும். மக ஆரம்பிச்ச உடனே மண்புழுவுடைய உணவு அது. எங்க இருந்தாலும் மண்புழுக்கள் அங்க வந்துடும், வந்து உணவை சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு 90 நாள்ல பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து மண்புழு உரமா மாறிடும். எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எளிய முறையில தோட்டக்கழிவை மண்புழு உரம் ஆக்குவதற்கு இது வந்து மிக மிக சிறந்த முறை. இத பல இடங்களில் இப்ப பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க அந்த தோட்டக்கழிவு கையாண்டு சமையலறை கழிவும் கையாண்டுட்டீங்கன்னா வெளியில வர குப்பன்றதே இருக்காது. இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்ட பிறகு இப்போ இந்த வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பாலித்தீன் கவர், பெட் பாட்டில்ஸ், ரீஃபில்ஸ், பேனா, கண்ணாடி, இரும்பு. இந்த இரும்புலாம் வந்து அத்தியாவசியமா தான் வரும். பாலித்தீன் கவர் டெய்லி வரும். நீங்க பாலித்தீன் கவர் எல்லா பிரைஸும் உண்டு. நீங்க அதை தனியா கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மாறா நம்ம வந்து சமையல் அறை கை கூட சேர்த்து பிசு பிசுன்னு ஆக்கும் போதுதான் அது வந்து வெளியில வந்து தொடர்றதுக்கே அச்சப்படக்கூடிய நிலையை உண்டாக்குது. அதுக்கு அடுத்தது இருக்கிறது டிக்கெட் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிட் பேப்பரை கூட பொறுக்கிட்டு போக பாக்கலாம், நீங்க ரீசைக்கிளுக்கு போகுது. பேப்பரை வந்து 100 times ரீசைக்கிள் பண்ணலாம். அதனால பேப்பர் எல்லாம் வந்து நீங்க தனியாவே சுற்றுச்சூழல் பெருமளவுல பாதிக்கப்படாது. அதே சமயத்துல இதுல இருந்து வர உரம் இது என்ன பண்றது. நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா நீங்க காய்கறி வாங்குறதுக்கே அச்சுறுவம் வகையில விலைகள்லாம் இருக்குது. 2-3 தொட்டி வச்சிங்க. ஒரு தொட்டில வெண்டைக்காய், ஒரு தொட்டில கத்திரிக்காய், ஒரு தொட்டில தக்காளி வச்சிங்க. நீங்க தக்காளி 40 ரூபாய் 50 ரூபாய் கிலோ விற்குது. இந்த உரங்களை பயன்படுத்துங்க. ரெண்டாவது நம்ம வெளியில வாங்குறது வந்து நல்ல உணவுப் பொருளா இருக்குதுன்னா இல்ல, பூச்சி மருந்தும் செயற்கை உரங்களும் போட்டு பாய்சனா தான் இருக்கு அந்த உணவுகள் எல்லாம். அதுக்கு பதிலா நம்ம இந்த குப்பையை வீட்டுல உரமாக்கி அந்த உரத்தையே பயன்படுத்தி காய்கறிகள் எல்லாம் வளர்க்கலாம். குறிப்பா நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது கீரைகள். ஏன்னா கீரைகள் வந்து பூச்சி மருந்து ஒட்டிக்கும், கழுவவே முடியாது. கீரை சிறந்த உணவு, ஆனா இன்னைக்கு வெளியில கிடைக்கிறதுலாம் விஷமா தான் இருக்குது பூச்சி மருந்து ஒட்டிக்கிறதால. அதனால இந்த குப்பைகளை உரமாக்குங்கள். இந்த உரத்துல இருந்து கீரைகளை மட்டும் முதல்ல வளருங்க. நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது கீரை சிறந்த உணவு. தயவு செஞ்சு ஏன் 2 முறை சொல்றேன்னாக்க, அது வெளியில விற்கும் போது விஷமா வாங்கணும். அதுக்கு பதிலா இந்த நம்ம வீட்ல இருந்து தயாரிக்கக்கூடிய அந்த குப்பையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மண்புழு உரங்களை பயன்படுத்தி எளிய முறையில நம்ம வீட்டிலேயே கீரை இடம்லாம் பெரிய விஷயம் இல்லை, உரி மாதிரி தொங்க விடலாம். பால்கனி இருந்தா 2 ரேக் வச்சு நம்ம காய்கறிகள்லாம் வளர்க்கலாம். மொட்டை மாடி இருந்ததுன்னா நிறைய காய்கறிகள் வளர்க்கலாம். எல்லா காய்கறிகளும் நம்ம வீட்டிலேயே வளர்க்கறதுக்கு போதுமான உரம் இதுல கிடைக்கும். எளிய முறையில நீங்க இன்னும் ஸ்கை ஃபார்மிங் ஆதாயமே இல்லைன்னு அடுக்கு மாடியில தோட்டம் அமைக்கலாம். ரேக் கார்டன் இட்டு ஒன்னு மேல ஒன்னு ஓவர் அதர் ரேக்ஸ் வச்சு அதை கம்பார்ட்மெண்டா பிரிச்சு எல்லா கீரைகளையும் வளர்த்துக்கலாம். பானைகள் ஒன்னு மேல ஒன்னு அடுக்கு பானை மாதிரி அடுக்கி வச்சு சைட்ல ஓட்ட போட்டு அதுல எல்லாம் விதைகளை வச்சு செடிகளை வளர்த்துக்கலாம். நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது இதெல்லாம் உங்களால பண்ண முடியாதுன்னா கூட இதை உரமாக்கி விவசாயிகளுக்கு கொடுங்க, அவங்க நமக்கு வந்து நல்ல உணவுப் பொருளை கொடுப்பாங்க.
0: உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார்?
2: அதாவது கவர்மெண்ட்ன்றது என்னமா, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் டு த பீப்புள். நம்ம தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்ன்றது இல்ல. ஒரு கொசு கடிக்கும் போது கவர்மெண்ட் வந்தா நம்ம சொரிஞ்சு விடுவாங்க, இல்ல நம்ம தான் சொரிஞ்சிக்கும். அப்போ குப்பையை வெளியே விடும்போது கொசுவும் வியாதியும் அதிகமாகுது. இப்போ வியாதி அதிகமாகும் போது நம்ம என்ன பண்றோம், டாக்டருக்கு யார் செலவு பண்றது, நம்ம தான் செலவு பண்றாங்க. இது நமக்கு நாமே திட்டம். அதனால நமக்கு தேவையானதை நம்முடைய சுற்றுச்சூழலை என்வரன்மெண்ட் என்வரன்மெண்ட்னா என்ன, சுற்றுச்சூழல் தான். சுற்றியுள்ள சூழ்நிலையை நம்ம மேம்படுத்தணும்னாக்கா

0: தோல்ல பாதிச்சிருக்கு. பள்ளிக்கரணையில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய தோல் வியாதி வருது. அங்க இருக்கிறவங்களும் நம்மள நம்ம போல மக்கள் தானே. எங்கேயோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம இங்க இருந்து தண்ணீர் விடுறோம். அதுக்கு பதிலாக நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படுது, நம்ம உறவினர்கள், நம்ம மக்கள் பாதிக்கப்படும் போது அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. இந்த தெருவில் குப்பை இல்லாம இருக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். அந்த குப்பை இருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு அல்ல, இன்னால அந்த குப்பை வரல அப்படின்றதையும் நம்ம தெளிவா சிந்திச்சோம்னாக்கா நிச்சயமா நம்ம சுற்றுச்சூழல் மேம்படும். அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கும், நோய் இல்லாம இருக்கலாம். நோயற்ற வாழ்வுதானே குறைவற்ற செல்வம்.
1: கண்டிப்பா சார். சார், நீங்க வந்து பயிற்சி அளிக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா?
0: ஆமா.
1: எப்படி இப்ப புதுசா வர்றவங்களுக்கு?
0: எங்க வீடே வந்து ஒரு மாதிரி இல்லாம மாத்திருக்கேன். நான் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல பணிபுரிஞ்சிருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை எழுதி கொடுத்துட்டு தினம் எங்க வீட்டுக்கு வந்து 30-40 விசிட்டர்ஸ் வருவாங்க. இந்தியால இருந்து மாத்திரம் இல்ல, பல நாடுகள் இருந்தும் வராங்க. பயிற்சிக்காக வராங்க, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்டுக்காக ஹெல்ப் பண்றோம். அவங்க வந்து சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கு ஒரு வீட்டுல என்ன பண்ண முடியுன்றத பண்றோம். கம்யூனிட்டி லெவல்ல, காலேஜ் லெவல்ல, எல்லா யூனிவர்சிட்டிலயும் இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி 18th அன்னைக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ், MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வகுப்பு எடுத்தோம். எல்லாருமே வந்து அசந்து போயிட்டாங்க. ஒரு வீட்டுல எவ்வளவு பண்ண முடியுமான்னுட்டு நிச்சயமா நம்ம பண்ண முடியும். அதாவது என்ன பண்ணணும்ன்றதுதான் தெரியல. எளிய முறையில தோட்ட கழிவு பண்ண முடியும்னும் போது கல்லூரியிலேயே நீங்க ஆரம்பிக்கலாம். கல்லூரியில அதை ஆரம்பிச்சோம்னாக்கா பல இடங்களுக்கு, இப்ப சென்ட் டாமினிக் ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்து பார்த்தாங்க, அவங்க உடனே வந்து அவங்க தோட்ட கழிவுலாம் அங்கேயே உரமாக்கிறாங்க. அதுல பெரிய விஷயம் என்னன்னாக்கா அந்த உரங்கள் எடுத்து போன பசங்கலாம் திரும்ப வந்து அங்க இப்ப உரத்துக்கு டிமாண்ட். ஏன்னா வேப்பிலைகள்ல இருந்து அது உரம் தயாரிக்கிறாங்க. அதுல இருந்து தயாரிக்கிற உரம் வந்து சிறந்த உரம். அதுல இருந்து விளைபொருள் வந்து சிறந்த சுவையும் தரமானதாகவும் இருக்கும். அதனால இப்ப அங்க வந்து உரத்துக்கு தட்டுப்பாடு அந்த உரத்துக்கு. அதனால நம்ம வீட்டுல இருக்கிற குப்பைகளை வீணாக்கிட்டு செயற்கை உரங்களை போட்டு விளை வைக்க வேணாம். நிறைய பேர் இங்க வந்து இப்ப எனக்கு பெரிய லைன் நிக்குது எங்க வீட்டை விசிட் பண்றதுக்கு. நிறைய சுய உதவி குழுக்கள் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் இலவசமா மண்புழு உரம் இது பயிற்சி அளிக்கிறோம். அதே மாதிரி வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் எல்லாம் வராங்க, எல்லா கல்லூரிகளும் வராங்க, எல்லா பள்ளிக்கூடங்களும் வராங்க. எல்லாரும் வந்து இங்க பாத்துட்டு அவங்கவுங்க பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகளிலயும் அவங்கவுங்க அலுவலகங்கள்ல கூட இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்றதுலயே நீங்க எவ்வளவு பிஸியான பர்சன் தெரியுது. எங்களுக்காக இவ்வளவு டைம் ஒதுக்கி இவங்களுக்கு பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி. இத வந்து நாங்க வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தம் மாதிரி இது. இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கனாக்கா நிச்சயமா நம்ம வந்து இந்தியா நல்ல நாடு, அதுவும் குறிப்பா தமிழ்நாடு வந்து ஒரு சிறந்த நாடு. அந்த நாடு வந்து இப்போ வந்து மோசமான நிலையில இருக்கிறது காரணம் ஒரே ஒரு குப்பை தான். வரவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் நல்லா இருக்குது ஆனா குப்பையாலதான் ஊர் கெட்டு போயிருக்குன்னுட்டு. இதை நம்ம வந்து உணர்ந்து நம்ம செயல்படணும். அது குறிப்பா வந்து உலகம் சூடாவதுக்கு குப்பையை ஒரு வெளியில போடுறது ஒரு காரணமா இருக்குது. அதனால இது நீங்க வந்து வீட்லயே முறைப்படுத்தணுன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து.
1: ரொம்ப நன்றி சார்.
0: கேக்குறவங்களுக்கு எல்லாம் நாங்க ஒரு விண்ணப்பம்னாக்கா இதை நீங்க செயல்படுத்துங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் வந்தாலும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 044-2248-6494. நீங்க நேரடியாகவும் வந்து பார்க்கலாம். என்னுடைய விலாசம் No. 11 6வது தெரு சங்கர் நகர் பொம்மல், சென்னை 675.
1: கண்டிப்பா சார்.
0: நன்றி, வணக்கம் சார்.

0: ரொம்ப தேங்க்ஸ் பவி, எனக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்தது இந்த ஒரு இன்டர்வியூ. எனக்கு அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் நான் எங்க வீட்டுல பண்ணக்கூடிய விஷயமாவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
1: கண்டிப்பா. அண்ட் நீ சொல்லி இப்ப வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசணும். சோ இத எல்லாரும் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சிட்டி எப்படி இருக்கும்?
0: கிரீன் அண்ட் கிளீன்.
1: சூப்பரா சொன்ன.
0: ஓகே நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பல நல்ல நிகழ்ச்சிகளோட உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். பாய். நான் சுனிதா.
1: நான் பவித்ரா.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
1: படிக்கும்

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாதம் மாதம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
1: ஆனால் அம்மா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுங்கிற பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5-ஆம் படை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: பிரியமான தோழிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ உங்களுக்காக ஒரு புது நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? படம் வரைகிறதுனா பிடிக்கும். அப்புறம் வந்து வேஸ்டான பொருளை வச்சு ஏதாவது வந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டோ இல்லை உங்கள் ரூம் அலங்காரம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நிறைய பேர் வந்து இந்த டஸ்டெல்லாம் வச்சு அதாவது பென்சில் ஷார்ப்னர் எல்லாம் வந்து ஷார்ப் பண்ணி அந்த டஸ்டெல்லாம் வச்சு கூட ரொம்ப ரொம்ப அழகான பொம்மைகள்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டெடிபியர் எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பெரியவங்கள்லாம் அதாவது நம்மளுடைய தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டை எப்படி சுத்தமாக அலங்காரமாக வச்சுக்கிறது, குறைஞ்ச செலவில் எப்படி வந்து இன்டீரியரை நல்லா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம நிறைய காசு கொடுத்து தான் வாங்குறோம். அப்படிலாம் இல்லாமல் பைசா ரொம்ப செலவு பண்ணாமல் அதே வகையில் உங்களுடைய கைத்திறமையை வச்சு உங்களுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்காக, ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக, புது புது பொருட்களை நீங்களே செஞ்சு பார்க்கறதுக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக திருமதி ஷியாமலா தேவி மேடம் இங்கே வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்காக வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் இருந்ததோ இல்லை வந்து இன்னும் எப்படி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலோ இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு செய்யணும் ஆனால் எப்படி செய்ய தெரியல அப்படின்னு சொன்னாலோ நீங்கள் தயங்காமல் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை நேரையும் வரலாம், இல்லை தபால் போடலாம். உங்கள் சந்தேகங்களை திருமதி ஷியாமலா தேவி மேடம் தீர்த்து வைப்பாங்க. இது ஹோம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து கேட்கணும். உங்களுடைய சந்தேகங்களை இங்கே தீர்த்து வைக்கப்படும். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? நான் மேடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே தேவையில்லை, அவங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்தெந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காகவே இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நானே சொல்கிறேன். நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், ஹோம் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைனிங் இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நானும் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த மாதிரி ஒர்க் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். சொல்லி கொடுக்கறது, செஞ்சு காட்டுறது, ஆர்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அவங்க வீட்டை எப்படி டிசைன் பண்ணுறது, நான் அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த வரிசையில் இன்றைக்கி உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறதுக்காக கடமைப்பட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றது நம்ம முதல் பார்ப்போம். ஓகே, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இப்போது நம்ம இருக்கிற வீடு இல்லை நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸு, நம்ம சுற்றி இருக்கிற இடம் எல்லாருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அமைச்சு வச்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. பட் இருக்கிற இடத்த நம்ம எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடுன்னு எடுத்தால் பெரிய பெரிய ஊருங்கள்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய குடும்பமே இருக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. எல்லாருக்கும் இல்லைனாலும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி இருந்து அவங்களுடைய நீட்ஃபுல் தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அந்தந்த ஊரில் இருந்து வேலை செஞ்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த 500 சதுரடி வீடு இல்லைனா ஈவன் 450 சதுரடி ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இல்லைன்னு சொல்லலை, நமக்கு கிராமங்களில் பெரிய பெரிய இடத்துல வீட்டில் இருந்து வசதிகளோடு வந்திருந்தாலும் இருக்கிற இடத்துல நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இடம் எப்படி கிடைக்குதோ அதில் தான் நம்ம வாழ பழகிக்கிறோம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸில் நமக்கு இத்தனோட ஒரு வீட்டில் நமக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ளே போட்டு எப்படி நமக்கு வாக்கிங் ஸ்பேஸு, ஒர்க் ஸ்பேஸு, கொஞ்சம் அந்த லீஜர் கொஞ்சம் லீஜராக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும்னால அந்த வீடு வந்து ரொம்ப கிராம்ப்டாக, ரொம்ப நெருக்கமாக, எல்லா பொருட்களும் உள்ளவே அந்த இது அடைச்சி வச்ச மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கறது எப்படி? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு வீடுன்னு இருந்தானா நமக்கு விருந்தாளிகள், நம்ம கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் ஊர்லேருந்து வராங்க தங்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம விருந்தோம்பலுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நம்ம இருக்கிற இடத்துல எப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்ணுறது, அந்த அகாமடேட் பண்ணுறப்போ வர்றவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது, நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் நிச்சயமாக இருக்கும். அதை எப்படி உங்களால் இருக்கிற இடத்துல சமாளிக்க முடியும், இது மாதிரி ஒர்க்குக்கு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் நான் என்ட்ரன்ஸ்லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ட்ராயிங் ரூம் எடுத்துக்கிறீங்க, ட்ராயிங் ரூம் எடுத்தானா உங்களுக்கு கண்டிப்பாக கபோர்ட்ஸ் வேணும் உங்களோட மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்க ஓகே பசங்க படிக்கிறாங்க, புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம், இல்ல இன்க்ளூடிங் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அதெல்லாமும் வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கெல்லாம் நம்ம கபோர்ட் வேணும். அந்த மாதிரி வர்றப்போ ஹாலில் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்பேஸ் ஏரியா இருக்கு, மற்றபடி கிச்சன் ஆர் பெட்ரூம் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. அப்போ அதை எங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இதை வந்து ஓப்பனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி வச்சா நாளடைவில் உங்களுக்கு அந்த புக்ஸ் எடுக்க செய்ய வைக்க பாக்குறதுக்கு நீட்டா இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட சோஃபா இருக்கு இல்லையா, சோஃபாலேயே நீங்க அரேஞ்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடிமேட்ல கிடைக்கிறதுக்கு பை சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நீங்க என்ன பண்ணணும், கார்பெண்டர் கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் ரெடி பண்றதுங்கிறது என்ன கேட்டால் ரொம்ப கரெக்டா இருக்கும். சோஃபால வந்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன சின்ன கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்துட்டு உங்களோட மெட்டீரியல்ஸ் அந்த கபோர்டுக்கும் அவுட்டர்ல வந்து அந்த சோஃபாக்கு மேல போடுற கிளாத் இருக்கு இல்லையா உங்களோட, அந்த மாதிரி அதே டிசைனபிள் கிளாத்தை வந்துட்டு அந்த கபோர்டோட அவுட்டர்லயும் போட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு பாக்குறப்ப தூரத்துல இருந்து பார்த்தா அங்க ஒரு கபோர்டு இருக்கு, உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கீங்க, ஒரு டிரா கொடுத்துருக்கீங்க, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே சோ அங்கே எந்த அளவுக்கு நீங்க கீழே கால் தொங்க போடுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் இருக்கும் யூஸ்வலா சோஃபாஸ்லாம், நீங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி நம்ம அது இல்லாம காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு நியூஸ் பேப்பர் வேணும், டே டு டே நியூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி வரப்போ டெய்லி வாங்குற நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம ஏதாவது மொத்தமா சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம வெளியில கொடுப்போம் அப்படிதானே. அந்த மாதிரி வரப்போ அதெல்லாம் எங்க நீங்க கேதர் பண்ணி வைப்பீங்க, அதுக்கு ஒரு தனி ரேக் வேணும். சோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்க்கு பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிடுறது. பாக்குறவங்களுக்கு நீட்டாவும் இருக்கும், பிளஸ் வரப்போற குழந்தைங்க வந்துட்டு உங்களால கெஸ்ட வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் மிஸ்டேஃபா இருக்கும் இல்ல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் அவங்க வந்த இடத்த நீட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டோம்னா எதுவுமே எடுத்து மெடல் பண்றாங்க இல்ல அத்தனோண்ட இடத்துல ஏதாச்சும் எடுத்து கொட்டிட்டாங்க நீட்டா வைக்கல அப்படின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இடமே கிடையாது. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது அந்த இதுல. அதே மாதிரி பாருங்க, ஈவன் நம்ம என்டர் பண்ண உடனே செப்பல்ஸ் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த செப்பல்ஸ்க்கு வந்து செப்பல் ஸ்டாண்ட் நமக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்துட்டு இதுக்குன்னு தனி ஸ்டாண்டா நம்ம ப்ரொவைட் பண்ண முடியல, இல்ல வந்து உள்ள நுழைஞ்ச உடனே நேரா பார்த்த உடனே செப்பல் ஸ்டாண்ட்ஸ் தெரியறது பாக்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றப்போ பெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களோட என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வாலோட சைடு இருக்கும் கண்டிப்பா, அந்த என்ட்ரன்ஸ் டோர் வந்து ஒரு வாலோட ஒரு சைட் கார்னர்ல தான் மோஸ்ட்லி எல்லா ஹவுசஸ்லயும் கொடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த மாதிரி ஃபிளாட் சிஸ்டம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஒரு வாலோட ஒட்டி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி டோர்ஸ் அமையும். அந்த மாதிரி வரப்போ அந்த வால்ல வந்துட்டு டோருக்கு பேக் சைட்ல வர்ற வால்ல நீங்க சின்ன சின்னதா ஒரு மேக்சிமம் ஒரு 6 inches ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துட்டு சின்ன சின்ன ரேக்ஸ் மாதிரி ஒரு 3 rack மாதிரி வச்சுட்டு அதுல ஸ்லைட்டா ஸ்லோப் மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷன்ல வச்சுட்டு அதுல நீங்க செப்பல்ஸ் உங்களோட ஷூ ரேக்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணீங்கன்னா வர்றவங்களுக்கு அது பார்த்த உடனே கண்ணுக்கு டைரக்டா தெரியாது இல்லையா. என்டர் பண்ண உடனே ரூம்ல எடுத்த உடனே செப்பல்ஸா இருக்கு அப்படின்றது மைண்ட்ல இல்லாம நீட்டா இருக்கும், உங்க வீட்டுல அது பாக்குறப்போ ரொம்ப நீட்டா இருக்கும். அது ஒண்ணு. பிளஸ் அந்த மாதிரி வரப்போ உங்களோட அந்த செப்பல் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்னதா பாக்குறதுக்கு இது அது கூட தெரியக்கூடாது, நீங்க விரும்பினீங்க இந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் அதுக்கு மேல சின்னதா ஒரு டாப் ஸ்லாப் ஒன்னு போட்டுட்டு அதுல குட்டி குட்டி பொம்மை இல்லைன்னா இன்க்ளூடிங் குட்டி குட்டி ஆர்டிபிஷியல் ஃபிளார்ஸ் இன்க்ளூடிங் நேச்சுரல் ஃபிளார்ஸ் சின்ன சின்னதா அதெல்லாம் கூட நீங்க சின்ன பூத்தொட்டி மாதிரி கிடைக்கிறது அது வைக்கலாம். இல்ல நீங்களா ஏதாச்சும் டிசைன் பண்ணிட்டு குட்டி குட்டி ஈவன் ஷெல்ஸ் அது மட்டும் இல்ல இந்த இதெல்லாம் பெபிள்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா அந்த மாதிரி பெபிள்ஸோ ஷெல்ஸோ இது மாதிரி நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் நான் உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணவே நான் சொல்லல, இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல அதெல்லாம் கூட நீங்க டாப்ல டெக்கரேட் பண்ணிட்டு சோ அந்த ஸ்டாண்டையே வந்து ஸ்டைலே கம்ப்ளீட்டா மாத்திடுறோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பாக்குறப்போ அந்த இத்தனோண்ட இடத்துல ரொம்ப கிராம்டா ஐயோ என்னத்துக்கு இவ்வளவு செப்பல்ஸ் இருக்கு, இத்தனை கெஸ்டா இவங்க வீட்டுல இத்தனை பேர், அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணவே தோணாது. சொல்ல போனா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னு எடுத்துட்டாலே ஒரு 4 pair செப்பல்ஸ் ஆகுது இப்போ ஆயிடுறது, ஏன்னா அவங்களுக்கு ஷூஸ்ன்னு எடுத்தாலும் ஸ்கூல் ஷூஸாக இருக்கட்டும் அவங்க போட்டுக்கிற வேறா இருக்கட்டும் எதுக்கு இருந்தாலும் அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு 2-3 pair ஆஃப் செப்பல்ஸ் வரப்போ இந்த சிஸ்டம்ல நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே ஸோ நம்ம இப்போ பாருங்க என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு இந்த ரெண்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிற வீட்டில் ஒரு டைனிங் ஹாலில் வந்துட்டு கம்ப்ளீட்டா அந்த டிராயிங் ரூமோட தான் அட்டாச் ஆயிருக்கும். டிராயிங் ரூம் நான் சொல்றது வந்துட்டு உங்களோட விசிட்டர்ஸ் ஹால் இல்லையா, அந்த விசிட்டர்ஸ் ஹாலில் வந்து லிவிங் ரூம்னு சொல்லுவாங்க, அந்த ஹாலுக்கு ஒட்டி தான் உங்களுக்கு அதே கண்டி ஒரே இடத்துலயே உங்களுக்கு டைனிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிச்சனை பக்கத்தில் வச்சிடறாங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம தங்குறது எல்லாமே மோஸ்ட்லி வாடகை வீடாக இருக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே கட்டி கொடுத்த ஃபிளாட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் இருக்கும் ஷேப். நம்ம எதிர்பார்க்குற ஷேப் முதலே சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்காது. பட் எது இருக்கோ அதை எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க? ஸோ இப்போ டைனிங் எடுத்துக்கோங்க. டைனிங் டேபிளுக்கு நீங்கள் டேபிள் 4 சேர் வேணும், மினிமம் 4 நம்பர்ஸாவது சேர் இருக்கணும். ஓகே, ரொம்ப சின்ன ஃபேமிலி, இப்போ தான் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சேர்ஸ் இருக்கிறதுக்கும் இருந்தால் கூட போகிறோம். பட் உங்கள் வீட்டில் கெஸ்ட் எல்லாரும் வரனால ஒட்டோ ரிட்டர்ஸ் ஒரு மினிமம் 4 சேர்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படி வர்றப்போ உங்களோட கிச்சனுக்கு சைடில் இருக்க வால், அதாவது ஹால்லேருந்து கிச்சனுக்கு போவீங்க இல்லையா, அதுக்கு சைட் வால், இல்லைன்னா உங்களோட அந்த டிராயிங் ரூமில் ஃப்ரண்ட்டில் என்ட்ரு பண்ணுற இடத்துல நீங்கள் சோஃபா போட்டிருக்கீங்க, மேபி அதுக்கு ஆப்போசிட் இல்லைன்னா அதுலேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் தாண்டின உடனே டைனிங் டேபிள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அந்த டைனிங் டேபிளும் நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, டேரெக்டாக டேபிளை வாங்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஃபார் எவர் எப்போவுமே அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த டேபிள் இருக்கிறது மற்ற நேரத்துக்கு யூசேஜ் ஏரியான்னு சொல்லவே முடியாது. எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் நம்ம உட்காருவோம், மற்ற நேரம் இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஏரியா வந்து யூசேஜ் ஏரியா நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளாங்க், அந்த பிளாங்க் வந்து டைரெக்டாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மடித்து விட்டுருங்க. அந்த கரெக்டாக எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் அந்த பிளாங்கை ரிலீஸ் பண்ணிட்டு வால்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பார்க்கறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த பிளாங்கில் வந்துட்டு ஒரு சின்ன ரெண்டு காலும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். அந்த பிளாங்க் நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அப்படி மடித்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த பிளாங்க் இருக்குன்றது தெரியக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு போஸ்டர் இல்லைனா உங்கள் ஃபோட்டோ, இட் மேபி அ ஃபேமிலி ஃபோட்டோ ஆர் சம்திங், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி அந்த பிளாங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த நேரம் ஃபுட்டு சாப்பிடல, அந்த நேரம் அந்த இடம் உங்களுக்கு ஃபுல்லாக கவரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த பிளாங்கை வந்து வாலோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் வாக் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரம் உங்களுக்கு ஈவன் ஸ்டூல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஸ்டூல் ஆர் சேர்ஸ் வேணும் இல்லையா, அதுவே வந்து நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த சேர் வந்து ஒரு 4 சேர் எடுக்கிறீங்கன்னா அதுவே ஸ்டடி டேபிளுக்கான சேராகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், ப்ளஸ் டைனிங்காகவும் இருக்கணும். ஈவன் உங்களோட பெட்ரூமில் வந்துட்டு 2 சேர்ஸ் போட்டு உங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு தேவை அந்த மாதிரின்னா அதுக்கும் அந்த சேர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மல்டி பர்பஸ்க்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நீங்கள் இன்னும் சொல்ல போனானா ரொம்ப லீஜராக இப்போ உட்காந்து சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப நமக்கு இப்போ காலகட்டத்தில் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ பெஸ்ட் மெத்தட்ஸ் அந்த சின்ன ரோலிங் ஸ்டூல் மாதிரியோ இல்லை சின்ன சிட்டிங் ஸ்டூல் மாதிரி உங்களுக்கு பண்ணினாலே போதும். உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இடம் வந்து நிறையவே உங்களுக்கு அப்படி வீட்டுக்குள்ளே வந்து 450 ஸ்கொயர் ஃபீட், 500 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிற மாதிரியே இருக்காது. அந்த ஃபுல் ஒர்க் வாக்கிங் ஸ்பேஸ், அந்த உங்கள் கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க அது நம்ம நடக்கிற ஏரியாவை, அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இதை மாதிரி நீங்கள் உங்களோட லிவிங் ரூம் அண்ட் கம் டைனிங் ரூம் சேர்த்து எப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். எஸ், இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த வாரம் நான் மெயினாக உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணது என்னென்னா அந்த ஸ்பேஸ் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு வீட்டில் அப்படிங்கிறதுக்கு. நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து லிவிங் ரூம் கம் டைனிங் ரூம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃப்ளாட்டில் இந்த ஸ்பேஸில் இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு ஹாலில் நம்ம வச்சு பண்ணுவோம், டெக்கரேட் பண்ணுவோம் வீட்டை. எஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ இல்லை நேரில் வந்தோ இல்லை தபால் மூலியமாகவோ கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு

இந்த விதமான டவுட்ஸ்னால கேள்வி கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ரூமை எப்படி டெக்கரேட் பண்றது, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் பெட்ரூம் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், இதை எப்படி டெக்கரேட் பண்றதுன்றது கண்டிப்பா நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு அந்த இதுல என்னென்ன பண்ண முடியுமோ நீங்க அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்றி.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை எல்லாம் எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, கொஞ்சம் போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்லயோ டென்ஷன், வீட்லயோ டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலு நாள் வந்து பாயிண்ட் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சு துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சு துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் பிளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: MOP சமுதாய வானொலி கேட்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஆல்காட் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவ மாணவிகளின் வணக்கங்கள். கல்வி என்ற சூழ்நிலையில ரொம்பவே முக்கியங்க. பண பிரச்சனை, பெண் குழந்தை தானே அப்படின்ற அப்பாக்களின் எண்ணம், வறுமை, குடும்பத்தை காப்பாத்த குழந்தைகளுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால படிப்பு மேற்படிப்பு பலருக்கு தடை செய்யுது. இந்த நிலை மாறணும். கல்வியோட அவசியம் தெரிஞ்சு எல்லாரும் படிக்கணும். இதை விளக்கும் வகையில நாங்களே ஒரு நாடகம் எழுதி உங்களுக்காக வழங்குகிறோம். இப்போ இதுல நாடகத்துல பங்கு பெறும் மாணவர்கள் துர்கா, உமா, பரமேஸ்வரி, ராதிகா, சுவாதி, ரேஷ்மா, விண்ணரசி, தர்ஷினி, பிரியா, ரம்யா, வினோதினி, ஹேமாவதி, கீர்த்தனா, மெர்சி, ராஜேஷ், கார்த்திக், பிரவீன், விக்ரம், அரவிந்த், சுமதி, திருமலை, மகேஷ், மணி, பிரான்சிஸ், மாளவிகா, இவங்க எல்லாரும் இந்த நாடகத்துல பங்கேற்றுக்கிறாங்க.

0: காட்சி ஒன்று, வகுப்பறை. கதாபாத்திரங்களாக நடிக்கும் மாணவர்கள் விக்ரம், தர்ஷினி, சுமதி, வினோதினி, மாளவிகா, பரமேஸ்வரி. ஆசிரியராக ராதிகா. வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: இப்பொழுது நாம் திருக்குறள் கற்போமா?
1: கற்போம் அம்மா.
0: நன்றி மறப்பது,
1: நன்றி மறப்பது,
0: நன்றன்று,
1: நன்றன்று,
0: நன்றல்லது,
1: நன்றல்லது,
0: அன்றே மறப்பது நன்று,
1: அன்றே மறப்பது நன்று.
0: இப்ப நம்ம இதோட பொருள் பாப்போமா?
1: பாப்போமே.
2: உள்ள வரலாமா டீச்சர்?
0: வாப்பா விக்ரம், ஏன் ஸ்கூலுக்கு வரல?
2: வீட்டுல எங்க அம்மா உடம்பு சரியில்லடிச்சார், அதனால எங்க அப்பா என்ன வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு.
0: அப்படியா? சரி, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன், பாப்பா உட்காருப்பா. இதோட பொருள் என்னன்னா, ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை வந்து நம்ம உடனே மறந்துடணும், ஆனா இன்னும் ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச உதவியை மட்டும் நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. இதான் இதோட பொருள்.
2: உள்ளே வரலாமா டீச்சர்?
0: வாமா தர்ஷினி, ஏன் இத்தனை நாளா ஸ்கூலுக்கு வரல?
2: இல்லங்க டீச்சர், எங்க அப்பா பொம்பளை பொண்ணு படிச்சது போதும், வீட்டு வேலைக்கு போக சொல்றாங்க டீச்சர்.
0: ஓ அப்படியா, சரிம்மா நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேம்மா. உள்ள போக்கம்மா. காட்சி இரண்டு, தீப்பெட்டி தொழிற்சாலை. தொழிலாளர்களாக பிரான்சிஸ் தமிழரசன், திருமலை, மணிகண்டன், கார்த்திகேயன்.
3: விக்ரம்னு ஒரு பையன் வருவான், இன்னைக்கு வரலையாடா?
4: அவன் வரல போலடா, அவன் ஸ்கூல் போயிட்டான் போல இருக்குடா.
5: அவன் ஒரு நாள் வரன்னு நாள் வரமாட்டேங்கிறா.
4: வேலை முடிஞ்சிடா, வாங்கடா போலாம்.
6: ஏப்பா கொஞ்சம் நில்லுங்களேன், என் பையன் விக்ரம் இந்த வேலையில விட்டுட்டு போனேன், இருக்கானான்னு பாருங்களேன்.
4: அவன் இன்னைக்கு வரல.
6: இல்லப்பா, இங்கதான்ப்பா விட்டுட்டு போனேன்.
4: அவன் ஸ்கூலுக்கு போயிருப்பா, அங்க போய் பாருங்க.
6: இல்ல உள்ள போய் கொஞ்சம் தேடி பாருங்களேன்.
4: நாங்க தான் கடைசியா வரும், உள்ள யாருமே இல்ல.
6: அப்படியாப்பா, நான் வீட்டுல போய் பாக்குறேன்பா.
0: காட்சி மூன்று, விக்ரமின் வீடு. தாயாக உமா, தந்தையாக ரம்யா.
6: என்ன வேலைக்கு தானே போசுனேன், எங்க போன? எங்க போன?
7: அடிக்காதீங்க, அடிக்காதீங்க,
6: நீ வாய மூடுறியா? அவன் வேலைக்கு போனாதானே உனக்கு மாத்திர மதுலாம் வாங்கி தர முடியும்.
7: நான் இருந்து என்னக்கா பண்ண போறேன், அவனாச்சும் உங்களுக்கு படிச்சு சம்பாதிச்சு தருவான்.
6: படிப்பு பத்தியே நீ என்கிட்ட பேசாத.
7: சரி அது விடுங்க, பீரோல என்னோட ஜாதகம் இருக்கும், குரு பயிற்சி வேற வந்திருக்கான், எடுத்துட்டு போய் ஜோசிய பாத்துருவாங்க, நான் இப்படியே இருப்பலாம் இல்ல ஏஞ்சி நடப்பனான்ட்டு.
6: எதுக்கா இருந்தாலும் குத்தம் சொல்லிட்டே இரு.
0: காட்சி நான்கு, கதாபாத்திரங்களாக நடிப்பவர்கள் ஹேமாவதி, ரேஷ்மா, பின்னரசி, பிரவீன்குமார், பிரியதர்ஷினி, துர்கா, ராஜேஷ், தர்ஷினி.
8: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
4: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
6: இந்த வீட்டுல யாரும் இல்ல போல, நாம வாங்க வேற வீட்டுக்கு போலாம்.
4: சரி வாங்க போலாம்.
8: உள்ளே யாராவது இருக்கீங்களாமா?
4: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
8: யார் நீங்க, என்ன வேணும்?
6: நாங்க படித்து வேற இல்லாத இளைஞர்கள்,
8: அதனால இந்த கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலாம்னு வந்திருக்கோம்.
4: அதனால உங்ககிட்ட இருக்க பழைய புத்தகம் இருந்தா தாங்கம்மா.
8: இன்ன அது புத்தகமா? பழைய சோறு கேட்டா குடுப்பேன், பழைய துணி கேட்டா கூட தான் குடுப்பேன். என் கிட்ட வந்து புத்தகம்னு கேக்குறீங்களே, எனக்கே எழுத படிக்க தெரியாது, என் வீட்டுக்காருக்கும் படிக்க தெரியாது. போங்க போங்க.
4: முதல் வீட்டுக்கு போனோம், அங்க யாருமே இல்ல. ரெண்டாவது வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா இப்படி பேசிட்டு போறாங்களே.
8: இனிமேல் இந்த கிராமத்துல புத்தகம் கிடைக்குமான்னு சந்தேகமாவே இருக்கே.
9: அண்ணாக்காங்களா, ஏதோ புத்தகம் படிப்பட பேசிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்?
6: நாங்க அந்த கிராமத்துல ஒரு நூலகம் திறக்கலாம் இருந்திருக்கோம், அதுக்காக தான் உங்ககிட்ட பழைய புத்தகம் கேட்டோம், அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டாங்க.
9: எனக்கு படிப்புலாம் ரொம்ப பிடிக்கும், இந்த கிராமத்துல எங்கெங்க புத்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க கூட்டிட்டு போறேன்.
4: சரி வாங்க போலாம்.
9: துர்கா, துர்கா.
10: ஏ தர்ஷினி, உள்ளவா, ஏன் இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வரல?
9: ஏ அது இருக்கட்டும் டி, இவங்க நம்ம கிராமத்துக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்கள முதல்ல உள்ள கூப்பிடு.
10: உள்ளவாங்க, உட்காருங்க. இவங்க எல்லாம் யாருடி?
9: ஏ இவங்க எல்லாம் நம்ம கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலாம்னு வந்திருக்காங்களாண்டி, அதுக்கு இவங்களுக்கு பழைய புத்தகங்கள்லாம் தேவைப்படுதான், அதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன்.
10: ஓ அப்படியா, என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு, நானும் தரேன்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியும் வாங்கி தரேன்டி.
9: ரொம்ப நன்றி டி.
4: ரொம்ப நன்றிங்க.
8: கலெக்டர் நூலக திறப்பு விழாக்கு வருவாங்க, அப்ப நீ கண்டிப்பா வரணும்னாமா?
9: கண்டிப்பா வரேங்க. ஐயோ எங்க அப்பா வரா, நீங்க இதை வச்சுக்கோங்க.
0: ஜோசியராக சுவாதி, கதாபாத்திரங்கள் ரம்யா, மகேஷ், மாளவிகா, அரவிந்த், சுவாதி.
11: வணக்கம் அம்மா.
12: கைரேகையா ஜாதகமா?
11: கைரேகை.
12: ஆமா, உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்குதே.
0: என்னோட
12: கம்ப்யூட்டர் மூலை சொல்லுது, உன் பொண்டாட்டி வடகுதி சேர்ந்தா ஓடுற பருப்பி புடி ஓடு.
0: நன்றி சாமி.
12: ஏயா, உன் பொண்டாட்டி பிடிக்கிற சாக்கில பணத்தை கத போறியா? பணத்தை வச்சுட்டு போயா?
13: வணக்கம் சாமி.
12: வணக்கம்.
13: இது என் பொண்டாட்டி ஜாதகம். எப்ப பரு லொக்கு லொக்குன்னு இருமினே இருக்கா, அவ இப்படியேதா பழையில எழுந்து நடப்பாளா?
12: முதல்ல நீ பணத்தை வீ. உனக்கு ஒரு பையன் இருக்கானா?
13: ஆமா சாமி.
12: அவன் ஸ்கூலுக்கு போறானா?
13: ஆமா.
12: அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப, அதை வேலைக்கு அனுப்பு.
13: ஏன் சாமி?
12: அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா உன் பொண்டாட்டி காலம்புக்கு இப்படியேதான் இருப்பா. அவன் வேலைக்கு அனுப்பிச்சதும் உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாகும்.
13: ஏன்?
12: உன் கட்டத்துல அப்படிதான் சொல்லுது.
13: அப்படியா சாமி? அவனை இனிமேல் நான் ஸ்கூல் பக்கமே அனுப்ப மாட்டேன் சாமி.
12: சரி சரி
13: வர சாமி.
0: அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா.
12: எதுக்கு நீ என்ன இப்ப நிக்க சொல்ற?
0: ஏமா ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறீங்க.
12: நான் யாருக்காகம்மா இந்த மாதிரி எல்லாம் பொழைக்கிறேன்? உங்களுக்காக தானே நான் இந்த மாதிரி எல்லாம்
0: செய்யறேன். ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறதால நாம நல்லா இருக்கிறோம்மா.
12: எனக்கு எல்லாம் தெரியும். நீ கிளம்பு.
14: காட்சி ஆறு, விக்ரமின் வீடு. தாய் தந்தை விக்ரமின் ஆசிரியர். விக்ரம், விக்ரம்.
15: அம்மா யாரோ வந்திருக்காங்கம்மா.
7: போய் யாருன்னு பாருப்பா.
15: உள்ள வாங்க டீச்சர். அம்மா எங்க டீச்சர் வந்திருக்காங்கம்மா.
7: உட்காருங்கம்மா, உங்க டீச்சருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாப்பா.
15: என்ன இந்த வாழை முறை இப்படி காஞ்சி போய் கிடக்குதே? ஏய், எங்க அவன்?
7: உள்ளதாங்க இருக்கான். எதுக்கு?
15: ஏய், இங்க வா. ஏன்
7: அடிக்காதீங்க? அடிக்க
0: அடிக்காதீங்க. எதுக்கு அவன் அடிக்கிறீங்க?
15: எங்க வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தாம ஸ்கூலுக்கு ஓடி போறாங்க.
0: வாழை மரத்துக்கு ஏன் தண்ணி ஊத்தணும்?
15: உங்களுக்கு தெரியாதாங்க, நீங்க டீச்சர் தானே. வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தா தானங்க அது வளரும்.
0: அதுலதான் ஒரு இலை இருக்குல்ல, அதை வெட்டி நீங்க வித்து லாபம் பாக்கலாம்ல.
15: எங்க நீங்க ஒரு டீச்சர் தானங்க, உங்களுக்கு தெரியாதா? வாழை மரத்துல முதல் இலையை வெட்டினா மரமானது வளராதுங்க. பூ காய் கனி எதுவுமே வராதுங்க. அதனால நான் வித்து மொத்தமா லாபம் பாத்துப்பேன்.
0: ஒரு மரத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்க எங்க உங்க பையன் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க? மரமும் நமக்கு முக்கியம்தான். ஒரு மரத்தை வளர்க்கறதுனால நமக்கு எவ்வளவு பயன் கிடைக்குது, அது மாதிரி உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க. அவன் உங்களுக்கு அதை விட பல மடங்கு பயன் தருவான்.
15: ஜோசியரே சொல்லிருக்காருங்க, பையனை ஸ்கூல் பக்கமே அனுப்ப கூடாதுன்னு.
0: ஏங்க இந்த மாதிரி அறிவியல் வளர்ந்த காலத்துல மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு உங்க பசங்களோட வாழ்க்கையை வீணாக்குறீங்க? எங்க அப்பா அம்மா என்னை இப்படி படிக்க வச்சதுனால தான் நான் இன்னும் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க, அவனும் உங்களை நல்லபடியாக பாத்துக்குவான்.
15: நீங்க சொல்றதெல்லாம் இப்பதான் புரியுது. கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத இப்பதான் புரிஞ்சுக்கினேன். நாளில இருந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேங்க விக்ரம.
7: நன்றி அப்பா.
15: நன்றிய என்கிட்ட சொல்லாத, உங்க டீச்சர் கிட்ட சொல்லு, அவங்கதான் புரிய வச்சாங்க.
7: நன்றி டீச்சர்.
0: நான் உன்னை நாளைக்கு ஸ்கூல்ல பாக்குறேன்ப்பா.
14: ஏழு, நூலக திறப்பு விழா. கதாபாத்திரங்கள் ஹேமாவதி, விண்ணரசி, ராதிகா, ரேஷ்மா, பிரவீன்குமார், ராஜேஷ், தர்ஷினி.
16: அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்து உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச வருகிறார் நம்முடைய மதிப்புக்குரிய கலெக்டர் அவர்கள்.
0: இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த மாதிரி படிச்சு வேலை இல்லாத இளைஞர்கள் ஒரு நூலகத்தை திறக்கணும்னு நினைச்சது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அந்த நூலகத்தோட திறப்பு விழாக்கு என்ன சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஆமா, இந்த நூலகத்துக்கு தேவையான புத்தகம்லாம் நீங்க வாங்குறதுக்கு ஒரு சின்ன பொண்ணுதான் உதவி செஞ்சான்னு கேள்விப்பட்டேன்.
17: அவங்க பேரு தர்ஷினி. அவங்களை இங்க கண்டிப்பா நாங்க வர சொல்லி இருந்தோம், வந்திருப்பாங்க.
0: மேல கூப்பிடுங்க அவங்கள.
17: தர்ஷினி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்.
0: என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு மேடம்.
17: ஏன் நீ அவளை படிக்க வைக்கல?
11: பொம்பளை பொண்ணு படிச்சுன்னாதான் பண்ண போகுது.
0: பொம்பளை பொண்ணு படிச்சுன்னா அவ போதுன்றத நீ சொல்லாத. அவங்கள படிக்க வச்சு பார்த்தாதான் தெரியும். நானும் ஒரு பொண்ணுதான். என்ன படிக்க வச்சதுனாலதான் என்னால இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சது. நீயும் அவளை படிக்க கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவா.
11: சரி அது நாள்ல இருந்து என் பொண்ணு நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்.
0: சரி, நீ இந்த மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சதுனால நான் உனக்கு ஊக்க பரிசு தரமா தர்ஷினி. இதை கேட்டு கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இந்நாடகத்தின் மூலம் நாங்கள் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், கல்வி என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. நமது மத்திய அரசாங்கமே அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி என்ற சிறப்பு சட்டத்தை வகுத்துள்ளது. அதன் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் பயனடைகிறார்கள். எங்கள் ஆல்காட் பள்ளி நிறுவனம் 1894 முதல் ஊரூர் குப்பம், ஓடை குப்பம், ஆல்காட் குப்பம் ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் ஏழை எளிய மாணவர்களுக்காக இலவச கட்டாய கல்வியை அளித்து வருகிறது. இந்நிறுவனத்தின் மூலம் அனைத்து மாணவர்களும் பயனடைகின்றனர். இந்நிறுவனம் மாணவர்களுக்கு தேவையான சீருடை, புத்தகம் ஆகிய அனைத்தையும் இலவசமாக வழங்கி வருகின்றது. இந்நிறுவனம் மூலம் பல மாணவர்கள் பயனடைகின்றோம். நம் அருகாமையில் உள்ள கல்வி கற்காத பெற்றோர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு வலியுறுத்த வேண்டும். இது கல்வி கற்றவர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம்.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
1: ஆமா அணைச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அணைக்கணும்? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அணிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்குலாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணி தான் பாப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

கேட்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. அண்ட் நான் உங்களோட ஆர்ஜே திவ்யா.

0: நம்மள நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில வேறுபட்ட உணர்ச்சிகளுக்கு உள்ளாகும் போது ஆறுதல் தேடி போற ஒரு அழகான மீடியம் பாடல்கள், குறிப்பாக திரைப்பட பாடல்கள். அந்த வகையில திரைப்பட பாடலாசிரியர்கள் தன்னுடைய வரிகள் மூலமாக நம்மளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான வகையில பங்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நம்மளோட இன்றைய விருந்தினர் பாத்தீங்கன்னா ஒரு பாடலாசிரியர், எழுத்தாளர், கவிஞர், அதுவும் இருமொழிகளையும் எழுதக்கூடிய ஒரு நபர். இதெல்லாம் தாண்டி நாடக கலைஞர், சமூக வலைதளங்களையும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்படி நாம சொல்லிட்டே போலாம். எழுத்துகளுக்கு வலிமை இருக்கு அப்படின்னு நம்புற ஒரு பர்சன் தான். அந்த வகையில உண்மை, காதல், உரிமை, உறுதி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தங்களுடைய வார்த்தைகள் மூலமா வடிக்கிற ஒரு கவிஞர். வெறும் காகிதத்துல மட்டும் இல்லாம நம்மளோட மனதின் ஆழத்திலையும் ஒலிக்கக்கூடிய சொற்களை எழுதக்கூடியவங்க. சோ இன்னும் தாமதிக்காம லெட்டஸ்ட் வெல்கம் பாடலாசிரியர் பார்வதி மீரா அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம். இவ்வளவு அழகான ஒரு சிறப்பான ஒரு அறிமுகத்தோட என்னை வரவேற்றதற்கு மிக்க நன்றி.
0: நன்றி மேம். இன்னைக்கு நேர்காணல தொடங்குவோம். எல்லா திறமைகளுக்கான விதையும் சின்ன வயசுலயே தொடங்கிடும் அப்படின்னு சொல்வாங்க. அந்த வகையில உங்களோட பள்ளி கல்லூரி காலகட்டங்கள்ல கலை மற்றும் எழுத்து மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
1: கலை மற்றும் எழுத்து அப்படிங்கிறத விட நான் தமிழ் மேல ஆர்வம் அப்படின்னு நான் இதை குறிப்பிட விரும்புறேன். நிறைய பேர் என்ன கேட்பாங்க. இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒருத்தங்க என்ன கேட்டாங்க, என் பையன் நல்லா பாடுவான், அது நாங்கள் இப்படி ட்ரெயின் பண்ணினோம், எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு எல்லாம், உனக்கு எப்படி தமிழ் மேல ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது சொல்ல தெரியல. ஏன்னா எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து எனக்கு தமிழ் மேல பெரிய ஆர்வம் இருந்திருக்கு. நம்ம சின்ன வயசுல எல்லாம், அப்போ சொல்றேன், இப்பெல்லாம் கேசட்ஸே வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் இந்த குட்டி பசங்களெல்லாம் பாட சொல்லி, ஏதாவது பேச சொல்லி, மழையில ரெக்கார்ட் பண்ணி அதை பிளே பண்ணி அவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமா பிளே பண்ணி கேட்கிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி என்னுடைய மிகச்சிறிய வயது, ஒரு 3 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த ஆடியோ கேசட் எல்லாம் பிளே பண்ணி பார்த்தா அவ்வளவு அழுத்தம் திருத்தமா உச்சரிச்சிருப்பேன். அதுவும் குறிப்பா இந்த ழா வரும் இடத்துல எல்லாம். ஒரு குறிப்பிட்ட பாடல் ஒண்ணு உண்டு, கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே, அந்த தேன்மழையே செந்தமிழே அப்படின்ட்டு அந்த ழாக்கு அவ்வளவு வலிக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு அதை அழுத்தி சொல்லியிருப்பேன். சோ அப்போ இருந்திருக்கு. இன்னொன்னு என்னன்னா, சிறு வயதுல வீட்டுல சொல்லக்கூடிய கதை தான் இது. சிறு வயதுல எல்லாருமே கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு சுவாமிமலை கோயிலுக்கு போயிருந்தப்போ எல்லாரும் தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எங்கன்னு தெரியாம தேடி இருந்திருக்காங்க. சரி, காணாம போயிட்டேன் போல இருக்குன்னு தேடி இருக்கும்போது நான் பொறுமையா ஒவ்வொரு படியிலயும், அந்த நிறைய படிக்கட்டுகள் இருக்கு, ஒவ்வொரு படிக்கட்டுலயும் ஒவ்வொரு தமிழ் வருட பெயர், அதையெல்லாம் வாசிச்சுட்டு நின்று இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அது எல்லாம் தமிழ் பெயர்கள் தானா, அது தமிழ் வருடங்கள் தானா அப்படிங்கிறது வேற ஒரு விவாதம், வேற ஒரு டாபிக் அது. ஆனா அப்படி இருந்திருக்கேன் நான். சோ இது எங்க ஆரம்பிச்சது, யாரால் ஆரம்பிச்சது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, பட் இருந்திருக்கு. அதை புடம் போட்டவர்கள், செப்பனிட்டவர்கள்னா என்னுடைய தமிழ் ஆசிரியர்களை சொல்லலாம். அவங்க தான், அதுவும் குறிப்பா என்னுடைய 7ஆம் வகுப்பு தமிழாசிரியை சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு. வகுப்புல வந்து இந்த செய்யுள், கடவுள் வாழ்த்து, அதையெல்லாம் தாண்டியும் ஏதாவது கவிதைகள் கொண்டு வந்து வாசிச்சு காட்டுவாங்க. அது அவ்வளவு அவங்க அதை பத்தி பேசுற முறையே அவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி அவங்க மூலமா எனக்கு அறிமுகமானதுதான் மூமேத்தா ஐயாவுடைய கவிதைகள், பாரதியார் மூமேத்தா. அப்படிதான் என்னுடைய கவிதை ஆர்வம் தொடங்கிச்சு. அது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு.
0: ரொம்ப அருமை மேம். நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க பேசும் போதும் உங்களோட உச்சரிப்பெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகான தமிழ்ல பேசுறீங்க. சோ இப்போ நீங்க ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லும் போது, இந்த எழுத்து துறையில, அதுவும் நீங்க தொடங்கின காலகட்டத்துல, இது ஆண்கள் அதிகமாக இருந்த ஒரு துறையாதான் வந்து பார்க்கப்பட்டது. அப்படி இப்பவுமே பெண் லிரிசிஸ்ட் அப்படின்ற முறையில நீங்க என்னென்ன சவால்களை சந்திச்சிருக்கீங்க, அப்படி ஏதாவது இருந்திருக்கா, அதை பத்தி சொல்ல முடியுமா?
1: பெண்களுக்கென்றே பிரத்யேகமா சில சவால்கள் எல்லா துறைகள்லயும் இருக்கு, திரைத்துறையிலயும் இருக்கு. இப்போ எப்படின்னா அந்த ஒரு லகுத்தன்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஒரு ஈஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அல்லது மீட்டிங். ஒரு ஆண்கள் வந்து ஒரு இரவு ஒரு 11 மணிக்கு போன் பண்ணியானே இப்போ மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு அப்படியே கூட ஒரு பாடல் எழுதிருவாங்க எங்கேயாவது ஒரு டீ கடையில நின்று. இப்படி கூட நிறைய நடந்திருக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கலீக்ஸ் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய மற்ற நேர்காணல்கள் அதுலயும் நான் பார்த்திருக்கேன். இந்த ஒரு ஈஸ் பெண்களுக்கு இல்ல, என்னால அப்படி ஒரு இந்த மாதிரி எப்ப வேணாலும் கூப்பிடலாம், எப்ப வேணாலும் அதே ஒரு உரிமையோட இல்லாட்டா நட்போட நான் பேசி இந்த வேலையை பண்ண முடியும் அப்படின்லாம் இதுவரைக்கும் எனக்கு அமைஞ்சதில்ல. இந்த மாதிரியான சில அடிப்படையான சிக்கல்கள் இருக்கு. அதுவும் பொதுவா சொல்லுவாங்க, கிரியேட்டர்ஸ்க்குலாம் திடீர்னு ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு ஸ்பார்க், ஒரு டியூன் ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகும், திடீர்னு ஒரு ரெக்கார்டிங் ஃபிக்ஸ் ஆகும். அப்போ நம்மளால உடனடியா அந்த ஒரு திடீர்னு கூப்பிடக்கூடிய ஒரு நேரத்துல போக முடியாம கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் தான் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். பட் அதையும் தாண்டி ஐ திங்க் வி ஹவ் கம் அ லாங் வே. முதல்ல இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ முன்னேறி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சோ அதுதான், அது இருக்கு, சில ஹிக்கப்ஸ் இருக்கு, ஆனாலும் அதை தாண்டி போயிட்டு இருக்கும்.
0: ஆக்சுவலா இது நிறைய பேர் சொல்றது இல்ல, இந்த நடைமுறை சவால்கள் பெண்கள் சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து வச்சுங்க. கவிதை எழுதுதல், அதே மாதிரி திரைப்படங்களுக்கு வரிகள், பாடல் வரிகள் எழுதுறது, இது ரெண்டுமே எழுத்து தான் அப்படின்னாலும் இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க நம்மளோட நேயர்களுக்கு.
1: நிச்சயமா என்னுடைய பல நேர்காணல்கள்ல நான் சொல்லியிருக்கேன், கவிதை வேறு பாடல் வேறுன்ட்டு. ஏன்னா அதுக்கு பேசிக்கான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, கவிதைங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுடைய சுயத்தை வெளிப்படுத்திடும். நம்ம எப்ப வேணாலும் எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம், அதுக்குன்ட்டு ஒரு இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிற பவுண்டரிஸ் கிடையாது. மேக்சிமம் நான் கவனிச்ச வரைக்கும் பத்திரிகைகள்லாம் கூட நம்ம கவிதைகள் அனுப்பினா அதை எடிட் எல்லாம் பண்ண மாட்டாங்க, பெருசா கை வைக்க மாட்டாங்க. பட் அப்கோர்ஸ் இப்போ இன்றைய காலத்துல கவிதைக்கு இடம் கொடுக்கற பத்திரிகைகளே இல்ல. நான் ஏதாவது கவிதை எழுதிட்டா கூட யாருக்கு அனுப்புறது, எங்க அனுப்புறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும். பட் அகெயின் அதுக்கு ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் இருக்கு கவிதைகளை பொறுத்த வரைக்கும். ஆனா பாடல் அப்படி இல்லை, என்னதான் இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம டியூனுக்கு தான் எழுதுறோம். சோ அந்த மீட்டர்ல ஃபிட் ஆகுற மாதிரி, அந்த கேரக்டர் ஆர்க் அதுக்கு பொருந்துற மாதிரி, அந்த ஒரு கதாபாத்திரத்தோட குரலா நம்ம வந்து உணர்வுகளை பிரதிபலிக்கணும். இந்த ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் தான். அதுக்காக பாடல்கள் கவித்துவமா இருக்க முடியாதானா, தாராளமா இருக்கலாம். இப்ப என்னுடைய ஒரு கவிதையே நான் இதை எங்கேயும் சொன்னதில்ல, வெளியில நான் சொன்னதில்ல, இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட பாட்காஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணேன், இன்னும் அதை பப்ளிஷ் பண்ணல. பட் என்னன்னா, அதே கண்கள் அப்படிங்கிற படத்துல போன போக்கில் அப்படிங்கிற சாங், அதுல சில வரிகள் வரும். தூரலை ஏந்திட கை நீட்டினேன், தூரலாய் மட்டும் இங்கு தூவி நின்றதே, இன்று என் உள்ளமே நினைக்கும் வரை பெய்திடும் மாமழை நீ. இது வந்து இட்ஸ் அ ஸ்லைட் ட்விஸ்ட் ஆன் மை கவிதை. நான் ஏற்கனவே எழுதி வெளியான ஒரு கவிதையிலேருந்து சில மாற்றங்கள் மட்டும் பண்ணி வச்ச வரிகள் இது. அந்த கவிதை என்னன்னா, அருகருகே அமர்ந்திருந்த போது மெதுவாய் திறந்தது வானம், கற்பனை சிறகை விரிக்கலாமா என்று யோசித்த நேரம், தூரல் ஓய்ந்தது தூரலாகவே. நன்றி. சோ இப்படியான சாத்தியங்களும் இருக்கு. சோ கவிதை வேறு பாடல் வேறுன்னு தான் நான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் எல்லா எழுத்து வடிவங்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை தான். எழுத முடியுங்கிறதுக்காக ஒருத்தர் ஸ்கிரிப்ட் பண்ணிட முடியாது. ஸ்கிரிப்ட்லயே டாக்குமெண்ட்ரிக்கான ஸ்கிரிப்ட்னா வேற மாதிரி இருக்கும், ஃபிக்ஷன்னா வேற மாதிரி இருக்கும், ஒரு தியேட்டர் ஒரு நாடகத்துக்கான ஸ்கிரிப்ட்னா அது நம்ம வேற மாதிரி பண்ணணும். சோ எழுத்தே அது ஒரு பெரிய ஒரு கேன்வாஸ், அது அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஸ்டிங்கான ஒரு குவாலிட்டி, அதுக்குன்ட்டு ஒரு தனித்தன்மை இருக்கு. ஸோ இதெல்லாம் வேற வேறன்னு தான் நான்
0: பாக்குறேன். கண்டிப்பாமே இப்போ நீங்க சொன்னீங்க, ஒரு பாடல் வரிகள் எழுதும் போது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய சுதந்திரம் வந்து அங்கங்க பாதிக்கப்படும் அப்படின்னு. இப்போ நான் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் கேட்கறேன், படைப்பாக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலை வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும், ஒரு நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை ஒரு பக்கம் இருக்கும்போது திரைப்படங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு சில கால வரையறைகள் இருக்கும், இந்த நேரத்துக்குள்ள நீங்க பாடல் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த கால வரையறைகளையும் தாண்டி எப்படி நீங்க அதே குவாலிட்டியோட அந்த வரிகளை கொடுக்க முடியுது மேம்?
1: படைப்பாற்றலுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, இதுல இருந்து நான் முற்றிலும் மாறுபடுறேன். அவசியம் இல்ல. சொல்ல போனா நிறைய மேற்கோள்கள் சொல்லலாம். நான் படிச்சது ஆங்கில இலக்கியம், பிஏ அண்ட் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். சோ நிறைய ஆங்கில கவிஞர்கள் போயட்ஸோட வரிகள்லாம் படிக்கும்போது ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் தோஸ் விச் டெல் ஆஃப் அவர் சேடஸ்ட் தாட்ஸ். அப்புறம் மெலங்கலி இஸ் த மோஸ்ட் லெஜிட்டிமேட் ஆஃப் ஆல் போயிட்டிக்கல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி டென்னிசன். அப்புறம் இது எப்பவுமே ஞாபகம் இருக்கும், இப்ப எனக்கு டக்குன்னு ஆஃப் ஹேண்டா ஞாபகம் என்னன்னா, இப்ப வந்து மெலங்கலி சோகம் அப்படின்னு வரும்போது எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்கும் இல்லையா, நம்ம நிச்சயமா நிலை தடுமாறக்கூடிய ஒரு இடம் தான். ஆனா அதுக்கு ஒரு மருந்தாவே, அதுக்கு ஒரு களிம்பாவே கிரியேட்டிவிட்டி, எந்த விதமான கலைப்படைப்பாகவும் இருக்கட்டும், ஒரு சிற்பம் ஓவியத்திலேருந்து கவிதையா இருக்கட்டும், அது ஒரு நமக்கு ஒரு ரிலீஃபா மட்டும் இல்ல தீர்வையும் தந்துடும். ஸோ அதனால ஸ்டெபிலிட்டிங்கிறது தேவைன்னா நான் நினைக்கல. ஸோ தி செகண்ட் பார்ட் ஆஃப் யுவர் க்வெஸ்சன், எப்படி நான் டெட்லைன், நான் வந்து ரொம்ப டெட்லைன் கான்சியஸ், அது என்னமோ வேலைன்னு வந்தா வெள்ளைக்கார அந்த மாதிரி தான். எனக்கு ஒரு டெட்லைன் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே டைரக்டரை கூட மறந்துருக்க வாய்ப்புண்டு, பட் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா சில நேரங்கள்ல ரொம்ப நெருக்கடியான ஒரு டைம்ல நமக்கு பாடல் கேட்பாங்க, ஒரு திடீர்னு டேட்ஸ் கிடைக்கும், ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அந்த நேரத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த பாடல் தேவைப்படும். அப்போ நான் ஐ கேன் நாட் டேக் மை ஓன் ஸ்வீட் டைம், நான் அந்த அவங்களுடைய அந்த நேர பற்றாக்குறைய நான் மதிச்சுதான் ஆகணும். பட் இது எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படிங்கிறதுனால நான் வேலை பார்க்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே நான் இதெல்லாம் ரொம்ப கான்சியஸ் தான். டைம் மேனேஜ்மெண்ட்டும் சரி, இந்த டெட்லைன் எல்லாம் ரொம்ப கவனமா நம்ம கையாளணும்னு நினைக்கிறது, அதனால எனக்கு இது ஒரு பழக்கமான விஷயம் தான், அதை நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன்.
0: உங்களுடைய அந்த பங்க்சுவாலிட்டினால தான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நன்றிமா.
0: அதே மாதிரி ஒரு ஒரு முறை எழுத்தாளர்கள் எல்லாம் வரும்போது நான் நேர்காணல் எடுக்கும் போது நான் ஒரு ஒரு விஷயம் கத்துப்பேன். அந்த மாதிரி இன்னைக்கு நான் டேக் அவே லெசனா நான் எடுத்துக்கிறது வந்து படைப்பாற்றலுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி தேவையில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னுடைய பார்வையை வந்து நீங்க வேற மாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அதுக்கு. எழுத்தாளர்கள் வந்தாலே நான் இந்த ஒரு கேள்வியை கேட்பேன், நீங்க எழுதுனதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரி, மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு வரி அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: பாடலை பத்தி கேக்குறீங்களா இல்ல பொதுவாகவே?
0: பொதுவாக நீங்க எழுதுன எதுனா?
1: ஓகே, எனக்கு இந்த வல்லினம் அப்படிங்கிற திரைப்படத்துல நகுலான்னு ஒரு பாட்டு எழுதிருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? கேட்டிருக்கீங்களா?
0: பார்த்தேன் மேம், நீங்க இதெல்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்னு.
1: ஓகே ஓகே, எனக்கு அந்த ரொம்ப ரொம்ப விரும்பி நானே பரவாயில்லையே இப்படி எழுதிட்டேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரி வரிகள்லாம் வந்து விழுந்தது அந்த பாடல் நான் எழுதினப்ப. ஆனா பாடல் வெளியான நேரத்துல கொஞ்சம் கூட அதுக்கு கவனமே கிடைக்கல, யாரும் கவனிக்கல அந்த சாங்க. நான் எழுதிட்டு எப்படி எழுதிட்டோம் நாம, இது கட்டாயமா எல்லாருமே கேட்டுட்டு நம்மளை அப்படி பாராட்டி தள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு நினப்புல இருந்த நேரம் தான் அது. ஆனா அது நடக்கல அப்படின்னப்போ உண்மையிலேயே அந்த வருத்தம் ரொம்ப இருந்தது. இப்போ இன்னைக்கு அந்த வருத்தம் குறைஞ்சிருக்கான்னு கேட்டா குறைஞ்சிருக்கு. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல, விச் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் அந்த பாடலை பத்தி என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்றாங்க, அதுல இருக்கிற சில வரிகள் எல்லாம் சொல்றாங்க. ஸோ எனக்கு அது வந்து க்ளோஸ் டு ஹார்ட் தான். ஏன்னா ஜில்லா என்னுடைய முதல் திரைப்படமா வெளிவந்திருந்தாலும் என்னுடைய முதல் திரைப்பட பாடல் ஒளிப்பதிவு அனுபவம்னா அது வல்லினம் திரைப்படத்துக்கு தான், நகுலா பாடல் தான். அதனால ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா. அதுவும் அதுல குறிப்பா சரணம், வல்லினம் படத்துல ஹீரோ பாஸ்கெட் பால் பிளேயர். ஸோ இயக்குனர் அறிவழகன் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, வினைச்சொற்கள் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய மாதிரியான வார்த்தைகள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல, அத பாட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது அதுவும் ஒரு வரி வந்தது அவர்கிட்ட இருந்து. ஸோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் எழுதின வரிகள் தான் சரணத்துல. எதுவரை பந்தாடும் எண்ணம் தாயம் போல உருட்டிய பின்னும் பலமுறை அம்மானை ஆடி நானும் ஆட்டம் பழகிடணும் அப்படின்ற வரிகள். இது எழுதிட்டு நானே அட நல்லா எழுதிட்டோமே அப்படின்னு நினைச்ச வரிகள் இது. இதுதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஃபேவரட்.
0: கண்டிப்பா இது ஒரு ரேடியோங்கிறதால என்னுடைய எமோஷன்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது, அவ்வளவு அழகா இருந்தது மேம் அந்த வரிகள்.
1: நேர்ல பாத்துட்டு இருக்கேன், அதனால எனக்கு தெரியுது.
0: கண்டிப்பா மேம், அவ்வளவு ரசிச்சே உங்களுடைய வரிகளை.
1: அண்ட்
0: இப்போ நீங்க ஒரு ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காலத்து பாடல்கள்லாம் வந்து இப்போ திரும்ப வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாதிரி கூடிய விரைவில் வல்லினமுடைய இந்த பாடலும் மக்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக போய் ரீச் ஆகி இன்னும் பயங்கரமாக அந்த பாடல் போகணும் அப்படின்னு எங்களுடைய சார்பில் நாங்கள் வாழ்த்துறோம்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
0: அண்ட் நீங்கள் எழுத்தாளர் அப்படிங்கிறத தாண்டி ஞானியோட பரீட்சா நாடக குழுலையும் ஸ்லேட் தயாரிப்பில் வந்த அன்னியன் இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து நாடக கலைஞராக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள்.
1: எனக்கு நடிப்பு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். நல்லாவும் நடிப்பேன். என்னுடைய அதாவது நாடகம் நடிச்சுட்டு இருந்த டைம்லயே பொதுவாகவே ஒரு பழக்கம் உண்டு இண்டஸ்ட்ரி ஆட்களுக்கு, அப்புறம் இந்த குறும்படங்கள்லாம் இயக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நவீன நாடக கலைஞர்கள்லாம் அதிகம் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னுடைய நாடகங்களை பார்த்தும் என்ன கேட்டிருக்காங்க நடிக்கிறதுக்கு. அப்படி சில குறும்படங்கள்லாம் நான் நடிச்சிருக்கேன், ஒரு என்ஜிஓக்கான ஃபிலிம்லலாம் நான் நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் இஸ் லிபரேட்டிங். அது போய் ஒரு ஸ்டேஜில் போய் நம்ம அந்த டைலாக்ஸ் பேசும்போது எனக்கு ரொம்ப லிபரேட்டிங்காக இருக்கும். பட் ஏன் அதை நான் பண்ணுறதை நிறுத்திட்டேன்னா, பெரிய ரீசனில் நான் கடைசியாக நடித்த நாடகம் எனக்கு பெரிய அளவில் ஒரு நிறைவை கொடுத்தது, பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. அந்த உணர்வோடையே நான் நடிக்கிறதை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சேன்னா அதனால நிறுத்தினேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ரிக்ரெட் பண்ணலை. அதுக்கப்புறமும் கேட்டாங்க நடிக்க வரையா, ஞானியே கேட்டிருக்காரு, வேற சிலரும் கேட்டிருக்காங்க, எனக்கு என்னவோ தோணலை அவ்வளோதான். பட் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது பல வாசல்களை எனக்கு திறந்து விட்டது.
0: ஓகே, அண்ட் இது ஒரு வித்தியாசமான பார்வை. நான் ஒரு விஷயத்துல திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறப்போ அந்த திருப்தியோடய நான் வந்து அதை விட்டு வெளியே வரேன் அப்படிங்கிறது. அண்ட் நீங்கள் வந்து பன்முகத்தன்மை கொண்டு ஒருத்தவங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு கவிஞர், நாடக கலைஞர், தொகுப்பாளினியாகவும் இருந்திருக்கீங்க. பட் இப்போ பார்வதி மீரா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எங்களுக்கு அடையாளம் காணும்போது எழுத்தாளர் அப்படிங்கிறத எங்களுக்கு ஞாபகம் வருது, பாடலாசிரியர். ஸோ அந்த ஒரு டைட்டில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் மேம்?
1: பார்வதி மீரான்னு சொன்னாலே இப்படிதான் எங்களுக்கு தோணுது, ஒரு பாடலாசிரியரா தான் தோணுது அப்படிங்கறதே எனக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸா இருக்கு, ஒரு ரிமார்க்கா இருக்கு. மகிழ்ச்சி தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொன்னேன், நம்ம எழுதும் போது ஒரு பெரிய ரிலீஃபும் கிடைக்கும், தீர்வும் கிடைக்கும். நமக்கு நடைமுறை சிக்கல்கள், டே டு டே லைஃப்ல யதார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் எழுதும் போது அதுலேருந்து மென்டலி நம்மளால அதுலேருந்து வெளியில வந்துட முடியும். எனக்கு இது பல முறை நடந்திருக்கு. எல்லா ரைட்டர்ஸ்க்கும் எல்லா பாடலாசிரியர்களுக்கும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு அது சொல்ல தெரியல. பட் வேரியிங் டிகிரிஸ்ல வெவ்வேறு விதங்கள்ல அது இருக்கலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பாடலாசிரியர் அப்படிங்கிற அடையாளம் ரொம்ப முக்கியமானது. பிறவி பயன் அடைந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. ஸோ எனக்கு அதனால்தான் இப்போ நடிப்பு அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது, நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா எதுக்காகவும் நான் நிறுத்த விரும்பாத, நிறுத்த முடியாத ஒரு விஷயம்னா எழுத்துதான்.
0: கண்டிப்பா மேம், நீங்க இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது அப்படிங்கறத எங்களுடைய ஆர்வமும். நீங்க நிறைய குறும்படங்கள் பண்ணிருக்கிறதா சொன்னீங்க, ஷார்ட் பிலிம்ஸ், சின்ன பிள்ளை அம்மாள் அவர்களோட எல்லாம் நீங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ கேமராக்கு முன்னாடி இருக்கிற அந்த பார்வதி அவர்களுக்கும் பென் அண்ட் பேப்பரோட பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்வதி அவர்களுக்கும் நீங்க பாக்குற ஒரு வித்தியாசமாக எதை சொல்வீங்க?
1: வித்தியாசம் முதல்ல சிமிலாரிட்டி சொல்றேன், எனக்கு டக்குனு அதுதான் தோணுது. செய்வன திருந்துச்சு, எந்த ஒரு வேலைய செய்யறதா இருந்தாலும் அதுல முழு முனைப்போட இறங்கிடுவேன். அப்படி நம்ம இறங்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா அதுக்குள்ள நான் இறங்கவே மாட்டேன்.
0: கரெக்ட்.
1: சோ நடிப்பை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், எனக்கு சொல்லிட்டாங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுல என்னுடைய பெஸ்ட தாண்டி பெட்டர் தன் மை பெஸ்ட்னு சொல்லுவாங்க, சவுண்ட் ஆஃப் மியூசிக் படத்துல வரும். சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறமா யாராவது சொல்லும் போது ஓ அப்படி இருந்ததா இப்படி இருந்ததா அப்படின்னு தோணும். எழுத்தையும் அதே அளவுக்கு ஒரு சின்சியாரிட்டியோட தான் நான் அப்ரோச் பண்றேன். வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா நடிப்பு பலருக்கு முன்னிலையில நம்ம இருக்கக்கூடிய வெறும் அந்த டெக்னிக்கல் டீம் மட்டுமே இருந்தா கூட அது ஒரு குறைஞ்சது ஒரு 15-20 பேர் இருக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா பண்ணிடணுமே, யாருடைய நேரத்தையும் விரயம் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஷாட்ல ஓகே வாங்கிடணும் அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்கும். பல பேருக்கு முன்னாடி நம்மளை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்காவே நான் ஏற்படுத்திப்பேன், இருந்துட்டு இருக்கும் பிஃபோர் த கேமரா ரூல்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ எழுத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, நான் பாட்டுக்கு ஐ கேன் லேஸ் அரவுண்ட், வீட்டில் எழுதலாம், எங்கேயாவது ஒரு காஃபி ஷாப்பில் எழுதலாம், எங்கேயாவது நான் பயணம் போயிட்டு இருக்கும்போது எழுதலாம். ஸோ என்னுடைய ஓன் ஸ்வீட் டைமில் அது ஒரு லிபர்ட்டி இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: அதுதான் வித்தியாசம், வேற எதுவும்.
0: அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு எழுத்து கொடுக்குது
1: அப்படின்னு.
0: ஓகே, இப்போ படைப்பாளர் அப்படிங்கிறது, படைப்பாற்றல் அப்படிங்கிறது எல்லா துறைக்கும் பொதுவானதா, எல்லா பாலினங்களுக்கும் பொதுவானதா. இப்போ ஃபீமேல் லிரிசிஸ்ட், பெண் பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜெண்டர் டேக் உங்களுடைய படைப்பு திறனுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரமா நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அது சில நேரம் உங்களுக்கு ஒரு எரிச்சல் அவுட்டு தான், ஏன் எல்லாமே படைப்பு தானே, அது ஏன் பெண்ணுன்னு சொல்றீங்கன்னு உங்களுக்கு தோணிருக்கா?
1: இல்ல, எனக்கு இந்த ஜெண்டர் டேக் நான் ஒரு தேவையற்ற ஒன்னா நான் பார்க்கல. சிலர் அதுக்கு எரிச்சலாறாங்க அப்படிங்கறத நான் கவனிச்சிருக்கேன். ஆனா எனக்கு அது ஒரு தேவையான ஒரு டேகா தான் தோணுது. ஏன்னா பல காலங்களா ஆணுடைய பார்வையிலேருந்தே பல விஷயங்களை, பல உணர்வுகளை நம்ம கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு நமக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு பெண் பார்வையிலேருந்து, ஒரு பெண் மொழியா அது இருக்கும்போது நிச்சயமா அதுல வித்தியாசம் இருக்கும். அத்தனை வருடங்கள், அத்தனை பாடல்கள் கேட்டவங்களுக்கு வசீகரா ஏன் புதுசா தெரிஞ்சது, வசீகரா அந்த அப்படிங்கிற அந்த சொல்லே புதுசா தான் இருந்தது. ஒரு ஆண் அப்படி எழுதியிருக்க முடியாது, முடிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. சோ அதுல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. அண்ட் நான் எப்பவுமே நம்புறது என்னன்னா, பெண்களுக்கு ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு அப்ரோச் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நுண்ணுணர்வு, எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு மைக்ரோ பார்வையோட பார்க்க முடியும். ஆண்கள் கூட நிறைய சொல்லியிருக்கலாம், இவ்வளோலாம் கவனிப்பியா, நான் அந்த அளவுக்குலாம் இதை யோசிக்கல, இது ஒரு சாதாரண விஷயம்னு. அதுதான் பேசிக்கலி ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம். ஸோ பெண்கள் ஒரு வேலையை அப்ரோச் பண்ணும்போது, குறிப்பா அது ஒரு படைப்பா இருக்கும்போது, நிச்சயமா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். அதனால இந்த டேக் எனக்கு தவறா தெரியல, இன்ஃபேக்ட் நான் அதை வெல்கம் பண்றேன்.
0: வெரி வெல் சார், மேம் ரொம்ப டீடைல்டான ஒரு அனாலிசிஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. என்னை கவர்ந்தவர்கள், நம் விருந்தினர், இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளுக்கு நீங்க ஒரு தொகுப்பாளினியா இருந்திருக்கீங்க, இப்போ நீங்களே விருந்தினரா வந்திருக்கீங்க. சோ இந்த பயணத்தை திரும்பி பார்க்கும் போது சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசிக்கும் போது எப்படி மேம் இருக்கு?
1: நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு தோணுது. நல்லா இருக்கு. தொகுப்பாளர் வேலையையும் நான் தொகுப்பாளர்னு தான் சொல்வேன். ஏன்னா அது வந்து அந்த சொற்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆணா இருந்தாலும் தொகுப்பாளர், பெண்ணா இருந்தாலும் தொகுப்பாளர். ஆணா இருந்தாலும் கவிஞர், பெண்ணா இருந்தாலும் கவிஞர். கவிதாயினி இல்ல. சோ இங்கிலீஷ்ல கூட சேர்மன், சேர்பர்சன். சோ இதெல்லாம் ரொம்ப கான்சியஸா நான் பயன்படுத்துற சொற்கள். ரொம்ப விரும்பி பண்ணின வேலை தான் அது, தொகுப்பாளர் வேலையும். அதுவும் குறிப்பா நான் பொதிகை தொலைக்காட்சி அப்படிங்கறதுனால பெரும்பாலும் அது வந்து ரொம்ப சீரியஸான இன்டர்வியூஸா இருக்கும். நம்ம ஒரு மெனக்கெடுதல் தேவைப்படும், எந்த கெஸ்ட நம்ம சந்திக்க போறோம்னு முதலையே நான் கேட்டுடுவேன். எனக்கு ஒரு மினிமம் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கன்ட்டு நான் ப்ரொடியூசர்ட்ட சொல்லிடுவேன். ஏன்னா கெஸ்ட்டை பொறுத்து நம்ம அதுக்கான வேலையை பண்ணணும், ஹோம்ஒர்க்கை பண்ணணும், தயாரிக்கணும், முன் தயாரிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன்னா. ஸோ அப்படி ஒரு தயாரிப்போட போகும்போது அது அந்த இன்டர்வியூ இன்னும் மேம்படும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனாலதான் உங்களுடைய எஃபர்ட்டை கூட நான் ரொம்ப
0: பாராட்டினேன்.
1: நான் பொதிகை தொலைக்காட்சியில இன்டர்வியூ பண்ணின சில முக்கிய ஆளுமைகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, எழுத்தாளர் பொன்னிலன் ஐயா அவர்களை பண்ணியிருக்கேன்னா, அப்புறம் முன்னாள் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவாசகம் ஐயா அவரை பண்ணியிருக்கேன், அப்புறம் கொத்தமங்கலம் சுப்பு அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களெல்லாம், ஏன்னா அவரோட சென்டனரி வந்தது, நூற்றாண்டு விழா வந்தது. ஸோ அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நிகழ்ச்சியிலேயே ஆன் கேமரா என்னுடைய கேள்வி கேட்கிற திறனை, என்னுடைய ஹோம்ஒர்க், டிக்ஷனை, இதையெல்லாம் பாராட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்றளவும் நான் எனக்கு ஒரு பெரிய மகுடமா நான் நினைக்கிறேன். நான் என்ஜாய் பண்ணின வேலை தான் அது.
0: ஓகே,
1: இன்னைக்கு எப்படி இருக்கு, நான் விருந்தினரா வரும்போது அப்படிங்கும் போது நல்லா இருக்கு. ஆனா நான் தொகுப்பாளரா இருந்தப்ப இவ்வளோ புற்றீசல் மாதிரி இத்தனை தொகுப்பாளர்கள்லாம் இல்லை. அண்ட் நிறைய பேர் வர வர அந்த வேலைக்கான மெனக்கிடுதல், அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறதுலாம் அதுல ஒரு சின்சியரிட்டி இல்லாம போயிருக்குன்னு தான் நான் கவனிக்கிறேன். பெருசா எடுத்துக்கிறது இல்லை யாரும். ஸோ நானே நிறைய ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது இதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன், அது எனக்கு ஒரு குறை இருக்கு. நாமெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணோம், இவங்க என்ன இப்படி ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்றாங்க அப்படின்லாம் நான் நினைச்சது உண்டு.
0: ஏன்னா இப்போ அந்த விஷயம் ரொம்ப எளிதா கிடைச்சிருந்ததால மேபி அந்த எஃபர்ட்ஸ் போடாதீங்க,
1: அதனால அதுடைய வேல்யூ அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கு.
0: கண்டிப்பா மேம், உங்களுக்கு நடந்த விஷயங்களையோ இல்ல உங்களை அஃபெக்ட் பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தையோ உங்களுடைய கவிதைகள்லயோ இல்ல திரைப்பட பாடல் வரிகள்லயோ அதை மறைச்சு வச்ச அந்த கவிதையோ இல்ல பாடல் வரியோ எழுதினது உண்டா?
1: கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் பாடல் உருவானப்ப எனக்கு சிச்சுவேஷன் சொல்லிட்டார் இயக்குனர், இப்படிதான் சூழல் இருக்க போகுது. இந்த சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கள், சோ அவங்க வந்து சாமி கும்பிடுறது கூட இப்படிதான் இருக்கும், இந்த கடவுளை தான் கும்பிடுவாங்க, இந்த மாதிரிதான் அவங்களுடைய வழிபாட்டு முறை இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. ஸோ அது கரெக்டா இருக்கணும் வரிகள்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருமாளை கும்பிடுவாங்க, கண்ணனை கும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னப்போ அது சார்ந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு முறை இந்த சூழல் சொல்றதுக்கு ஒரு ஒரு வருஷம் முன்னாடி இருக்கலாம்னு நினைக்கிறேன், கும்பகோணத்துல ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். நல்ல அடைமழை இருக்கக்கூடிய நேரம் அது. ஸோ இறங்கி கோயிலுக்குள்ள போகும்போது மழை பெஞ்சு, அப்பதான் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கும் போது தரை எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நச நசன் இருந்தது. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, உப்பிலியப்பன் கோயிலுக்கு போன போய் இப்படி இருந்ததே தரையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்லி அந்த யோசனை வரும்போது அப்படியே எழுதின வரி தான், மழை தரையா உள்ளம் பிசு பிசு பை பேன எதற்கடி திண்டாட்டம் கத கதப்பை காண அப்படின்னு. ஆனா அதை எழுதி முடிச்சுட்டு என்ன இப்படி எழுதிருக்கேன், ஏன்னா மழைத்தரை அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப சொன்ன மாதிரி நசநசப்பு அவ்வளவு ஒரு நல்ல பிளசண்டான ஃபீலிங் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வரியை ஏத்துப்பாங்களா, மாத்த சொல்லி கேட்பாங்களா அப்படின்ட்டு ஒரு யோசனை இருந்தது எனக்கு. ஆனா அதை பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒண்ணு. வேற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கவிதைய அதே கண்கள் பாடல்ல கொண்டு வந்தது, அதை சொல்லலாம். மத்தபடி எதுவும் ரொம்ப சட்டலா வேற எங்கேயாவது வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன்னா, பட் ஒரு மாதிரி ப்ராமினா முக்கியமான சந்தர்ப்பங்கள்னா இதுதான் எனக்கு தோணுது.
0: ஓகே மேம், அண்ட் இத பத்தி நான் கண்டிப்பா உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். உங்களுடைய பெயருக்கு பின்னாடி உங்களுடைய அம்மாவுடைய பெயரை இணைக்கிறதுங்கிறது ரொம்பவே அழகான ஒரு முடிவு. சோ அது பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
1: நம்ம சின்ன வயசுல இருந்தே புரட்சி பேசி பேசி எல்லாத்துலயும் ஏன் இப்படி இருக்க கூடாது, ஏன் அப்படி இருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு அதை பத்தி ஒரு விவாதம் கிளப்பி இப்படியே இருந்த ஒரு சூழல்ல தான் ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் ஃபைனல்லயே இந்த எண்ணம் வந்துருச்சு. எந்த எண்ணம்னா, அத்தனை மாசம் சுமந்து அந்த பிரசவ வேதனை அப்படிங்கறத அதை வந்து ஒரு மறுபிறவி அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்காங்க நிறைய பேர், அது அப்படிதான். அதனாலதான் பிள்ளை பேரு அப்படின்னு சொல்றோம், பேருனா ஒரு பெரிய ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அப்படி அவ்வளவு அண்டர்கோ பண்ணிட்டு நமக்கு உயிர் கொடுக்கறது அம்மாதான். அப்படி இருக்கும்போது சர்வசாதாரணமா இனிஷியல்ல அப்பாவோட பேரை மட்டும் நம்ம முதல் எழுத்த போட்டுடுறோம். ஏன் அப்படி அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்திருக்கு. ரொம்ப நிதானமா பொறுமையா நேரம் பார்த்து டக்குன்னு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வீட்டுல கேட்க முடியாது. ரொம்ப நிதானமா அதுக்கான ஒரு டைம் எல்லாம் பார்த்து எங்க அப்பா கிட்ட இதை பத்தி நான் கேள்வி எழுப்பினேன். எங்க அப்பா கரெக்ட் தானே, இனிஷியல் மாத்திரத்தான் மாத்திக்கலாம் அப்படின்ட்டாரு டக்குன்னு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருந்தது, ஏன்னா அப்பாவோட பேக்ரவுண்ட் அவர் பிறந்து வளர்ந்த சூழல்லாம் வேற மாதிரி. ஆனா இது சொன்ன உடனே அவருக்கு அதுல இருக்கிற ஒரு நியாயம் புரிஞ்சுது. அதனால சரி மாத்தலாம் அப்படின்னா போய் எல்லாத்துலயும் மாத்தணும், பாஸ்போர்ட்ல ஆரம்பிச்சு பேங்க் அக்கௌண்ட்ல ஆரம்பிச்சு. சோ எல்லாத்துலயும் மாத்தணும், சரி அதுக்கு ஒரு நேரம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனா எங்க அப்பா சொல்லியிருக்காரு, உனக்கு மாத்தணும்னா சொல்ல மாத்தலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3.5 வருடங்களாச்சு அப்பா தவறி. அம்மாவும் நானும் ஒரு கட்டத்துல தனியா இருக்க வேண்டிய, நான் பல பேரோட இருந்தே பழக்கப்பட்டு அதுக்கப்புறமா வேற மாதிரியான ஒரு சூழல் வரும்போது சரி இப்ப நம்ம ஏன் இந்த இதுக்கு முன்னாடியே பேசின டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயத்த இப்ப நாம ஏன் செயல்படுத்தக்கூடாது, அப்பா கிட்டதான் ஆல்ரெடி இதை பேசியிருக்கோம். சரி நம்ம சினிமால அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ஸ்கிரீன் நேம் வேற வச்சுப்பாங்க, மத்தபடி அவங்களோட இயற்பெயர் வேறையா இருக்கும், இதுக்கு இந்த பெரிய ப்ராசஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையும் இல்லை. அதனால சரி நம்ம ஸ்கிரீன் நேம்ல அம்மாவுடைய பேரை இணைச்சுக்கலாம் சர்நேமா அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனா நான் அம்மா கிட்ட சொல்லல இதை பத்தி. சோ நேம சர்நேம இணைச்சிட்டு அப்புறம் இசையமைப்பாளர்கள் இமான் சார் அவர்களுக்கு, ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கெல்லாம் நான் சொன்னேன், அவங்களும் நான் அந்த போஸ்ட் போட்டேன், நான் எக்ஸ்ல போஸ்ட் போட்டேன், போட்டதை அவங்க வந்து ரீட்வீட் பண்ணாங்க. ரீட்வீட் பண்ணினதுக்கு அப்புறம் எங்க அம்மாட்ட நான் சொன்னேன்,
0: ஓகே
1: இப்படி ஒண்ணு நடந்திருக்கு இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எங்க அம்மாக்கு தெரியும். சோ இது நான் நினைச்சதுல இருந்து இதை செயல்படுத்துறதுக்கு பல வருஷங்கள் ஆயிருக்கு ஆக்சுவலி, ஆனாலும் பண்ணிருக்கேன். அது எப்பவோ தோன்றின ஒரு எண்ணம் தான்.
0: ரொம்ப அழகான முடிவு. இது நிறைய பேருக்கு தோணிருக்கும், ஆனா இதை செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேம். அண்ட் உங்க அப்பாவுமே அதை ஏத்துக்கிட்டதுமே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த எல்லாத்தையும் கடந்து கரெக்ட் தான் அப்படின்னு ஒத்துக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஈன்ற பொழுதில் பெரிதுவாக்கும் தன் மகளை அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மா கண்டிப்பா வந்திருப்பாங்க அப்படின்னு நம்புறோம்.
1: நன்றி.
0: சோ இந்த ஒரு ஐடென்டிட்டி மாற்றம் அப்படின்னு நான் சொல்வேன், ஏன்னா கண்டிப்பா ஒரு பேரை மாத்திரீங்க அப்படின்னா அது உங்களோட ஐடென்டிட்டி மாற்றம் தான். சோ அது உங்களுடைய கரியர்லயோ எழுத்து பயணத்திலயோ உங்களை பாக்குற விதத்தை மாற்றுச்சா, இல்ல அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு ஏதாவது இருந்ததா?
1: இல்ல, மேபி ஒரு ரெண்டு இடத்துல என்ன நியூமராலஜியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி இதுக்கான எதிர்வினைகள்னு பெருசா எதுவும் இல்ல. ஹாரிஸ் சார் ஒரு வாட்டி வித்தியாசமா இருக்கே, எல்லாரும் அப்பா பேரை தானே பின்னாடி வச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டாரு, அதனாலதான் சார் நான் அம்மா பேரை வச்சுக்கிட்டேன்
0: உங்களுடைய பாடல்கள் பல விருதுகளுக்கு நாமினேட் இருக்கு. கண்டோம் சுதந்திரம் அப்படிங்கிற உங்களுடைய படைப்பு கூட இப்போ நேஷனல் அவார்டுக்கு வந்து நாமினேட் இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும் போது நீங்க எப்படி உணர்றீங்க?
1: பரிந்துரை பட்டியல்ல நாமினேஷன்ல பேர் வந்தாலும் நமக்கு அவார்டுன்னு அப்புறம் கிடைச்சதில்ல, அதை நான் ஒரு பொருட்டாவும் நினைச்சதில்ல. அதாவது எல்லாமே என்ன விருதுங்கிறது என்ன அடிப்படையில பார்த்தா அங்கீகாரம் அதுதானே. இப்ப நீங்க என்ன கூப்பிட்டு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து இவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணி என்கிட்ட இந்த கேள்விகள் கேட்கறதும் கூட எனக்கு ஒரு அங்கீகாரம் தான். ஏதோ ஒரு விதத்துல பல இடங்கள்ல எனக்கு அது கிடைச்சிட்டு தான் இருக்கு. விருதுன்னா நிச்சயமா அதுவும் ஒரு தனி அங்கீகாரம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது கிடைக்கல அப்படிங்கறது நான் குறையா உணராத அளவுக்கு தான் எனக்கு இருந்திருக்கு. ஏன்னா இப்போ நாமினேஷன்ல வந்துட்டு ஒரு முறை என்னாச்சுன்னா மொத்தமே 5 பாடல்கள் தான் ஒரு அவார்ட்ஸ்க்கு நாமினேஷன் இருந்தது. அதுல 3 பாடல்கள் என்னோடது, ஆனா எனக்கு கிடைக்கல. அப்போ அதை நான் பெரிய விஷயமாவும் எடுத்துக்கல. ஏன்னா நமக்கு பின்புலம் அப்படின்னு பெருசா இல்ல, சினிமாவை சார்ந்த காட்ஃபாதர் இல்ல. ஆனாலும் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு நாமினேஷன் வரைக்கும் அதுவும் 3 பாடல்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதே பெரிய விஷயம். அதனால அதையே நான் ஒரு பெரிய அங்கீகாரமா நினைச்சேன். ஆனா என்னுடைய நண்பர்கள், சக கவிஞர்கள், எழுத்தாளர்கள், அவங்க பலரும் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கணும், ஏன் உங்களுக்கு கிடைக்கலன்னு. ஆனா அதையும் நான் பாசிட்டிவா பாக்குறேன். என்ன இவங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இல்லாம, இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும், உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்கிறதே எனக்கு ஒரு பிளஸ் ஆன பாக்குறேன்.
0: உங்களுடைய அந்த டெலிஜென்ஸ்க்காக கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு விருது கிடைக்கும் அப்படின்னு நாங்க வந்து ஆசைப்படுறோம்.
1: நிச்சயமா நடக்கட்டும், நன்றி.
0: அண்ட் இப்ப போயட்ரி கவிதை அப்படிங்கிறது உங்களுடைய குரலுக்கு ஒரு வடிவம் கொடுக்கற ஒரு விஷயமாக இருக்கு, அதே நேரம் சினிமா அப்படிங்கிறது ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. சோ இந்த ரெண்டுத்துக்கும் நீங்க என்ன வேறுபாடு பாக்குறீங்க மேம்?
1: சுஜாதா, மறைந்த எழுத்தாளர் சுஜாதா ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, ஒன்னு புக் எழுதி பிரபலம் ஆகணும், இல்லனா பிரபலம் ஆயிட்டு புக் போடணும், இதுல ரெண்டாவது ஈஸி அப்படின்னாரு. சோ அந்த மாதிரிதான் ஆக்சுவலி சூழல். புக் போட்டாலாம் விக்குதானா? இல்ல, இன்றைய காலத்துல எல்லாம் அதுவும் கவிதை தொகுப்புன்னு சொல்லிட்டு யாராவது பதிப்பாளர் கிட்ட போங்க, மேல இருந்து கீழே ஒரு பார்வை பார்ப்பாங்க. எனக்கு ஆரம்பத்துல அது நடந்திருக்கு. சோ இன்னைக்கு நிறைய பேர் படிக்கிற பழக்கம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றவங்களும் ஒரு சாரார் இருக்காங்க. நான் ஒரேடியா அதை என்டோர்ஸ் பண்ணலனாலும், கவிதை அப்படிங்கிறது ஒரு இலக்கிய வட்டம், இதை தேடி படிக்கக்கூடியவங்க அவங்களுக்குள்ள நமக்கு அவங்களுக்கிடையில நமக்கு ஒரு பரிச்சயத்தை கொடுக்கும். அதனால அது சார்ந்த கூட்டங்களுக்கோ இல்ல நபர்களை சந்திக்கிறதோ இது நடக்கும். சினிமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மீடியம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியமும் கூட. ஒரு பாடல் இன்னைக்கு என்னுடைய பெயர் சிலருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்னுடைய பாடல்கள் எந்த அளவுக்கு பிரபலம் அப்படின்னு எனக்கு தெரியும். சோ என்னுடைய எழுத்து மூலமா நான் எங்கெங்கயோ நினைச்சு பார்க்க முடியாத இடங்களுக்கு கூட நான் ரீச் ஆயிருக்கேன். சோ அந்த ஒரு ஸ்கோப்பை கொடுக்கக்கூடியது திரைப்படங்கள் தான். அதுக்காக தான் நான் திரைப்படங்களுக்குள்ள நுழைஞ்சேனா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்கு வருது, ஒரு டியூனுக்கு எழுத வருது, மீட்டருக்குள்ள ஃபிட் பண்றது இயல்பாவே வருது. நம்முடைய பலம் எதுவா இருக்கோ, நம்முடைய ஸ்ட்ரென்த் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நுழைஞ்சது. சோ நிச்சயமா சினிமாங்கிறது ஒரு பவர்ஃபுல் மீடியம் தான். அது நிச்சயமா ஒரு இன்றைய காலகட்டத்துல முதல்ல இருந்த அளவுக்கு ஒரு விசிபிலிட்டி இல்லைங்கிறதையும் நம்ம ஏத்துக்கதான் வேணும். இப்போ நாமுத்துக்குமார் வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ நிறைய பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் இன்னும் பரவலா தெரிஞ்சாங்க, ஆனா அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பரவலா தெரியல. ஆனா இன்னைக்கு கார்த்திக் நேதா போன்ற ஒருவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ராமினன்ஸ்க்கு வரும்போது அது ஒரு நம்பிக்கைக்குரியதா இருக்கு. இந்த அளவுக்கு அதுவும் கார்த்திக் நேதாலாம் ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். சோ அவருக்கு இந்த ப்ராமினன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம்.
0: ஓகே மேம். அண்ட் இப்போ நீங்க ஒரு வரி எழுதுறீங்க, அண்ட் அதுக்கு ஒரு விஷுவல், இந்த டியூன், இசை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் அத உங்களுடைய வரிகளுக்கு உயிர் கொடுக்கற மாதிரி அந்த ஒரு விஷுவல் எல்லாம் இருக்கப்போ அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் மேம்?
1: நீங்க கேட்கும் போதே ஆக்சுவலி எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. ஏன்னா டக்குன்னு ரிவைண்ட் பண்ணி போயிட்டேன் அந்த நேரங்களுக்கு. வெரசா போகையில பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தப்போ ரொம்ப, இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வெரசா போகையில பாடலை பத்தி சொல்லும்போது நல்ல பாட்டு அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, அதை தாண்டி அதோட காட்சி அமைப்பையும் சொல்லுவாங்க, கொரியோகிராஃபி வரைக்கும் சொல்லுவாங்க. என்னுடைய ஒரு ரெண்டு நண்பர்கள் படம் ரிலீஸ் ஆன டைம்ல, குறிப்பா வெவ்வேறு நண்பர்கள், ரெண்டு பேருக்கும் தொடர்பே இல்லாதவங்க, ஆனா அவங்க சொன்னாங்க சுத்து வட்டாரத்தில் தந்த பட்டம் எல்லாம் இப்போ நூலருந்த காத்தாடியா அப்படிங்கிற இடத்துல கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு, வரிகளுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பரவாயில்லையே இந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப ரசிச்சு பாக்குற ஒரு பாடல் காட்சினா வெரசா போகையில சொல்லலாம். அதே மாதிரி கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் பாடல்ல நஸ்ரியா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸையும் அவங்களோட க்ளோஸ்அப், அந்த விஷம கண்ணனே வாடாவா அந்த இடத்துல எல்லாம், அதையும் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. சோ இதையெல்லாம் நம்ம முதல் தடவை பார்க்கும்போது எப்படி இருக்கும், நமக்கு எக்ஸ்க்ளூசிவா இது முதல் தடவை பார்க்கும்போது அது வேற மாதிரியான ஒரு உணர்வு தான். அதுதான் ஐ திங்க் சினிமாவுடைய மேஜிக் அப்படிங்கறது அதுதான் நினைக்கிறேன் நான்.
0: மேம் இப்போ ஒரே படத்துக்கு நீங்க ரெண்டு பாடல்கள் எழுதுறீங்க, அண்ட் அது ரெண்டுமே ரெண்டு வெவ்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. உதாரணமா உங்களோட ரெண்டு படங்கள் எடுத்துக்கலாம். திருமணம் என்னும் நிக்கா படத்துல கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன், யாரோ இவழுது, ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜான்ரால அமைக்கப்பட்ட பாடல்கள். அதே மாதிரி பிரதர் படத்துல மெதக்குது கால ரெண்டும் அதே மாதிரி, அமுதா அமுதா இந்த ரெண்டு பாடல்களும் அதே மாதிரி தான். ஸோ இந்த வேறுபாடை நீங்க எப்படி ரொம்ப அழகா நுணுக்கமா காட்டுறீங்க மேம்?
1: எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் இயக்குனரும் இசையமைப்பாளரும் நம்ம கிட்ட என்ன பிரீஃப் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான். அவங்க எந்த அளவுக்கு அதை நமக்கு தெளிவா சொல்றாங்களோ, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு நம்முடைய பணி எளிதாகிடுது. திருமணம் என்னும் நிக்கா, கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு பாட்டுமே பெரிய சேலஞ்ச், ஆக்சுவலா பெரிய சவால். ஏன்னா அதுவும் பாருங்க, என்னுடைய கரியர் ஆரம்பத்துல தொடக்கத்துல கிடைச்ச பாட்டு அது. திருமணம் என்னிக்கா கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் பாட்டுன்னு வரும்போது ஒரு பக்தியும் இருக்கணும், காதலும் இருக்கணும், இந்த ராதை அதெல்லாம் கொண்டு வந்திருப்போம். சோ இந்த இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சாமி தான் கும்பிடுவாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கணும். சோ அது ஒரு சவாலா இருந்தது, எப்படி அதை கொண்டு வர போறோம் அப்படின்னு. நமக்கு முத முதல்ல அந்த பிரீஃப் கேட்கும் போது எப்படி இருக்கும், பக்தி இருக்கணும், லவ் இருக்கணும், ராதை கண்ணன் இதெல்லாம் இருக்கணும், அப்படி எப்படி எழுத போறோம். ஆனா அது ஒண்ணு அமைஞ்சது, இது ஒண்ணு நடந்தது. அதே படத்துல யாரோ இவளுங்கிறது அந்த பாட்டு தொடர்ச்சியா வராது, வெவ்வேறு இடத்துல வரும். சோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியான உணர்வை சொல்ற மாதிரி. சோ ஆரம்பத்துல இந்த கதாநாயகிய கதாநாயகன் பார்த்த உடனே, அதுக்கப்புறமா அவங்களுடைய உறவுல ஒரு சிக்கல் வரும்போது அந்த ஒரு உணர்வை சொல்றது. சோ இது எல்லாமே ஒரு மூணு விதமான இமோஷன்ஸ் வரணும். சோ அதை எப்படி நம்ம கொண்டு வர போறோம், அதுவும் ஒரு சிக்கல். ஆனா சரணத்துல ரெண்டு இடங்களுக்கு பொருந்துற மாதிரி சில வரிகள் என்னால எழுத முடிஞ்சது. சேலஞ்சா தான் இருந்தது. யாரோ இவள் எழுதின டைம் கொஞ்சம் இப்போ இன் ரெட்ரோஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா அது சவாலா தான் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் பண்ண முடிஞ்சது. பிரதர் படத்துல மெதக்குது காலு ரெண்டும் அமுதா அமுதா ரெண்டுமே அடிப்படையில ஒரு அன்பை சொல்ற காதல சொல்ற பாடல்கள் தான். அதனால அது ஓகே, அது ஒரு மாதிரி மேனேஜபிள். பட் பேசிக்கா என்னன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரீஃப் கிடைக்குது, என்ன உணர்வை நம்ம கடத்தணும் அப்படிங்கறத பத்தினா ஒரு தெளிவான பார்வை நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா ஈஸி ஆயிடும்.
0: இப்போ நீங்க சொன்னதை வச்சு நான் கேக்குறேன், இயக்குனருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், சோ அதை மீட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் என்னைக்காவது இருந்திருக்கா நீங்க வரிகள் எழுதும் போது?
1: நிச்சயமா, நிச்சயமா இருந்திருக்கு. நிச்சயமா சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப பிரமாதமா ஒண்ணு எழுதிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா அந்த வரி இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஏமாற்றம் வருது இயல்பு. இது எனக்கு ஆரம்பத்துல நடந்திருக்கு. என்ன வரின்னே கூட நான் சொல்லலாம். அகைன் கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் பாட்டுதான். உன்னாலே பிறை பொட்டாக வடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் எழுதியிருந்தேன்
0: நான்.
1: ஏன்னா இந்த பிறை அப்படிங்கிறது இந்த இஸ்லாம் மார்க்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப கரெக்டா கச்சிதமா பொருந்தும் அந்த கேரக்டரைசேஷனோட அப்படின்னு நினைச்சு பாரு இந்த லைனை பார்த்த உடனே
0: அப்படிதான் தோணுது, பக்காவா மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி
1: அப்படின்னு நினைச்சிட்டு போனா ஜிப்ரான் சொல்லிட்டு இல்ல இந்த வரி வேண்டாம். ஏன்னா அவர் சொன்ன காரணங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டா இருந்தது. ஒரு பாடலுங்கிறது இப்படி ஆரம்பிக்குது, கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வான்ட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அடுத்தடுத்த வரி அப்படின்னு வரும்போது அதுல அந்த ஒரு ப்ரோக்ரஷன் இருக்கும். ஆனா இந்த வரி கொஞ்சம் அதுக்கு ஒரு தடையா இருந்தது. அந்த காரணத்தினால அவர் சொன்னாரு. ஆனா என்னால மனதளவுல இதை ஏத்துக்கவே முடியல, இவ்வளோ நல்ல வரி இத வேண்டான்னு சொல்லிட்டாரு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சேன்னா. ஆனா நம்ம எழுதியாகணும். அதுக்கு பதிலா வந்து விழுந்த வரிதான் கண்ணாடி முனை போல் எண்ணங்கள் கூறாய். இன்னைக்கு வரைக்கும் தம்பி ஒருத்தர் சொல்லுவார், அவரும் பாடலாசிரியர் சௌந்தரராஜன் சொல்லிட்டு, அக்கா எப்படிக்கா எழுதுனீங்க, அக்கா எப்படிக்கா எழுதுனீங்க, இதோட பலமுறை மீட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் முதல் தடவை கேட்கிற ஒரு உணர்வோடைய எப்படிக்கா எழுதுனீங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு வரி வந்தது. அதுக்கு வந்து இசையமைப்பாளர் ஜிப்ரானுக்கு நன்றி. ஏன்னா சில சமயம் அதுதான், நம்ம இயக்குனருக்கு ஒரு ஐடியா இருக்கும், இசையமைப்பாளருக்கு ஒரு ஐடியா இருக்கும், பாடலாசிரியர் வேற கோணத்துல வெவ்வேறு விதமா அவங்க வேலையை சார்ந்து அவங்களுடைய பணி சார்ந்துதான் அவங்க யோசிப்பாங்க. இப்போ ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு வரும்போது மியூசிக்கலா எப்படி இருக்கும், சவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய சிந்தனை போகும். இயக்குனருக்கு வேற மாதிரி இருக்கும், இதை எப்படி காட்சிப்படுத்துறது, மாஸ்டர் வச்சு போலாமா, இப்படி அவங்களுடைய சிந்தனை இருக்கும். நமக்கு நம்முடைய மொழி ஆளுமையை காட்ட முடியுமா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு காமன் கிரவுண்ட்ல மீட் பண்ணும். இது எப்படி எனக்கு தானே தெரியும், நான் இத்தனை பாட்டு எழுதிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்க வந்ததுன்னா அல்டிமேட்டா வர ஒரு ப்ராடக்ட்
0: அவுட்புட்
1: நமக்கு நிறைவு இருக்காது. ஏன்னா நம்ம யாருக்காக இதை பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படிங்கிற ஒரு லார்ஜர் க்வெஸ்டன் இருக்கு இல்லையா. ஸோ அதை யோசிக்கும் போது இதெல்லாம் ஒரு பொருட்டாவே இருக்காது. இந்த ஆரம்பத்துல எனக்கு இருந்த சிக்கல் தான் நான் சொன்ன எக்ஸாம்பிள். பட் இந்த வரி நல்லா அமைஞ்சிடுச்சு அப்படின்னப்பவே எனக்கு அந்த பார்வை மாறிடுச்சு.
0: பட் ஒரு பாடல் வெளிவரதுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை ரொம்ப அழகா எடுத்து வச்சிங்க. ப்ரொஃபஷனல் கிட்ட இருந்து நாங்க இதை முதல் தடவை கேட்கிறோம். ஸோ நீங்க ஒரு பன்முகத்தன்மை கொண்டவங்க அப்படின்னு தெரியும், அண்ட் உங்களோட பாடல்களையும் இந்த பன்முகத்தன்மை வந்து அழகா வெளிப்படுது. மெதக்குது கால ரெண்டும் பாடல் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி ஃபன்னாகவும் ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அழகா எடுத்து காட்டுற ஒரு பாடல். அதே நேரம் கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீகம் காதல், நீங்க சொன்ன மாதிரி வாசனை பூச்சென்றா முழுவதும் ஒரு காதல் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த மாதிரி வேரியேஷன்ஸை வெவ்வேறு பாடல்கள்ல காமிக்கும் போது ஒரு ஒரு ஜானருக்கும் அதே சிறப்போட நீங்க எப்படி காமிக்கிறீங்க மேம்?
1: அது உண்மையிலேயே எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து இப்படி ஒரு பாடல் எழுத முடியுமா அப்படின்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் யோசிச்சிருப்போம். ஆனா ஒரு பாடல் கிடைச்சிடுச்சு, அதை நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும்போது அது எப்படியோ வந்துடும். மெதக்குது காலு ரெண்டும் பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு ஒரு ஒரு டிஸ்கஷன் போனப்ப திடீர்னு தோணுனது தான் இதை ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷ்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி, நான் இந்த மாதிரி ராஜேஸ்வரோட ஃபிலிம்ஸ்லாம் அது ஜென்ரலாக அதுக்கு ஒரு கலர் இருக்கும், டெக்ஸ்சர் இருக்கும். அவர் இப்படி சொல்றாரு, கதையும் நமக்கு அது வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படி இருக்கும், நமக்கு அது கரெக்டா மேட்ச் ஆகுமா? ஏன்னா பிரதர் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் இயக்குனர் ராஜேஷ் உடைய படங்கள் எல்லாத்துலயுமே எல்லா பாடல்களுமே நாமுத்துக்குமார் அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க.
0: ஓகே,
1: சோ முதல் முறை அந்த படத்துக்காக பிரதர் படத்துக்காக வெவ்வேறு பாடலாசிரியர்கள் ஒர்க் பண்ணினோம். அப்படி இருக்கும்போது சரி எப்படி எழுத வரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். முயற்சி பண்ணும்போது தான், அதுவும் குறிப்பா அந்த மாப்பி ரொம்ப ஹேண்ட்சம் அப்படின்ட்டு ஒரு வரி, அது எழுதிட்டு நானே சிரிச்சிட்டேன். அது ஸ்டுடியோல உட்காந்து தான் எழுதினேன். எழுதிட்டு நானா எழுதினேன், எப்படி எழுதினேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பட் அது நடந்துருச்சு. நமக்கு அது தேவைப்பட்டது. இங்கிலீஷ்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இடையில இப்படி தமிழ் வார்த்தையும் வரலாம். ஆனா அது ரொம்ப போயட்டிக்கா அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மாதிரி கேஷுவலா எல்லாரும் பேசிக்க கூடிய பேச்சு வழக்குல இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லும் போது வந்ததுதான் அந்த வரி. அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டுடியோல இவங்க கூட இருக்கிற அந்த சக படைப்பாளிகளோட உட்கார்ந்து ஒண்ணு பண்ணும் போது அது ஏதோ ஒண்ணு நடந்துரும். எல்லா பாடல்கள்லயுமே அப்படிதான்.
0: ஓகே, அப்போ இந்த படைப்பாற்றல் அப்படிங்கிற விஷயத்த பல ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம
1: நிச்சயமா நிச்சயமா ஆமா, இப்போதான் அது ரொம்ப எல்லாம் நம்ம இப்படிதான் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இல்ல, என்னென்னமோ நடக்கும், அது நமக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் அதுல இருக்கிற அழகுன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, அழகா சொன்னீங்க மேம். நீங்க வந்து ஒரு புத்தக வாசிப்பாளர், அவிட் ரீடர் அப்படின்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். சோ உங்களுடைய புத்தக வாசிப்பு உங்களுடைய எழுத்துக்களை பெட்டர் ஆக்கியிருக்கு, இன்னும் சிறப்பா ஆக்கியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: புத்தக வாசிப்பு அப்படிங்கறது இருக்கணும் அப்படின்னாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் டேக் இருக்குதுல. மனிதர்களை அப்சர்வ் பண்ணாலே நம்ம பல விஷயங்களை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எழுத்துல. அண்ட் நிறைய வாசிக்கிறத பத்தி எனக்கு, நம்ம நிறைய கவிஞர்களோட நம்ம நண்பர்கள் பலரும் எழுதக்கூடியவங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது ஏதாவது ஒரு வரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சில நேரங்கள்ல நம்மள அறியாமையே நம்ம அதை எங்கேயாவது யூஸ் பண்ணிடுவோம். அப்புறம் தான் திடீர்னு தோணும், ஐயோ அன்னைக்கு அவங்க பேசும்போது அவங்க சொன்ன வரி நம்ம அதை ஏதோ எடுத்து எழுதிட்ட மாதிரி இருக்கும்னு. இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஒரிஜினாலிட்டிய தக்க வைக்கணும். அதனால நிறைய படிச்சாலும் கூட, நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிஞர் எழுத்தாளரா கூட இருக்கலாம், பிடிக்கும் அப்படிங்கறது ஓகே, பட் அதை தாண்டி அந்த சாயல் நம்ம எழுத்துல வந்துடக்கூடாது அப்படிங்கறது முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு, சோ அது மெயின்டெயின் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி மனிதர்களை அப்சர்வ் பண்ணதை விட பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய ஒரு அனுபவம் வேற எதுவும் இல்ல.
0: கண்டிப்பா மேம். அண்ட் நீங்க ஆங்கிலத்திலும் எழுதுறீங்க, தமிழ்லயும் எழுதுறீங்க. சோ இப்படி இருமொழி கவிஞராக இருக்கிறதுல நீங்க என்ன ஒரு அட்வான்டேஜ், ஒரு சிறப்பம்சம் பாக்குறீங்க?
1: இருமொழி கவிஞரா இருந்தேன், இப்ப எனக்கு இங்கிலீஷ்ல போயிட்டு எழுத வரவே மாட்டேங்குது. அதுக்கான ஒரு முயற்சியில தான் நான் இருக்கேன். பட் அகெய்ன், கவிதைங்கிறது அது இட் ஷுட் ஜஸ்ட் ஹேப்பன். நம்ம யோசிச்சு திட்டமிட்டு கவிதை போட்டிக்கு எழுதுங்கிறதுலாம் வேற. ஆனா மற்றபடி கவிதைன்னு எழுதும் போது வேர்ட்ஸ் வர்த் சொன்ன மாதிரி தான், ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃபுளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ். ஸோ அது சட்டுன்னு நிகழணும் ஒரு இடத்துல. நான் படித்ததே பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான். அதுக்கப்புறமும் ஒரு முழு நேரம் ஒரு இங்கிலீஷ் மேகசினில் வேலை பார்த்துருக்கேன்னா, வேற சில பத்திரிகைகள்லையும் ஃப்ரீலான்ஸாக நான் எழுதியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஜேர்னலிசம்னு பார்த்தா நான் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ அதிகமாக இங்கிலீஷில் பேசக்கூடிய எழுதக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பட் என்னைக்கு பாடல் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடைச்சதோ, நமக்கு வணக்கம்ல ஆரம்பித்து நன்றியில் முடிக்கிற வரைக்கும் பெரும்பாலும் தமிழ் தான். அதுவும் சிலர் உண்டு, தமிழ பேசுறத கௌரவ குறைச்சலா நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க சிலர். அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது போனா அது வரைக்கும் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, நம்மள பார்த்தா உடனே இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்தா நான் அவங்க கிட்ட வலுக்கட்டாயமா தமிழ்ல தான் பேசுவேன். அப்பதான் இல்லாத இலக்கிய வார்த்தை பிடிச்செல்லாம் பேசுவேன்னா. ஸோ அப்படி தமிழ்ல பேசணும் அப்படின்ட்டு நிறைய பேசி பேசி ஒரு கட்டத்துல எனக்கு இங்கிலீஷ்ல சரியா ஃப்ளூவெண்டா பேசவே வராம போயிடுச்சு. இத்தனை வருஷம் நம்ம வந்து கான்வென்ட்ல படிச்சிருக்கோம், நான் ஹைஸ்கூல்ல எடுத்த குரூப்பே அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிதான் ஒரு ஸ்கூல்ல நான் சேர்ந்தேன். ஸோ ஸ்கூல்ல நான் எடுத்த குரூப்பா தான். ஸோ அப்பத்துலேருந்தே இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும், நிறைய இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். அப்படியும் நம்ம தொடர்ச்சியா ஒரு லாங்குவேஜை நம்ம பேசாம எழுதாம இருக்கும்போது அந்த ஒரு பயிற்சி பாதிக்குது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்றது ரொம்ப உண்மை. அதனால இப்போ முன்ன அளவுக்கு நான் ரொம்ப ரிஜிடாலாம் இல்ல, அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷும் பேசுறேன், இங்கிலீஷ்லயும் எழுதுறேன், அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறது இல்ல. ஆனா போயிட்ரி அப்படின்னு வரும்போது முன்னாடி எழுதின அளவுக்கு எனக்கு எழுத வரல ஃப்ரீக்வன்சி. எழுதணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இருமொழியில எழுதக்கூடியது குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. அதனால அந்த ஒரு ஆற்றலை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. எப்படியாவது அதை ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கேன். பாப்போம்,
0: கண்டிப்பா மேம் பண்ணிடுவீங்க. சோ இந்த ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருந்தது, என்னன்னா இப்போ திரைப்பட பாடல்கள் அப்படின்னு வரும்போது நீங்க வரிகள் எழுதி கொடுக்கறதோட உங்களுடைய வேலை முடிந்துருமா, இல்ல கம்போசிங், எடிட்டிங் இந்த எல்லா ப்ராசஸ்லயும் நீங்க கூடவே இருப்பீங்களா, அது எப்படி நடக்கும், அந்த ப்ராசஸ் பத்தி நேயர்களுக்கு சொல்லுங்க.
1: என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாடல் ஒலிப்பதிவு முடிகிற வரைக்கும் கூட இருக்கணும்னு தான் நான் விரும்புவேன்.
0: ஓகே,
1: எழுதினோம் அது அப்புறம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கூட இருக்கணும். மெயின் சிங்கர் பாடும்போதா இருந்தாலும் சரி, ஒரு கோரஸா இருந்தாலும் சரி, நான் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். பட் அதுக்கப்புறமா இந்த மாஸ்டரிங் ஓவர் எடிட்டிங் லெவல்லாம் அதுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பட் ரெக்கார்டிங் ஒலிப்பதிவு ஆகிற வரைக்கும் நான் கூட இருக்கணும்னு நினைப்பேன். சில இடங்கள்ல எனக்கு அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, சில நேரங்கள்ல அது முடியாம போயிருக்கு. ஆனா இமான் சார் மாதிரி இசையமைப்பாளர்கள்லாம் ஒருவேளை நான் நேர்ல போக முடியல, திடீர்னு ஒரு ரெக்கார்டிங் ஃபிக்ஸ் ஆச்சு, என்ன கூப்பிட முடியல அப்படின்னு ஒரு நிலை இருந்ததுன்னா எனக்கு அனுப்பிடுவார், சாங் பண்ணியிருக்காரு, அனுப்பி சரியா இருக்கா அப்படின்னு கேட்டு அப்புறம் நான் எனக்கு தோணதை சொல்லுவேன். இல்லை இந்த உச்சரிப்பு இங்கே இப்படி இருக்கலாம், அங்கே அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுவும் நடக்கும். அப்படி இருந்தால் கூட ஓகே தான், பட் பெரும்பாலும் நான் இருக்கணும்னு நினைப்பேன். சில இடங்கள்ல அதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு.
0: ஆனால் அது அந்த பாடலாசிரியருடைய விருப்பம் தான், கூட இருக்கிறதும் இல்லாததும் அப்படிதான் மேம் சொல்றீங்க?
1: அப்படிதான் என்னுடைய புரிதல். ஆமா, என்னுடைய சில நண்பர்கள் போவாங்க ரெக்கார்டிங்க்கு போவாங்க, சிலர் போக மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஓகே ஓகே மேம், இப்போ உங்க ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பிற எழுத்தாளர்கள்ல நீங்க வியந்து பார்த்த இல்ல அட்மயர் பண்ண ரசிச்ச ஏதாவது ஒரு எழுத்தாளர் இல்ல அவங்களுடைய வரிகள் ஏதாவது இருக்கா?
1: கண்டெம்பரரி கார்த்திக் நேதா சொல்லலாம். கார்த்திக் நேதா முதலேருந்தே பிடிக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு யூனிவர்ஸ்லி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடலா இதுவும் கடந்து போகும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பாடல் எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த அந்திமாலை நேரம் பாட்டு கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பேசிக்கா அது என்ன, இட்ஸ் அ லவ் சாங். அந்திமாலை நேரம்ங்கிறது ஒரு காதல் பாட்டு. ஒரு காதல் பாட்டுல ஒட்டடைங்கிற வார்த்தையை அவ்வளோ அழகா கொண்டு வர முடியும்னா அப்படி பண்ணிருப்பாரு. அவ்வளோ கச்சிதமா அழகா அந்த இடத்துல புரிந்திருக்கும். அந்த வரியை நான் ரொம்ப ரசிச்சேன். ஸோ கார்த்திக் நேதா.
0: ஓகே மேம், இப்போ நீங்க ஒரு கவிஞர், உங்களுடைய அடுத்த கவிதை தொகுப்பு கூட இந்த மாதம் வெளிவர இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த போயட்ரி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கு, அது எப்படி அப்படிங்கறத பத்தி சொல்ல முடியுமா?
1: எப்படின்னா தெரியல, அது திடீர்னு ஒண்ணு நடக்கும், வேற என்ன இதை பத்தி நான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து இந்த கவிதை தொகுப்பு நான் நினைச்சதை விட அதிக நேரம் எடுத்த ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு தொகுப்புக்கான எண்ணிக்கை இல்லாத கவிதைகள் நமக்கு கிடைச்சிடுச்சு, தொகுப்பு போடலாம் அப்படின்னு நினைச்சு அன்னைக்குதான் யார்கிட்டயாவது பேசுவேன். அன்னைக்கு இரவே ஒரு ரெண்டு கவிதைகள் தோணும், சரி இதையும் தொகுப்புல சேர்க்கலாம் அப்படின்ட்டு இப்படியே நிறைய நடந்து அதுக்கான கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு நான் எதிர்பார்த்ததை விட. ஸோ ஒரு வழியா இந்த மாதம் வெளியாக போகுது. கவிதைகள் நான் பெரும்பாலும் நிறைய எழுதுவேன். அது வந்து கவிதையா தான், இன்னும் வடிவமா தான் இருக்கணும், அது ஒரு வெளியாகிறதுக்கு தகுந்த ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கணும், ரொம்ப திருத்தமா கரெக்டா ஒரு கவிதை அப்படிங்கிறதுக்கான இலக்கணத்தோட பொருந்தணும் அப்படின்லாம் பெருசா யோசிக்கிறது எழுதுவேன். எழுதிட்டு அது ஒரு ஃப்ளோல அது முடிஞ்சிரும், முடிஞ்சிருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்ன மாதிரிதான், போயம் கேன் ஒன்லி பி அபாண்டன்ட் நெவர் ஃபினிஷ்ட். ஸோ அபாண்டன் பண்ணிடுவேன் ஒரு கட்டத்துல. அதுக்கப்புறம் சில சமயம் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை பார்த்தா ஏதாவது ஒரு திருத்தம் பண்ணலாம்னு தோணும், அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். அதை பண்ணிட்டு சரி ஒரு ஃபார்ம் ஒரு ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். சிலதெல்லாம் அப்படி நடக்காது, இல்லை ஏதோ ஒரு மூட்ல எழுதுனது இது கவிதையெல்லாம் பப்ளிஷ் பண்றதுக்கு சரி வராதுன்ட்டு நானே ஃபில்டர்
0: பண்ணிடுவேன்.
1: சுயமா ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் ஒன்று நடக்கும். பாடல்களுமே கூட ஆக்சுவலி அப்படிதான், நான் எழுதிடுவேன், எழுதிட்டு அதை டைப் பண்ணி அனுப்பும் போது அந்த நேரத்தில் வேற ஏதாவது ஒன்று தோணும், அது கொஞ்சம் பெட்டராகவே அமையும். ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல சில அடிஷன்ஸ் டிலிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும்.
0: திருப்திய நீங்களே உருவாக்கிக்கிட்ட அந்த முடிச்சு எப்படி குடுக்கறீங்க
1: அப்படின்னு? அது நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தான், ஒரு நல்லா இருக்கு கரெக்டா தான் இருக்கு, நமக்கு கொடுத்த வேலையை நம்ம கரெக்டா பண்ணிட்டோங்கிற எண்ணம் இருந்தா மட்டும்தான் நான் ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டை, நான் எழுதின ஒரு பாடலை ஒருத்தருக்கு அந்த சென்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த நிறைவு

0: பொறுத்த வரைக்குமே கூட அந்த மெட்டை நம்ம கேட்கும் போது அது ஒரு ஸ்ட்ரக்சர்டா நம்மளை கொண்டு போயிடும். இப்படிதான் இருக்கணுங்கிற ஐடியா நமக்கு வந்துடும். அதனால அது இருந்தா தான் நான் அனுப்புவேன்.
1: ஓகே மேம். ஸோ இப்போ படைப்பு திறன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, இண்டஸ்ட்ரியோடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு. இப்போ ஒரு சில படங்கள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போல்லாம் சுத்த தமிழ்ல எழுதுனா வந்து அது யங்கர் ஜெனரேஷனால வந்து எடுத்துக்க முடியல, அழகான தமிழ்ல எழுதுனா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஸோ இந்த ஒரு நீங்க டயலக்டை மாற்ற வேண்டியது இருக்கு, நீங்க ஒரு விஷயமா நினைச்சு பட் படத்துக்கு அதை வேற ஒரு ஒரு மொழியில ஒரு டயலக்ட்ல கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க மேம் இந்த சமநிலையை?
0: இப்போ அண்மை காலங்களில் மொழி அழகு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான அதாவது குறைஞ்சிருக்குன்னா, சமீபத்தில் ஒரு நாளிதழில் பாடல்களை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று வந்திருந்தது. நான், தாமரை அக்கா, குட்டிரேவதி, அவங்க மூணு பேரும் பேசியிருந்தோம். அதில் தாமரை அக்கா சொல்லியிருந்தாங்க, இன்றைய தேதியில் இளம் இசையமைப்பாளர்கள், இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்கும்போது அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான பாடல்கள் அப்படின்னு வாங்கும்போது அவங்க பெருசா அந்த கவித்துவமான வரிகள் வேணும் அப்படின்னு நாடி போறதில்ல, அது மேல பெரிய ஈர்ப்பு இல்லை அவங்களுக்கு அப்படின்னு இதோட நான் உடன்படுறேன். உண்மைதான் அது. இப்பதான் ரீசன்ட் டைம்ஸ்ல தான் அப்படி ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா இப்போ கடந்த சில வருடங்களா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரெண்ட் அப்படிங்கிறது டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா மாறுது. நம்ம நினைச்சு பாக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள மாறுது. அத மாதிரி இது ஒரு ஃபேஸா இருக்கும், இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். அகைன் இந்த இடத்துல நான் கார்த்திக் நேதாவை சொல்ல விரும்புறேன். இந்த சூழல்ல தான் கார்த்திக் நேதாக்கும் இந்த அளவுக்கு ஒரு பேரும் கவனிப்பும் கிடைச்சிருக்கு. அவரும் எப்போ தொட்டி ஜெயால எழுத ஆரம்பிச்சது, ஆனா இப்போ அவருக்கு இந்த அளவுக்கு நல்ல நல்ல பாடல்கள், பெயர் சொல்லக்கூடிய பாடல்கள், அவருடைய 100வது படம் கதை களமே அவரை பத்தி அதை சார்ந்து அப்படின்னு ஒரு படம் வெளியாகிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அங்கீகாரம். அதுவும் இப்பதானே நம்ம சமகாலத்துல தானே நடக்குது. சோ இதெல்லாமே நமக்கு ஒரு நம்பிக்கை தான். இன்னமும் இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு மூலையில இருக்கதா செய்யுது. ஆகணும், கண்டினியூ ஆகணும். அதே சமயம் இப்ப எல்லாமே ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்குல்ல, வேற ஏதோ எதை பத்தியோ பேசும்போது நமக்கு அதோட வேல்யூ தெரியல அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுனால வேல்யூ தெரியலன்னு, அது இதுக்குமே பொருந்தும் நான் நினைக்கிறேன். முன்ன அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த அளவுக்கு கடினமா இல்லை சிலருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று எழுதிடலாம், ஏதோ ஒன்று வெளியாகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால கூட இது நடக்கலாம். பட் அகேன் அது மாறும் நான் நினைக்கிறேன்.
1: மாறும் நம்புவோம் மேம். 1990களில் கோடம்பாக்கம் அந்த ஸ்டூடியோ கிட்டலாம் வந்து போனப்போ தாமரை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கதையை, ஏதோ ஒரு இன்டர்வியூல நினைக்கிறேன், நான் வந்து எழுதணும் அப்படின்னு வந்தப்போ நீங்க பாடகியா அப்படின்னு அவங்களை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. தாமரை அவர்களுடைய கதை இது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் எழுத்தாளர்னு நீங்க சொல்லும்போது அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க எவ்வளோ சவால்களை சந்திச்சிருக்கீங்க மேம்?
0: சந்திச்சிருக்கீங்களா? இன்னமும் சந்திக்கிறேன். என்னன்னா, நம்மள பார்த்தா தமிழ் பேச வர உன்னை கூட சில பேர் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. மேம்போக்கா பாக்கிறதுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம், ஆனா என்ன பார்த்தாலே நிறைய பேர் வந்து எனக்கு தமிழே சரளமா ரெண்டு வரிகள் பேச வராது அப்படின்னு தான் நினைப்பாங்க. காரணம் தோற்றம். என்ன பார்த்தா ஓகே, ஃபேர் ஸ்கின்டா இருக்காங்க, ஜீன்ஸ் ஒரு ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போடுறாங்க, இங்கிலீஷ் தான் பேச வருவாங்க, தமிழ் அவ்வளோ பேச வராது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அது வரைக்கும் தமிழ்ல பேசிட்டு இருந்தவங்க கூட என்ன பார்த்த உடனே டக்குன்னு இங்கிலீஷ்க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவாங்க. தோற்றத்தை பார்த்து முடிவு பண்றது நிறைய இடத்துல இருக்கு. ஸ்டுடியோக்கே போனா கூட, இல்லை யாராவது ஒரு இயக்குனரோட அலுவலகத்துக்கே போனா கூட, ஆக்டிங் ஏடி இல்லாட்ட வேற யாராவது பார்த்தாங்கன்னா ஆக்டிங் சான்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா, இது நடந்து ஒரு 2 வருடங்கள் இருக்கும் நினைக்கிறேன். நம்ம போன் எடுக்கும் போதே வணக்கம் சொல்லுவோம், தமிழ்ல பேசுவோம், நன்றி சொல்லி போனை வைப்போம் அப்படிங்கறதுனால ஒரு உதவி இயக்குனர் கூட தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு இயக்குனரை பாக்குறத பத்தி அவருக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது அந்த உதவி இயக்குனருக்கு. ஸோ நேர போகும்போது ஆஃபீஸ்க்கு போனேன், என்ன பார்த்துட்டு ஒரு ஷாக் ஆயிட்டேன். நான் நல்லா ஒரு காட்டன் சேலையில வருவேன் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. நான் பாட்டு ஒரு ட்ரௌசர்ஸ் அண்ட் ஷர்ட் போட்டு போயிருந்தேன். அவருக்கு நான் பாடலாசிரியர் ஏத்துக்கவே முடியல. அதை சொல்லல அவர் வெளிப்படையா, ஆனா ஏதோ ஒண்ணு யோசனையில இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசும்போது அவர் சொல்லிட்டாருங்கிட்ட, இல்ல

0: மேடம் நீங்க சேலையில வருவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, தமிழ் படிச்சவங்க, தமிழை எழுதக்கூடியவங்க, தமிழ் சார்ந்து ஒரு பணி செய்யக்கூடியவங்கன்னா ஒண்ணு ஒரு தமிழாசிரியர் பின்புலம் இருக்கணும். அப்பா அம்மா யாராவது தமிழ் படிச்சவங்களா இருப்பாங்க, டீச்சர்ஸா இருந்திருப்பாங்க, இல்லாட்டா ஒரு எளிமையான பின்புலத்துல இருந்து தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்க இருக்கு, ரொம்ப ஊறி போயிருக்கு. அதுலேருந்து அந்த ஸ்டீரியோ டைப்லேருந்து விலகி யாராவது இருந்தா வித்தியாசமா தான் தெரியுதுல்ல.
1: கண்டிப்பா. ஆனா சொசைட்டில இந்த ஒரு விஷயம் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு, தோற்றத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ற ஒரு விஷயம்
0: நிச்சயமா இருக்கு. அது நம்ம அப்படி யோசிச்சாதான் நமக்கு அது தெரியும். இல்லாட்டா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா, நம்மள பார்த்தா இங்கிலீஷ்ல பேசுறாங்க அவ்வளவுதானே அப்படின்னு
1: இருக்கு. ஓகே மேம், ரொம்ப நிறைய விஷயங்களை என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு சிஆர்எஸ் வந்தோட அனுபவத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா?
0: முதல்ல திவ்யா, நீங்க தயாரித்த கேள்விகள்லாம் நீங்க முதல்லயே இதை பத்தி பேசும்போதே நான் உங்ககிட்ட சொன்னேன், ரொம்ப திருத்தமா கரெக்டா அதுக்கான முன் தயாரிப்புகளோட கேள்விகள்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட முறையும் ரொம்ப நேர்த்தியா இருந்தது, உங்களுக்கு நன்றி. அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு நேர்காணல்ல எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். என்னுடைய நடிப்பு அனுபவமா இருக்கட்டும், இல்லட்டா என்னுடைய தொகுப்பாளரா, நான் ஒரு தொகுப்பாளரா இருந்தது வெர்சஸ் நான் இன்னைக்கு ஒரு தொகுப்பாளர் கிட்ட நேர்காணல் கொடுக்கறது, அப்புறமா அதான் இந்த தோற்றம் சார்ந்து அப்படின்னு நிறைய வெவ்வேறு விஷயங்களை நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பேசியிருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியல, இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்துல இது எனக்கு ஒரு நல்ல அனுபவம். இங்க வந்ததை நினைச்சு நான் நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன்.
1: ரொம்ப நன்றி மேம், எங்களுக்கும் ஒரு அனுபவம், அருமையான அனுபவமாக இருந்தது. ஸோ எப்படி ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவாங்களோ அதே மாதிரி கவிதை மற்றும் படைப்பாட்டலோட உலகத்துக்குள்ளே எங்களை ரொம்ப அழகா வந்து பயணிச்சு கூட்டிட்டு போனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட வரிகளை நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரசிச்சிருக்கோம். இன்னமும் இதே போன்ற பல வரிகளை, பல படைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருங்க, நாங்களும் ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் பல சிறப்பான படைப்புகளை கொடுக்கறதுக்கு, மேன்மேலும் வளருவதற்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக வாழ்த்துக்கள் மேம்.
0: எம்ஓபி சமுதாய வானொலி பத்தி நான் இப்ப உள்ள நுழைஞ்ச உடனே உங்க மேம் எல்லாம் சொன்னாங்க, பலதரப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் பேட்டி எடுக்கிறதா சொன்னாங்க. நான் பார்த்தேன், நானும் கவனிச்சேன் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரிய பணி, இன்னும் நீங்களும் இதை தொடரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த எபிசோட்ல இருந்து உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களோட ஆர்ஜே திவ்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: குடி போனது எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பிரமான

0: புரியுது புரியுது சொல்லுறது, அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத,
3: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: பி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்னும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளவுதான். ஆனா நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாது.
1: நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே.
0: நான் ஒண்ணுமே படிக்கலங்க, நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும்?
1: படிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிசினஸா? என்னங்க சொல்றீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப எல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடனே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்கார் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

0: சாமி, எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி. நன்றி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், ஸ்வாகதம், சுஸ்வாகதம்.
3: எங்க போயிட்டே இருக்கு நீ பாட்டு
2: அப்படின்னு பல மொழிகள் பேசலாம், ஆனா இப்ப ஒரு சூப்பரான பேக்கேஜ் இங்கிலீஷ் பேசுறதுக்காகவே வந்து நிற்கு.
3: வணக்கம் நேர்களே, இது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு பேக்கேஜ் எதை பத்தினா, ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தரத பத்தி, ஒரு கிளாஸ் ரூம்ல நடக்கிற
2: சிச்சுவேஷன்
3: மாதிரி சின்ன பசங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தரது. கிளாஸ்ல என்னென்ன லூட்டி அடிக்கிறாங்க,
2: அது மட்டும் இல்ல, அவங்க ரைம்ஸ் எல்லாம் கூட பாடுறாங்க.
3: ஆமா, ரைம்ஸ் இருக்கு. அப்புறம் வேற என்ன நல்லா
2: கேட்டு, இந்த மாதிரியான சிம்பிளா இங்கிலீஷ் நம்ம ரொம்ப ஈஸியான வேலை நம்மளுக்கு கத்துக் கொடுக்காத MOP ஸ்கூல்ல இருந்து நிறைய குட்டி பசங்களா வராங்க.
3: அதோட நம்ம உமா மெஸ்ஸும் இங்க இருக்காங்க. சோ ஸ்டுடியோ கொடுத்துலாமா?
2: ஓகே, இப்ப நம்ம கிளம்பலாம், அப்பிட் ஆகிக்கலாம்.
3: ஆனா இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குட்டி பாப்பாஸ் எல்லாம் வந்து ஒரு ரைமோட ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம ஷோவை?
2: ஏய் ஆமையா, எனக்கும் அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார்னா ரொம்ப பிடிக்கும், அந்த வச்சு ஆரம்பிக்கலாமே ப்ளீஸ்.
3: சோ இப்போ கொஞ்சம் ரைம்ஸோட நம்ம ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணலாம்.
2: சரி,

0: ஏன்பா? பசங்களா, நான் என்ன சொல்லிருக்கேன், நான் கிளாஸ் ரூம் உள்ள வந்த உடனே நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும். என்ன சொல்லணும்?
1: குட் மார்னிங் டீச்சர்.
0: கரெக்டா சொன்னீங்கல்ல, தெரியுது. சரி, காலை வணக்கத்துக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவீங்க, கரெக்டா? இப்போ மாலை வணக்கத்துக்கு என்ன சொல்லுவீங்க?
1: குட் ஈவினிங்.
2: குட் ஈவினிங்
3: டீச்சர்.
0: குட் ஈவினிங்னு சொல்லுங்க. குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங்.
0: வெரி குட். சரி, இப்போ மத்தியானத்துக்கு
1: குட் மார்னிங் டீச்சர்.
0: எல்லாம் நல்லா தெரியுது. சரி, காலை வணக்கத்துக்கு குட் மார்னிங். அப்போ ராத்திரி நம்ம தூங்க போகும்போது என்ன சொல்லுவோம்?
1: குட் நைட்.
0: சரி, வெரி குட்.

0: இப்போ யாராவது முதல் தடவை உங்களை வந்து பாக்குறாங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு வணக்கம் சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? சரி, ஹலோ இல்ல ஹாய் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா?
1: ஹலோ ஹலோ.
0: சரி சரி, இதெல்லாம் நீங்க டெய்லி யூஸ் பண்ணணும். சரி, அடுத்த தடவை நான் கிளாஸ்க்குள்ள வந்தேன்னா நீங்க என்ன சொல்லணும்?
2: குட் மார்னிங் டீச்சர்.
0: வெரி குட். சரி, இப்போ குட் மார்னிங் அப்படின்னு ஒரு கவிதை கூட இருக்கு, தெரியுமா? யாஸ்மின், நீ படி பார்க்கலாம்.
3: குட் மார்னிங் தி பர்ட் சே குட் மார்னிங் பை சிங் சிங்
0: பை சிங்கிங்
3: Hillary,
0: early,
3: Harry in the morning. The flowers say good morning. The blooming
0: by
3: blooming Harry in the morning. And I say good morning by praising good in the morning. God in the morning.
0: Very good. சரி பசங்களா, நீங்க யாரு? அஜித், நீ படி பார்க்கலாம்.
4: குட் மார்னிங் குட் மார்னிங் பை சிங்கிங் ஏர்லி இன் தி மார்னிங் தி ஃப்ளவர்ஸ் சே குட் மார்னிங் பை ப்ளூமிங் ஏர்லி இன் தி மார்னிங் அண்ட் ஐ சே குட் மார்னிங் பை ப்ரைசிங் காட் இன் தி மார்னிங்.
0: சரி, நீங்க எல்லாம் நல்லா படிச்சீங்க. சரி, இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு படிச்சு காமிக்கட்டா? நான் படிக்கிறேன், நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, சரியா? குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்
0: அப்படினா காலை வணக்கம். The birds say good morning.
2: குட் மார்னிங்
0: அப்படினா பறவைகள் சொல்றது காலை வணக்கம். Okay. By singing early in the morning.
2: By singing early in the morning.
0: சரி, அப்படினா அப்படினா என்ன? பறவைகள் காலை வணக்கம் எப்படி செய்யறது? பாடி காலை வணக்கம்.
5: பாடி காலை வணக்கம் சொல்றது.
0: கரெக்ட், வெரி குட். The flowers say good morning.
2: The flowers say good morning.
0: By blooming early in the morning.
2: Early in the morning.
0: அப்படினா பூக்கள் காலை வணக்கம் எப்படி செய்யறது?
5: பூக்கள் காலை வணக்கம் எப்படி சொல்றது?
0: காலையில மலர்ந்து வந்து காலை வணக்கத்தை சொல்றது.
2: காலையில மலர்ந்து வந்து காலை வணக்கத்தை சொல்றது.
0: And I say good morning.
2: By
0: praising God in the morning.
2: By praising God in the morning.
0: கடவுளுக்கு
6: வணக்கம் சொல்லுகிறது.
0: நம்ம பிரேயர் பண்றோம் இல்லையா கடவுளுக்கு? சரி, சோ கடவுள்கிட்ட நம்ம பிரேயர் பண்ணி நம்ம காலை வணக்கத்தை சொல்றோம். ஏதாவது டவுட் இருக்கா? சரி சரி, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கத்துண்டோம். இப்போ பாடத்துக்கு போலாமா? என்ன சொல்றீங்க, பாடம் தான் இப்போ கத்துக்கணும்? என்ன வித்தியாசமா பண்ணணும் உங்களுக்கு? கேமா? என்ன புதுசா கேக்குறீங்க? சரி, என்ன கேம்? சரி சரி, இப்போ நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கோம், அது கிரிக்கெட் எல்லாம் விளையாட முடியாது. கிளாஸ்ல உட்கார்ற மாதிரி ஏதாவது கேம் விளையாடலாமா? இல்ல இல்ல, சரி, கேரம் போர்டு கிரிக்கெட் எல்லாம் இப்போ விளையாட முடியாது. இப்போ இங்கிலீஷ் பாடம், இங்கிலீஷ் வச்சுண்டு வேற ஏதாவது கேம் விளையாடலாமா? சரி, முதல்ல நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுவேன், சரியா? அத நீங்க சொல்லி காமிக்கணும், சரியா? ப்ரனவுன்ஸ் த வேர்ட் தட் ஐ ஸ்பெல் அவுட், சரியா? நான் இப்போ ஸ்பெல்லிங் சொல்லுவேன், நீங்க அப்படியே அந்த வார்த்தையே சொல்லி காமிக்கணும். ஓகேயா? சரி, முதல்ல யாஸ்மின் நீ சொல்லு. இல்ல, நான் ஸ்பெல் பண்றேன், நீ வந்து அது எப்படி, அது எப்படி படிக்கணும் அப்படின்னு நீ சொல்லி காமிக்கணும், சரியா? டி ஓ யூ சி ஹெச்,
3: டச்.
0: டச், சரி, வெரி குட், வெரி குட். நதியா நீ சொல்லு பாக்கலாம். எஸ் டபிள்யூ இஇடி,
3: ஸ்வீட்.
0: சரி, நதியாவை கேட்டா நதியா தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அப்புறம் நிர்மலா, எஃப் ஏ ஆர்,
3: ஃபேர்,
0: ஃபார்,
3: ஃபார்.
0: குட், வெரி குட்.
7: கை தட்டுங்கப்பா.
0: சரி,
7: பவித்ரா தானே?
0: பவித்ரா நீ N E A R,
3: நேர்.
0: சரி, குட், வெரி குட். பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி நீ சொல்லு. E Y E,
3: I,
0: வெரி குட், வெரி குட். அப்துல், N O S E,
1: நோஸ்.
0: வெரி குட், வெரி குட். அப்புறம் அடுத்தது, அடுத்தது யார் சொல்றா? சுனில் குமார். சுனில் குமார், வெரி குட். பார், நதியா சொல்றா. சரி, வேற ஏதாவது கேக்கட்டா உனக்கு? சரி சரி, நதியா கேக்குறா. சரி, ஓகே, வேற ஏதாவது உனக்கு கேக்குறேன். H A I R,
3: hair.
0: Very good, very good, Sunil Kumar. அப்புறம் வர்ஷா, வர்ஷா, H A N D,
3: hang.
0: Very good. அப்புறம் மதுமிதா, L E G,
3: leg.
0: Leg, very good, very good.
7: Then tell Nasima.
0: சரி, நசிமா நீ சொல்லு. F O O D,
3: food.
0: Very good. கொஞ்சம் கத்தி பேசுமா?
3: Food.
0: சரி, very good, very good. சரி, okay. அஜித், H E A D,
3: head.
0: Very good. ஐய், அப்துல் சொல்லக்கூடாது. நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க, நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. இப்போ இப்போ அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு விளையாடலாமா? இப்போ நான் வார்த்தைய சொல்றேன், நீங்க ஸ்பெல்லிங் சொல்லணும், சரியா? ஈஸியா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, சரியா? சரி, முதல்ல அப்துல் நீ சொல்லு. சி, நதியா, வெரி குட், நீ நல்லா படிச்சுட்டு வந்திருக்க. இப்போ சரி, சுனில் நீ சொல்லு. இன்னொரு சி இருக்கு, அது என்ன? அப்படியா, வெரி குட், கரெக்டா சொன்ன. சரி அப்துல், திருப்பி இன்னொரு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன், நீ சொல்லு. இப்போ
1: ஹாட்,
0: வெரி குட். சரி, ஓகே பவித்ரா. சரி, இப்போ நீ சொல்லு. ஃபீல்,
3: எஃப் இ இ எல்,
0: வெரி குட். சரி, அப்புறம் டைரி, டைரி டு யூ திங்க்? ஓகே, சரி, வர்ஷா நீ சொல்லு. loud.
8: Yes. L O V.
0: Loud கிடையாது.
8: L O U D.
0: Very good, Yasmin. Very good. நீங்க வந்து loud அது சொன்னீங்க, நான் வந்து loud கேட்டேன். சரியா? ஓகே, மதுமிதா நீ சொல்லுமா. கேட்ஸ் ஸ்பெல்லிங் என்ன?
9: C A T S, cats.
0: Very good. அது ஏன் எஸ் சேர்க்கணும்னு யாருக்காவது தெரியுமா? ஒன்னொன்னா சொல்லு மதுமிதா, நீ சொல்லுமா.
9: ஒன்றுக்கு மேல தான்னா அது எஸ் ஒன்று.
0: அப்படியா? சரி, வெரி குட். ஓகே, வெரி குட். நசிமா, இப்போ நீ சொல்லு ஃப்ளவர் உடைய ஸ்பெல்லிங் என்ன? ஃப்ளவர். நதியா, நல்லா படிச்சு வந்திருக்க. வெரி குட். சரி சரி, உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கட்டா. டாக்ஸ் ஸ்பெல்லிங் சொல்லு. சரி, எல்லாரும் சும்மா இருங்க, பேசாம இருங்க, பாக்கலாம். சரி, இது ரெண்டாவது கேம் முடிஞ்சாச்சா? மூணாவது கேம் இப்போ என்னன்னா, நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தையோடைய எண்டிங் லெட்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மேன் அப்படின்னு சொன்னேன்னா MAN இல்லையா, என்லேருந்து யாஸ்மின் ஆரம்பிப்பா, அவ ஏதாவது வேர்ட் சொல்லுவா. சரியா? என்லேருந்து உனக்கு என்ன என்ன வேர்ட் தெரியும்?
10: லாஸ்ட்ல வர்த்தா
0: N இருக்கு இல்லையா, மேன் அப்படின்னா MAN. நெட்டா? சரி, இப்போ நீ டீல இருந்து சொல்லு பாக்கலாம் ஏதாவது. நீ சொல்லு,
10: திருப்பி
0: நீ இல சொல்லு பாக்கலாம். ஸ்பெல்லிங்
10: என்ன?
0: வெரி குட். நெக்ஸ்ட் நதியா, நீ எந்த எந்த வார்த்தையில சொல்லணும்? ஆர்ல ஏதாவது சொல்லு பாக்கலாம்.
10: R A T, rat.
0: Very good. T length edha solla.
10: 3 T H R E E.
0: Very good.
10: Eat. E A T, eat.
0: Very good. நீ எந்த வார்த்தல சொல்லணும்?
10: A
11: G
10: T T சொல்லணும்.
0: Eat, eat.
11: Stop சொல்லணும்.
0: Eat சொன்னாங்க, நீ T ல ஆரம்பிக்கணும்.
11: T O P T O P
0: அப்புறம் அப்துல், நீ எந்த லெட்டர்? வெரி குட். சொல்லு.
12: பேரட்
0: ஸ்பெல்லிங் தெரியுமா?
12: பி ஏ ஆர் ஆர் ஓ டி.
0: வெரி குட், வெரி குட். என்னது? நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? டீதா? ஸ்பெல்லிங் சொல்லு.
10: TEETH.
0: வெரி குட், வெரி குட். அப்புறம் பவித்ரா நீ சொல்லு. ஹெச்ல
10: H-E-N.
0: அப்புறம் எந்த லெட்டர் சொல்லு?
10: H-E-N.
0: அதனால நீங்க H-E-N-ல ஆரம்பிக்கணும்.
10: N-O-S-E,
0: nice. N-O-S-E,
10: nice.
0: திருப்பி சொல்லு.
10: N-O-S-E, nice.
0: Noise-ஆ, nose-ஆ?
10: Nose.
0: தெரியுதெல்லாம். இல்ல சொல்லு நிர்மலா.
10: ஈட்.
0: ஈட் ஏற்கனவே சொல்லியாச்சு.
10: எக். E-G-G.
0: வெரி குட். இப்போ யாஸ்மின் ஜி ல சொல்லு.
10: G-A-T-E, get.
0: வெரி குட். சரி, நிறைய விளையாடியாச்சு, விளையாடினது போதும். இப்போ பாட்டுக்கு போலாமா? என்ன இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். சரி, பாடத்துக்கு அப்புறம் வேணா நம்ம விளையாடலாம். சரியா? சரி, இன்னைத்த லெசன் வந்து மிஃபீஸ் சண்டே. யாரு படிக்கிறீங்க? அங்க பாரு, மிஃபீஸ் சண்டே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது தெரியலன்னா வார்த்தை எங்கிட்ட கேட்கணும்.
13: Miffy and his friends went to the zoo on a Sunday.
0: On a Sunday.
13: And On a Sunday. They looked around they saw the elephants, monkeys, deer, lion, giraffes, tigers, and zebras. Soon it was
0: lunch time.
13: The very hungry.
0: They were hungry.
13: They wanted to
0: share
13: the
0: food.
13: Miffy tried to open the bag, but the zip got stuck. They tried.
0: Z-I-R-R.
13: The zip came off. They enjoyed the snacks and fruits.
0: They returned home happily. Okay. So, very good, Sunil Kumar. நல்லா படிச்சிங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு திருப்பி படிச்சு இதுக்கு என்னோட மீனிங் நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? Miffy
14: and his friends went to the zoo
0: on a Sunday. நான் உங்களுக்கு மீனிங் சொல்றேன். மிஃபியும் அவனுடைய தோழர்களும் ஜூக்கு போனாங்க சண்டே அன்னைக்கு, சரியா? ஓகே, இப்போ ரிபீட் பண்ணுங்க.
14: They looked around.
0: They saw
14: the elephants.
0: Monkeys.
14: Deer.
0: Lions.
14: Giraffes.
0: Tigers.
14: And zebras.
0: Soon it was
14: lunch time.
0: சரி, இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா மிஃபியும் அவனுடைய தோழர்களும் ஜூக்கு போனாங்க ஒரு சண்டே அன்னைக்கு, சரியா? அவங்க வந்து அப்படி திரும்பி பார்த்தாங்களாம். அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க? Very good. சரி, எலிஃபென்ட்னா
14: என்ன?
0: Very good. அப்புறம் மங்கினா?
14: குரங்கு.
0: ஓகே, டியர்னா?
14: மான்.
0: Very good. லயன்னா?
14: சிங்கம்.
0: ஓகே, ஜிராஃப்னா?
15: ஒட்டகச்சிவிங்கி.
0: Very good. அப்புறம் டைகர்னா?
14: புலி.
0: ஓகே, ஜீப்ரானா? வரிக்குதிரை. வெரி குட். இப்போ வரிக்குதிரைக்கு இங்கிலீஷ்ல என்ன? வெரி குட். யானைக்கு? மான். வெரி குட். புலி. அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி? ஓகே. அப்புறம் வேற என்ன இருக்கு? சிங்கம். சரி, ஒட்டகத்துக்கு என்ன சொல்லுவாங்க? சரி, சும்மா தான் கேட்டேன். சரி, இப்போ பாடத்துக்கு போலாமா திரும்பி? ஓகே. சூன் இட் வாஸ் லஞ்ச் டைம். என்ன சாப்பிடணும்? லஞ்ச் சாப்பிடணும், சரியா? They were hungry.

0: They wanted to share the food.
1: They wanted to share the food.
0: Okay, they were hungry na enna artham? அவங்களுக்கு பசிச்சதுன்னு அர்த்தம். அண்ட் தே வாண்டட் டு ஷேர் த ஃபுட் அப்படினா
2: ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாங்க. எல்லாரும் பாடி பாடி எல்லாரும் பாடி பாடி ஷேர்.
0: நீங்களே நல்லா சொல்லி கொடுக்கறீங்க. சரி ஓகே. மிஃபி ட்ரை டு ஓபன் த பேக் அப்படினா அப்படின்னா மிஸ்ஸி வந்து அவனுடைய பேகை திறக்க பார்த்தானா. ஆமா, பேக் வந்து ஓபன் பண்ணோம் இல்லையா, லஞ்ச் பேக் எடுக்கிறது, லஞ்ச் வெளியில எடுக்கிறதுக்கு பேக் ஓபன் பண்ணோம் இல்லையா. ஸோ மிஸ்ஸி வந்து பேக் ஓபன் பண்ண பார்த்தானா. ஓகே, ஸோ ஓபன்னா என்ன அர்த்தம்? ஓகே, பேக்னா சரி, வெரி குட். சரி, Miffy tried to open the bag.
1: Miffy tried to open the bag.
0: The zip got stuck.
1: The zip got stuck.
0: Stuck kadaiyadu. Stuck.
1: Stuck.
0: The zip got stuck.
1: The zip got stuck.
0: Okay. Abdina enna artham? Zip vandu mattichu. Torakka varala.
3: Torakka varala.
0: They tried and tried.
1: They tried.
0: திருப்பி திருப்பி அவங்க திறக்கணும் திறக்கணும் ட்ரை
2: பண்றாங்க.
0: வெரி குட், முயற்சி பண்றாங்க. கரெக்டா சொன்ன யாஸ்மின். சரி, அப்புறம் இப்போ உங்களுக்கு ஜிப் வந்து மாட்டிருச்சுன்னா என்ன மாதிரி சத்தம் வரும்? ஆமா, ஜிர் அப்படின்னு வரும். சரியா, அப்படி அப்படியே ஒரு சத்தம் வந்துதான். The zip came off.
1: The zip came off.
0: அப்படின்னா திறந்துருச்சு. வெரி குட். இப்போ அவங்க ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அது திருப்பி அவங்க ட்ரை பண்ணும்போது இப்போ திறந்துருச்சு. சரியா, ஓகே. தே என்ஜாய்ட் த ஸ்நாக்ஸ் அண்ட் த ஃப்ரூட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க
4: பழங்கள்
0: snacks and fruits எல்லாமே அவங்க சாப்பிட்டாங்க. They returned home.
1: They returned home
0: happily.
1: Happily.
0: அப்படினா அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க.
2: அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க.
0: சரி, இப்போ நம்ம fruits snacks எல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா. அப்போ snacks ஒரு ரெண்டு மூணு snacks வகை சொல்லுங்க.
5: chips
0: அப்புறம் முறுக்கு, தேங்குழல், பன் பட்டர் ஜாம்,
2: அப்புறம்
0: வெரி குட். அப்புறம் பண்டிகைக்கு நிறைய சாப்பிடறதுக்கு பண்ணுவாங்கல்ல, அது வகை ஏதா சொல்லுங்க. அப்புறம் சரி சரி சரி சரி, இப்போ வந்து நான் பண்டிகைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டப்போ நீங்க நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க. சோ ஃப்ரூட்ஸ் உடைய சில வகைகள் ஒன்னொன்னா சொல்லுங்க. இப்படி இப்படி கத்த கூடாது, இப்படி கத்த கூடாது, ஒன்னொன்னா சொல்லுங்க. நீ சொல்லுங்க.
6: ஆப்பிள், ஆரஞ்சு.
0: ஓகே, இப்போ நீ சொல்லு பார்க்கலாம்.
6: மேங்கோ,
2: பனானா.
0: அப்புறம்
6: பைனாப்பிள்.
0: வெரி குட்.
2: டொமேட்டோ
0: பழமா இல்ல காயா? இல்ல டொமேட்டோ, அதான் டொமேட்டோ வந்து பழம் சரியா, கிரீன் கலர்ல டொமேட்டோ இருக்குல்ல அதான் காய் சரியா, நம்ம சாப்பிடற டொமேட்டோ ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா அதுதான், வெரி குட், ஸ்ட்ராபெரி. அப்புறம் செரி, அப்புறம் வேற என்ன, வேற என்ன ஃப்ரூட்ஸ், சீதாப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பிடிக்குமா? அப்புறம் கொய்யா, கோவா
2: ஆரஞ்ச்,
0: அப்புறம் சிக்கு, இதுல ரெண்டு வகையான சி யூஸ் பண்ணிருக்காங்க சரியா, ஒன்னு வந்து பாக்குறது சி, இன்னொன்னு வந்து தண்ணி, கடல்கரை,
2: கடல்கரை,
0: வெரி குட். பாக்குறது, ஆமா பாக்குறது வந்து எஸ் இஇ, அண்ட் கடல் வந்து எஸ் இஏ, பாக்குறது கடல், வெரி குட். நெக்ஸ்ட் லைன், த பர்ஸ் ஹாஸ் அ ஜிப், த பர்ஸ் ஹாஸ் அ ஜிப்,
1: த பர்ஸ் ஹாஸ் அ ஜிப்,
0: த சூப் இஸ் ரெடி ஃபார் அ சிப், த சூப் இஸ் ரெடி,
1: the soup is ready
0: for a sip,
1: for a sip.
0: இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, the purse has a zip அப்படினா purse க்கு zip இருக்குன்னு அர்த்தம். இதுல ரெண்டு மாதிரி sip வந்திருக்கு சரியா, ஒன்னு வந்து zip,
1: zip
0: அதான் நம்ம zip இருக்கு இல்லையா அது, and soup is ready for a sip அப்படினா
2: sip,
0: ஸ்பூன்ல நீங்க நீங்க வந்து ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன்ல குடுத்தீங்கன்னா அப்படி பண்ணுவீங்க இல்லையா, அதான் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஐ பி,
1: எஸ் ஐ பி,
0: ஜெட் ஐ பி, எஸ் ஐ பி,
1: எஸ் ஐ பி.
0: அந்த ஜிப்புக்கு பேர் ஸ்பெல்லிங்
1: ஜெட் ஐ பி,
0: அண்ட் நம்ம ஸ்ட்ரால குடிச்சோம்னா
1: எஸ் ஐ பி,
0: வெரி குட். அடுத்தது It is a village fair.
1: Village fair.
0: Colorful fans are
1: are there.
0: Very good. Na sila words solven. Seriya? And on the words vandu starting vandu same a irukum. Na ore oru tharava da solven. Neenga ellame repeat pannanum. Seriya? Okay. ஆரம்பிக்கலாமா? ஒண்ணுன்னா நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லணும், நான் பேசும் போதே நீங்க சொல்லக்கூடாது சரியா. நான் ரெண்டு ரெண்டா சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க சரியா. ஷிப் ஷீப்,
1: ஷீப் ஷீப்,
0: ஷாப் ஷேப்,
1: ஷாப் ஷேப்,
0: ஷிப் ஷீப்,
1: ஷீப் ஷீப்,
0: ஷாப் ஷேப்,
1: ஷாப் ஷேப்.
0: அடுத்தது zip zebra,
1: zip zebra,
0: zoo zero,
1: zoo zero,
0: zip zebra,
1: zip zebra,
0: zoo zero,
1: zoo zero.
0: Okay, அடுத்தது fun fan,
1: fun fan,
0: fin phone,
1: fin phone,
0: fun fan,
1: fun fan,
0: fin phone,
1: fin phone.
0: அடுத்தது சிம்பிளரா இருக்கிறது, நான் உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுவேன், அது வந்து நீங்க சொல்லணும் ஓகேயா? ஓகே. She sells,
1: she sells,
0: she sells,
1: she sells,
0: செல்ஸ்
1: செல்ஸ்
0: சி
1: சி
0: ஷெல்ஸ்
1: ஷெல்ஸ்
0: ஆன்
1: ஆன்
0: த
1: த
0: சி
1: சி
0: ஷோர்
1: ஷோர்
0: ஷி
1: ஷி
0: செல்ஸ்
1: செல்ஸ்
0: சி
1: சி
0: ஷெல்ஸ்
1: செல்ஸ்
0: ஆன்
1: ஆன்
0: த
1: த
0: சி
1: சி
0: ஷோர்
1: ஷோர்.
0: இப்போ கடல் கடற்கரைக்கெல்லாம் போனா சிற்பி கிடைக்குமா? சரி, இதுக்கு மீனிங் என்னன்னா, அந்த பொண்ணு வந்து கடற்கரையில சிற்பிகள் விக்கறா அப்படின்னு அர்த்தம். சரியா?
1: ஓகே
0: ஓகே. சரி, இப்போ இந்த லைன்ல சேமா கேக்குற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. சரியா? என்னன்னா எல்லாரும் இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்ன கேர்ளுக்கு அவ பேசறா அப்படின்னு சொல்றதுக்கு
1: She is talking.
0: அப்படினா அவ பேசறா. அது வந்து she. See அப்படினா
1: பார்க்கறது.
0: Very good. She see.
1: See see.
0: இப்போ shell sell.
1: Shell shell.
0: Shellனா என்ன?
2: சிற்பி.
0: சிற்பிகள். Sellனா விக்கிறது. Shellோட ஸ்பெல்லிங் என்ன? Very good. Shell na S-H-E-L-L. Cell abdina?
2: Yes, E-L-L. Cell.
0: Shell, cell.
1: Shell, cell.
0: S-H-E-L-L.
1: S-E-L-L. S-E-L-L.
0: அடுத்தது ஷோ.
1: ஷோ.
0: சோ.
1: சோ.
0: S-H-O-W.
1: S-H-O-W.
0: அப்படினா என்ன? காமிக்கிறது. என்ன காமிக்கிறாங்க? சரி, அதெல்லாம் இப்பவே சொல்லக்கூடாது. சரியா? சரி, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்பா? அதெல்லாம் தப்பு. சரியா? ஓகே ஓகே. ஷோ அப்படின்னா காமிக்கர். ஓகே. S-H-O-W.
1: S-H-O-W.
0: சோ ஓட ஸ்பெல்லிங்?
1: S-H-O-W.
0: சோ. வெரி குட்.
1: S-O.
0: சோனா அதனால. ஓகேயா? சரி, அடுத்தது ஷேம். ஷேம். சேம். ஷேம் ஸ்பெல்லிங்? S-H-A-M-E.
1: S-H-A-M-E.
0: சேம் ஸ்பெல்லிங்? S-A-M-E. S-A-M-E.
2: சேம்.
0: ஓகே. ஷேம். ஷேம். இங்க பாருங்க, விளையாடக்கூடாது. விளையாடக்கூடாது. யாருங்க விளையாடுறது? சுனில்குமார் உட்காந்துக்கோ. இப்போ விளையாடக்கூடாது. நம்ம தான் இங்கிலீஷ் கேம் விளையாடுறோம்ல. சரி, ஷேம். S-H-A-M-E. ஷேம்னா என்ன? வெரி குட், வெரி குட். இப்போ சேம். சேம்னா ஒரே மாதிரி இருக்குது. சரி, யாஸ்மின் ஸ்பெல்லிங் சொல்லு.
6: சேம்.
0: சேம் ஸ்பெல்லிங்.
6: S-A-M-E.
0: வெரி குட். சேம் அண்ட் ஷேம்.
1: S-A-M-E. ஷேம்.
2: S-A-M-E.

0: H-O-E. S-H-O-E.
1: Yes, H-O-E.
0: And zoo spelling?
1: Z-O-O.
0: Shoe na na?
1: Kalapurale.
0: And zoo na zoo? Cheri. Okay. ஆமாமா வரி குதிரைலாம் அங்க இருக்கும். சரி அடுத்தது புல் புல் புல் புல்
1: புல் புல்
0: புல் ஸ்பெல்லிங்
1: புல்
0: புல் புல்னா என்ன இழுக்கிறது புல்னா என்ன ஸ்பெல்லிங் என்ன வெரி குட். இதோட இந்த கேமும் முடிஞ்செடுத்து சரியா? யா ஓகே. திருப்பி இன்னொரு பாடத்துக்கு போலாமா? இன்னொரு பாடத்துக்கு போலாமா? சரியா? சரி அடுத்த பாடம் என்னன்னா ஒரு கவிதை. சரியா? சரி அஞ்சாவது பேஜ் எடுங்க பார்க்கலாம். ஓகே டாமி ஸ்டவுட் இருக்கா? சரி நான் உங்களுக்கு படிக்கிறேன் அப்புறம் மீனிங் சொல்றேன். சரியா? டாமி ஸ்டவுட்
1: டாமி ஸ்டவுட்
0: டாமி ஸ்டவுட்
1: டாமி ஸ்டவுட்
0: ஆல்வேஸ் ஷவுட்ஸ்
1: ஆல்வேஸ் ஷவுட்ஸ்
0: throwing paper
1: throwing paper
0: in and out
1: in and out
0: a green banana
1: a green banana
0: he ate
1: he ate
0: through the skin
1: through the skin
0: at the gate
1: at the gate
0: now we know
1: now we know
0: his fate
1: his fate
0: he slipped on the skin
1: he slipped on the skin
0: broke his chin
1: broke his chin
0: lost his grin
1: lost his grin
0: and now he
1: and now he
0: uses a dustbin
1: dustbin
0: in the poem la ungalku enna purinjathu
2: vaalapala saatte dustbin la podanum
0: correct ah sonninga inda paiya avan peru vandu Tommy Stout அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா அவன் வந்து பேப்பர் பேப்பர் எல்லாம் அப்படியே இங்க அங்க போட்டு வைப்பானா அண்ட் ஒரு தடவை என்னாச்சு அவன் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டானா வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த தோல் வந்து அப்படியே கீழே போட்டானா யூஸ்வலா எங்க போடணும் டஸ்ட்பின்ல போடணும் ஆனா அவன் வந்து கீழே போட்டானா அதனால என்னாச்சு அவன் வழுக்கி விழுந்து அவனுடைய அவன் சின்ன இருக்கு இல்லையா முகத்துல இங்க வாய்க்கீழே ஒரு இது இருக்கு இல்லையா தாடு வந்து உடைஞ்சிருச்சு அவன் கீழே விழுந்து அது உடைஞ்சிருச்சு அந்த உடைஞ்சதுனால அவன் இப்போ டஸ்ட்பின் யூஸ் பண்றான் அவன் திருப்பி அந்த வாழைப்பழ தோலை வந்து அவன் கீழே போட்டு திருப்பி உடைஞ்சிருச்சுன்னா அது வேண்டாம்ப்பா நான் டஸ்ட்பின்லயே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் டஸ்ட்பின்ல யூஸ் அத டஸ்ட்பின்ல யூஸ் பண்றான் உங்களுக்கு என்ன தெரியுது ஆமா எப்பவுமே என்ன குப்பையா இருந்தாலும் சரி அது வாழைப்பழ தோலா இருந்தாலும் சரி சும்மா பேப்பரா இருந்தாலும் சரி நீங்க டஸ்ட்பின்ல தான் போடணும் சரியா ஓகே இந்த பேப்பர் பேப்பர் பத்தி கூட ஒரு கவிதை இருக்கு பிட்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க ஓகேயா?

0: சொல்றது குட்டி குட்டி பிட்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்குன்னா அது கீழே போட்டோம்னா அது நம்ம ரூமை வந்து அழுக்காக்கிடும், சரியா? அதை வந்து சும்மா எடுத்து டஸ்ட்பின்ல போட்டோம்னா அது கிளீன் ஆயிடும், அந்த ரூம் கிளீன் ஆயிடும். அதான் இது இந்த இந்த இது சொல்றது, சரியா?
1: Yeah.

0: ஆமா அந்த ரெண்டு டீச்சரும் நீ வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இட் சீம்ஸ் தே வென்ட் பாஸ்ட் யூ இந்த காரிடோர்.
1: ஓ எனக்கு தெரியல.
0: யூ ஆர் வெரி பிஸி இன் தி கிளாஸ். சரி ஒன்னு வேணா பண்ணலாம். யூ ஹவ் காட் திஸ் நியூ டீச்சிங் ஸ்டைல் அண்ட் மெத்தட் இல்லையா?
1: ஆமா.
0: அவங்க கிட்ட போய் கேட்கலாம் சின்ஸ் தே ஆர் ஆல்சோ டீச்சர்ஸ் வாட் தே ஃபீல் அபௌட் திஸ் நியூ டெக்னிக் அப்படினு.
1: ஐ திங்க் தட்ஸ் எ வெரி குட் ஐடியா. சரி வா போய் கேட்கலாம் வா. வணக்கம் மேடம், நீங்க வேற ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்களா?
2: ஆமாப்பா வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: என் பேர் பங்கஜம்.
1: அண்ட் உங்க பேரு?
3: என் பேர் எம் தமிழ்செல்வி.
1: நம்ம பாடம் எடுக்கிறது நீங்க பாத்தீங்க இல்லையா?
2: நான் பாத்தேன்ப்பா. நீங்க ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் உங்கள்ட்ட நான் பேசல. கிளாஸ் முடிச்சுட்டு பேசலாம்னு நான் பேசாம இருந்துட்டேன்.
1: சரி எப்படி எப்படி நடத்தினாங்க?
2: ரொம்ப நல்லா நடத்தினீங்க. பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு புரிய விதத்துல நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், புதிய வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம், கடின வார்த்தைகளுக்கு பொருள் சொன்னீங்க. பிள்ளைங்களும் ஆர்வமா கத்துக்கிட்டாங்க. அடிக்கடி துருத்துருன்னு கேட்ட சந்தேகங்களுக்கு நீங்க தெளிவா பதில் சொன்னீங்க. பிள்ளைங்களையும் நீங்க சோர்வடையாம நீங்க பாத்துக்கிட்டீங்க.
1: ஓ தேங்க்யூ மேடம். ஆமா உங்க ஸ்கூல்ல என்ன மாதிரி பாடம் நடத்துறீங்க?
3: நாங்க வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ஏபிஎல் மெத்தட்ல நடத்துறோம். அது எப்படின்னா கார்டு வந்து குழந்தைங்க வந்து எல்லா குழந்தையும் அதுல புரிஞ்சுக்கிற மாதிரி தானே அந்த கார்டு எடுத்து பசங்க படிக்கிறது. நாங்க கிட்ட இருந்து அதை ஆறு குரூப்பா பிரிச்சு சொல்லி தர்றோம். அது ஒரு குரூப் ஒரு குழந்தை வந்து ஒரு வாரம் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி லீவ் போட்டா கூட அந்த குழந்தை லீவ் திரும்ப ஸ்கூல் வரும்போது அந்த எந்த கார்டில் விட்டாங்களோ அதுல தொடர்ந்து படிக்கலாம். பழைய முறையில அது கிடையாது. அந்த குழந்தை லீவ் போட்டா அதுக்காக நம்ம திரும்ப நடத்தாத படத்தை அந்த குழந்தைக்காக நடத்த போறது இல்லை. அந்த குழந்தை மற்ற குழந்தைய பார்த்து நோட்டை பார்த்து எழுதிக்க தான் செய்யும். நம்ம நடத்துறது இல்லை அப்போ. ஆனா இந்த கார்டு முறையில அப்படி கிடையாது. எந்த கார்டுல விட்டானோ தொடர்ந்து கண்டினியூஸா அடுத்து அவன் வந்த நிலையிலிருந்து படிச்சுக்கலாம். நல்லா படிக்கிற குழந்தை வந்து இன்னும் ஃபாஸ்டா மேல மேல மேல கார்டு போயிட்டே இருக்கவும் செய்யும். ஸ்லோவா உள்ள குழந்தை அதுக்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி அது படிச்சுட்டு வரும்.
1: ஒரு கிளாஸ்ல எல்லாரும் ஒரே கார்டுல இருக்கணும்னு
3: கிடையாது கிடையாது கிடையாது. ஆறு குரூப்பா இருக்குல்ல?
1: ஓ சரி சரி.
3: ஆறு குரூப், நாங்க ஆறு குரூப்புக்கும் போவோம்.
1: ஓ ஒரு குரூப் ஒரு கார்டு நம்பர் 50ல இருப்பாங்க, இன்னொரு குரூப் இன்னும் 48ல இருக்கும்.
3: அப்படி லோகஸ் குடுத்துருவாங்க. தமிழ் அப்படின்னா விலங்குகள், இங்கிலீஷ்னா வெஹிக்கிள்ஸ், பேர்ட்ஸ் அப்படி குடுத்துருவாங்க.
1: சரி சரி.
2: இப்ப ஒரு கிளாஸ்ல 40 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா டீச்சர் எல்லாம் தசாவதாரம் போய் 40 அவதாரம் எடுத்து அந்த 40 பேருக்கும் டீச்சர் சொல்லி தரணும்.
1: ஐயோ சரி. உங்க அபிப்பிராயம் என்ன? டிவி ரேடியோ இந்த மாதிரி மீடியா மூலமா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறத பத்தி இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பொதிகையில ஒரு ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு அடல்ட்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து. எது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுது? ஒரு நல்ல கரெக்டா இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு வச்சு அங்க போய் கத்துட்டு இங்கிலீஷ் பேசுறதா, இல்ல டிவியில இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது, இல்ல கரெக்டா ஒரு நாளைக்கு 6 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் வரும் அப்படின்னு ஒரு 6ல இருந்து 7 மணி வரைக்கும் கத்துட்டு அப்படி பேசுற இங்கிலீஷ் பெட்டர்னு தோணுதா?
3: பசங்க அதுவும் டிவிலாம் பார்த்தா அது கூட ஆர்வமா தான் கத்துப்பாங்க. ஏன்னா அது மாதிரி ஸ்டைலா நம்மளும் பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது வரும்.
1: ஆனா கிளாஸ்ல அப்படின்னு வச்சா ஒரு கத்துக்கிற ஒரு இது வரும் இல்லையா?
3: கத்துக்கிறாங்க இது எக்ஸ்ட்ராவா டிவி எல்லாமும் பார்த்து நம்மளும் அது போல பேசணும், இது மாதிரி ஸ்டைலா பேசணும். அதை பார்த்தா டிவி ரேடியோ எல்லாம் பார்த்தா அவங்களுக்கே ஒரு ஆர்வம், டிவியில இது மாதிரிலாம் வந்தது, இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு பேசி காட்டுவாங்க, நடிச்சு காட்டுவாங்க.
1: ஆமா.
3: ஆனா ஸ்கூல்ல படிக்கிறதோட அதுவும் சேர்ந்து கத்துக்கிறாங்க.
1: சரியா சொன்னீங்க. நம்ம சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதாவது மெசேஜ் உங்ககிட்ட இருந்து, நீங்க ஆக்சஸ் டீச்சர்ஸ் இல்லையா,
2: குழந்தைங்க நிறைய டெய்லி நிறைய கத்துக்கணும். சில்ட்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க எந்த கிளாஸா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 வேர்ட்ஸ் நியூவா கத்துக்கணும்னு அவங்க ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 10 வேர்ட்ஸ்னா ஒரு 5 நாள் வாரம், 50 வார்த்தைக்கே 50 வார்த்தை ஆயிடுது. அது மாதிரி புது புது வார்த்தைகள் கத்துட்டா அவங்களுக்கு வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி மேகசின்ஸ், அவங்க படிக்கிற நியூஸ் பேப்பர்லேருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தைகளை எழுதி சந்தேகங்களை டீச்சர்கிட்ட கேட்கலாம். போஸ்டர்ஸில் ரோட்ல எல்லாம் போகிற போஸ்டர்ஸில் இங்கிலீஷ் வார்த்தைகளை படித்து கத்துக்கலாம். தெரியாத டீச்சர்ஸ்ட கேட்கலாம். இது மாதிரி புது புது வார்த்தைகளை நிறைய கத்துக்கணும், புது புது விஷயங்களை நிறைய கத்துக்கணும். அதுதான் என்னோட ஆசை.
1: ஓகே தேங்க்யூ மேடம், நீங்க நல்லா சொன்னீங்க.
2: தேங்க்யூப்பா.
3: தேங்க்யூ. நன்றி.
2: நீங்களும் நல்லா பண்ணீங்க. உங்களுக்கும் பாராட்டுக்கள்.
1: தேங்க்யூ மேடம். ஆக்சுவலி அவங்க சொன்னது

0: உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. I'm very happy because of that. ஆனா அவங்க கூட ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் பத்தி எல்லாம் பேசினாங்களே, அவங்க கார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க and all that. I think அது கூட ஒரு தடவை நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா, ஏன்னா visually if we take something to the students, அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சுக்கிறதும் கிரகிச்சுக்கிற தன்மை அதிகமா இருக்கும்.
0: எக்ஸாக்ட்லி.
2: ஒவ்வொரு ஸ்டாரும் அவங்களோட டேலண்ட எவ்வளவு அழகா வெளிப்படுத்தினாங்க.
3: அந்த குட்டி குழந்தைங்க எல்லாம் வந்து எல்லாமே
2: ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க கதை சொன்னாங்க. அப்துல் ரசாக்ன்றவங்க ஒரு சூப்பரான கதை சொன்னாங்க. எல்லா குழந்தைங்களும் ரைம்ஸ் பாடினாங்க.
3: முத்து முத்தா பேசி எவ்வளோ அழகா கத்துக்கிட்டு ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்தாங்க. எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, சொன்னதை வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க.
2: நம்ம நேயர்களுக்கும் ஈஸியான வேல ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி வந்திருக்கும். அதுவும் இல்லாம அவங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல ஒரு வாட்டி ஒரு ஞாபகம் வருது, அந்த ரேஞ்ச்ல போயிட்டு எல்லாம் ட்ரீம் எல்லாம் பண்ணிருப்பாங்க.
3: சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க ஞாபகம் வந்திருக்கும். சோ இந்த பேக்கேஜ் இதோட முடியுது. இப்போ
2: அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஓபி ஸ்கூல் பசங்க அந்த பசங்களோட பேரை விட்டுட்டோமே. சரி, நம்ம ஸ்டுடியோக்கு வந்து சூப்பரான ப்ரோக்ராம் பண்ண அந்த 11 நட்சத்திரங்கள் பேர் என்னன்னா,
3: சுனில் குமார், அப்துல் ரசாக், அஜித் குமார், யாஸ்மின், நசீமா,
2: வஷா, நிர்மலா, பவித்ரா, மதுமிதா, பிரியதர்ஷினி, நதியா.
3: அவங்களோட நம்ம ஸ்டுடியோக்கு வந்த மேம் யாருன்னா மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வி மேம் அண்ட் பங்கஜா மேம்.
2: இவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட ப்ரெஷியஸ் டைம் ஆகிய அந்த ஸ்கூல் டே ஸ்கூல் ஹவர்ஸ் விட்டு நம்மளுக்காக எங்க ஸ்டுடியோக்கு வந்து இந்த சூப்பரான பேக்கேஜை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல,
3: நம்ம பிரின்சிபல் எம்ஓபி ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் அண்ட் ஆல் த டீச்சர்ஸ்க்கு ரொம்ப
2: ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் வந்து மிஸ் ரம்யா ஆஃப் தேர்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா. இந்த ப்ரோக்ராமை கேட்டு நம்ம எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ஜாலியா என்டர்டெய்னிங்காவும் இருந்திருக்கும். ஸோ இதோட நாங்க கிளம்புறோம். அன்டில் தென் இட்ஸ் மீ.
3: இன்னைக்கு நம்ம கூட இருந்த ஆர்ஜிஸ்லாம் சொல்லிடலாம்.
2: ஆ சரி,
3: இன்னைக்கு இந்த பேக்கேஜ்க்காக ஹெல்ப் பண்ண வைதேகி, உமா, நம்ம ரெண்டு பேர், நீயே சொல்லிடுவோம் பேரை.
2: ஓகே, இட்ஸ் மீ வைஷ்ணவி
3: அண்ட் ஸ்வாதி.
2: பை பை.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
1: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
1: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
2: 50.
1: அதோ கொடுக்காத.
2: யார் அது?
1: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோசியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்கு நான் அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய்தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me? யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மய் பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ அ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

தேன்னா இனிக்கும், பூனா மணக்கும், சூரியன் உதிக்கிற திசையெல்லாம் இந்த சேதியோட ஓசை ஒலிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. மக்களே, இன்றைய காலகட்டத்துல பல படிப்புகள் இருக்கு, பல துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறைக்குமே தனி சிறப்புகள் இருக்கு. எல்லா துறையிலயுமே மக்கள் சாதனை செஞ்சுட்டு வராங்கன்னா மிகையே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த துறை வந்து இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்சி. சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்ற ஆசை நம்மள பலருக்கு இருக்கும் இல்லையா? எதனால் அப்படி இருக்கு, இது என்ன அவ்வளோ பெரிய படிப்பா அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் எவ்வளோ கூடும் தெரியுமா? ஏன், எங்களையே எடுத்துக்கோங்களேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சிஏ முடிச்சவங்களை பார்த்து சிஏ முடிச்சிருக்காங்க அப்படின்னு வியப்பா பார்ப்போம். மேலும் நம்ம பேரண்ட்ஸ் அவங்கள பார், பார்த்து கத்துக்கோ, எவ்வளோ ஒழுக்கமா சிஏ முடிச்சிருக்காங்க பார் அப்படின்னு இவங்கள முன்னுதாரணமா எடுத்துக்கோ அப்படின்லாம் நம்ம கிட்ட நிறைய அறிவுரைலாம் வழங்கியிருப்பாங்க இல்லையா? இதை இப்படி யோசிச்சு பார்ப்போமே, உங்க பையன் சிஏவா, உங்க பொண்ணு சிஏவான்னு நம்மள படிக்க வச்சு ஆளாக்கின பேரண்ட்ஸ் கிட்ட 4 பேர் கேட்கும் போது எவ்வளோ பெருமையா இருக்கும், அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆஹா, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இதை நிறைய பேர் நடத்தியும் காட்டியிருக்காங்க இல்லையா? சரி, பொதுவா நம்ம விழா கொண்டாடுவோம் இல்லையா, ஒரு தேதி குறிச்சு வச்சு, அது மாதிரி சிஏக்கு இல்லாம போகுமா? என்னைக்கு இதை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா July 1. சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் சரி, சிஏ படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, சிஏவா ஆனவங்களும் சரி, இந்த சிஏ துறையில இருக்க எல்லாருமே இந்த நாளில் கொண்டாடுவாங்க. சரி, எதனால July 1 அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதே July 1 தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த ICAI 1949 நிறுவப்பட்டது. அதனால தான் நம்ம இந்த நாளில் கொண்டாடுறோம். சரி, அடுத்த கட்டத்துக்கு வரலாமா? சிஏவா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பலர் விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்கனாலும், இஷ்டப்பட்டு செஞ்சா எதுவுமே கஷ்டம் கிடையாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அப்புறம் அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் இல்லை, விருப்பமும் கன்சிஸ்டன்சியும் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சிஏ படிக்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். சவால்கள் நிறைஞ்சது தான் சிஏ. அவங்க கூட படிக்கிற நண்பர்கள் ஜாலியாக பேகை தூக்கிட்டு ஊருக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்க போறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட நல்ல கதை பேசுறாங்க, ஃபோன் பார்க்கறாங்க, நம்ம மட்டும் படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. வீக்கெண்ட்ஸ் அது ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. நம்ம ஏன் தான் சிஏ எடுத்தோமோ அப்படின்னு சிஏவை விட்டுடுறவங்களும் இருக்காங்க. சிலர் சிஏ படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு செட்டில் ஃபார் லெஸ் வேற ஏதாவது சின்ன படிப்பு படிக்க போயிடுறாங்க. இந்த உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கே, அவ்வளோ நேரம் உழைக்கணுமா, என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா, உழைப்பு உயர்வு தரும்னு நம்ம கேட்டிருப்போம். அப்போ அதிக அளவு உழைச்சா அதிக அளவு உயர்வு தானே கிடைக்கும், இது என்னோட அபிப்பிராயம். அதே மாதிரி சப்போஸ் அட்டெம்ப்ட் வச்சுட்டா சிலருக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா, சிஏ வேண்டான்லாம் தோணும். சிலர் அட்டெம்ப்ட் வச்சாலும் நான் சிஏ முடிப்பேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுவாங்க, தோல்வியே போத்து போற அளவுக்கு பண்ணி ஜெயிப்பாங்க. யாருமே நம்மளை நம்பாத தருணத்துல உன்னாலெல்லாம் முடியாதுன்னு 4 பேர் சொல்லும்போது என்னால் முடியும்னு முடிச்சு காட்டுற அந்த தருணம் இருக்கே, அதை விளக்க வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுக்கும் இந்த சிஏ. எனவே திடமாக முடிவெடுத்து நான் இதை தான் படிப்பேன்னு நினச்சி அதுக்கான முழு உழைப்பையும் போட்டு தன்னம்பிக்கையோடு செய்யறது நல்ல விஷயம். ஆனால் சிலர் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா, இது இல்லைனா இது அப்படின்னு. ஒருவேளை சிஏ பல வாட்டி அட்டெம்ப்ட் வச்சு எனக்கு நிறைய வருஷங்கள் வீணாயிடுச்சுன்னா அப்படின்னு புத்திசாலித்தனமாக இன்னொரு கோர்ஸையும் கையில் வச்சுக்கிறாங்க சைமல்டேனியஸாக. இதுவும் ஒரு நல்ல யுக்தி தான் இல்லையா? ஆக மொத்தம் சிஏன்றது நெல்லிக்காய் மாதிரின்றது என்னோட கண்ணோட்டம். சாப்பிடும்போது முதல்ல துவர்ப்பா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சோன்னு தித்திக்கும் இல்லையா, அது மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது. அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை. எனவே நேயர்களே, எனக்கு தெரிஞ்ச சிஏ பற்றின விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். இன்னொரு அற்புதமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீநிதி, எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: தேடி போறோம். என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது ஊசுத்தலாம் வாங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இன்னைக்கு நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி பத்தி பேச போறோம். தியோசபிக்கல் சொசைட்டிங்கிறது சென்னையில அடையாறுல லொகேட் ஆயிருக்கு. இந்த சொசைட்டி இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை ஆனி பெசன்ட். இதோட மெயின் எய்ம்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு ப்ரமோட் கோ கிரீன் சிட்டி அண்ட் ஆல்சோ டு ஹேவ் அன் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி சொசைட்டி. இன்னைக்கு தியோசபிக்கல் சொசைட்டி ஹேஸ் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பார்ட் ஆஃப் சென்னை. இது தவிர கலாக்ஷேத்ரா வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆன இடம் வாஸ் தியோசபிக்கல் சொசைட்டி. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஷிஃப்டட் டு திருவான்யூர் இன் 1962. ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் மிஸ் புவனேஸ்வரி, ஒன் ஆஃப் த ரெசிடென்ட் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி அண்ட் ஆல்சோ அ மெம்பர் ஆஃப் திஸ் சொசைட்டி. வணக்கம் மேம். So ma'am, can you share your knowledge about the society?
1: Theosophical Society. It is one of a historical places in Chennai. இது வந்து ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1875 பை ஹெலனா பிளவத்ஸ்கி இன் யூஎஸ். ஃப்ரம் தேர் இட் ஹாஸ் பீன் மூவ் டு சென்னை அடையார் பிகாஸ் பிளவத்ஸ்கி அண்ட் ஹென்றி ஸ்டீல் ஆல்காட் வில்லியம் அப்படிங்கிறவங்க வந்து தே ஹவ் மூவ் டு சென்னை. ஸோ அந்த அங்கே யூஎஸ்லேருந்து இட் ஹஸ் இது வந்து தியோசபிக்கல் சொசைட்டி இட் ஹஸ் மூவ் டு சென்னை அடையார். அண்ட் இதுதான் வந்து இப்போ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி வந்து சென்னை அடையார் தான். அண்ட் இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது எல்லாரும் ஈக்குவல், நோ காஸ்ட் கிரீட் செக்ஸ் டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் இல்லாமல் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட மெயின் அப்ஜெக்டிவே. அண்டு இதில் வந்து சேர் இவங்களோட எய்ம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. நியூக்ளியஸ் ஒரு நியூ த ஹோல் யூனிவர்ஸ் ஹோல் வேர்ல்டே வந்து ஒரு நியூக்ளியர் இதுவாக இருக்கணும், நியூக்ளியர் நியூக்ளியஸ் இன் பிரதர்ஹுட்டாக வித்தவுட் எனி கேஸ்ட் க்ரீடு செக்ஸ் கலர் அந்த மாதிரி டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒரு ஒரே ஹியூமன் அப்படிங்கிற ஒரு பிலீஃபில் இருக்கணும். ப்ளஸ் அவங்களோட அடுத்த ஒரு இது வந்து எல்லா ரிலீஜன்லேயும் இருக்கிற நல்ல விஷயங்களையும் ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் எடுத்து சயின்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற நல்லதை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ் அவங்க வச்சுருக்காங்க. ப்ளஸ் லா ஆஃப் நேச்சர், அது என்ன இயற்கைனா என்ன, ஸோ அந்த எப்படி வந்தது, இந்த நேச்சர்லாம் எப்படி என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுட்டு ப்ளஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மேன் பவர்ல எப்படி இருக்கு என்ன அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும், அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் கொண்டு தியோசபிக்கல் சொசைட்டியில கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களோட அங்க வந்து சேர்றதுக்கு வந்து நீங்க இதுலதான் இப்படி யூ ஹாவ் டு பி லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லல. பட் ஒன்ஸ் யூ ஜாயின்ட் தியோசபிக்கல் சொசைட்டி நீங்க வந்து இவங்களோட அந்த எய்ம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ் அண்ட் எய்ம் பிலீஃப் எல்லாமே. ஸோ இது வந்து மெயினாக என்னன்னா ஒரு சோசியல் கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணி மேரேஜ் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நிறைய வேண்டாத மூட நம்பிக்கைகள் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டுலாம் இல்லாத ஹியூமன் நல்லபடியாக இருக்கிறதுக்கு இந்த சொசைட்டி நல்லா இருக்கிறதுக்கான அப்ஜெக்டிவ் மட்டும் வச்சு அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
0: What are the facilities and specialities available here?
1: Main aim of Theosophical Society is to form a nucleus of universal brotherhood of humanity without distinction of race, creed, sex, caste or color. Second one, to encourage the study of comparative religion, philosophy and science. Third, to investigate unexplained laws of nature and powers latest in power talent in man. இதுதான் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோட மெயின் எய்ம்ஸ். ஸோ இதை வச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்க வந்து தே டேக் பீப்புள் அண்ட் அங்கே ஹூவர் வாண்ட்ஸ் டு ஜாயின் தியோசபிக்கல் சொசைட்டி அவங்களோட எய்மும் வந்து இந்த மாதிரியாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் வென் யூ என்டர் த தியோசபிக்கல் சொசைட்டி இதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அங்கே யூ ஹாவ் அ டெம்பிள், யூ ஹாவ் அ சர்ச், யூ ஹாவ் அ மாஸ்க் அண்ட் யூ ஹாவ் அ புத்திஸ்ட் ஷ்ரைன் மாதிரியும் தே ஹாவ் தேர். அண்ட் ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ என்ட் அவங்களோட பேஸ்ட் டைமிங்ஸ் வந்து ஈவினிங் 4:30 to 7:30. ஸோ நீங்கள் அந்த சமயம் அங்கே போகும்போது எல்லா ப்ராப்ளம் இப்போ ஈவினிங் 6:00 அந்த மாதிரி இங்கேருந்து தான் ப்ரேயர் பெல் அப்படிங்கிறது வந்து யூ கேன் ஹியர் ஃப்ரம் ஆல் தீஸ் 4 பிளேசஸ். தனியாக அதாவது இவங்க ஹிந்துவோட டெம்பிள் மட்டும் கிடையாது, மாஸ்க் மட்டும் அப்படின்லாம் இல்லாமல் அந்த அந்த ஒரு அட்மாஸ்பியரே வந்து எல்லாரோடதையும் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அவங்க வந்து எதுவுமே அவங்க வந்து யாரையும் ப்ரெஷரைஸ் பண்ணி நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்றது கிடையாது. பட் தேர் மெயின் எய்ம் இஸ் ஒரு டிஸ்டிங் பிட்வீன் த பீப்புள் வந்து ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ணிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும். பிளஸ் அவங்க வந்து தே ரெஸ்பெக்ட் த நேச்சர். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் நேச்சர் அப்படிங்கறதுனால தான் இந்த மெயினாக இந்த இது இந்த ஹோல் தியோசபிக்கல் சொசைட்டியே வந்து ஒரு 260 acres ஆஃப் லேண்டில் நியர் அடையார் ரிவர் இருக்கு. அண்ட் யூ யூ கேன் சி லாட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அப்புறம் பேட் ஃப்ரூட் பேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே தான் நிறையா இருக்கு. அப்புறம் ஜாக்கால்ஸ், அப்புறம் ஒயில்டு கேட்ஸ், மங்கூசஸ், ஹேர்ஸ் அந்த மாதிரி நிறையா தே டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் அனிமல்ஸ் ஆல்சோ. அண்ட் அதுக்கு அதை தவிர யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் நமக்கு தெரியாத நிறையா ட்ரீஸ் அந்த மாதிரி எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. மகவனி அப்படிங்கிற ஒரு வெரி ரேர் ட்ரீஸ். அதுக்கு அதை தவிர யூ ஹாவ் அதாவது ஏஷியாலே வச்சு செகண்ட் லார்ஜஸ்ட் பேனியன் ட்ரீ விச் இஸ் 480 years ஓல்டு வந்து அங்கே தியோசபிக்கல் சொசைட்டியில் தான் இருக்குது. அண்ட் அந்த பேனியன் ட்ரீ தியோசபிக்கல் சொசைட்டியில் இருக்கிற பேனியன் ட்ரீ வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் இன் சென்னை. அண்ட் அந்த அதோட ரூட்ஸ் எல்லாம் வந்து இட் கவர்ஸ் அரவுண்ட் 60,000 square meters அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் சொல்கிறாங்க. அண்ட் அந்த மோரோவர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் பேனியன் ட்ரீ இஸ் அதை வந்து லைவாக இட் ஹாஸ் பீன் ரிமூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் அண்ட் இட் ஹாஸ் பீன் இம்ப்ளான்ட் இன் இங்கே தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் இட் இஸ் சச் எ பிக் ட்ரீ, அதாவது யூ டோன்ட் ஃபைண்ட் தட் கைண்ட் ஆஃப் ட்ரீ எனிவேர் இன் இந்தியா. அண்ட் ஐ ஹாவ் சீன் நிறையா ஸ்கூல்ஸ்லேருந்து தே ஹவ் டேக்கன் கிட்ஸ் சின்ன பசங்கள்லாம் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி டு சீ ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ் அந்த மாதிரி தே பிரிங் தம் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் காமிச்சிட்டு இங்கே எப்படி இருக்காங்க என்ன அதெல்லாம் வந்து ப்ளஸ் இந்த மாதிரி இந்த ட்ரீஸ் அதெல்லாம் ஹவு தே ஆர் கீப்பிங் த நேச்சர் சேஃப், ஹவு அந்த ஒரு லைவ்லியா நேச்சரை வந்து மெயின்டைன் பண்றது வந்து பீங் இன் எ காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அண்ட் இங்க நம்ம தியோசபிக்கல் சொசைட்டிக்குள்ள போனா வந்து வி டோன்ட் ஃபீல் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாம அந்த இடம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. அண்ட் யூ ஹாவ் ஹவுசஸ் அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து தே ஹவ் ப்ரொவைடட் ஹவுசஸ் அண்ட் ஆல் தீஸ் ஹவுசஸ் ஆர் வித் இண்டிவிஜுவல் வெல். ஸோ அது நமக்கு வந்து ப்ராபப்ளி டியூரிங் சம்மர் வந்து தண்ணி அந்த வெளில இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து இது கிடையாது. பட் ஆனால் மான்சூனில் நல்ல மான்சூன் இருக்கும்போது யூ நோ நீட் டு டிபெண்ட் ஆன் போர் வெல் ஒரு வேறு இந்த வாட்டர் அதெல்லாம் யூ கேன் டேக் வாட்டர் ஃப்ரம் திஸ் இது. அண்டு நமக்கு வந்து இப்போ நிறையா முன்னாடி பழைய காலத்தில் இருந்ததெல்லாம் மாறிட்டு வரபோது இந்த மாதிரி வெல் அதெல்லாம் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆன்டி நம்ம லைக் நம்மளோட ஏர்லியராக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணினோம் அதெல்லாம் வந்து ப்ராபப்ளி த்ரூ த சொசைட்டி வி கேன் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் தீஸ் பீப்புள் தே ரன் வந்து ஆல்காட் மெமோரியல் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி தே ஆர் ரன்னிங் அ ஸ்கூல். அண்ட் இந்த ஸ்கூலோட மெயின் இது வந்து ஸ்டேட் போர்டோட கனெக்ட் பண்ணி தான். அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் தமிழ் பிள யூ ஹாவ் ஆல் த சயின்ஸ் செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் சயின்ஸ் மேக்ஸ் சோஷியல் அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பசங்களுக்கெல்லாமும் இந்த நேச்சர் பத்தி அப்புறம் அவங்களோட இது ஹேண்ட் ஒர்க் பத்தி செல்ஃப் டிபெண்ட் செல்ஃபா எப்படி வந்து நோ நீட் டு டிபெண்ட் அதர்ஸ் செல்ஃபா நீ எப்படி உன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம். பட் தே டோன்ட் டேக் மணி ஆல்சோ இவங்க மேக்சிமம் இங்க படிக்கிற பசங்க அப்படிலாம் பார்த்தா அவங்க அம்மா அப்பா அவங்களோட சேலரி எல்லாமே வந்து தே ஆர் வெரி மினிமல் வேஜஸ்ல இருக்கிறவங்க தான். ரொம்ப அந்த ப்ராப்ளி இது வந்து அந்த நியர்பை அந்த சி லொக்காலிட்டியில் இருக்கிறவங்கனால அந்த சைடில் இருக்கிற அந்த ஃபிஷர்மேன் அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்லம் சைடு இருக்கிற பசங்க அந்த மாதிரிலாம் தான் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியரும் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் கேர் தே டேக்கன் ஃபார் தட் கிட்ஸ் ஆல்சோ இட் இஸ் ரியலி அமேசிங். So, the Theosophical Society, they have one more Theosophical Order of Service அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. இட் இஸ் ஃபவுண்டட் பை டாக்டர் அன்னி பெசன்ட் இன் 1908. இது வந்து செகண்ட் வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் இன்டர்நேஷ்னல் சொசைட்டியாக நிறைய இதுக்கெல்லாம் ரிலீஃப் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மெயின் மோட்டோ அப்படிங்கிறது இந்த தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸோட மெயின் மோட்டோங்கிறது வந்து ஏ யூனியன் ஆஃப் தோஸ் ஹூ லவ் இன் த சர்வீஸ் ஆஃப் ஆல் தட் சஃபர்ஸ். அதாவது யாரெல்லாம் சஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு அஃபெக்ஷனேட்டாக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அவங்களோட மெயின் மோட்டோ. ஸோ அவங்க வந்து இது வந்து வேர்ல்டு வைடு வந்து நிறையா கண்ட்ரீஸில் இந்த மாதிரி தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சுருக்காங்க. அண்ட் யூ நீட் நாட் பி அ மெம்பர் ஆஃப் ஃபார் டு பி அ மெம்பர் ஆஃப் தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சொசைட்டி வந்து நீங்கள் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியில் மெம்பர் ஆகிட்டு தான் இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பட் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ங்கிறது வந்து இட் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை தியோசபிஸ்ட் தான். பட் யூ கேன் பி அ வாலண்டியர் மெம்பர் மாதிரி கூட யூ கேன் ஒர்க் ஃபார் திஸ் தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். அண்ட் இவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா who are all suffering suffer pandravanga and they do medical missions like the red cross and madri la they do medical missions natural disasters bodu poi volunteer ah help pandrathu and they help for orphanages அப்புறம் தே ப்ரொவைட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஸ்கூல்ஸ் மூலமாக தே ஹெல்ப் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ் ஃபார் மால் நியூட்ரிஷன் சில்ட்ரன். அதுக்கப்புறம் கேரிங் ஃபார் டிசேபிள்டு பீப்புள். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட மெயின் எய்ம் அவங்களோட அனதர் இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிவெண்டிங் க்ரூயாலிட்டி டு அனிமல்ஸ். ஸோ குட் பி அது அதுவும் வந்து இட் ரிலேட்டட் டு அந்த லா ஆஃப் நேச்சர் அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால அந்த அனிமல்ஸ் அப்படிங்கிறதுலாமும் இட் இஸ் அண்டர் நேச்சர் அப்படிங்கும்போது அதையும் ஒரு உயிரா அவங்க கருதி அதுக்குமான ஈக்குவல் ரைட்ஸ் எதிர்பார்க்காங்க போது தே ஆர் டோட்டலி அகேன்ஸ்ட் த க்ரூயாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ். அண்ட் மோர் ஓவர் அவங்க வந்து வெஜிடேரியனிசம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தியோசபிக்கல் சொசைட்டி. அந்த ஒரு இதனால் ஒரு அவங்களோட ஒரு எய்ம் ஆர் மோட்டோ அதனால தான் வந்து தே டோன்ட் யூஸ் லெதர்ட் ஆர்டிகல்ஸ் இன்சைட் த தியோசபிக்கல் சொசைட்டி. அண்ட் தே இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டர் பில்டிங் மாதிரி யங் பீப்புளுக்கு இது வந்து ரீச் ஆகணும். பிகாஸ் எங்கர் ஜென்ரேஷன் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் போய் சேரணும். அது அண்ட் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து அனாவசியமாக இது பண்ணால் ஃபைனலாக வி வில் பி லூசிங். இப்போ வந்து நம்ம வந்து இனிஷியலாக வி ப்ரவுட் டு சே வந்து டைகர் தான் வந்து நம்மளோட நேஷனல் அனிமல் அப்படின்னு. பட் இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து டைகருங்கிற ஒரு அனிமல் வந்து வெரி ஃபியூ, 2 digits கிட்டக்க தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி எலிஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஏஷியன் எலிஃபண்ட், இந்தியன் எலிஃபண்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது, அதுவும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து கூட இவங்க வந்து தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் குரியாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் டோட்டலி அகைன்ஸ்ட் தட். அப்புறம் வெஜிடேரியனிசம் தான், அதனால தான் தே வாண்ட் டு ப்ரொவைட். ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து நேச்சர் அண்ட் நேச்சர் ரிலேட்டட் டு ஹியூமனிட்டி அண்ட் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு, ஈவன் ஃபார் அனிமல்ஸ் தே ஆர் டேக்கிங் கேர் அண்ட் தே ஆர் டூயிங் தேர் ஃபுல் ஹார்ட்டட் சர்வீஸ் ஃபார் த சொசைட்டி.
2: ஸோ லிஸ்னர்ஸ், நான் இப்போ இங்கே தியோசபிக்கல் சொசைட்டிக்கு வந்திருக்கிறதுனால ஐ வுட் லைக் டு ஷேர் மை வியூஸ். இங்கே வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கங்கிறத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா யூ வில் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் இட். பிகாஸ் இந்த ஒரு பொல்யூட்டடான ஒரு என்வாயர்மெண்டில் தியோசபிக்கல் சொசைட்டிக்குள்ளே மட்டுமே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸும் பியூரிட்டியும் கிடைக்குது. அது எதனால? மெயினாக வந்து இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் ஃபில்டு வித் ட்ரீஸ். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், தயவு செஞ்சு யாரும் மரத்தை வெட்டாதீங்க. ட்ரை பிளான்டிங் மோர் ட்ரீஸ் அரவுண்ட் யுவர் ஏரியாஸ். இதெல்லாம் தவிர ஐ வுட் லைக் டு ஆட் அன் அடிஷ்னல் பாயிண்ட். இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் தே டோன்ட் இவன் கம் அவுட் டு பிளே இன் த கிரவுண்ட். இதனால அவங்களால ஒரு வெளிக்காற்றுங்கிற ஒரு விஷயத்தை என்ஜாய் கூட பண்ண முடியறதில்ல. எஸ்பெஷலி இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் ஜென்ரேஷனில் பாதி குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இந்த டிவிக்கு முன்னாடியும் இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸை வச்சுக்கிட்டும் உட்காந்துட்டு இருக்கிறது தான் விளையாட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் வந்து குழந்தைங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்து ட்ரை டேக்கிங் தெம் ஃபார் அ பார்க் ஆர் டு தீஸ் பிளேசஸ் வேர் தே கேன் மிங்கிள் வித் த என்வாயர்மெண்ட். தேங்க்யூ மேம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து தியோசபிக்கல் சொசைட்டி பற்றி உங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணதுக்கு. வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. ஐ ஹோப் ஆல் த லிஸ்னர்ஸ் ஹவ் என்ஜாய்ட் த ஷோ. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு விசிட் திஸ் தியோசபிக்கல் சொசைட்டி அண்ட் ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.7.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி விஜயசாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல கதை கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம். நம்மளுக்கு கதை சொல்றதுக்காகவே நம்ம அம்மா அப்பா நிறைய கதை புத்தகம் படிப்பாங்க, நம்மளுக்கும் நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. கண்கள் விரிய விரிய கதை கேட்ட தருணங்கள், கதை புத்தகம் படித்த தருணங்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுற எழுத்தாளர் உமாநாத் என்கிற விழியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் விழியன். நான் குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு 11 புத்தகம் எழுதியிருக்கேன். குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு குழலி, இன்னொரு பையன் செழியன். அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சு தான் நான் வந்து இப்போ ஒரு எழுத்தாளனா மாறியிருக்கேன்.
0: நீங்க எழுதின புத்தகங்கள்ல எதை ரொம்ப முக்கியமான புத்தகம்?

0: இருக்குது, அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமாக பல இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிது அந்த புத்தகத்துக்கு. ஆனந்த விகடன் சிறுவர் இலக்கிய விருது 2013 கிடைச்சிது. தாமுயேசா விருது அந்த புத்தகம் கிடைச்சிது. அப்புறம் இன்னும் சில விருதுகள் அந்த புத்தகம் கிடைச்சிது. இது ஏன் முக்கியமாக படுது அப்படின்னா, சிறுவர் இலக்கியம் மீது எந்த கவனமுமே கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. எந்த புத்தகமும் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு கிளாசிக் வகையறான்றது வந்து தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இது வரைக்கும் சிறுவர் இலக்கியம் தமிழில் சிறுவர் இலக்கியம் தோன்றதுலேருந்து ஒரு கிளாசிக்கான புத்தகம் அப்படின்னு நம்ம கொண்டாடவே இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாம் சாயர், ஹெய்டி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து கிளாசிக்ஸ் வகையறாவில் போயிடுது. அதாவது அந்த புத்தகம் வரும், அதை ஒட்டி சில புத்தகங்கள் வரும், அதே கதை அதே ஹீரோ வருவாங்க, அதே கதாபாத்திரம் வரும், சினிமா எடுப்பாங்க, கட்டுரைகள் வரும், அந்த மாதிரி நிறைய வந்து அந்த திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகும், பல மொழியில் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு கிளாசிக் வகையறாவே வரலை. ஸோ அந்த அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இது கிளாசிக்னு நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் அதற்கான ஆரம்பமாக அந்த புத்தகத்தை பார்க்குறேன். மற்ற புத்தகம் எல்லாமே வந்து முக்கியமான புத்தகம் தான். உச்சி முகர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்தது. அது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும், என் பொண்ணோட 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள், உரையாடல்கள் தான் முக்கியமாக. அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நம்ம யாரும் வந்து குழந்தையோட அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம ரசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம அந்த வயசில் இருக்கிற வேகம் தான் அது. ஏன்னா அந்த வயசில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் திரும்பி அந்த குழந்தைமை வந்து திரும்பி வரவே வராது. நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தாலும் ஒன்ஸ் அவங்க மெச்சூர்டு ஆகிட்டாங்கன்னா, மென்டலி மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, அந்த மழலை பேச்சு, அந்த அவங்களோட இன்னசென்ட் திங்கிங் அதெல்லாம் திரும்பி ரிட்டர்னே ஆகாது. ஸோ அந்த எங்கள் கான்வர்சேஷன், ரெண்டு பேரோட கான்வர்சேஷனில் தொடர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் பதிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி செய்யாத விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்ற பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அது வந்து குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பேரண்டிங் பண்ணும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எது குவாலிட்டி டைம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நோக்கில் பார்த்தாலும் இது வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சி முகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
1: இந்த புக்கை வந்து உங்களோட மகள் குழலி பெரியவளானவனே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலாக அந்த குழந்தை தருணங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
0: ஆமாம். இல்லை, இது படித்து ஆக்சுவலாக படித்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான். அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம ரெக்கார்ட்
1: பண்ணியிருக்கோம்,
0: எழுத்து வடிவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடச்சிருக்காது. இப்போ புதுசாக வர பேரண்ட்ஸ் வந்து இதை இந்த இது மைண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணுன்றது முக்கியம் கிடையாது. அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணோம்.
1: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, ஃபேண்டஸி அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ். ஃபேண்டஸி புக் ஏதாவது எழுதியிருக்கீங்களா?
0: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டஸி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம். அது வந்து ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டு. அதில் வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்போ என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விழியன், இப்போ ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி. ஸோ அப்படி அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியாக இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
1: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில் அப்படிலாம்.
0: ஸோ இப்படி இருக்கிற உலகத்தில் ஒரு கிளாஸில் இருக்கிற பென்சில்லாம் சேர்ந்து ஒரு டூர் போகிறாங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லேயே பதுங்கி இருந்து பக்கத்து ரூமில் எல்கேஜி ரூமில் இருக்க ஒரு கார் எடுத்துகிட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு

0: ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டசியிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு, பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஃபேண்டசி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு 2 வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். 2 வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய. அந்த வார்த்தையெல்லாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த வார்த்தை 2 வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸில் உள்ளே போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து 2 லிருந்து 8 வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். 8 லிருந்து 14 வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்ணுறோம். 14 லிருந்து 18 வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த இதுக்கு என்ன, இந்த மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்டு லிட்ரேச்சர் தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த 2 லிருந்து 8 வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த 2 லிருந்து 8 வயசுக்கான இலக்கியம். இந்த 8 லிருந்து 14 வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்களாகட்டும், அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது. டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா, அதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயந்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி இத்தனை வருஷம் இந்த வருஷம் பிறந்தாரு, இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார், அது வந்து இலக்கிய வகையில் சேருமான்றது அது டவுட்டு தான். கடைசியாக வந்து இளையோர் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த இளையோர் இலக்கியம் என்னென்னா, அது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் டச்சே பண்ணாத ஒரு பகுதி. அது அடலசன்ட், அதாவது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14 to 18 அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜுக்கான அங்கே தான் நிறைய தடுமாற்றம் இருக்கும்.
1: டீனேஜ்
0: அந்த ஏஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பெற்றோர்களையும்
1: நான் அந்த ஏஜில் தான் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்க கொஞ்சம் விலகியும் இருப்பாங்க.
0: நீங்கள் அப்போ என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க அந்த ஏஜில். ஸோ அவங்களுக்கு படிக்கிற மாதிரி, அவங்களுக்கு விஷயங்களை சொல்லித்தர மாதிரி,
1: அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
0: ஒரு இலக்கிய வகையில் ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக குழந்தை இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடல்ட்டு தான், அந்த மாதிரி தான் ஒன்று குழந்தை இல்லைன்னா அடல்ட், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கலை வடிவமும். அது வந்து சிறுவர் இலக்கியம் மட்டும் கிடையாது, நாடகமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வயசில் வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டெக்னாலஜி வருது, மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தெரியாது. சமுதாய வலைத்தளங்கள் இப்போ ஏகப்பட்டது இருக்குது. அவங்க கையில் தான் இந்த ஏஜில் தான் வந்து நிறைய புழக்கம் இருக்குது. ஏன்னா நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு வேகம்
1: கையில புக் இருக்கோ இல்லையோ, ஆனா அவங்க கை மொபைல் போன்ல ஃபேஸ்புக் இருக்கும்.
0: கரெக்ட். சோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பத்திய பயமும் லைட்டா இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போறோம், அதாவது என்ன
1: ஆகுறதுன்னு தெரியாமல கூட இருப்பாங்க.
0: அங்கிருந்தும் இருக்கு. ஏன்னா அந்த ஏஜ்ல வந்து தான் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூப்பிட்டு போகும்போது என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன் அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன்னா, அவங்க ஏரியாவில் வந்து அவர் தான் வந்து கெத்தாக இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
1: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன் வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன் வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன் வாங்க, அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்ற அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
0: அது அந்த அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அது வந்து டச்சே பண்ணல. நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு நாலஞ்சு கட்டுரை, இல்லைன்னா ஒரு மூணு நாலு புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா, ஃபேண்டசினா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணலை, நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணலை. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணோம். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரம் இருக்கு, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவுல அல்லது ஒரு வல்கனோ பக்கத்துல வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதுல வந்து சின்ன மாற்றம் நடந்தா நம்ம பூமியில வந்து பூகம்பம் வரும் இல்லது சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில தான் ஆரம்பிக்குது.
1: ஆரம்பத்தில் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
0: ஆனால் ரெண்டு வயசு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2 to 8 வயசுக்கு சொல்லும்போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதில் அந்த ஃபேண்டசி மூலமாக நிறைய விஷயங்களை சயின்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு.
1: தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. 8 வயசுலேருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பற்றி வந்து டேட்டா பேஸாக இல்லாமல் தகவல்களா இலக்கியமா கதை மூலமா சொல்லலாம் அப்படின்னு. நான் கூட ஒரு சின்ன காந்தி பத்தின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடிக்கும் போது வந்து அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்க இருந்து குயிலோட சத்தம், குயில் பாட சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்குன்னு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு, இனிமேல் நீ இந்த மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட் எல்லாம் சொன்னீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அது அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளை வந்து சந்தோஷமாக இருந்தோம் அங்கிள் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலாக அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு
0: அங்கிள், இந்த கதை செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுன்னு அந்த எந்துவா சொல்லும் போது இன்னும்
1: அதுதான் வந்து நீ இது எல்லா அவார்டையும் விட, நான் இது எதுவும் குறைச்சி சொல்ல, ஆனா அதை விட ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்?
1: இதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலா இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜெனரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜெனரேஷன் தான் சொல்ல முடியும், ஒரு 80களோட 85 வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டுக்கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமாக நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்னா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி
0: குடும்பமாக
1: நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவிலிருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதை விட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால் குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போ அது எப்படி வளர்க்கும்ன்றத விளக்குனா தான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றோம், காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுது. இது வேற வேற ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ள வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லேயே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் வேர்ல்ட் வந்து
0: எப்படி இருக்கு, இந்த மரத்து மேலே காக்கா உட்கார்ந்திருக்கு, கீழே நரி,
1: அது எல்லாமே வந்து இப்போ நான் கேட்கும்போது அது நான் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன்.
0: உங்களோட குழந்தை வேற மாதிரி விஷுவலைஸ்,
1: நீங்க வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க. ஸோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஒரு இலக்கியம்ல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் கதை கேட்கறதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கதை சொல்லிகளுக்கு மாறுபடும். சிலர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க, ஒரு ஊர்லன்னு மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா நம்ம அப்படியே இப்போ கலரில் இருக்கோம், ஈஸ்ட்மேன் கலரில் போவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. நீங்கள் அந்த மாதிரி நம்மளே ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடினா
0: நம்ம அப்படியே புரியுதா?
1: இல்லை இல்லை, அதெல்லாம் புரியும், கிளீனாக புரியும். ஸோ இதை சொல்லும் போதே வந்து இப்போ பாருங்க, ஒரு சின்ன கதை, நம்ம நம்ம எல்லாரும் பழக்கப்பட்ட கதையிலே இவ்வளோ காட்சி வந்து விரியுது. அப்படி பல கதைகள் கேட்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட விஷுவலைசேஷன், அவங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தான் அது, அந்த வேர்ல்டு வந்து நிறைய விரியும். அந்த விரியும் போது நீ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா குழந்தைகள் வந்து கிரியேட்டராக வருவாங்க அப்படின்னா திரும்பி வந்து எழுத்தாளர் ஓவியர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரியேட்டிவ்னா இந்த நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் எந்த இடத்துல சேர போடணுன்றது கூட ஒரு கிரியேட்டிவிட்டி தான். இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும்போது இந்த மைக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும்போது எந்த ஆங்கிளில் நகர்த்தலாம், இல்லை இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து சவுண்ட் இதுவாகணும், அதெல்லாமும் கிரியேட்டிவிட்டி தான். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்க, நாலு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலில் எதுவுமே கிடையாது ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டில், அது எல்லாருமே அந்த ஆளை பொறுத்து இருக்குது, உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இந்த கிரியேட்டிவிட்டி தான் அந்த ஹேண்ட்லிங், அந்த மேன் ஹேண்ட்லிங்கில் வந்து முக்கியம். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம சின்ன வயசில் நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த வேலைக்கு போனாலும், எந்த புதுசாக தொழில் செஞ்சாலும், எந்த கண்டுபிடிப்புகள் அல்லது எந்த மாதிரியான வேலைகளுக்கு போனாலும் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கதை கேட்கறதுல வந்து மிக முக்கியமான பகுதி. அது இல்லாமல் பல விஷயங்கள், ஏன்னா ஒரு ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு பள்ளி புத்தகம் வந்து எல்லா விஷயத்தையும் அடக்கிட முடியாது. அகெயின் அது லிமிட்டட் டு யார் அந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடர் விஷன் என்ன, அதை பொறுத்து எல்லாமே தான் அந்த புக்கில் இருக்குது. அது இல்லாமல் நாம் அந்த ஓவியர் யார் வந்து அந்த புக்குக்கு ஓவியம் வரைகிறாங்களோ, பள்ளி பாடப்புத்தகம் சொல்கிறேன், யார் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒரு
0: அது வந்து ஒரு குறுகிய வட்டமாயிடுது.
1: ஆமாம், அது அது ஆப்வியஸ்லி ஒரு பள்ளி பாடப்புத்தகம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. நான் வந்து ஒரு நிலாவை பற்றி படிக்கிறேன் அப்படின்னா நிலாவை பற்றி ஒரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஒரு சாப்டர் தான் கொடுக்க முடியாது, அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நிலாவை பற்றி இன்னும் நான் படிக்கணும் அப்படி, இன்னும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புத்தகங்கள் தான் வந்தாகணும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகலான்னா இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த குப்பையிலேருந்து போய் நீங்கள் எது கரெக்டான டேட்டா எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாயிடும். அது வந்து புத்தகம் வந்து அப்படி கிடையாது, புத்தகத்துலேயும் குப்பை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு நல்ல தகவல்களும் அல்லது இன்ஸ்பிரேஷனும் வந்து புத்தகம் வடிவில் ஈஸியாக கிடைக்குது. முதல்ல வந்து அந்த கிரியேட்டிவிட்டி, ரெண்டாவது அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து, ஏன்னா புத்தகம்லேருந்து எல்லாமே தெரிஞ்சிக்க முடியாது. அதை தாண்டி, புத்தகம் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு போனால் தான் அவங்க தான் வந்து அடுத்த லெவல் கிரியேட்டர்ஸாக உருவாகிறாங்க, அல்லது ஒரு முழுமையான குடிமகன்களாக இந்த நாட்டுக்கு தேவையான அல்லது இந்த உலகத்துக்கு தேவையான இந்த ஹியூமனிடேரியன் வேல்யூஸ் உள்ள ஒரு குழந்தைகளாக இங்கே உருவாகிறாங்க. அது இன்னும் முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ தாத்தா பாட்டி, முதலே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் கதை சொல்லுவாங்கன்னா பெற்றோர்கள் தான் கதை சொல்லணும். டெய்லியும் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 365 days ஸ்டோரிஸ்னே அப்படி புத்தகம் இருக்குது. ஸோ 365 நாளுக்கும் நீங்கள் ஒரு ஒரு கதையாக எடுத்துகிட்டு போனால் டெய்லியும் சொன்னீங்கன்னா 1 year கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷனில் ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ், நம்மளுக்கு வந்து கதை சொல்லலாம்னா அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லலான்னா அந்த மாதிரி புத்தகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது, வாய் வழியாக வந்த கதைகள் அல்லது எழுத்து வடிவிலே வந்த கதைகள், தெனாலிராமன் கதைகள், பரமார்த்தகுரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா இப்போ வந்து குழந்தைகள் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த பாட்டிகள் முதல்ல நம்ம பேசின மாதிரி பாட்டிகள் தான் கதை சொல்லிட்டுருந்தாங்க. ஆனால் இனிமேட்டை வந்து பாட்டிகள் நம்ம கையில் கிடையாது, அப்படியே பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து வேறு உலகத்தில் இருக்காங்க, சீரியல் அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இப்போ முக்கியமாக யார் இந்த கதைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், வெஸ்டர்னில் வந்து நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது, 365 days கதை சொல்கிற மாதிரி.

0: நிறைய புத்தகங்கள் இருக்கு. தமிழ்ல வந்து அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்றத ஒரு கான்செப்டே கிடையாது, அல்லது கதைகளும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் வந்து கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான். திரும்பி திரும்பி அதே தான் சொல்லணும் தான், கதை கேட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் நம்ம கிட்ட கையில் வந்து இப்போ கதைகள் கிடையாது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் பிரச்சனை என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இப்போ வந்து மாறிட்டாங்க, எல்லாரும் மாறிட்டாங்க. முன்ன வந்து முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா நம்மலாம் கம்முன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அதே ஆரம்பிச்சு முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாரன்னா நிறுத்து வேற கதை சொல்லு அப்படின்றவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி தேவை, ஒரு அவங்களை இழுத்துணும், ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துணும். ஒரு ஒரு யானை இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோட ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு பெரிய யானை இருந்துச்சான்னா சிகப்பு கலரில் எப்படி யானை இருக்கும் அப்படின்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான், அந்த வாயை பழப்பாங்கல்ல, அந்த வாயை பழகிறதும் போது கரெக்டாக பிடிச்சிடணும், அதுக்குள்ளே நம்ம வயல் என்னென்னலாம் போட்டுருணுமோ போட்டுடணும். ஸோ இப்போ வந்து அந்த புதிய வடிவில் வடிவத்தில் அல்லது அந்த கதை சொல்கிற முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. இதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, வேற யாரை விட சிறந்த ஆட்கள் வந்து அந்த பெற்றோர்கள் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான ஆள். ஸோ கதை சொல்கிற பெற்றோர்கள் கதை சொல்லும்போது என்ன நிகழும், நல்லது நிகழும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை வளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னென்ன வார்த்தை தெரியும்னே நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு 1.5 வயசு பையன் எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு 20-30 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஓட்டி காட்டுங்க, அவள் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை சுமார் 100 வார்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லலைனாலும், பாட்டில் இது பாட்டில்னு சொல்லலைனாலும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏகப்பட்ட பொருட்கள். ஸோ இப்படி நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட உலகம், வாட் இஸ் அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களோட வார்த்தை வளம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சில கதை சொல்லும்போது அவங்களோட எந்த லெவலுக்கு பயப்படுறாங்க, எது இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அல்லது நீங்கள் கதை சொல்லும்போது என்னென்னா நீங்களுடைய உங்களுடைய கருத்துக்களையும் நடுவில் ஈஸியாக புகுத்தலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து பல்லு தேய்க்கலை அப்படின்னா, அந்த கதையில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பல்லு தேய்க்கலை, அந்த பல்லு தேய்க்காததுனால அவனுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பு வந்துடுது, ஏன்னா அவன் பல்லு தேய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து நம்ம பல்லு தேய்க்கணும், அந்த நீதி எத்திக்ஸை வந்து நம்ம இன்டைரக்டாக வந்து குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் எத்திக்ஸ், உங்களோட ஃபேமிலிக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதை மூலம் வந்து நம்ம கடத்தலாம். இன்னும் முக்கியமாக என்ன சொல்லுவோன்னா, நம்ம அழிந்து வரும் இந்த தமிழ் ஸ்லாங்கை வந்து நம்ம காப்பாற்றலாம். இப்போ நான் வந்து வேலூர்காரன், எனக்குன்னு பிரத்யேகமாக சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங் வந்து இப்போ எல்லாம் கடந்து வந்து பொது தமிழுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு என்னுடைய வார்த்தைகள்லாம் என் பையனுக்கு எப்படி கடத்துவேன்னா இந்த கதை மூலம்தான் இப்போ கடத்த போகிறோம். இந்த கதை இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னா, உரையாடலே கிடையாது பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வந்து உரையாடலே இருக்காது. முதலே சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம், பேசுறதுக்கான டைமே இல்லை. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போடுறது தான் இந்த கதை சொல்லல். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நடக்கிற இந்த கதை சொல்லல் ப்ரோக்ராம் வந்து குழந்தை வளர்ப்புலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும்.
1: Stay tuned with MOP Community Radio 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Hi listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கதை சொல்றது ஏன் முக்கியம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான கதை முக்கியம்?
1: நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூணு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த அந்தந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி தான் கதைகள் தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு சீரியஸான ஐன்ஸ்டீன் தத்துவத்தை பத்தி, ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்பை பத்தி அல்லது தத்துவங்களை பத்தி நம்மளுக்கு அவன் சொன்னான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கதை கேட்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதே ஃபிளிப் சைடும் அதே தான், ஒரு 12வது படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு புது உலகத்தை காட்டுறோம், ஆனால் அதில் வந்து எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னா அப்போ வந்து அவன் வந்து அது அந்த கதை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும்.
0: பழைய ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கும் என்ன வித்தியாசம்?
1: ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல இருக்க குழந்தைங்க கதை சொல்லும் போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஊ மட்டும் தான் கூட்டுவாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது, நடு நடுல அந்த கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்பாங்க, நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இந்த கதை முடிஞ்சிட்ட அப்புறம் இவங்க ஒரு கதை கிரியேட் பண்றாங்க, அதுதான் ஒரு கதைக்கான வெற்றி அப்படின்னு நான் சொல்றேன். முன்ன வந்து நம்ம வெறும் கதை மட்டும் கேட்டுட்டு ஆமா ஆமா ஆமா ஆமாம் கேட்டுட்டு மட்டும் கேட்டுட்டு இருப்போம், ஆனா இப்ப இருக்க குழந்தைகள் வந்து அதுல இருக்க ஓட்டைகள், அந்த கதையில இருக்கிற ஓட்டை, ஒரு காக்கா வந்து ஒரு பருந்த தூக்கின்னு போச்சுன்னா எப்படி பருந்த தூக்கும், கையில பிடிக்குமா காலில் பிடிக்குமா வாயில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அது விஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிட்டு இமீடியட்டா கேள்வி கேட்கறாங்க. இதை இன்னும் வேற ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முன்ன ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சப்மிசிவா இருந்தோம், எது சொன்னாலும் ஏத்துக்கிற ஒரு இதுவா இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி சப்மிசிவ் ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறது மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஆனால் பெற்றோர்கள் என்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேணும்னா, ஒரு குழந்தை கேள்வி கேட்குதுன்னா உடனே அடக்கிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் தட் யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து அந்த தேடலாம், அது அது என்ன விஷயம் தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கே தேடல் பற்றின முக்கியத்துவமும் வரும்.
0: கதை சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்க டெய்லி கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி கதை அவங்க கேள்வி கேட்டு நீங்க சொல்ல வந்த கதையே மறந்து இல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா? டெய்லி நடக்கிறதால எதை சொல்றதுன்னு தெரியல.
1: ஆமா, இப்போ 2 நாள் முன்னாடி வந்து ஒரு நான் கதை எழுதும்போது முதல்ல வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம என்னோட பசங்க தான், பசங்க ஒய்ஃப் அவங்களுக்கு தான் கதை சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து கதை சொல்லும்போது ஒரு காட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் சொல்லும்போது தான் அது கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் உருவாக்குவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு என்ன பண்ணால், அவள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவள் வந்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, நீனி ஜூஜுன்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவள் எப்படி இருப்பான டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க, அதனால் நான் இப்போ சொல்லலை. அவளுக்கோட ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குல்ஃபின்னு ஒரு யானை. அவங்க வந்து இவங்களுடைய மெயின் வேலையே என்னென்னா காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து மேலே உட்காந்து நீலா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காட்டில் எதனா சண்டை நடக்கும் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. இப்படி அவளே வந்து ஒரு 4 வயசுலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கதைகள். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சனால எனக்கு பிரச்சனை என்னென்னா, நான் முடிக்க முடியாது அந்த கதையை, அவங்க அங்கேருந்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னை மடக்கின இதுனா அதுதான், என்னை கதையை மடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கே கதை சொல்கிறேன் அவங்களுக்கு.
0: கதைகள் மூலமாக குழந்தைங்களோட உலகத்தை மாற்ற முடியுமா?
1: மாற்ற முடியுன்றதை விட எப்படி அது ரீடிஃபைன் பண்ணலாம்னா, இன்னும் பெருசாக்கலாம் நம்ம அந்த இன்னசென்ட் வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற சென்ஸ், நம்ம சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த அடாவடித்தனம், அரகண்டா இது வேணும் அப்படின்னு கேட்குற அந்த
0: குழந்தைங்களே இப்போ ஜெனரேஷன்ல இல்லல.
1: ஆமாம், எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்கன்னு தானே சொல்றீங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து இந்த கதைகள் மூலம் வந்து மாற்ற முடியும், நிச்சயமாக மாற்ற முடியும். ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அந்த ரொம்ப முக்கியமாக என்னன்னா, சைல்டு சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால, நம்ம ஏன் அடம் பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில். இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தான் குழந்தை என்ன படிக்கிறான், என்ன கிளாஸில் படிக்கிறான்றது தெரியாத சூழ்நிலையிலும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ஏ கற்றுக்கிட்டாங்களா, பி கற்றுக்கிட்டாங்களா, அந்த டீட்டெயில்டு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளிப் சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீ கே நம்ம அழுதாலும் கிடைக்காது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் கேட்குறோம் அப்படின்னா, நீ ஏன் 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், நம்மளே காசு சேர்த்து. நான் சைக்கிள்றது ஒரு பொருள் சொல்கிறேன், வேறு எது வேணும்னாலும் நம்மளே சேர்க்கணும், அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வரும்போது அந்த பொருள் மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்று இருக்கும், ஒரு ட்ரீமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டுறோம்னா, குழந்தை அழுதுனோம், ஐயோ குழந்தை அழுதே, அந்த அதீத பாசத்தில் என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு எது கேட்டாலும் டக் டக் டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்றோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது, நான் அழுதா எனக்கு கிடைக்கும், நான் அடம் பிடிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும்போது. அதனால தான் வந்து இந்த அந்த ஆரம்பத்தில் நம்ம விட்டுறோம், அந்த கொஞ்சம் ஓவர் பாசத்தினால வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ண மாட்டோம், எல்லாம் இந்த இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஃபோர்ஸி பண்ண மாட்டோம். பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இந்த இந்த பிரச்சனை தான், எல்லாம் அடம் பிடிக்கும், பயங்கர அடமெண்ட்டாக அடம் பிடிக்கிறது, கடைக்கள்லாம் வந்து அழுது புரண்டு பண்ணுறது எல்லாம். இது பேசும்போது தான் இன்னொன்று தான் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அந்த சிறுவர் இலக்கியமும் இந்த குழந்தை வளர்ப்பும் ஒரு ரொம்ப பின்னி பணஞ்ச விஷயங்கள் தான், நம்ம பிரித்து எடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி லைஃப்பில் அல்லது குழந்தை வளர்ப்பில் செய்ய முடியாத சிக்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கதைகளும் இந்த சிறுவர் இலக்கியம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இன்னும் குழந்தை வளர்ப்பு பியூட்டிஃபுல்லாகவும், குழந்தையோட வேர்ல்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், அவங்களோட வேர்ல்டை வந்து இன்னும் பிரகாசமாக்கலாம். நம்ம நிறைய டியூப்லைட்ஸ்லாம் போட்டு
0: அழகான
1: உலகமாக நம்ம மாற்றலாம்.
0: முன்னாடிலாம் வாசகர் வட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்போ சிறுவர் வாசக வட்டம் இருக்கா?
1: இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியும், நம்ம சிறுவர் இலக்கிய ஹிஸ்டரியும்,
0: ஹிஸ்டரின்னு சொன்னோனதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 1945 டு 1955 வந்து சிறுவர் இலக்கியத்தோட கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அது ஏன் அப்ப மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திரும்ப வருமா?
1: இது ரெண்டுத்துக்கும் பதில் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட அந்த வாசகர் வட்டம் உருவாகுமா, அந்த கோல்டன் பீரியட் என்ன அப்படின்றது, இந்த கோல்டன் பீரியடு ஏன் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து மெக்கலேக்கு தான் நன்றி சொல்லணும். மெக்கலே யார் தெரியுங்களா? நம்ம கல்வி திட்டத்தை வந்து உருவாக்குன அவர் தான் மெக்கலே. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தான் இபிகோ திட்டத்தையும் அவர் தான் உருவாக்குனார். என்ன ஒரு முரண் பார்த்தீங்களா, எஜுகேஷனும் அவர் தான், இபிகோ தண்டனைகளும் அவர் தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கும் போது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கர்கள் தான், ரிப்போர்ட்டிங் டூல் தான். ஸோ அதனால தான் வந்து எழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுத ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் வந்து. இப்போ வந்து 2.5 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப தப்பது. ஆனால் அவங்க வந்து நிறைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு பகுதியில் வந்து என்னென்னலாம் காசு வருது, என்னென்னலாம் காசு வெளியே போகுது அப்படின்றத கணக்கிடுறதுக்காக டைரக்டாக எல்லா பிரிட்டிஷர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாதுன்றதால அங்கங்கே கணக்கர்கள் உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வி முறையை மேஜராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாரம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து தாங்கலை. அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஸ்கூலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், ஆனால் பள்ளியில் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கற்றல் திறன் வந்து எங்கன்னா வெளிப்படுத்தணுன்ற போது தான் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வர ஏதோ ஒரு இதழை வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான், இவங்க எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் தான். ஸோ அவங்களுடைய அந்த கற்பனை திறனை வந்து இப்போ எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு சின்ன வாசகர் வட்டம் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள், கையெழுத்து பிரதிகளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட்டுக்கு அவங்களால போக முடியாது, எல்லாரும் வந்து சின்ன பசங்க தான், ரிலேட்டிவ்லி சின்ன, அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, சின்ன பசங்க வேற எதனா தொழிலில் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து கையெழுத்து பிரதி ஒரு 10 பிரதி எழுதுறாங்க. 10 பிரதி எழுதிட்டு இவங்க ஊரில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பக்கத்து ஊரில் இதே மாதிரி ஒரு குழு இருக்கும், அந்த குழுக்கு இவங்க ஒன்று கொடுப்பாங்க, அவங்க ஒன்று இவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 100 பத்திரிகை வந்து, சிறுவர் பத்திரிகை வந்து அங்கங்கே தமிழகம் முழுக்க வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த பீரியடு தான் வந்து இதனால் ஆரம்பித்து இந்த வழியாக அப்படியே தொடர்ந்து வந்து இந்த 1945 to 1955 இந்த கதைகள்லாம் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட சிறுவர் இலக்கிய சிறுவர் இதழ்கள் வந்து உருவாகுது. அந்த பேர்லாம் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு இருக்கும். டமாரம், ஒய்யாரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான பேர் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பேர்லயே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் வந்து இதை வந்து ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து அழவள்ளியப்பா வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு 1980s வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்புறம் அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டு அது விட்டுட்டாங்க. ஸோ இவர் முக்கியமாக அழவள்ளியப்பா என்ன செய்தாருன்னா, ஒரு ஊருக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டங்களை வந்து உருவாக்குறார். ஸோ அதில் வந்து கதை எழுதுறவங்க வந்து அங்கே வந்து பிரசன்ட் பண்ணலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். குழந்தைகள் வந்து கதை கேட்டு அது வந்து இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க குழந்தைகள் வந்து புதுசாக கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகளை திரும்பி மாற்றி பிரிண்டில் கொண்டு வர வேலைகள் வந்து தமிழகம் முழுக்க நடந்தது. இந்த டைவர்ஷன்ஸ்லாம் வந்ததால் இது வந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இந்த மீடியா நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிறைய டைவர்ஷன் வந்ததால் இந்த எல்லாமே சிதறி போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு மழைகள் வாசகர் வட்டம் வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாகிட்டு இருக்கு. இது எப்போ இன்னும் வீறுகொள்ளுனா, இந்த சிறுவர் இலக்கியம்ல வந்து இப்போ படைப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகைகளும் வந்து தரமான பத்திரிகைகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த இது ரெண்டும் பேரலாக தான் வளரணும். அதுக்கு முன்னாடி நான் வாசகர் வட்டம் உருவாக்கிட்டேன், இந்த புத்தகம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய புத்தகம் கிடையாது, ஒரு கலெக்ஷனாக நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு 50 புத்தகம் அவ்வளோதான் வரும். ஸோ அது பத்தவே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இது இந்த இன்னும் நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மலைகளுக்கான அல்லது சிறுவர்களுக்கான வாசகர் வட்டம் கண்டிப்பாக உருவாகும்.
0: உங்களை மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கலாம் இல்லையா?
1: கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கான முயற்சிகளில் கதை சொல்லிகள் சிறுவர்களுக்காக செயல்படும் எல்லாரும் வந்து சேர்ந்து சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம், அது சீக்கிரம் நடக்கும்.
0: கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு அறிவியல், கலை, தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள், சமூக நீதி, அதெல்லாம் சொல்றீங்களா உங்களோட கதைகள்ல?
1: கண்டிப்பா அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், நான் என்னோட கதைகள்ல என்ன பண்றேன்னா அது வந்து எக்ஸ்பிரசிட்டா சொல்ல மாட்டேன். நான் நீதி இப்ப வந்து நீதிநெறி கதைகள்ல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு கதையை சொல்லிட்டு கீழே வந்து மாறல், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாதுன்ற. இதுக்கு பதில் என்னன்னா, உள்ள அந்த கதைக்குள்ளேயே வந்து நம்ம அந்த விஷயத்துல அந்த விஷய இப்போ ஒரு உதவி செய்யணும்னா அந்த கதாபாத்திரமே வந்து அது உதவி செய்யற மாதிரி உள்ள வச்சிடணும். இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவன் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னா அவன் வந்து அந்த கதையோட கருவிலேயே வந்து அவனுடைய ஹெல்ப் பண்ணுற அந்த டெண்டன்சி வந்து அந்த கதாபாத்திரத்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து தன்னுடைய இடத்துல பொருத்தி பார்ப்பாங்க எப்பவுமே. இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு பொண்ணாக இருந்தால் தன்னுடைய தம்பியோ இல்லை அண்ணனோ எல்லாம் பக்கத்து வீட்டில் பார்க்குற பையனோ பொருத்தி பார்ப்பான். அந்த பையன் படிக்கிறான்னா தான் தான் அந்த இடத்துல பொருத்தி பார்த்துப்பான். ஸோ அந்த பையன் வந்து நல்ல கதாபாத்திரமாக இருக்கும்போது அல்லது வலுவாக தான் ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் தானே வந்து அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்குள்ள சீப்பின் ஆகிடும் அந்த விஷயம். ஸோ இப்படி எக்ஸ்பிளசிட்டாக சொல்லாமல் உள்ள வச்சு சொல்கிறது தான். நீ சயின்ஸை சொல்லணும்னா சயின்ஸையும் வந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் நான் எனக்கு வந்து தகவல் சொல்றதுல வந்து விருப்பமே கிடையாது. அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ், தகவல் தேவைன்னா கண்டிப்பா தேவை, ஆனா அதுல இருந்து என்ன இன்ஸ்பயர் பண்றோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த கதை இடையிலேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ள புகுத்திட்டு இருந்தா அதுதான் என்னுடைய பாணியா நான் பாக்குறேன்.
0: சிறுவர்கள் ஆர்வமா கதை கேக்குறாங்க, அவங்களுக்கு எழுதுறதுல ஆர்வம் இருக்கா?
1: எழுதுறதுல வந்து குழந்தைகளுக்கு ஆர்வம், அதாவது கதை சொல்றதுல வந்து நிறைய ஜாஸ்தி ஆர்வம் இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு பண்ண வேண்டியதுக்கு யாருன்னா ஒரு ஒரு ஆர்வலர், ஒரு கைடு தேவைப்படுறாங்க எப்பவுமே. அது வந்து ஒரு ஆசிரியரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில பெற்றோரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில இருக்கிற ஒரு குழந்தை இலக்கிய ஆர்வலரா இருக்கலாம், இல்ல எந்த ஆர்வலர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு என்னோட பொண்ணு கதை சொல்றான்னா எனக்கு வந்து அது வந்து அவளுடைய வேர்ல்டு பத்தி எனக்கு தெரியும். ஆனா அதே கதையை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த மழைத்தனம் போகாம அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு, ஆனா உங்களுக்கும் வந்து அந்த அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்காங்க எப்பவுமே. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல எழுத்தாளர்களாக வந்துடுவாங்க.
0: இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் எழுதுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிக அளவு தமிழ் படிக்காததும் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே
0: பரவாயில்ல.
1: ஜென்ரலாக அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த இப்போ ஒரு 10 வாட்டி வந்து ஒரு அரண் அரண்ன்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் எந்த ரா போடுறது, எந்த ராணா போடுறது, எந்த நா போடுறது தெரிலனா, நீங்கள் அந்த அரண் வந்து ஏதாச்சும் புத்தகத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் ஒரு 10-15 வாட்டி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்பு தான் வந்து இந்த உங்களோட ஸ்பெல்லிங்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இது. ஸோ ஆனால் வாசிக்க வைக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புத்தகம் மீது ஒரு ஆசையை உருவாக்கணும்.
0: அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும்.
1: அறிமுகப்படுத்துறதை விட இந்த புத்தகத்தில் எனக்கு எதனா படிச்சுனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணணும். அதுக்கு ஒன்று வந்து பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும். ரெண்டாவது அந்த புத்தகம் வந்து இதெல்லாம் நான் அந்த புத்தகக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். மூணாவது அதை வந்து எளிய வடிவில் இவங்களுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எளிய வடிவில் இந்த புத்தகம்ல இது இருக்குது, புத்தகம்லாம் படித்தா இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லி, டைரெக்டாக இல்லை எல்லா வகையிலையும் சொல்லணும், டைரெக்டாகவும் சொல்லணும் இன்டெரக்டாகவும் சொல்லணும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தகம் மீதான ஆசை வந்துடும். புத்தகம் மீதான ஆசை வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு தீர்வு.
0: குழந்தைங்க கிட்ட புக்ஸ் ரீச் பண்றதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்க லைப்ரரிக்கு உங்களோட புக்ஸ் டொனேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாமே, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா?
1: அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னா, ஏன்னா அந்த கொடுக்குற ஆளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எத்தனை பள்ளிக்கு ரீச் ஆக முடியும். அதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கணும், பள்ளியை வந்து நிர்பந்திக்கணும், உங்கள் பள்ளியில் வந்து நூலகம் இருக்குது, அந்த நூலகத்திலேருந்து புத்தகம் எங்களுக்கு தாங்கன்றதை நிர்பந்திக்கணும். அது இல்லாமல் பொது நூலகம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது, நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது, பொது நூலகங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க, நல்ல புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் குழந்தைங்களுக்கு, முதல்ல வந்து அந்த நூலகத்தில் கால் வைக்கணும், காலை வச்சுட்டு ஒரு 4 புக்குன்னு அவங்க கையில் தொட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. மூணாவது, ஆல்ரெடி பள்ளியில் இருக்கிற நூலகங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும். அது வந்து ஒரு ஒரு டியூட்டியாக இந்த வருஷம் இந்த புக்கெலாம் வந்தது அடிக்க வச்சிட்டோம் கணக்கு காட்டுற ஒரு விஷயமா இல்லாமல் அதை வந்து பரவாயில்ல தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க புத்தகம் எடுக்கிறாங்கன்னா தொலையும் கிழியும் அந்த வேலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நூலகர்களும் அல்ல பள்ளியும் வந்து ரெடியாக இருந்தாங்கன்னா தான் புத்தகங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு தனிநபராக வந்து ஒரு நீங்கள் 2 பள்ளியில் இந்த மாதிரி முயற்சி செய்யலாம், அல்லது அதிகபட்சமாக 10 பள்ளியில் முயற்சி செய்யலாம். அன்டில் அண்ட் அன்லைஸ் இது வந்து ஒரு எல்லா இடத்துமே ஜென்ரலைஸ்டாக ஒரு கான்செப்டாக வராமல் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த அரசும் வந்து இதை பற்றின ஒரு புரிதல் கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து தனிநபர்களால் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
0: குழந்தைங்களுக்கு நிறைய வீக்லி மேகசின், நிறைய மேகசின் வருது. ஆனா அதை அவங்க வாங்கி படிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான். அவங்களை எப்படி ஈர்க்கலாம்
1: அவங்கள? அதான் இப்போ இந்த வாசகர் வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேக்சின் வருது, அந்த மேக்சின் வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்கு. இப்போ சிறப்பாக சில வந்திருந்த சில இதழ்களும் இப்போ வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிருக்க. காரணம் என்னன்னா அந்த ஃபீட்பேக் கிடையாது. எழுதுறாங்க அந்த குழந்தைகளுக்கான எழுத்தை எழுதுறாங்க, ஆனால் குழந்தைகள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றத வந்து ஃபீட்பேக் கிடையாது. இந்த ஒரு ஒரு பத்திரிக்கை வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் உருவாக்குனாங்கன்னு வச்சிங்களேன், அந்த புத்தகத்தில் வர கதைகளோ அல்லது கட்டுரைகளையோ வாசிச்சுட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரியல் ஃபீலே கிடைக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய ரீச்சுக்கு போனதுக்கு காரணம் யாருன்னா நூலகர்கள் தான். நூலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து இந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்துலேருந்து படிக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைகள் வந்து டைரெக்டாக இந்த கதை நல்லா இல்லை அப்படின்றது குழந்தைங்க முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து திரும்பி அவங்க வந்து பப்ளிஷருக்கும் ரைட்டர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து லிங்க் இல்லாத போது சுவாரஸ்யம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டவே முடியாது.
0: நம்ம சமூகத்துல பெண் எழுத்தாளர்களே குறைவா இருக்காங்க, அதுலயும் சிறுவர் இலக்கியத்துல பெண் எழுத்தாளர்களோட முக்கியம் எவ்வளோ, அந்த அளவுக்கு இங்க ஃபேமஸான சிறுவர்களுக்கான எழுத்தாளர்கள் இல்ல. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் உலக பிரசித்தி பெற்ற சிறுவர்களுக்கான புக்கு, அது ஃபேண்டசியான புக்கு, அதை வந்து எழுதுனதே ஒரு பெண் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் தான். அந்த மாதிரியான ஒரு பெண் எழுத்தாளர்கள் இங்கேயே இல்ல.
1: முதல்ல வந்து குழந்தை எழுத்தாளர்களே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நம்ம இதுல. நீங்கள் சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர், குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து சிறந்த படைப்பாளிகள் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டதில். ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டத்துலேயே வந்து அந்த படைப்பு திறனை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படினா ஏமாற்றி அந்த பூச்சிக்காரன் வர்றான், இல்லைன்னா அந்த காக்கா பாரு அது. ஸோ அந்த படைப்பு வந்து படைப்பு திறன் வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய இருக்கு, அது வந்து மறுக்கவே முடியாது.
0: ஆனா அது அவங்க எழுத்து வடியில
1: கொண்டு வரதுக்கு இந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமா மாறினாதான் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் எல்லாம் உருவாவாங்க, பெண் எழுத்தாளர்கள் இன்னும் அப்பதான் ஜாஸ்தி உருவாங்க.
0: கதைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோட முடிக்கலாமே.
1: சுட சுட இன்னைக்கு காலையில் எழுதின ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு காட்டில் வந்து ஒரு விளையாட்டு தினம் நடக்குது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது. குண்டெறிதல், உயரம் தாண்டுதல் அப்படின்னு நடக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். ஸோ ரெண்டு பகுதி, வடப்பகுதி தென்பகுதி, இந்த ரெண்டு பகுதி யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த போட்டியில் தான் டிசைட் ஆகப்போகுது. ஏன்னா ரெண்டு பகுதியும் சமமான போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜட்ஜி வந்து யாருன்னா முதல் முதல்ல ஓட்டப்பந்தயம் ஓடின ஒரு ஆமையும் முயலும் தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். போட்டி நடத்துகிற வந்து ஒரு கரடி, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு கரடி, அவர் தான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். நான் 1, 2, 3 சொல்லி விசில் அடிப்பேன், நீங்கள் வந்து அப்புறம் தான் ஓடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். போட்டியாளர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதனுடைய பேர் குல்ஃபி, அப்புறம் ரெண்டு மான் இருக்குது, அப்புறம் இவங்களோட பேரம்பேத்தியாக அந்த ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு காண்டம் இருக்கும், அப்புறம் ஒரு மனித குரங்கு, அப்படி எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த கரடி வந்து 1, 2, 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மான் ஓடி போயிடுது. திரும்பி சொல்கிறார், 1, 2, 3 ஒரு மான் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மூணாவது வாட்டி பார்க்குறாங்க, எங்களுக்கு முடியாது நீ வந்து போட்டியிலேருந்து விலகிறன்னு அந்த மானை எடுத்துடுறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த குல்ஃபின்ற யானை வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து வடப்பகுதி காட்டை சேர்ந்த ஒரு வீரர். அதனால இந்த குல்ஃபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த ஜெயிச்சா அந்த வடப்பகுதி காடு தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு எல்லாருக்கும் அது தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தென்பகுதியை சேர்ந்த சில நரிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்யுது. எப்படியும் குல்ஃபி தான் முதல்ல வரப்போகுது, அந்த ஓட்ட பந்தயம் எப்படின்னா ஒரு அந்த விளையாட்டு திடல் இருக்கும், அந்த விளையாட்டு திடலை தாண்டிட்டு ஒரு மரங்கள் நிறைந்த காடு அதை சுற்றி திரும்பி வந்து திரும்பி இதே விளையாட்டு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலே வந்து நீங்கள் முடிக்கணும், அதுதான் வந்து ரூல். ஸோ அந்த மரப்பகுதிக்கு வரும்போது அங்கே ஒரு நம்ம ஒரு கயிறு கட்டிடலாம், வேகமாக யானை வரும்போது அந்த கயிறு தடுக்கி கீழே விழுந்துடும், அப்புறம் நம்ம பகுதி மக்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுது. திட்டம் போட்டபடியே வந்து விசில் அடிச்சது, எல்லா மிருகமும் கிளம்புது. கிளம்பிட்ட அப்புறம் முதல்ல அது மாதிரி இந்த குல்ஃபி தான் ஓடுது, செம்ம வேகமாக ஓடுது, யாருமே அது மான் கூட அந்த இதுக்கு டச் பண்ண முடில. நல்லா வேகமாக ஓடிட்டு கரெக்டாக அந்த காட்டு பகுதிக்கு போகுது, அந்த கயிறு வருது, கயிறு கிட்ட வந்து கயிறு கவனிக்கலை, கீழே தமாலும் விழுது. தமாலும் விழுந்தோடனே இவங்க பின்னாடி ஓடிட்டு வரவங்களாம் இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஸோ இந்த நரிக்கெல்லாம் பார்த்தோடனே பயங்கர சந்தோஷம். இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள், அணில்லாம் வந்து இந்த மெயின் பறவையாளர் செக்ஷனுக்கு வராது, சின்ன சின்ன அணில் அப்புறம் பறவைகள்லாம் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்குது, அந்த மெயின் பறவையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க. மற்ற போட்டியை மற்ற கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில, இந்த காட்டுக்கு இந்த சைடு நடக்குது இல்லையா அந்த மரத்தில். அப்போ வந்து தமாலும் விழுது அந்த யானை, அந்த யானை விழுந்துட்டு எது மற்ற மிருகெல்லாம் இன்னும் வேகமாக ஓடி வருது. நரிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது, நம்ம பகுதி ஜனங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த முயல் வந்து ஐயோ எழுந்துருங்க, என்னாச்சு குல்ஃபி, உடம்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆமையும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது, எழுந்துருங்க முதல்ல எழுந்துச்சு உட்காருங்க அப்படின்ட்டு. அப்புறம் எழுந்துச்சு உட்காந்தோடனே முயல் வந்து கழுத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கு, தண்ணி முதல்ல குடிங்க, நீங்கள் அப்புறமா நீங்கள் எதனாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் அப்படியே அந்த பறவைங்களுக்குலாம் ஒரு மாதிரி பரவச நிலைக்கு ஆயிடுறாங்க, சே எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு மானும் ஒரு மனிதருக்கும் குரங்கும் போயிட்டு ஒரு பெரிய குச்சி வருது. ஏன்னா சாதாரணமாக யானைகள் வந்து எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டா எழுந்துக்கிறது கஷ்டம், இது விழுந்தே விழுந்துட்டு இருக்குது. அப்புறம் முதல்ல எழுந்துச்சி உட்காருது, எழுந்துச்சி உட்காந்துட்டு அப்புறம் இந்த குச்சியை வச்சு எல்லாமே மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எழுப்பிடுறாங்க யானையை. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது, எப்போ ஓடினாங்களே, நேரம் வந்திருக்கணுமேனு எல்லாம் அந்த பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடில் போட்டி நடக்கிற அந்த விளையாட்டு திடலில் அது மாதிரி தூரத்தில் கரெக்டாக அந்த யானை வருது, பார்க்குறாங்க, எல்லோரும் கைத்தட்டுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே குல்ஃபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. கிட்ட வர வர தான் வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது, அந்த யானைக்கு மேலே வந்து ஆமை உட்காந்துட்ருக்கு, ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துட்ருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து மனித குரங்கு உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு வருது, இந்த பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு வருது. மானால் ஏற முடியாதுனால அந்த மானை வந்து தும்பிக்கையில் பிடிச்சிட்டு ஓடி வருது, அது டான்ஸ் ஆடிட்டே ஓடி வருது அந்த யானை. இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுது, சே நம்ம போட்டின்னு வச்சு இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எல்லோரும் செம்ம விசில் அடிக்கிறாங்க, மேடையிலேருந்து முயலும் ஆமையுமே இறங்கி வந்துடுது. இறங்கி அந்த முடி எண்டு லைனுக்கு வந்த உடனே எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு குல்ஃபி மைக்கில் சொல்லுது எல்லாருக்கும், இந்த மாதிரி விழுந்துட்டேன் இந்த கதையெல்லாம் சொன்னோடனே அந்த நரியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குது, நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப போட்டியாக நினச்சிட்டோம், ஆனால் நீங்கள் பறந்த மனசில் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், இப்போ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பி, அவ்வளோதான், ஆல் ஹாப்பி. எல்லோரும் சரின்னு கிளம்புறாங்க, போட்டி முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் இதோட அடுத்த வருஷம் விளையாட்டு தினம் சந்திக்கலான்றாங்க. அப்போ தான் வந்து தன் தன் தன் சத்தம் கேட்குது, எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, தூரத்தில் அந்த காண்டா மிருகம் வந்து கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து இந்த போட்டி இன்னும் முடிக்கலை, அது திரும்பி வருது. திரும்பி வந்தோடனே அப்புறம்தான் அது கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எல்லோரும் கைத்தட்டுறாங்க. அப்புறம் அந்த மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம், அதனால் இந்த விளையாட்டு தினத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம காண்ட மிருகம் தான் அப்படின்ட்டு காண்ட மிருகத்துக்கு எல்லா பரிசும் கொடுக்குறாங்க. அது எல்லா மிருகமும் கைத்தட்டி விசில் அடிக்குது, அது சுத்துப்பட்டி 18 காட்டுக்கும் அந்த செய்தி அந்த விசில் கேட்குது.
0: இந்த கதை மூலமா குழந்தைகளுக்கு ஒத்துமையை பத்தியும் பொறாம படக்கூடாதுன்ற விஷயத்தை கூட நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லையா,
1: பங்கு பெறணும். மெயின் வந்து எந்த போட்டினாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்,
0: இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இருக்க கூடாதுன்ற மெசேஜ் நம்ம கொண்டு போறோம்.
1: நிறைய இது உள்ள நீங்க பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சதுன்னா
0: நிறைய கதைகள் வரும்.
1: ஆமா, ஏன்னா இது நிறைய பிட் இருக்கு ஆக்சுவலா, அந்த போட்டி மட்டுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி குண்டெறிதல் பற்றி சொன்னோம், யார் யாரெல்லாம் குண்டெறிதல் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ளே ஓடும். ஸோ அந்த மாதிரி நிறைய கூறுகள் இருக்கு ஒரு கதையில்.
0: இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு

குழந்தைகளுக்கான கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பொறுமைன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ எது இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க, எந்த விஷயம் தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையே இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய டைவர்ஷன் இருக்குது, எதையும் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எத்திக்ஸும் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களில் வந்து நிறைய எத்திக்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் வந்து எத்திக்கலி ரொம்ப வீக்காக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி என்னான்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லல் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கும். முதல்ல கதை சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷ்னல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.7.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: நமஸ்காரம். நீங்க நான் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க சங்கீதா. இப்பெல்லாம் நம்ம பேப்பர் பார்த்தாலும் சரி, நியூஸ் கேட்டாலும் சரி, கொலை கொள்ளை தீவிரவாதம் சொல்லிட்டு நிறைய கெட்ட கெட்ட செய்திகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்திருக்கோமா? அதை விட்டுட்டு இது கலிகாலம், இந்த உலகமே சரியில்லைன்னு நம்ம குறப்பட்டிருக்கோமோ வச்சு என்னைக்காவது இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சிந்திச்சிருக்கோமா? என்ன நேர்களே, எங்களை சொல்றீங்க சங்கீதா, நீ எதுக்காச்சும் சிந்திச்சு பாத்திருக்கீங்களா அப்படின்னு என்ன கேக்குறீங்களா? அதை பத்தி தான் நேர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில சொல்ல வந்திருக்கேன். நம்ம பெரியவங்க எல்லாம் அடிக்கடி சில வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க காலம் மாதிரி இந்த காலம் இல்ல, இந்த காலத்துல நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் நடக்குது, கெட்ட கெட்ட செய்திகள் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், எங்க காலத்துல எல்லாம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டு கண்டு காணாம இருந்திருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த காலம் என்ன, இந்த காலம் என்ன? அந்த காலத்துல இருந்தா மனிதர்கள் இருந்தாங்க, இந்த காலத்துல இருந்தா மனிதர்கள் இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? அவங்க என்ன அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பா ஒரு மாறுபாடு இருக்கு நேயர்களே, அதுதான் குடும்பம். என்ன நேயர்களே, ஃபர்ஸ்ட் அவ கொலை கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப குடும்பம் சொல்றா, இது ரெண்டுத்துக்கும் என்ன லிங்க் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஒரு பாட்டு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் நேயர்களே, அதாவது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான், இந்த மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்க்கையிலே அப்படின்ற பாட்டை நம்ம எல்லாருமே வந்து கேட்டிருக்கோம். ஆமாங்க, இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரி அழுதுட்டு தானே பிறக்குது. நல்ல குழந்தை எல்லாம் சிரிச்சுட்டு பிறக்குது, கெட்ட குழந்தை எல்லாம் அழுதுட்டு பிறக்குதுன்னு ஏதாவது ஒரு மாறுபாடு இருக்கா என்ன? எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். ஆனா சில குழந்தைகள் வந்து நல்லா பெரிய ஆளாகி டாக்டர் இன்ஜினியர்னு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. சில குழந்தைகள் வந்து தீய வழியில சென்று திருடர்கள் தீவிரவாதிகள்னு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டா, குடும்பம் தாங்க. அவங்க வளர்ற குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் இவங்க இது மாதிரி எல்லாம் ஆகுறாங்க. அவர்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க வந்து பொறுப்பா இல்லாத காரணத்தாலும், கடமைய சரிவர செய்யாத காரணத்தாலும் தான் அவங்க இது மாதிரி தீய பழக்க வழக்கங்களுக்கு தள்ளப்படுறாங்க. நேயர்களை இந்த வார்த்தைய கவனிக்கணும், அவங்க தானாவே செய்யல. இது மாதிரி குடும்பத்துல பொறுப்புகள் சரிவர செய்யாத காரணத்தால் தான் இவங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த பிரச்சனை ஹை சொசைட்டி லோ சொசைட்டின்னு சொல்லப்படுற பணக்காரர்களுக்கும் சரி ஏழைகளுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு நல்லா புரியற மாதிரியே சொல்ற நேர்களை, இப்ப நான் ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பத்தி சொன்னேன். குடும்பத்துல இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாட்டுல நடக்கிற தீவிரவாதம் திருட்டு இதுக்கும் என்ன கனெக்ஷன் நீங்க கேட்கலாம். ஒரு குடும்பத்துல எல்லாருமே பொறுப்புணர்ச்சியா தன்னுடைய கடமையை சரிவர செய்தா அந்த குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா பக்கத்துல இருக்க குடும்பம் அந்த குடும்பத்தை பார்த்து நம்மளும் நல்லபடியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு தெருவுல எல்லா குடும்பமும் அது மாதிரி தன்னுடைய கடமைகளை சரிவர செய்தா, அந்த தெருவுல இருக்க எல்லா குடும்பமும் சேர்ந்தா அந்த தெருவே தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் சரிவர செய்யும். அந்த தெரு ஒழுங்கா சேர்ந்தா அந்த ஏரியால இருக்க எல்லாருமே ஒழுங்கா இருப்பாங்க. அந்த ஏரியா ஒழுங்கா இருந்தா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒழுங்கா இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒழுங்கா இருந்தா ஸ்டேட் ஒழுங்கா இருக்கும். ஸ்டேட்ன்றது கண்ட்ரி அப்படின்னு உலகம் முழுவதுமே வந்து அமைதியான சூழ்நிலையா இருக்கும் நேர்களை. ஆகவே எப்படி ஒரு பொருள் தயாரிக்கணும்னா, ஒரு சின்ன பொருளான அணுல இருந்து தான் ஒரு பொருள் தயாரிக்க முடியும். அதே போல ஒரு உலகம் அமைதியா இருக்கணும்னா, குடும்பம் அமைதியான சூழ்நிலையா கடைபிடிச்சாதான் இந்த உலகம் அமைதியா இருக்கும். இது மாதிரி குடும்பத்துல உள்ளவங்க தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் ஒழுங்கா செய்யாததுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல ஒரு சின்ன விஷயத்தை தான் நாங்க உங்களுக்கு ஒரு சிறு நாடக வடிவில் காட்சிப்படுத்தலாம்னு நினைக்கிறோம். எங்க நாடகத்துடைய பெயர் கபாலியின் மனமாற்றம். எங்க நாடகத்துல நடிக்கிறதுக்காக நான்கு பேர் வந்து ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. கபாலியா நடிக்க துர்கா வந்திருக்காங்க. வணக்கம் துர்கா.
1: வணக்கம்.
0: முனியம்மாவா நடிக்க பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் பிரியா.
2: வணக்கம்.
0: இவர்கள் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவி. இவர்களுடைய மகளா சஞ்சீவி வந்திருக்காங்க.
3: வணக்கம்.
0: சஞ்சீவியோட தோழியா திவ்யா நடிக்க வந்திருக்காங்க.
4: வணக்கம்.
0: என்னென்னே எங்க நாடகத்துடைய பெயர் கேட்ட பிறகு கபாலியின் மனமாற்றமா, கபாலி என்ன மனமாற்றம் அடைந்தாரு, அவருக்கு ஏன் மனமாற்றம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். சரி நேயர்களே, இப்ப நம்ம நாடகத்துக்கு போகலாமா? கபாலி வந்து தன்னுடைய பொண்ணு எந்த காலேஜ்ல படிக்கிறா, எந்த கிளாஸ் படிக்கிறா கூட தெரியாது. ஆனா எந்த பார்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, எங்க விலை கம்மியா இருக்கும் தெரியற ஒரு கேரக்டர். முனியம்மா தன்னுடைய ஊதாரிக்குத்தனமான கணவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம வீட்டு வேலை செய்து கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துற ஒரு சராசரி குடும்ப பெண். சஞ்சீவி சிறு வயதுல இருந்து தன்னுடைய தாய் தந்தைக்காக தன்னுடைய சந்தோஷத்தை தாகம் செய்யற ஒரு மகள். திவ்யா தன்னுடைய ஃப்ரெண்ட் நல்லா இருந்தாலும் அது கெடுக்கிறதுக்குனே கூட சுத்துற ஒரு தோழி. சரி நேர்களே, இப்ப நம்ம நாடகத்துக்கு போகலாம். காட்சி ஒன்று. கபாலியும் முனியம்மாவும் வீட்டில் உரையாடி கொள்கிறார்கள்.
1: கடவுளே, வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல, பொண்ணுக்கு வேற அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும். இந்த மனுஷன் என்னடானா பொறுப்பே இல்லாம குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. மத்த குடும்பத்துல அப்பாக்கள் எல்லாம் எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க, நான் ஒரே ஆளா எவ்வளவு பிரச்சனையை தான் சமாளிக்கிறதோ.
2: ஏ எங்கடி இருக்க, என்னடி பண்ற, காலங்கத்தால புலம்பிட்டே இருக்க, எங்கடி காசு வச்சிருக்க, குளிரி கையெல்லாம் நமனமன் இருக்கு, கடைக்கு போனோம்.
1: ஏங்க இப்படி இருக்கீங்க, கை கால் இல்லாதவெல்லாம் வேலைக்கு போறான், உங்களுக்கு என்ன குறைச்சல், நீங்களும் வேலைக்கு போக மாட்டீங்க, என்கிட்ட இருக்க காசெல்லாம் வாங்கிட்டு செலவுக்கு கூட நான் இப்ப காசு இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன். நமக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு, அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கோங்க.
2: எல்லாம் என் பொண்ணு பாத்துப்பான், நீ காச குளிரி.
0: காட்சி ரெண்டு. திவ்யாவும் சஞ்சீவியும் கல்லூரியில் உரையாடி கொள்கிறார்கள்.
4: போதும் என்ன பத்தியே எதிர்க்க பெருமையா பேசாது, எனக்கு தெரியும் இதெல்லாம் அழகா இருக்குன்னு. சரி, அதுக்கப்புறம் டூருக்கு நீ வரந்தானே ரெடி பண்ணிக்கோ, நிறைய காசு எடுத்துட்டு வா, நம்ம ஜாலியா சுத்தணும். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணிக்கோ, எல்லாமே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸா பேக் பண்ணிட்டு வரேன், நான் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். என் பக்கத்துல நீ போட்டோக்கெல்லாம் நிக்கும் போது அப்படி எல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. புரிஞ்சுதா சொன்னது?
5: என்னைக்கு டூரு?
4: டூராதோ இந்த வாரம் லாஸ்ட் ஃப்ரைடே போறமே, உனக்கு தெரியாதா என்ன?
5: தெரியும், அம்மாயிட்ட சொல்லிருக்கேன்டி, எனக்கு அன்னைக்கு வெளிக்கிழமை வேற ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்குடி.
4: அப்ப நீ வரலையா?
5: முடிஞ்சா வரேன்டி.
4: ஆமா, என்னமோ வேலை வேலைன்ற, நீ பேசுறத பார்த்தா வேலை இருக்க மாதிரி தெரியல, காசு இல்லாத மாதிரிதான் தெரியுது. ஆமா ஆமா, உன்கிட்ட ஃபீஸ் கட்டவே காசு இல்லையா, இதுல டூருக்கு வரதுக்கா காசு, என்ன பண்றது? சரி ஓகே, பரவாயில்ல விடு, என் அளவுக்குலாம் உனக்கு வசதி இல்லைன்றதுக்காக நான் என்ன பண்ண முடியும். சரி ஓகே, பாய்.
5: ஓகேடி, பாய்டி. பாரு திவ்யாலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கா, அவள் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கெலாம் போகிறா, பட் அவள் ஃபேமிலி இருக்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலிலாம் இருக்க முடியாது. என்ன பண்ணுறது, அப்பா பொறுப்பு இல்லாமல் இருந்தால் நான் இப்படி தான் இருக்க முடியும், அப்பாவுக்கு எப்போ தான் பொறுப்பு வருமோ, அம்மா வேற கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல.
0: காட்சி மூன்று. வீட்டில் கபாலி முனியம்மா சஞ்சீவி உரையாடி கொள்கிறார்கள்.
1: ஏ சஞ்சு, என்னடி எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டே இருக்க, அடிக்கடி ஏதோ ஒர்க்குன்னு வேற வெளியே போயிடுற, உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியாடி. உன்னை படிக்க வைக்க நான் எத்தனை வீட்டுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா? எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும், அவர் சரியா இருந்தா நீ சரியா இருப்ப.
5: என்னம்மா இப்படி சொல்ற, காலேஜ்ல வேற நிறைய ஒர்க் இருக்குமா, ஸ்காலர்ஷிப் ஒர்க்குக்காக வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்கமா, என்னை பார்த்து இப்படி சொல்றியம்மா?
1: என்னமோ, நீ அது பொறுப்பா இருடி, நீ தான் குடும்பத்தை குடும்ப பாரத்தை சுமக்கணும்.
2: ஏ என்னடி பேசிட்டு இருக்கீங்க, சாப்பாடு போடுடி, பசிக்குது, கடைக்கு போகணும். நீ காசு கொடுடி, கடை வேற மூடிடுவான், டைம் ஆயிடுச்சு.
1: உங்களுக்கு இதே தான் வேலையா, நீங்க எப்போதான் திருந்துவீங்களோ அந்த கடவுள் தான் உங்களை மாத்தணும்.
2: சரி நான் வரட்டுமா?
4: ஏ சஞ்சு போய் கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வாடி.
5: ஓகேம்மா.
0: காட்சி நான்கு. கடை தெருவில் தோழிகள் திவ்யாவும் சஞ்சீவியும் உரையாடி கொள்கிறார்கள். அதை கேட்கும் கபாலி.
5: என்ன திவ்யா இந்த பக்கம் காலேஜுக்கு வேற வரல, எங்க போன?
4: ஏ ஆனா என் பாய் ஃப்ரெண்டோட படத்துக்கு வந்திருக்கேன், அதான் இந்த பக்கம்.
5: சரிடி, வீட்டுல என்ன சொன்னி?
4: இதெல்லாம் சாதாரண விஷயம், நான் எவ்வளவு போய் சொல்லி சுத்திட்டு இருக்கேன், எங்க நான் சொல்லிட்டு போக வேண்டிதான், அதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு ஒரு
5: என்னடி,
4: அன்னைக்கு ஏதோ ஒரு பையனை பார்த்தேன், அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ண வந்தான், என் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இருக்கான் அப்படி இப்படின்னு சொன்ன, என்னாச்சு அந்த கதை?
5: ஆமாண்டி சொன்ன பையன் நல்ல பையன் தான், பட் என்ன பண்றது, என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற, அம்மா வேற கஷ்டப்படுறாங்க, இப்போ வந்து லவ் இவன் போய் சுத்திட்டு இருக்க முடியுமா, அப்பா வேற பொறுப்பு இல்லாம இருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல.
4: சும்மா ஃபேமிலி ஃபேமிலின்னு ஃபேமிலியை கட்டிக்கிட்டே இருந்துச்சா என்ன மாதிரி? நீ பணக்காரியா இருந்தா அது மாதிரிலாம் இருக்கவே முடியாது இல்ல. பாவம் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. என்னமோ உன் தலையெழுத்துப்போ.
2: ஐயோ, நம்ம பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு ஆசையை அடக்கி வச்சிட்டு இருக்காளே, அவளோட ஒரு ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையே. ஊர்ல எவ்வளவுதான் அப்பா சரியிருந்தாலும் பொண்ணுங்கெல்லாம் சரியில்லாம எப்படி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நான் இப்படி சுயநலவாதியா இருந்தும் என் பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, அதுவும் இல்லாம நான் திருந்திடுவேன்னு என் மேல நம்பிக்கை வேற வச்சிட்டு இருக்கா. யாருக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காகவாச்சும் நான் திருந்தணுமே. இனிமேலாவது அவ சந்தோஷமா வச்சுக்கணும். இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையும் குடிக்கூடாது. அவளை ஒரு நல் அவளை ஒரு நல்ல இடத்த பார்த்து அவளுக்கு பிடிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். முதல்ல நாளைக்கு போய் ஒரு வேலையை தேடணும்.
0: என்ன நேயர்களே, நாடகம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். தன்னுடைய தந்தை ஊதாரித்தனமா இருந்தாலும் தன்னுடைய சந்தோஷத்தை குடும்பத்துக்காக சின்ன வயசுல இருந்து தியாகம் செய்கிற ஒரு மகள், அத ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிற கபாலி மனம் திறந்துறான். என்ன நேயர்களை, இந்த நாடகம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி குடும்பம்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையும் பொறுப்பையும் சரிவர செய்யணும், இல்லனா அந்த குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்காது. குடும்பத்துல இருக்க தந்தை தாயும் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக கண்டிப்பா தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றணும். அதே மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றணும். குடும்பத்துல சப்போஸ் தந்தை வந்து சரியில்லைனா குழந்தைகள் தவறான வழியில தான் போகணும்னு இல்ல. சஞ்சீவி மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்காக நல்லபடியா இருந்தா ஒரு கட்டத்துல தன்னுடைய தந்தையும் அதை பார்த்து கபாலி மாதிரி திருந்துவாரு. ஆகவே நம்ம வந்து கஷ்டப்படும் போது தீய வழியை தான் தேர்ந்தெடுக்கணும் இல்ல நேயர்களே. கஷ்டம் வரும்போது நம்ம நல்ல வழியை தேர்ந்தெடுத்தா கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல அது நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வரும். அதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா, குடும்பத்துல இருக்க எல்லாருமே பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும்ன்றது தாங்க எங்களுடைய வேண்டுகோள். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க சங்கீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணாக வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்.
2: அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்க உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

0: upright. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் அஜய் ஹரிணி. ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்க அம்மா எங்க அம்மா எங்கன்னு தேடிட்டு வரத பாத்துருப்போம். ஆனா இப்போலாம் போன் எங்கம்மா, சார்ஜ் போட்டிருக்கான்னு கேக்குறாங்க. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 15 வயசு குழந்தைகிட்ட, சின்ன குழந்தை நீ, உனக்கு என்னதான்டாமா பிரச்சனை, ஒண்ணு அமைதியா இருக்க, உள்ள கத்திட்டே இருக்கன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தலையில இருக்க முடியில இருந்து கால்ல இருக்க நெகம் வரைக்கும் பிரச்சனையா சொல்லுவாங்க. என்னதான் கேக்குற நமக்கு புதுசா இருந்தாலும் அதை கடந்து வர அந்த குழந்தைக்கு தானங்க தெரியும் அதனுடைய தாக்கம் என்னன்னு. அத பத்தின ஒரு சின்ன உரையாடல் தான். இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, நம்ம கூட இணைஞ்சிருக்க எல்லாருமே 19 வயது முடியிற தருவாயில இருக்கவங்க. அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய 13 வயதுல அவங்க சந்திச்ச பிரச்சனைகள், அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்கன்னு நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. அதை கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன், நீங்களும் கேளுங்க. அவங்கள பத்தி நான் ஒரு சின்ன அறிமுகம்.
1: வணக்கம், என் பேர் நிகிதா.
2: வணக்கம், என் பேர் ஜெய்னா.
3: வணக்கம், என் பேர் முஸ்கான் சர்மா.
4: வணக்கம், என் பேர் கிருத்திகா.
5: வணக்கம், என் பேர் வெனிஷா.
6: வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி.
7: வணக்கம், என் பேர் காவ்யா.
8: வணக்கம், என் பேர் ஆசிஃபா.
0: என்னுடைய முதல் கேள்வி ஜெய்னாக்கு தான். முதல் முறையா நீங்க டீனேஜ் பருவத்துல அடி எடுத்து வைக்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க?
2: ஹலோ லிசனர்ஸ், நான் ஜெய்னா பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் டீனேஜ் வார்த்தை கேட்கும் அப்போ நான் யோசிச்சு, டீனேஜ் பீரியட் ரொம்ப ஜாய்ஃபுல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மாதிரி இல்ல ரியாலிட்டியில. ரியாலிட்டியில டீனேஜ் பீரியட்ல ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கிடைக்கும். அது கரெக்ட் தான். பட் டீனேஜ் பீரியட்ல ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன்.
0: நீங்க சொல்லுங்க ஆசிஃபா, உங்களுடைய டீனேஜ் அனுபவம் எப்படி இருந்தது?
8: ஹலோ நேயர்களே, நான் ஆசிஃபா பேசுறேன். நான் டீனேஜ் குள்ள என்டர் ஆகும் போது நான் வந்து ஒரு பெரிய பொண்ணா ஆக போறேன், எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் எல்லாம் நிறைய வரப்போகுது, பெரிய பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒர்க்ஸ், இந்த மாதிரி தான் நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்கும் போது, ஓ, நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா அவங்க கொண்டு போற வழி வந்து வேற ஒரு வழி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
0: நீங்க சொல்லுங்க முஸ்கான், உங்களுடைய டீனேஜ் எப்படி இருந்துச்சு?
3: வணக்கம் லிசனர்ஸ், நான் முஸ்கான் பேசுறேன். டீனேஜர் வந்தாலே ஜெய்னா சொன்ன மாதிரி லைஃப்ல நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த டைம்ல வந்து நம்ம தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி பர்சன். இந்த டைம்ல வந்து நம்ம நிறைய சேலஞ்சஸ், அந்த மாதிரி சொல்ல வந்தா இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டு இமோஷன்ஸா இருப்போம். இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் அப்போதான் நம்மளுக்குலாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறமா அந்த அகாடமிக் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அப்படியே கிளாஸுக்காக போகிற மாதிரி. தென் பாடி இமேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன்.
1: வணக்கம் மக்களே, நான் நிகிதா பேசுகிறேன். இந்த டீனேஜ் அப்படின்ற வார்த்தையை வந்து முத முதல்ல நான் ஹிந்தி டியூஷன்ல தாங்க கேட்டேன். ரெண்டு அக்கா அங்க பேசிட்டு இருந்தாங்க, டீனேஜ் பருவம்ன்றது ரொம்ப க்ரூஷியலான பீரியடு, இதுல வந்து நம்ம சாதிக்கும் பிறந்திருக்கோம். அவங்க அதெல்லாம் சொல்லும் போது டீனேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, 13 to 19 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் டீனேஜ், இந்த பருவம் வந்து ரொம்ப க்ரூஷியலானது, இதுலதான் நிறைய பேரோட வாழ்க்கை பாதை வந்து முடிவாகுது, அந்த மாதிரி சொன்னாங்க. ஆமா, அப்ப நம்மளும் நம்ம டீனேஜ் பருவத்தை வந்து சரியா பயன்படுத்தணும். ஆனா அது எப்படி நான் அதுக்குள்ள வந்தேன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. அது எப்படி 13 மேபி மென்டலி நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கலாம் என்ன அறியாமலே. ஆனா அந்த டீனேஜ்ன்ற வார்த்தை அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப பயமுறுத்தின மாதிரிலாம் எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல, வழக்கம் போல இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
6: வணக்கம் நேயர்களே, நான் பிரியதர்ஷினி பேசுறேன். பொதுவா எனக்கு டீனேஜ் அப்படின்னு கேட்டோடனே எப்படி நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் ஒரு பெரிய ஜம்பா இருக்குமோ, அதே மாதிரி குழந்தை பருவத்துல இருந்து ஒரு டீனேஜ் அப்படின்ற ஒரு பருவம் வந்து எனக்கே ரொம்ப பெரிய ஜம்பா இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸே இருக்காது, நான் மாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், விளையாடுவேன், அவ்வளவுதான் இருந்துச்சு வாழ்க்கை. ஆனா நம்ம டீனேஜ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம், எஸ்பெஷலி ஒரு 16-17 வயசு ஆனதுக்கு அப்புறம், நம்ம குடும்பத்துல எல்லாரும் இருக்கிற எல்லாருமே வந்து நினைப்பாங்க, ஓகே இப்ப பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிட்டா, இன்னும் கொஞ்சம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்லயும் சரி வெளிலயும் சரி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ டீனேஜ் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் பர்சனலா ஞாபகம் வருது.
5: வணக்கம் மக்களே, நான் வெனிஷா பேசுறேன். சோ நிஜமா சொல்லணும்னா முன்னாடிலாம் டீனேஜ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது அது என்னதுன்னா, டீனேஜ் இஸ் தட் பீரியட் விச் வில் மேக் ஆர் பிரேக் யூ. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு விஷயமா தெரிஞ்சு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணி வீட்டில் ஒரு ஒரு விஷயமா சொல்லி. ஸோ மை டீனேஜ் வாஸ் லைக் தட்.
4: வணக்கம் மக்களே, நான் கிருத்திகா பேசுகிறேன். எனக்கு டீனேஜ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில விஷயம் தாங்க ஞாபகம் அது. அதாவது ஒரு மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ், நிறைய பொறுப்புகள், நிறைய தேடல்கள், கவலைகள் போன்றதாங்க. இதில் ஒரு ஹைலைட் ஆன கேள்வி என்ன தெரியுமா, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னம்மா உனக்கு இன்னும் மெச்சூரிட்டியே வரலையா அப்படின்னு சொல்கிற கேள்வி தாங்க. இப்படி நம்ம வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னு தெரியாமலே ஒரு தேர்லாம் மாறி போகிறது தாங்க டீனேஜ்.
7: வணக்கம் மக்களே, என் பேர் காவ்யா. டீனேஜ்னா எனக்கு ஞாபகம் வருது ஒரு கலர்ஃபுல் பீரியட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா புது ரெஸ்பான்சிபிலிட்டி, பீப்புள், நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய மனுஷங்களா பார்ப்பாங்க. எனக்கு டீனேஜ்னா இப்போதைக்கு ஞாபகம் வருது இதுதான்.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களா இருக்குல்ல, மெமரிஸ், மறக்க முடியாத ஞாபகங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய டீனேஜ் 13 வயசு ஆரம்பிச்சிருச்சுன்னா போதுங்க. அந்த டீனேஜ்ல மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி நிறைய மாற்றங்களை உணர்வோம். அதை ஏத்துக்க எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் தேவைப்படும். உங்களுடைய டீனேஜ் பருவத்துல நீங்க எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திச்சீங்க, நீங்க சொல்லுங்க முஸ்கான்.
3: அதாவது இந்த டீனேஜில் மிக்ஸ் இமோஷனாக இருக்கிறனால இமோஷ்னலி நான் ஸ்ட்ரகிள் பண்ணது என்னன்னா இந்த மாதிரி புதுசாக வர கோபம், அப்புறமா லைக் சேட்னஸ் அதை டீல் பண்ணி முன்னாடி வர்றது அது ஒன்று. ஃபிசிக்கலாக சொல்ல வந்தால் இந்த மாதிரி க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறமா என்னென்னா செல்ஃப் கான்ஷியஸ், மெயினாக செல்ஃப் கான்ஷியஸ். அதாவது நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி உட்காரோம், நம்மளை சுற்றி இருக்கிற எப்படி நம்மளை பார்க்குறாங்க, செல்ஃப் கான்ஷியஸ் அது இன்னொன்று நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து மென்டலி சொல்ல வந்தால் இந்த மாதிரி அகாடமிக் ப்ரெஷரு, சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எப்படி மீட் பண்ணுறது அந்த மாதிரி, அண்ட் அப்புறமா அதான் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
1: நீங்க சொல்லுங்க பிரியா, நீங்க எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திச்சீங்க?
6: நான் வந்து முஸ்கான் சொல்றதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது என்னோட டீனேஜ் வயசுல, இப்பவும் அப்படிதான், ஆனா என்னோட எஸ்பெஷலி நான் டீனேஜ் வயசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் குண்டா புசு புசுன்னு இருப்பேன். ஸோ அதனாலேயே நான் ரொம்ப ஃபேஸ் பண்ண விஷயம், ஒரு விஷயம் வந்து பாடி ஷேமிங். நான் எப்படி இருக்கேன், நீ பார்க்க சிலிண்டர் மாதிரி இருக்கேன், இல்லை உனக்கு ஷேப் இல்லை, உனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ஒரு பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்னை வந்து எப்படின்னா கரெக்டாக மென்டலாக தாக்கிச்சு. நான் ஒரு கடைக்கு போறேன், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா என்னமா உனக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா நம்ம உள்ளுக்குள்ள வந்து அது ரொம்ப பாதிக்கும். சோ எனக்கு வந்து பிசிக்கலாவும் மென்டலாவும் இதான் பாதிச்சது.
3: ஆமா பிரியா, நீ சொன்ன மாதிரியே இந்த மாதிரி நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்க வந்து நம்ம ஒரு ஒரு இது கத்துக்கணும்னா என்னன்னா நம்ம வந்து செல்ஃப் அக்செப்டன்ஸ், லைக் என்ன நடந்தாலும் ஆமா நான் இப்படிதான், நான் எப்படி இருக்கேனோ ஐ எம் குட், ஐ எம் பெட்டர், அந்த மாதிரி லைக் நம்ம அக்செப்டன்ஸ் பண்ணோம்னா அது வந்து நம்ம உள்ள ஒரு சேஞ்சா இருக்கிறோம்.
1: நீங்க சொல்லுங்க வினிஷா.
2: ஸோ எனக்கு தெரிஞ்ச இதில் டீனேஜ்னால் எனக்கு அகாடமிக் ஸ்ட்ரெஸ் தான் ஞாபகம் வருது. அதாவது டாப்பராக இருக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும், எல்லார் விட கொஞ்சம் சூப்பராக இருக்கணும், அது இதுன்னு எல்லாமே ஞாபகம் வருது. ஆனால் இன்செக்யூரிட்டிஸ் அபவுட் த ஃபேஸ் அண்ட் த பாடி, லைக் யார் என்ன நினைப்பாங்க, என்ன நடக்க போகுது, அது இதுன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்த ஒரு பீரியட் அது. ஸோ பர்சனலாக என்னோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னதுன்னா சொசைட்டல் அக்செப்டன்ஸ். அதாவது டீனேஜ் முன்னாடிலாம் யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு என்ன தோணுதோ நான் அதுதான் பண்ணுவேன்னு ஒரு மைண்ட் செட்ல இருப்பேன். ஆனா டீனேஜ்க்கு வந்தக்கப்புறம் ஐயோ யார் என்ன சொல்ல போறாங்க, எது என்ன ஆக போகுது, என்ன என்ன நினைக்க போறாங்க, அது இதுன்னு யோசிச்சு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஸோ இனி வரைக்கும் அந்த போராட்டத்தை சுமந்துட்டு இருக்கேன்.
9: The major problem நான் என்ன ஃபேஸ் பண்ணா புல்லிங். ஆக்சுவலி மெனி பீப்புள் தே புல்லிட் மீ ஈவன் இன் மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அதுதான் மேஜர் ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். இன்னொன்று ப்ராப்ளம் என்னன்னா காம்படிஷன் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். லைக் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கெட்டிங் குட் மார்க்ஸ், நான் அப்படி பண்ணல, நான் ஏன் பண்ணல, அது தட் வாஸ் த மேஜர் ப்ராப்ளம் ஐ ஃபேஸ் இன் மை டீனேஜ் லைஃப்.
1: நீங்க சொல்லுங்க கிருத்திகா.
4: ஓகே. ஸோ ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா என்ன ஃபேஸ் பண்ணேன்னா ஆக்னேஸ். ஸோ என்னடா ஆக்னேஸ் அப்படின்னு சொல்கிறானே நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதாவது ஒரு காமனான ஃபேக்டர்னா அது வந்து ஆக்னேஸ் தாங்க, முகப்பரு. இந்த வயசில் அதாவது எஸ்பெஷலி டீனேஜில் ஆக்னேஸுங்கிறது காமனான ஃபேக்டர்ஸ். நான் இதை பற்றி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன். ஏன் சொல்கிறேன்னா ஆக்னேஸ் வரதுனால இல்லை, அதை பற்றி மற்றவங்க என்ன பேசுவாங்களோ அது நினச்சி தாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அது இல்லாமல் அதுக்கேற்ற ரெமடிஸ்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு மேலே வந்து திணிக்கப்பட்டுருது. ஸோ நான் ஃபேஸ் பண்ணுற மேஜர் ப்ராப்ளம்ஸ் இதாங்க.
1: நீங்க சொல்லுங்க நிகிதா. டீனேஜ்ல நாம் பார்த்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஆசைப்பட்டு இந்த பஞ்சு முட்டை இந்த சின்ன பசங்க சாப்பிடலாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன சின்ன பொண்ணா வளர்ந்துட்டல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நமக்காக நம்மளே ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கும் போது, இன்னும் சின்ன பொண்ணுதான் இன்னும் வளரல அப்படின்னு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து இந்த டீனேஜ் பருவத்துல நம்ம மொத்தமா பாத்துங்க. இந்த டீனேஜ் பருவத்துல இன்னொரு ப்ராப்ளமா நான் சந்திச்சதுன்னு என்ன பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் இருக்கு ஃப்ரெண்டா பார்த்த பசங்களை வந்து அவங்களுக்கு நடுவில் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் நடுவில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வளருங்க. அவங்க முன்னாடி அழகா இருக்கணும், அவங்கள வந்து கெத்தா இருக்கணும், அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஆளுக்கு காலுக்கு அடிச்சுக்கிட்டது உண்டு. இதே மாதிரி நான் நிறைய பொண்ணுங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் அவங்களுக்குள்ளே பார்த்துருக்கேன். அவங்க முன்னாடி சீன் போடணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. இத்தனை நாள் இருக்கும் ஒரு அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டா பார்த்த பையன் முன்னாடி இப்போ அவங்க வேற நம்ம வேற அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து டீனேஜ் பருவத்தில் நிறைய இருந்ததை நான் பார்த்தேன்.
3: இந்த மாற்றத்தெல்லாம் புரிஞ்சுக்கவே இவ்வளோ நாள் ஆகுதுல, இதில் எங்கே இருந்தீங்க நம்ம அதெல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது. அந்த டீனேஜ் வயசில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டா போதும், நமக்கு நம்ம மேலேயே சந்தேகம் வந்துடும். இதை கரெக்டாக பண்ணுவோமா மாட்டோமா, இல்லை தப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அதனால் அதை செய்யாமையே கூட விட்டுடுவோம். ஸ்கூலில் செமினார் எடுக்கும் போதெல்லாம் ப்ரிப்பேரே பண்ணியிருந்தாலும் சரியா பண்ணுவேனா மாட்டேனான்னு எனக்கே ஒரு பயம் வந்துடும். அதனால் லீவ் போட்ட காலம்லாம் இருக்குது. அந்த பயமும் சரி படப்படப்பும் சரி நம்மள நல்ல விஷயங்களை எழுந்திருப்போம். அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? நீங்க சொல்லுங்க காவியா.
7: நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்செக்யூரிட்டி தாட்ஸ் இல்ல இந்த செல்ஃப் டவுட் தாட்ஸ் எங்க வருதுன்னு நினைக்கிறேன்னா, வென் நம்மளோட தாட்ஸ் நம்ம வந்து நம்மளை பத்தியே ஒரு மாதிரி நினைச்சு வச்சிருப்போம் அந்த டீனேஜ் டைம்ல. ஆனா அதே நேரத்துல நம்ம பேரண்ட்ஸ் அப்புறம் மத்தவங்க சொல்ற தாட்ஸ் எல்லாம் வந்து இது ரெண்டுமே ஒரு இடத்துல ஒண்ணு சேரும் போது ஓகே நம்மளால இது பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாதாங்கிற தாட்ஸ் வரும். ஸோ இங்கதான் வந்து அந்த செல்ஃப் டவுட்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து மோஸ்டா நான் வந்து இந்த நிறைய பேச்சு போட்டிக்குலாம் நான் நிறைய பேர் கொடுப்பேன். ஸோ ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து நீ நல்லா பண்ணணும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்கிறப்பயே எனக்குள்ளேயே ஓகே நம்மளால் முடியுமா முடியாதா நம்ம நல்லா பண்ணிடுவோமா. அதே மாதிரி எனக்கு வந்து மற்றவங்களை பார்த்து ஓகே இவங்க சூப்பராக பேசுகிறாங்களே இவங்களை மாதிரியே நம்மளும் பேசணும்னு நினச்சிட்டே நான் பேசும் போது நான் வந்து விட்டுருவேன். ஸோ இதனால இந்த மாதிரி விஷயந்தான் நான் என் டீனேஜில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
3: ஆமாம், காவியா சொன்ன மாதிரியே நானும் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஃபியர்லாம் எனக்கும் நிறைய இருந்தது. ஏன்னா போக போக வந்து இந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டேஜில் போய் பேசினனால நான் அந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பயந்துட்டு உக்காஞ்சிடக்கூடாது, நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
1: நீங்க சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான் முஸ்கான். இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணாதான் அதுல இருக்க பயம் போகும் அப்படின்றது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்திருக்கா பிரியா?
5: கண்டிப்பா எனக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. பர்சனலா சொல்லணும்னா நான் வந்து முஸ்கான் சொன்ன மாதிரி என்னோட ஸ்கூல் டேஸ்ல நான் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி நான் ஸ்டேஜ்ல போய் நடிப்பேன். ஸோ அப்படி நடிக்கும் போது அவங்க ஆல்ரெடி எனக்கு டைலாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த படிச்சு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு டைலாகை படிச்சு என்னால் டெலிவர் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை மற்றவங்க ஏதாவது நினைச்சிடுவாங்களோ, இல்லை ஸ்டேஜ் முன்னாடி நம்ம போய் ஏதாவது பேசும்போது அவங்களுக்கு வேற ஒரு மாதிரி புரிஞ்சிருமோ, இல்லை நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு எப்பயுமே மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கு. சோ எனக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு.
1: உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா நிகிதா?
8: நானும் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய டிராயிங் காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை என்னாச்சுன்னா, எங்கள் அப்பா ரொம்ப தூரம் தள்ளி போய் ஒரு டிராயிங் காம்படிஷனுக்கு அட்டன் பண்ண வச்சார். அதில் என்னன்னா, நான் அந்த காம்படிஷனில் இது பண்ணுறதுக்கு தைரியமாக தான் இருந்தேன். இருந்தாலும் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கோம், நீ கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு அவங்க கொடுத்த ப்ரெஷர்லயே அவங்க நான் வந்து ஒழுங்காக பண்ணலை. அது எனக்கே தெரியும், அது ஆன் தி ஸ்பாட் டாபிக் வேற, நான் ப்ராக்டிஸும் கிடையாது. ஸோ நான் ஒழுங்காக பண்ணலை. அப்போ போகிறப்ப வந்து எங்கள் அப்பா ஒரு மூஞ்சை தூக்கி வச்சுட்டே போனார். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் தோத்ததை விட. ஸோ அதுதான்.
1: நீங்கள் சொல்லுங்க ஜெயினா.
9: நவடேஸ் டீன்ஸாக டவுட்ஃபுல் ஃபீல் பண்ணாங்கன்னா தே லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். நவடேஸ் டீன்ஸில் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்பமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் அகாடமிக் ப்ரெஷர், செல்ஃப் டவுட், த ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்பராக இல்லாமல் அது கூட ப்ராப்ளமா இருக்கும். ஸோ தட் இஸ் த திங் டீன்ஸ் ரொம்ப டவுட்ஃபுல் ஃபீல் பண்றாங்க.
0: நீங்க சொல்லுங்க கிருத்திகா.
4: ஓகே, ஸோ எனக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸ்டேஜ் ஃபியர்னா அப்படின்னா ரொம்ப பயம். இப்போ சின்ன வயசுல ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் அனுப்பிச்சுட்டாலோ இல்லை ஸ்பீச் காம்படிஷன் அனுப்பிச்சுட்டாலும் எனக்கு இருக்கிற ஒரு இதுனா எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்ம பார்த்து டீஸ் பண்ணிடுவாங்களோ, நம்ம முன்னாடி இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கறது ஒரு வாட்டியும் ஸ்டேஜ் ஃபியர் உள்ள இருந்துட்டே இருக்கும். ஓ நம்ம இதை இப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு சில நேரத்தில் அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு ஓவர் கம் பண்ணும் போதுன்னு எப்படின்னா நம்ம செல்ஃபை வந்து ரொம்ப கான்பிடண்டா வச்சுக்கணும். எல்லாரும் முன்னாடியும் வந்து நம்ம வந்து கரெக்டா பண்றோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கான்பிடண்டா இருந்தாவே போதும், அது நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும்.
0: அந்த வயசுல அவ்வளவு பயந்து நீங்க இப்ப நம்ம சிஆர்எஸ்ல வந்து எவ்வளவு தைரியமா பேசுறீங்க, இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
4: ஓகே, இப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னு வரும்போதே நம்ம கான்பிடன்ஸா அந்த இடத்துல வந்து பில்ட் பண்ணி அதை நம்ம பிரேக் பண்ணும். அந்த பிரேக் பண்ணா கண்டிப்பா எல்லாரும் முடியும்.
0: நீங்க சொல்லுங்க வனிஷா.
5: சோ ஜெனரலா டீனேஜர்ஸ்க்கு ஒரு தவறான புரிதல் இருக்கும், அது என்னன்னா எவ்ரி ஒன் இஸ் பெட்டர் தென் மீ, அதாவது எல்லோரும் என்னை விட சிறந்தவர்கள். இந்த ஐடியாவை டிலீட் பண்ணாதாங்க ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா ஒரு புது விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் இல்லைனா ஸ்டிச்சிங் இல்லைனா ஸ்விம்மிங், அது ட்ரை பண்ணாம அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயமா ட்ரை பண்ணாதானே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஏஜ்ல ட்ரை பண்றது தாங்க முக்கியம்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க வினிஷா. என்னதான் இவ்வளவு அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருந்தாலும் அந்த வயசுல ஒரு காமனா இருக்கும் ஒரு பயம். நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியே அதுல இருந்து வர ரிசல்ட்ட பத்தின ஒரு பயம் தான். அந்த பயம் எல்லாம் இருக்கவே கூடாது. அந்த செயல்ல இருந்து நம்ம தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணி அதை ஜெயிக்கிறதுலதான் இருக்கு முக்கியமான விஷயம். கோவம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாத அந்த டீனேஜ்ல ஏன் கோவப்படுறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? இல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு சரி செய்ய ஏதாவது அடி எடுத்து வச்சிருக்கோமா? நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு பொழுது அது கிடைக்காதப்பயோ எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த வயசுல வரும்ல அந்த கோவமே ஒரு சில டைம் அதிகமாகி நிறைய விஷயங்களை நம்ம இழந்திருப்போம். ஐயோ இந்த விஷயத்துல வந்து நம்ம கோவப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா பிரியா?
6: எனக்கு பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எதுவும் இல்ல. ஆனா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா டீனேஜர்ஸ்க்கு ஏன் ஆங்கர் இஷ்யூஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வயசுல என்ன நான் பார்த்து என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஒரு விதத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாலியா இருப்போம்.

0: அதுக்காகவே ஐ ஹாவ் லாஸ்ட் லைக் அ லாட் ஆஃப் டைம் ஃபைட்டிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு நிறைய தவறான வார்த்தைகள் சொல்லி. ஸோ அது ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சு அந்த காலத்துல. ஸோ நவ் இப்போ யோசிச்சு பார்த்தா ஐயோ அவ்வளோ இம்மெச்சூரா இருந்தோமே, இதுக்கெல்லாம் போய் ஃபைட் பண்ணோமான்னு தோணுது. ஸோ அந்த ஏஜ்ல கண்டிப்பா இந்த ஹார்மோன்ஸ்னால யூ வில் கெட் அ லாட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ், பட் யூ ஷுட் நாட் லெட் தட் கம் அண்ட் அஃபெக்ட் யோர் டெசிஷன் மேக்கிங்.
1: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க வினிஷா. நீங்க சொல்லுங்க முஸ்கான்.
2: நானும் இந்த மாதிரி நிறைய ஆங்கர் இஷ்யூஸ் எல்லாம் நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவ வந்து இதை வந்து எப்படி டீல் பண்ணானா, லைக் டெய்லி அவளை பார்த்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு புக்கில் எழுதுறதோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதி ஒரு ஜாரில் வைக்கிறதோ அந்த மாதிரி எப்பயாச்சும் அவளுக்கு கோவம் வரும்போது இல்லை அவள் சேடாக இருக்கும் போது அதை வந்து எடுத்து படிப்பாள். அதை எடுத்து படிக்கும் போது ஓகே நம்ம இவ்வளோ நல்லமா இருக்கோமே, நம்ம ஏன் இவ்வளோ டைவர்ட்டாக போகணும், ஏன் நெகட்டிவாக யோசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் இஷ்யூஸ் அது அப்படியே லைக் நார்மலுக்கு வந்துடும். ஸோ நம்மளும் எல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க முஸ்கான். டீனேஜில் மட்டும் இல்லை, இந்த வயசுலேயும் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் நிகிதா.
3: டீனேஜ் பருவத்தில் வந்து தொட்டாச்சிவிங்க இப்போ செடி மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொன்னால் அது என்னென்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு வீக்னஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம வெனசா சொன்ன மாதிரி தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய சண்டை போட்டிருக்கேன். நோட்டில் கீறுக்குது, ஒரு கீரல் போட்டதுக்காக அவங்க நோட்டை ஃபுல்லாக கிழிக்கிற வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டிருக்கோம். ஒரு கீரலுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் சண்டை போட்டிருக்கோம். இன்னொன்று நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பண்ண சின்ன தப்புக்காக ரெண்டு பேரும் ஒரு வருஷம்லாம் பேசாமே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆங்கர் இஷ்யூ வந்து டீனேஜ் பருவத்தில் வந்து நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப தொட்டாச்சிவிங்க மாதிரி உடனே உடனே ரியாக்ட் பண்றாங்க.
1: என்னதான் அந்த கோவத்துக்கு இவ்வளவு காரணம் இருந்தாலும் எப்பயுமே கோவப்பட வேணாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த அளவுக்கு கோவப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காத பொழுது அதை ரியாக்ட் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு கோவமா ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கு. நம்ம கூட இருக்கவங்கள ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணுது அப்படின்னு போது அதை குறைக்கிறதுல ஒண்ணு தப்பு கிடையாது, அதை அந்த வயசுலயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். என்னதான் அந்த அளவுக்கு கோவப்பட்டாலும் தன்னை தானே வருத்திக்கிறது அப்படின்றது டீனேஜ்ல ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. இப்ப இந்த செவுத்துல வந்து கையை வச்சு அடிச்சுக்கிறதும் சரி, பொருள் எல்லாம் தூக்கி உடைக்கிறதும் சரி, அந்த வயசுல ரொம்ப அதிகமா பார்த்திருப்போம். அவங்க எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கு கூட ஐயோ என்னடா நம்ம பொண்ணோ சரி பையனோ சரி இவ்வளவு கோவப்படுறாங்களே, இப்பவே இப்படி இருக்காங்கன்னா பெரிய வயசுல எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரியா?
0: நீங்க சொன்னது ஆக்சுவலி ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஒரு சின்ன விஷயம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணாலோ, மெயினா நம்ம கரியர் சூஸ் இப்போ வந்து டீனேஜ்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கரியர் சூஸ் பண்றது அப்படின்னு ஒன்று. அது அவங்க சூஸ் பண்ண போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச கரியர் பண்ண முடியாம இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தா அவங்களுக்கு வந்து அவங்க கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னே தெரியாது. அது மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப்ஸ், வென் இட் இஸ் கம்மிங் டு ரிலேஷன்ஷிப்ஸ், நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப உடஞ்சி போற ஒரு விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப் தான். அது வந்து பீட் எனிபடி, உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா, அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸை டிலீட் பண்றது, அப்புறம் அவங்களே அவங்களை வற்புறுத்திக்கிறது. அது எப்படின்னா சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா சாப்பிடாம, ஒழுங்கா யாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணாம, இந்த மாதிரி நிறைய தன்னை தானே வருத்திக்கிற நிறைய செயல்கள் செய்வாங்க.
1: நீங்க நினைக்கிறீங்க நிகிதா?
3: அவங்களோட கோவத்தையும் அவங்களோட வெறுப்பையும் ஒருத்தர் மேல வெளிக்காட்ட முடியல, கடைசியில வந்து அவங்க மேலேயே அதை அவங்க வெளிக்காட்டிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் தான் மேலதான் அப்படின்றதுதான் வந்து அந்த காலத்துல வந்து சொன்ன மாதிரிதான், அவங்களால யோசிச்சு தெளிவா முடிவு எடுக்க முடியல. அதனால சில பேர் வந்து அடுத்தவங்க மேல பழி போடுவாங்க, சில பேர் அவங்க மேலேயே பழி போட்டுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப், நம்ம பிரியா சொன்ன மாதிரிதான், ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே அப்பெல்லாம் அவங்க மைண்டே உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்காது. இந்த மாதிரி டைம்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது ரெண்டு பேருமே இம்மெச்சூரா இருக்கும் போது அவங்களும் நிறைய ஃபைட்ஸ், தேவையில்லாத சண்டைகள் அந்த மாதிரி நிறைய வந்ததுண்டு. அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அவங்கள வருத்திப்பாங்க, அவங்களே அவங்கள ரொம்ப வருத்திக்கிட்டு. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்லனாலும் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அதை தாங்க முடியாம, இல்ல இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் அவங்கள வருத்திக்கிட்டதை நானே பார்த்திருக்கேன். இந்த மாதிரி சமயங்கள்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும், இதெல்லாம் தப்புங்க, கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க கவுன்சிலிங் கொடுத்து அவங்க மைண்ட் வந்து ஸ்டேபிள் ஆக்கணும். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவை நடந்தப்ப அவ ஃபேமிலி ப்ராப்ளத்துக்காக அவ வந்து அவளே வந்து வருத்திக்கிட்டா. அப்ப

0: என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து அதை பார்த்துட்டு அவங்க கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுக்கு வந்து எடுத்து சொல்லி அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கிட்டும் எடுத்து சொல்லி அந்த பொண்ணோட மைண்டை வந்து ஸ்டேபிள் ஆக்கி இப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா.
1: நான் வந்து டீனேஜர்ஸ் ஏன் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்னா, இட் இஸ் பிகாஸ் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அல்லது ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அவங்களால அவங்களோட கோபத்தையோ இல்லை வெறுப்பையோ வெளிக்காட்ட முடியலன்னா தன்னை தானே வருத்திப்பாங்க. நம்ம நிக்கிதா சொன்ன மாதிரி தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் இந்த செயலுக்கான காரணம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இப்போ இருக்கிற நிறைய மூவி இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ நிறைய மூவிஸில் வந்து இந்த ஆக்ட்ரஸ் இல்லை ஆக்டர் நிறைய பேர் வந்து இந்த அவங்கள இந்த ட்ரக் இன்டாக்சிகேஷன் இல்ல இந்த மாதிரி அவங்களே அவங்கள அடிச்சுட்டு ஹார்ம் பண்றது. சோ இந்த டீனேஜர்ஸ்ல நம்மளே ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலையில இருப்போம். சோ அப்ப இந்த மூவி பாக்குறப்போ நம்ம ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுவோம். ஓகே, சோ நம்மளுக்கும் இப்படி ஒரு பிரச்சனைனா ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன். சோ இதனாலதான் டீனேஜர்ஸ் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
2: நீங்க சொல்லுங்க முஸ்கான், இந்த டீனேஜர் டைமில் வந்து நம்மளுக்கு இந்த ஆங்கர் இந்த இமோஷன்லாம் நிறைய டெவலப் ஆகிறனால வந்து நம்மளை நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ட்டு நம்மளுக்கு தெரியல. அதனால தான் நம்ம வந்து செல்ஃப் ஹார்மிங் பண்ணுறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது வந்து லைக் ஒரு சொல்யூஷனாக இருக்குது, பட் அது இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஒரு சொல்யூஷனாக இல்லைன்னு. எக்ஸாம்பிள் சொல்ல வந்தா, இப்போ நம்ம எல்லாம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் போகிறோம், அதில் ஒரு எமர்ஜென்சி பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் அது நிற்குமா? நிற்காது. அது எப்படியோ ஓடதான் செய்யும். அதே மாதிரி தான் நம்ம சில விஷயத்துக்கு நம்மளே ஹார்ம் பண்ணால் அது வந்து ஒரு டெம்பரரி ரீசன் இல்லை டெம்பரரி சொல்யூஷன், ஏன்னா அது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, லைக் பேரண்ட்ஸ் கிட்ட லைக் நம்ம எப்படி சின்ன வயசில் ஸ்கூலில் என்ன எதுவோ நடந்தால் போய் சொல்லுவோம்ல, அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் இப்படி நடந்தது அப்படி நடந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்கிற சொல்யூஷன் அவங்க சொல்கிற இதுவெல்லாம் நம்ம நல்லா கேட்டு லைக் அவங்க சொல்கிறதே சொல்யூஷனாக தான் இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டே இல்லை அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இல்லை யாராவது அக்கா தம்பி அந்த மாதிரி யார்கிட்ட ஷேர் பண்ணால் லைக் நம்ம இந்த செல்ஃப் ஹார்மிங்கில் லைக் அவாய்ட் பண்ணலாம் நம்ம எல்லாம்.
0: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க முஸ்கான். நீங்கள் சொல்லுங்கள் வினிஷா.
3: ஸோ செல்ஃப் ஹார்ம் அப்போ சொன்னோன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், சம்டைம்ஸ் இந்த செல்ஃப் ஹார்மிங் கேன் பி இன் அ மென்டல் ஃபார்ம் அஸ் வெல். அப்படின்னா நம்மளோட மைண்டை நம்மளே டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி இருக்கும் தாட்ஸை வச்சுட்டு, லைக் ஐயோ ஐயோ இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமே ஆனால் இந்த ட்ரெஸ் எனக்குனால வாங்க முடியல அப்படின்னு ஒரு குட்டி விஷயத்தால ஸ்டார்ட் ஆகும். அது போய் போய் பெருசாகி பெருசாகி ஐயோ இந்த ஃபுட் என்னால் சாப்பிட முடியலையே, இதில் ரொம்ப கேலரிஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சு, அதுக்கப்புறமா இந்த சப்ஜெக்ட் எனக்கு வர மாட்டேங்குது, இதில் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களா யோசிச்சு யோசிச்சு அது பெருசாகி விடுறது தான் இந்த வயசுல ரொம்ப காமனா இருக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்ட் இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லயோ ஃபெயில் ஆகாத ஒரு ஃப்ரெண்ட், ஒரு மேத்ஸ் எக்ஸாம்ல மட்டும் ஃபெயில் ஆனா எப்படின்னா ஒரு நாலு மார்க் கம்மி ஆயிடுச்சு, அதனால ஃபெயில் ஆயிட்டா. ஸோ அதை வச்சு அவ என்ன யோசிச்சானா, ஐயோ இதோட என்னோட லைஃப் இப்படியே ஓவரா, இந்த மேத்ஸ் எக்ஸாம்னால என்னோட மொத்த ரெப்யூட்டேஷன் அதெல்லாம் போச்சா அப்படி யோசிச்சு யோசிச்சு அவ ரொம்ப சேடான ஸ்டேட், ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஒரு ஸ்டேட்க்கு போயிட்டா. ஸோ அப்போதான் தெரிஞ்சது, லைக் பேசி பேசி அவங்க அம்மா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பேசி அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சது தட் ஒரு எக்ஸாம் அவங்களோட லைஃபை டிஃபைன் பண்ணாது. ஸோ எல்லா குட்டி குட்டி விஷயங்களை பெருசாகி விடுறது தான் காமனான விஷயம், அதை நம்ம பண்ணக்கூடாது இந்த வயசில்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க வினிஷா. நீங்க சொல்லுங்க கிருத்திகா.
4: ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது அதில் மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஹார்மிங் வீட்டில் சண்டை போடும் போது கூட நம்ம வந்து செல்ஃப் ஹார்மிங் அதிகமாக பார்ப்போம். ஸோ இப்போ அம்மா அப்பா ஏதாச்சும் ஒரு சின்ன சில்லி காரணத்துக்காக திட்டினாலும் அது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம அவங்க கிட்ட பேசாமல் அந்த ஆங்கர் அப்படியே உள்ளே வந்து வச்சுட்டு அதுவும் ஒரு செல்ஃப் ஹார்மிங் கூட வந்து சேரும் அப்படின்னு நான் ஃபீல்
0: பண்ணுறேன். கரெக்டாக சொன்னீங்க கிருத்திகா. அந்த டீனேஜ் வயசில் செல்ஃப் ஹார்மிங் ஏன் அதிகமாகுது? இப்போலாம் பெரியவங்களே நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்றது கேட்டிருப்போம், எனக்கு இது தேவைதாங்க அப்படின்னு, ஐ டிசர்வ் திஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட் அந்த வயசுல இருக்கவே கூடாது. சரி, இது வந்து எனக்கு வந்து சேருதா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு இது என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி யோசிக்கணும். அப்படி யோசிச்சோம்னா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம். அந்த வயசுல ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு பொழுது நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும். இந்த ஐடியாஸ் எல்லாம் இந்த வயசுல எப்படி வருது அவங்களுக்கு அப்படின்னு போது, அது ஒண்ணு வீட்டுல நடக்கிறத வச்சோ, இல்லனா டிவியில பாக்குறத வச்சோ, இல்லனா மொபைல் போனோட யூசேஜ் வச்சோ தான் அந்த விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி கோவம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்னு. போனோட யூசேஜும் சரி, சோசியல் மீடியாவோட யூசேஜும் சரி, அந்த வயசுல நிறைய தாக்கத்தை உண்டாகிருக்கும். நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா சைபர் புல்லிங். அந்த வயசுல தன்னை தாழ்த்தி பேசியும் மத்தவங்களுடைய கம்பேர் பண்ணி பேசுறதும் சோசியல் மீடியால நிறையவே அதிகமா இருக்கு. இததான் சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி நீங்க சொல்லுங்க முஸ்கான்.
2: நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்னா என்னன்னு நம்ம எல்லாம் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ சைபர் புல்லிங் சொல்ல வந்தா, இப்போலாம் இருக்கிற லைக் டீனேஜர்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி போட்டோஸ் செல்ஃபிஸ்லாம் கிளிக் பண்ணி போடுறது லைக் நிறைய பேர் லைக் ஓகே அது வந்து ப்ரைவேட்டா வைக்கிறது அது ஒரு சேஃப்டி, லைக் சில பேர் பப்ளிக்காகவும் வைப்பாங்க அவங்க அக்கௌண்ட்டு. ஸோ அந்த சமயத்தில் வைக்கும் போது கமெண்ட்ஸ், சில கமெண்ட்ஸ் இருக்கிறது, சிலவங்க லைக் அந்த ஃபோட்டோஸ் பார்த்து லைக் மெசேஜ் பண்ணுறவங்க, ஸோ அதில் வந்து அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக ஹராஸ்மெண்ட்டாக பேசுறது வந்து கொஞ்சம் சைபர் புல்லிங்காகவும் இருக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ இதை வந்து நம்ம நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது நான் இன்னைக்கு ஸ்டார் பக்ஸ் போயிருக்கேன், நான் இன்னைக்கு இந்த படத்துக்கு பார்க்க போயிருக்கேன், அந்த மாதிரி ஸ்னாப் சாட் அதுலேயும் நம்ம எல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே லீக் பண்ணுறது இதுவும் சைபர் புல்லிங்லாம் ஆகலாம். பிகாஸ் அவங்க வந்து அதை வச்சு நம்மளை த்ரெட் பண்ணலாம், அதை வச்சு நம்மளை. அண்ட் ஆன்லைன் சேஃப்டி கன்சர்ன், இப்போது நம்ம சில ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணால் அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஐ அக்ரின்னு சொல்லிட்டு விட்டுறோம். ஏன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கிற இதுவில் வந்து நம்ம படித்து பார்க்க மாட்டோம். அதை படித்து பார்த்து அக்ரி பண்ணுறது தான் நம்மளோட சேஃப்டி. அப்படியே சும்மா ஓகே ஒரு கேம் ஆப் ஓப்பன் பண்ணாலே அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும், நம்ம என்ன கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு அப்படியே அக்ரி பண்ணி விட்டுருவோம். அதுவும் சில டைம் வந்து சைபர் புல்லிங்கில் வரலாம். அவங்களும் நம்மளை நம்ம ஃபோன்லேருந்து சில வைரஸ்லாம் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்காச்சும் ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தா யோசிச்சுட்டு ஐ அக்ரின்ட்டு பண்ணுற மாதிரி.
3: நீங்க சொன்னது 100% கரெக்ட் முஸ்கான். ஏன்னா சில ஆப்ஸ் வந்து லொகேஷன் ஆக்சஸ் மற்றும் கேமரா ஆக்சஸ் பத்தி கேட்கும். இந்த கேமரா ஆக்சஸ் மட்டும் நீங்க ஆல்வேஸ் அலோன்னு கொடுத்துட்டா நீங்க என்ன பண்றீங்க, எங்க போறீங்க, எல்லாமே உங்களோட வாய்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். உங்களோட மூவ்மெண்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், வாய்ஸ், சவுண்ட்ஸ் எல்லாமே மைன்யூட் டு மேஜர் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதை வச்சு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த ஹேக்கர்ஸ்க்கோ மற்றும் ஸ்கேமர்ஸ்க்கோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ உங்களோட பாஸ்வேர்ட்ஸ், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் சேஃப்டியில் கன்சர்னாக இருக்கும். ஏன்னா யூ ஆர் பர்சனலி ஓப்பனிங் அப் யோர் செல்ஃப் டு ஹேக்கிங் அண்ட் ஸ்கேமிங். ஸோ வென் இந்த ஆப்ஸ் வந்து எப்பயாச்சும் உங்களுக்கு அந்த ஆக்சஸ் பத்தி கேட்டா நீங்க ரொம்ப தெளிவா அலோவ் வைல் யூசிங் தி ஆப் இல்லைனா டோன்ட் அலோவ்னு கொடுத்தா உங்களுக்கு சேஃபா இருக்கும். ஸோ அது தவிர நிறைய பேர் ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. ஸோ அங்க சாட் பாக்ஸ்லாம் இந்த ரொம்ப எல்டர்லி பீப்புள் வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து தேவில் ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ்லாம் போட்டு அங்கேயும் புல்லிங் நடக்கும். ஸோ அங்கேயும் கொஞ்சம் அவேரா இருக்கணும்.
5: வினிஷா சொன்ன மாதிரி எல்லா ஆப்க்கு அலவன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஆனால் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பீப்புள் ஆர் சிட்டிங் அட் தியர் ஹோம் அண்ட் தேர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் டு டூ ஆன்லைன் ஷாப்பிங். பட் ஆன்லைன் ஷாப்பிங் கூட ஒன்று பார்ட் ஆஃப் சைபர் புல்லிங் இருக்கா? அது எப்படின்னா, நான் இன்னைக்கு ஒன்று ஃப்ரெண்ட் கிட்ட கால் பேசுறேன், எனக்கு அது ட்ரெஸ் ஆர்டர் பண்ணும், நெக்ஸ்ட் டே அது ட்ரெஸ் தான் எனக்கு காட்டும் ஆன்லைன் ஷாப்பிங்ல. பிகாஸ் இட் இஸ் லைக் த கால் இஸ் இயரிங் அட் வேர்ட்ஸ் அண்ட் கெட்டிங் அட் திங்ஸ் டன். இட்ஸ் லைக் தட். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் கூட ஒரு பார்ட் ஆஃப் சைபர் புல்லிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்பணும், அங்க கஸ்டமர் கேர்லேருந்து மெசேஜ் வரும், அது கூட ஒரு பார்ட் ஆஃப் சைபர் புல்லிங். ஸோ பி அவேர் இன் டூயிங் ஆன்லைன் ஷாப்பிங்.
2: ஆமா ஜெய்னா, நீ சொன்ன மாதிரியும் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டு வந்து கால்ல பேசிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து இந்த பிளாக் ட்ரெஸ் வேணும், இதுக்கேத்த மாதிரி எனக்கு இந்த ஆர்னமெண்ட்ஸ் வேணும்னு பேசிட்டு இருந்தேன். கால் கட் பண்ணிட்ட உடனே நாம அந்த யூடியூப்ல பாக்குற ஆப்ஸ், அப்புறமா நிறைய ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் போய் பார்த்தா எனக்கு அதே ட்ரெஸ் காமிச்சுட்டு இருக்கு. சோ ஆமா, நானும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன்.
5: ஆமா முஸ்கான், சோ நெக்ஸ்ட் டைம் நீ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணா ப்ளீஸ் பி அவேர் அண்ட் டூ விண்டோ ஷாப்பிங் பெட்டர்.
0: இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சைபர் புல்லிங் எல்லாம் தேர்ட் பார்ட்டிக்கிட்டன்னு சொல்றாங்க. ஆனா மோஸ்டான சைபர் புல்லிங் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட இருந்தா வர்றதுதான் அதிகம். அந்த மாதிரிதான் என் ஸ்கூல்ல ரெண்டு பசங்க இருந்தாங்க. ஒரு பையனுக்கு இன்னொரு பையனே இன்னும் வேற ஃபேக் ஐடி மூலமா மெசேஜ் பண்ணி அவன் அதை உண்மைன்னு நம்பி பல நாள் வந்து அதனால ஃபீலிங்லாம் இருந்து அப்புறமா ஒரு நாள் அவனுக்கு வந்து அந்த உண்மை தெரிஞ்சு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இதை பார்க்க கேட்க வேடிக்கையா இருந்தாலும் ஆனாலும் அவனோட ஃபீலிங்னு பார்த்தோம்னா அது அவனோட மனநிலையை வந்து குலைச்சிருக்கு. இவங்க வந்து வேடிக்கையா விளையாட்டுக்கா பண்ற ஒரு விஷயம் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையே வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணும் போது அது ரொம்ப, அதுவும் ஒரு சைபர் புல்லிங் மாதிரிதான்.
1: நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே கவனிக்க கூடியதுதான். இப்போ நார்மலா நம்மளுடைய சின்ன சர்க்கிள்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். நம்ம கூட சிரிக்கிறதுக்கும் நம்மளை வச்சு சிரிக்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம் தான். இப்போ வந்து அந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பொண்ணையும் சரி ஒரு பையனையும் சரி எல்லாரும் கும்பலா வச்சு கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த புல்லி. அதை நம்ம பண்ணாலும் சரி நமக்கு பண்ணாலும் சரி அது தப்புதான், அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும். இந்த புல்லிங் அப்படிங்கிறது சோசியல் மீடியால மட்டும் இல்லைங்க, நேரடியாகவும் நிறைய விதத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியிலயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்லயும் சரி, இந்த சொசைட்டிலயும் சரி, ஒருத்தரோட இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி பேசுறது, நீ ஏன் அவனை மாதிரி இல்ல, நீ ஏன் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு கேட்டு, அவனை மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஏன் இருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த ஏஜ்லயே வளரும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா பிரியா?
6: எனக்கு பர்சனலாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா நான் என் கசின்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணி எடுத்தது பின்னாடி வந்து அவங்க பிகாம் மட்டும் வச்சுட்டு எதுவும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, அவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு வந்து கேள்விக்குறி அவங்க என் மேல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, சரி ஓகேரா நம்மளும் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணியே ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சது தான். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும்தான் முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா இன்னும் நிறைய நிறைய லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நம்பிக்கிறேன்.
3: பிரியா, நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு எக்ஸாமினேஷன்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்கினா இன்னொரு சப்ஜெக்ட்ல குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வீட்டில் அம்மா அப்பா என்ன கேட்பாங்க, அவளுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ மார்க் வந்துச்சு, உனக்கு மட்டும் ஏன் கம்மியா இருக்கு, இந்த சப்ஜெக்ட்ல பார்ப்பாங்க. ஆனா இன்னொரு சப்ஜெக்ட்ல இவங்க தான் டாப்பர்னு வந்தது விட்டுருவாங்க, அது ஏன் அப்படி பண்றாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த 10th ஸ்டாண்டர்ட் வரப்போ நெக்ஸ்ட் டெசிஷன் என்னதுன்னா எந்த குரூப் எடுக்க போறாங்கன்னு, பிரியா சொன்ன மாதிரி. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சயின்ஸ் எடுக்கிறாங்கன்னா எடுக்கட்டோங்க, எங்களுக்கு காமர்ஸ் பிடிச்சிருந்தா நாங்கள் காமர்ஸ்க்கு தாங்க போவோம், இல்லைனா ஆர்ட்ஸ்க்கு தாங்க போவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்டில் தான் படிக்க முடியும், இல்லைனா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபியூச்சரில். இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிச்சு ஐயோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா வந்து அப்புறம் எக்ஸாமினேஷன்லாம் ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் லைஃபே ஒரு மாதிரியா போகுங்க. அதெல்லாம் வேணானா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சப்ஜெக்டே நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கண்டினியூ பண்றதுக்கு திருப்பி 12th ஸ்டாண்டர்ட்னு ஒன்னு வரும், அதுலயும் கெரியர் சூஸ் பண்றதுக்கு எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் அதெல்லாமே இன்னொரு டென்ஷன்.
2: இப்போ பிரியாவும் வெனிஷா சொன்ன மாதிரி நான் இந்த ப்ராப்ளம் வந்து பர்சனலா நான் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா நான் இதுவே என்னை வச்சு மற்றவங்க அம்மா அப்பா வந்து என்னை வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்து அவ அவ்வளோ மார்க் எடுக்கிறா உன்னால ஏன் எடுக்க முடியல, அவ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போறா உன்னால ஏன் பண்ண முடியல, அவ எவ்வளோ சப்பியா இருக்கா நீ அப்படி ஏன் இல்ல நீ சாப்பிடு, அந்த மாதிரி வச்சு நிறைய கம்பேரிசன் எல்லாம் பண்ணுவாங்க. அதான் நான் பர்சனலா ஃபீல் பண்ணல, ஏன்னா எனக்கு என் கசின்க்கு அந்த மாதிரி நடந்தனால எனக்கு இந்த மாதிரி கம்பேரிசன் எல்லாம் பண்றது கொஞ்சம் என்ன சொல்றது என்னால ஏத்துக்க முடியும்.
1: நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். சோ என் வீட்டுல என் பேரண்ட்ஸே வந்து என்னை வந்து மத்த ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க, அதாவது என் கிளாஸ்மேட்ஸ் அவங்க பாரு 99 சென்டம்லாம் எடுக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் 94 93 90 எடுக்கிற, உன்னால ஏன் எடுக்க முடியல, நீங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தானே படிக்கிறீங்க, அவன் மட்டும் எப்படி எடுக்கிறா, நீ ஏன் எடுக்க முடியல, இந்த மாதிரி எனக்கு இது இதே இப்படி அவங்க சொல்லி சொல்லி எனக்கு இது வந்து ஒரு ப்ரெஷராகவே

0: இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நான் டீனேஜர்ஸ்ல கம்பாரிசன் பார்க்கும்போது இந்த ஸ்டடீஸ்ல நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சோ இது ஒரு கம்பாரிசன் அவுட்சைட் காமன் ஃபேக்டரா இல்லாம ஈவன் நம்ம கூட இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கூட கம்பேர் பண்ணாங்க. லைக் அவன் ரொம்ப டேலண்டா இருக்கா, அவள் இவ்வளவு நல்லா ஸ்கோர் பண்றான், ஏன் உன்னால முடியல? நானும் அதே ஸ்கூல்ல சேர்க்கிறேன், அதே ஃபீஸ் கட்டுறான், அதே டியூஷனுக்கு தான் உன்னே தான் வந்து இவ்வளவு கம்மியா எடுத்திருக்கேன், அவ்வளவு முடியுது, ஏன் ஒன்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம லைஃப் அவங்க டிசைட் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். சோ இதனாலவே நம்ம அந்த ஒரு அந்த கட்டத்துக்கு நம்ம தள்ள போறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: கிருத்திகா சொன்ன மாதிரி எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் அந்த பொண்ணுக்கு 450 வந்தது நீயே வாங்கல, இங்க 440 வந்திருக்குங்க, 440 வந்தது பார்க்க மாட்டாங்க, அந்த 60 மார்க்ஸ் போனதுதான் பாப்பாங்க. யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தானங்க பண்ண முடியும்.
2: நம்ம வினிஷா சொன்ன மாதிரி அந்த போர்டு எக்ஸாம் அப்பா கம்பேரிசன் வழக்க ஃபுல்லா நடந்துட்டுதான் இருக்கு. ஒவ்வொரு 7th 8th இந்த போர்டு எக்ஸாம்லாம் வரும்போது என்ன ஊருக்கே தெரியற மாதிரி கம்பேரிசன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க நான் போர்டு எக்ஸாம்ல எழுதி முடிக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்து 600 வாங்கினுச்சுங்க. வாங்கி அந்த பொண்ணு வாங்கினது பரவாயில்லங்க, ஏன் உனக்கு அந்த 13 குறைஞ்சது, உனக்கு ஏன் அது வரல அப்படின்னு வந்து ஒவ்வொரு வீட்லயும் வாங்கினது யாருமே பாக்கல. நம்ம வினேஷா சொன்ன மாதிரிதான், ஏன் அந்த 13 போச்சுதான் எல்லாரும் என்ன கேட்டாங்களே தவிர என்ன வாங்கின மார்க்கு யாருமே பாராட்டல. சொல்ல போனா முக்கியமா நம்ம பிரியா சொன்ன மாதிரி கசின்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. லக்கீலி எனக்கு அந்த மாதிரி என்னோட ஏஜ்ல கசின்ஸ் இல்ல. சரி அப்ப கம்பாரிசன் எல்லாம் இல்லைன்னு பார்த்தா எங்க அம்மாவோட கொலீக்ஸோட அவங்க அண்ணன் பொண்ணு, அவங்களோட சித்தப்பா பொண்ணு, அவங்க எல்லாம் 10th 12th முடிச்சிருக்காங்க, அவங்களோட மார்க் எல்லாம் என்ன அப்படின்னு எங்க அம்மா வாங்கி கம்பேர் பண்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு செம சிரிப்பா தாங்க வந்துச்சு.
3: உங்க எல்லாருக்கும் பேசறதுக்கு இந்த ஒரே ஒரு வாய்ப்புன்றதுனாலதான் கம்மியா பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. அதோட அர்த்தம் என்ன வேணா இருந்துட்டு போதுங்க. ஊர்க்குருவி ஏங்க பருந்தாகணும், ஊர்க்குருவி எல்லாமே பருந்தாயிடுச்சுன்னா ஊர்க்குருவி எல்லாமே போயிடாதா? அப்ப இல்லன்னு ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா. இப்போலாம் வெட்டு 1 துண்டு 2 முடிவெடுத்துடலாம். அந்த வயசுல நம்மளையும் தாண்டி இருமா உனக்கு இது தெரியாது, இத பத்தி நான் சொல்றேன் இரு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த என்னதான் இருந்தாலும் ஏத்துக்கவே முடியாது. அந்த வயசுல சாப்பிடுற ஐஸ்கிரீம்ல இருந்து படிக்கிற கோர்ஸ் வரைக்கும் இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முஸ்கான்?
4: சோ இப்போ சொல்ல வந்தா எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கரியர் சாய்ஸ்ல வந்து இந்த மாதிரி சொசைட்டி சொல்ற மாதிரி நீ வந்து இந்த இது எடுக்கணும் அந்த இது எடுக்கணும். நானும் வந்து ஜேர்னலிசம் எடுக்கும் போது எனக்கும் சில நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஜேர்னலிசம்லாம் ஏன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நம்ம ஏன் இது நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட், வெனிஷா சொன்ன மாதிரி நம்ம ஓன் இன்ட்ரெஸ்டாக நம்ம வந்து கரியர் சாய்ஸாக எடுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறமா வந்து அவங்க சொல்கிற மாதிரி அந்த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டி அவங்க சொல்ற மாதிரி நம்ம இருக்கணும். லைக் அவங்கள வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கேர்ள்ஸ் சாய்ஸ் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா, நீ ஏன் இவ்வளோ சாப்பிட்ற, நீ எக்ஸசைஸ் பண்ணு, நீ டயட் பண்ணு, அவள் அவ்வளோ ஒல்லியாக இருக்கா, நீ எப்படி இருக்க, அவள் அழகாக இருக்கா, நீ எப்படி இருக்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இந்த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க எடுக்கிற டிசிஷனாக இருக்குது. அப்புறமா இந்த இது வந்து பையன் செய்கிற வேலை, இது பொண்ணு செய்கிற வேலை. ஏன் ஒரு பொண்ணு வந்து டயர் சேஞ்ச் பண்ண முடியாதா காரோட டயர், அது மட்டும் பார்க்கும் போது ரோட்ல இருக்கவங்க அப்படி பார்ப்பாங்க. இதுவே ஒரு பாய் பண்ணா அவங்க அப்படி ஓகே டயர் தானே சேஞ்ச் பண்றாங்க அப்படி பார்த்து போயிடுவாங்க. இதுவே ஒரு பொண்ணு வந்து ரோட்ல டீல் ஸ்டால் போட்டா என்ன, ஏன்னா அதுவே பாய் போட்டா நார்மல், அது நார்மல். ஏன்னா கேர்ள் போடும் போது ஏன் அது நார்மல் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசிஷன் வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க, அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க இது வந்து கேர்ள்ஸ்க்கு இது பாய்ஸ்க்கு. ஏன்னா இன்னும் இது வரைக்கும் அது இன்னும் நார்மலாக இல்லை.
5: இப்போ டிசிஷன் மேக்கிங் இஸ் த மேஜர் ஃபேக்டர் நம்ம டீனேஜர்ஸ் லாக் பண்ணுறாங்க. அது எப்படின்னா டீனேஜர்ஸ் இப்போ காலேஜ் அட்மிஷன் கூட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் பிகாம் பண்ணால் நான் கூட அங்கே தான் போவேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அது பார்க்காம விட ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தான் லைஃப் அப்படிதான் இப்போ ஸ்டேட்மெண்ட் வருது வெளியே. அதுல லாக் ஆஃப் டிசிஷன் ரொம்ப டிசிஷன் அங்கதான் லாக் பண்றாங்க. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம எந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல 4-5 பேர் சொன்னாங்க நீ கூட வா பிபிஏ பண்ணலாம், பிபிஏ பண்ணா சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு பிபிஏ ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாது, நான் எப்படி பிபிஏ பண்றேன். பட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நீ வா நம்ம என்ஜாய் பண்ணலாம், காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் இஸ் ஓகே, குட் பாயிண்ட். ஆனா ஸ்டடிஸ் தான் இம்பார்ட்டன்ட், கரியர் தான் செட் பண்ண அதுதான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டுடேஸ் வேர்ல்ட்ல கேர்ள்ஸ்க்கு இப்போதான் ரைட்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ கேர்ள்ஸ் படிக்கலன்னா நோ ஒன் வில் கிவ் யூ ரெஸ்பெக்ட். அதுதான் டிசிஷன் மேக்கிங் தான் மேஜர் ஃபேக்டர் லைஃப்ல, அது பார்த்து யூஸ் பண்ணுங்க.
0: நம்ம மிஸ்கான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட கரியர் டிசிஷன்ல வந்து அடுத்தவங்க வந்து நிறைய வந்து அவங்க வந்து மூக்கு நினைக்கிறது வந்து நிறைய உண்டு. அந்த மாதிரிதான் நான் டென்த்து முடிச்சுட்டு இந்த லெவன்த் டுவெல்த்தில் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நானும் எங்கள் அப்பாவும் பேசி காமர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம். எங்கள் அம்மாவோட மேனேஜர் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு நல்லா படிப்பால டாக்டர் படிக்க வைங்க. எனக்கும் பயாலஜிக்கும் ஆகாது, நான் எப்படி டாக்டர் படிப்பேன்? நம்மளை பத்தி சுத்தமா தெரியாத ஒருத்தர் நமக்காக ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது நம்ம கேரியர் அதை ஃபாலோ பண்ண என் கேரியர் எப்படி போறது?
1: கரெக்டா சொன்னீங்க நிகிதா. அதாவது இது இந்த வாழ்க்கை நம்மளது தானங்க, ஒன் லைஃப் யோர் லைஃப். 50% ஆஃப் யுவர் வாழ்க்கையை நீங்க உங்களோட பேரண்ட்ஸோ ஃபேமிலியோ வச்சு டிசைட் பண்ணி இன்னொரு 50% ஃப்ரெண்ட்ஸை வச்சு டிசைட் பண்ணா மீதி நீங்க என்னங்க டிசைட் பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கை நீங்க தானங்க டெசிஷன் எடுக்கணும், அதனால தானங்க அது உங்களோட வாழ்க்கை. அதாவது உங்களுக்கு ஒரு டெசிஷன் எப்படி எடுக்கணும் என்ன எடுக்கணும்னு தெரியலனா அட்வைஸ் எடுக்கிறது தப்பு இல்லை. ஒருத்தரை கேட்டு ஓ இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமோ நிறைய சாய்ஸஸ் டிசைட் பண்ணி அதை எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த சாய்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு தான் இருக்கணும், நீங்கள் தான் அந்த சாய்ஸை எடுக்கணும். வேற யாரும் அந்த சாய்ஸ் எடுத்தா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடையாதுங்க.
3: ஸோ வினிஷா சொன்ன மாதிரி தான் எல்லாமே, இட்ஸ் கரெக்ட். ஏன்னா இந்த லைஃப் இது வந்து உங்களோடது, நீங்க வந்து அதுல வந்து உங்களோட டிசிஷன் தான் மெயின் ஃபோர்ஸா இருக்கணும். மற்றவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அதனால உங்க டிசிஷன் என்னைக்குமே வந்து மாற்றக்கூடாது. உங்களோட டிசிஷன்ல நீங்க ஸ்ட்ராங் அண்ட் பர்ஃபெக்டா அதுக்குள்ள நீங்க வந்து பிடிச்சி நிக்கணும். யார் என்ன சொன்னாலும் அவன் சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்க டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா நின்னா நீங்க எங்கேயோ போவீங்க அப்படின்னு நான் சொல்றேன்.
6: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அந்த டீனேஜ் வயசுலதான் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கறதே ஆரம்பிக்கும். நமக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்ற கேள்வியில இருந்து என்ன படிச்சா எந்த மாதிரி ஆகலாம் அப்படின்ற கேள்வி, என்னதான் சுத்தி இருக்க அவங்க நம்மளை பத்தி ஒரு ஜட்ஜ் பண்ணி அவங்க ஒரு டெசிஷனை கொடுத்தாலும் அதுல இருந்து ஒரு அட்வைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல, இதை நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணா எப்படியான ரிசல்ட் நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை தவிர்க்கிறதுக்கு வேணா பெரியவங்க எல்லாம் அந்த ஏஜ் கடந்து தானே வந்திருப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்வாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய டெசிஷன்ல கரெக்டா நிக்கணும். இந்த ஒரு டயலாக் எல்லாம் சொல்லுவாங்களே, உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அடம் பிடிச்சாதான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. இவ்வளவு குழப்பத்திலயும் கேள்விக்கும் நடுவுல நம்ம மட்டும்தான் இந்த ஜேர்னில இருக்கோமோ அப்படின்ற கேள்வி அந்த டீனேஜ்ல வரும். இல்ல நானும் கூட இருக்கேன், இதெல்லாம் வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்றதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வேணும்ல, அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி ஃபேமிலியா இருந்தாலும் சரி. அதனுடைய பொறுப்பு அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க ஜீனா, உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க?
5: இந்த ஃபேமிலி சப்போர்ட்ஸ் மீ ஆல் தி டைம். ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி லைஃப். அது நான் கேள்விப்பட்டிக்க, அது ரியல் லைஃப்ல கூட ஆகுது. ஃபேமிலி சப்போர்ட் எப்படின்னா லைக் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஃபேமிலி இஸ் சப்போர்ட்டிங் அஸ் அ லாட். நீ படிப்பு லைக் ஸ்டடீஸ் ஆல்சோ ஈவன் இன் காலேஜ் அட்மிஷன் மை ஃபேமிலி சப்போர்ட்டட் மீ அ லாட். ஐ எம் த ஃபர்ஸ்ட் சைல்ட் ஹூ இஸ் டேக்கிங் ஜேர்னலிசம். தட் வாஸ் அ வெரி பிக் டாஸ்க் ஃபார் மீ அண்ட் மை பேரண்ட்ஸ் ரேஸ் இட். ஃபேமிலி சப்போர்ட்டட் மீ, தே ஃபெல்ட் ப்ரவுட் ஆன் மீ வென் ஐ செட் லைக் ஐ வில் டேக் ஜேர்னலிசம். பிகாஸ் மை கசன்ஸ் அண்ட் ஆல் தேர் லைக் நீ சிஏ படி, பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி டூயிங் சிஏ, யூ ஆல்சோ கண்டினியூ அண்ட் ஜாயின் வித் மீ. அண்ட் ஒன் மோர் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் செட் மீ யூ கம் டூ பிபிஏ, பட் ஐ செட் தட் பிபிஏ சிஏ எவ்ரி ஒன் இஸ் டூயிங், லெட் மீ டூ ஜேர்னலிசம். ஸோ இன் தட் கேஸ் லைக் இந்த ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணு.
4: ஆமா, ஜெய்னா சொன்ன மாதிரியே என் பேரண்ட்ஸ் வந்து என்னையும் அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணாங்க நான் ஜேர்னலிசம் எடுக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா என்னன்னா நான் வந்து டென்த்து முடிச்சு லெவன்த்துக்கு போகும்போது நான் சொன்னேன் நான் பயாலஜி எடுப்பேன்னு, நான் பயாலஜி இல்லைன்னா காமர்ஸ் எடுப்பேன்னு வீட்டிலன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் உன் டிசிஷன், நீ எது வேணாலும் எடு, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி, நான் காமர்ஸ் எடுத்தேன். டுவெல்த்து முடிச்சு நான் என்ன சொன்னா, டுவெல்த்துலாம் இருக்கும் போது அந்த கிரேஸ்ல நான் என்ன சொன்னேன்னா, சரி நான் சிஏ பண்றேன்ட்டு. அதுக்கும் எங்க வீட்டில் ஓகே சொன்னாங்க. ஏன்னா சரி சிஏலாம் அவ்வளோ படிக்க முடியாது சொல்லிட்டு. சரி, நான் ஜேர்னலிசம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்ததா, அப்போ போய் நான் சொன்னேன் வீட்டில் நான் ஜேர்னலிசம் பண்றேன்ட்டு. எல்லாம் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி ஃபுல், எங்கள் பாட்டி எல்லாம் என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இதுவே எனக்காச்சும் எக்ஸாமில் கம்மி மார்க் வந்தால் இந்த மாதிரி நான் வேணாலும் சைடாக இருப்பேன்னா எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல இன்னும் எவ்வளவோ எக்ஸாம் இருக்கே, அதில் நீ இன்னும் நிறைய ஸ்கோர் பண்ணு, இந்த டைம் ஆனது ஓகே ஃபைன், அந்த மாதிரி சொல்லி சப்போர்ட் பண்ணுறவங்க என் பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்காங்க.
5: முஸ்கான் சொல்ல மாதிரி தான், ஃபேமிலி சப்போர்ட் இஸ் ஃபைன், பட் இன் ரியல் லைஃப் போத் ஃபாதர் அண்ட் மதர் சப்போர்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இஃப் தே ஆர் நாட் தேர், ஃபேமிலி இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ ஃபாதர் அண்ட் மதர், ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் தெம் அண்ட் ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஃப்ரம் தெம்.
7: ஜைனா அண்ட் முஸ்கான் ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி தான், என் லைஃப்ல வந்து எனக்கு எப்பயுமே சப்போர்ட் சிஸ்டமா இருந்தது என்னோட அப்பா தான். ஏன்னா என் அப்பா என் அப்பாவுக்கு வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, ஆனா நான் வந்து காமர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே யோசிக்காம ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் நான் மீடியா ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னேன். என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் லைக் யோசிச்சாலும் அதுக்கப்புறம் உனக்கு பண்ணுன்னு தோணுச்சுன்னா நீ பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் வந்து ஓகே நம்ம வந்து மீடியா ஃபீல்டுக்குள்ள போயிட்டோம்னா நம்மளால அதுக்கப்புறம் ஃபைனான்சியலா ஸ்டேபிளா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு எனக்குள்ள. அதனாலதான் நான் பிகாம் எடுக்கிறேன்னு சொன்னேன். பிகாம் நான் எடுக்கிறேன்னு சொல்லும் போதும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோட லைஃப்ல என் பேரண்ட்ஸ் வந்து செம்ம சப்போர்ட்டிவா, நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா என்னைக்குமே ஒப்போஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. அது வந்து இட் ஹஸ் பீன் மை பேக் போன் சப்போர்ட்டா இருந்து நான் இப்போ இங்க இருக்கேனா அதுக்கு காரணமே அதான்.
0: என்னோட வாழ்க்கையிலன்னு பார்த்தா பிரியா சொன்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டமாலாம் இல்ல, தே பிலீவ் மீ. லைக் என்ன மார்க் ஷீட் பத்தி கவலைப்பட மாட்டாங்க, எப்ப எனக்கு எக்ஸாம் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, என்ன பத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாவே தெரில. நான் நிறைய பசங்க வந்து வீட்டில் போய் இதை காட்டணும், எங்கள் அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னே தெரில அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே இல்லை. ஏன்னா நானா போய் சொன்னாலும் அவங்க காதில் வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ தே வில் பிலீவ் மீ, அவ்வளோதான் பாஸ் ஆகிடுவா அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் சப்போர்ட் வந்து அவங்க இந்த மாதிரி பிலீவ் பண்றதோட சரி, எனக்காக கை பிடிச்சி தூக்கி விடுறது அந்த மாதிரி சப்போர்ட் வந்து நான் ஏங்கிருக்கேன். பட் ஆனா அவங்க வந்து செய்யல. ஆனா அந்த மாதிரி சப்போர்ட் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒருத்தர வச்சாங்க, அப்ப வந்து என்ன வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல் பண்ண சொன்னாங்க. நான் வந்து மோட்டர் வந்து மாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ப வந்து எங்க அப்பா வந்து என்ன சப்போர்ட் பண்ணல, அதுக்கு போல எலக்ட்ரீஷியனோட சேர்ந்து சிரிச்சிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலி சொல்ல போனோம். அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த ஒர்க்கிங் மாடலே டிராப் பண்ணிட்டேன், நான் எக்ஸிபிஷனுக்கே வரலன்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கும். அந்த மேம்கிட்ட வந்து நான் ரொம்ப சொன்னேன் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிடுவேன்னு. ஆனால் அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து நான் அதை பண்ணவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நான் அந்த எக்ஸிபிஷனே ட்ராப் பண்ணிட்டேன். ஒருவேளை அந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருந்தா மேபி அந்த எக்ஸிபிஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேனோ அப்படின்னு எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும்.
8: நம்ம பிரியா அண்ட் ஜெய்னா சொன்ன மாதிரி தாங்க, என்னதான் ஃபேமிலி சப்போர்ட்டையும் தாண்டி அம்மா அப்பா அவங்க சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் நான் 12th அப்புறம் வந்து நான் சோஷியாலஜி அதாவது சமூகவியல் படிக்க போறேங்கிறப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சாங்க, இதுல என்ன உனக்கு பெருசா கெரியர் இருக்கு, இதுல ஃபினான்ஷியலா நீ வந்து உன்னே நீ ஸ்டேபிள் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து கேட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஓகே நம்ம பொண்ணுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட், அவ இதே பண்ணட்டும். ஸோ இதுல வந்து ஆப்வியஸா எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்க, இதெல்லாம் வேண்டாம் செட் ஆகாது, பிகாம் இல்ல பிபிஏ அந்த மாதிரி ஜென்ரல் கோர்சஸ் எடுக்கட்டும். என்னதான் அப்படி அவங்க எல்லாரும் சொன்னாலும் தே பிலீவ்ட் இன் மீ, ஓகே நம்ம பொண்ணு இதுலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு அவங்களால பண்ண முடியும் அதனால அவங்க அதே பண்ணட்டும். ஸோ மத்தவங்க ஒப்பீனியன்லாம் தள்ளி வச்சுட்டு என் மேல நம்பிக்கை வச்சு அவங்க வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாவே இருந்தாங்க.
9: ஸோ என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதாவது ஒரு 12th முடிச்சு நான் அப்போ தான் காலேஜ் சேர்ந்திருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு சுச்சுவேஷனாக நான் ரொம்ப டவுனாக இருந்தேன், என் ஃபேமிலி வந்து என்னை புல் பண்ணி உன்னால் முடியும் நீ பண்ணுவ கமான் அப்படின்னு சொல்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இது ஆசைப்படுறேன் இல்லை லைக் நான் இதுவாக ஆகணும் அப்படி இருக்கும் போது எனக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க. ஓகே நீ பண்ணுவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்து என்ன மேல வச்சு என்ன அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. சோ அதனாலயே என்னால நிறைய திங்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்.
1: எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ நீங்க காலங்காத்தால ஏஞ்சன உடனே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் யாருங்க பாப்பீங்க, உங்க அம்மா இல்லனா உங்க அப்பா தான். சோ அவங்க கூட ஒரு நல்ல பாண்ட் வச்சுக்கிறது தாங்க the foundation and base and ultimate destination of life. ஏன்னா அவங்க கூட ஒரு நல்ல பாண்ட் வச்சிருந்தா எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகள் ஈஸியா சால்வ் ஆயிடும். ஏன்னா அவங்களும் அவங்களோட வாழ்க்கைய அதை முடிச்சுதானங்க அந்த ஏஜ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கும். ஸோ அவங்க கூட ஒரு நல்ல பாண்ட் இருந்தாவே எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில பிரச்சனைகளே இருக்காது. ஸோ ஒருவேளை அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நல்ல பாண்ட் இல்லைன்னா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னைக்கே போய் பேசுங்க அவங்க கூட. குட் மார்னிங் அம்மா, குட் மார்னிங் அப்பா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, அப்படி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் ஸ்டார்ட் பண்ணாலே, ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாலே அந்த பாண்டிங், அந்த பில்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தி ரிலேஷன்ஷிப் அதுவே தானாவே க்ரோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தா நீங்க யாருக்கு சொல்லலான்னு யோசிக்க ஒரு சான்ஸ் இருக்கு. இமீடியட்டா உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னா அவங்களே உங்களுக்கு தானாவே ஒரு சொல்யூஷன் தருவாங்க. ஏன்னா இது நிறைய வாட்டி என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் போய் கம்முன்னு உட்காருவேன், அதுக்கு உடனே எங்க அம்மா வந்து என்ன கேட்பாங்க, என்னாச்சு, என்ன விஷயம், ஏன் அப்படி இருக்க. அவங்களுக்கு அது எப்படி தெரியும்னே நம்மளுக்கு தெரியாதுங்க. அப்படி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஐயோ ஏதோ தப்பா இருக்கு, என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லி அவங்களே வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் எங்க அம்மா அப்பா தான் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு நல்ல பாண்ட் ஃபார்ம் பண்றது தாங்க நான் திருப்பி திருப்பி சொல்ல கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சொசைட்டி உங்களை ஜஸ்ட் ஒரு டீனேஜர் தானே அண்ட் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு டீனேஜர்னு. இந்த டீனேஜர் தான் அங்க நீங்க மேக் ஆர் பிரேக் ஆவீங்க. அதனால நீங்க செல்ஃப் க்ரோத் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களையே ஒரு ப்ரையாரிட்டியா வச்சுட்டு நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப்.
3: எல்லாருமே ரொம்ப அழகா சொன்னீங்க, ஃபேமிலி அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு. அந்த டீனேஜ்லயும் சரி, வளர வளரையும் சரி, அது இருந்துட்டே தான் இருக்கணும். ஒரு சிலர் வந்து அந்த டீனேஜ்ல ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது இல்லைன்னு ஃபீல் பண்ண காரணம் என்னவா தெரியுமா இருக்கும். இப்போ நான்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஆன்சர் ஷீட் எடுத்துட்டு போய் எங்க அப்பா கிட்ட காமிப்பேன், டிக் போட்டிருக்கிறதுலாம் விட்டுடுவாரு. அதுல காக்கா பறக்கும் பாத்தீங்களா, அதுதான் கேட்பாரு, ஏன் இது என்ன தப்பு அப்படின்ட்டு. நான் அந்த நேரத்துல யோ என்ன இது, கரெக்டா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தப்பா இருக்கிறத கேக்குறாளேன்னு கோவப்பட்டு இருந்தேன்னா அவர் என்ன விஷயம் சொல்ல வராருன்றதே புரிஞ்சுக்காம இருந்திருப்பேன். எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, தப்பா இருக்கா, சரி அது இருக்கட்டும், அது வந்து நீ பண்ண தப்பா, அதை நீ சரி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு ஆன்சர் ஷீட் வந்ததுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்துட்டு அது என்ன தப்பா இருக்கு அப்படின்றத பாரு, அப்போதான் நீ என்ன தப்பு பண்ணிருக்க அப்படின்னு தெரியும், அடுத்த தடவை நீ அதை செய்யாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சரி அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இன்னமும் அதே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க தப்பு பண்ணலாம், ஆனா அதே தப்ப திரும்ப பண்ணாதீங்க. என்னுடைய கடைசி கேள்வி என்னன்னா, இது எல்லாருமே பதில் சொல்லுந்தான், இவ்வளவு அழகா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த வயசுல நீங்களும் கோவப்பட்டிருப்பீங்க, நீங்களும் டென்ஷன் ஆயிருந்திருப்பீங்க, நீங்களும் சோகமா இருந்திருப்பீங்க, அதெல்லாத்தையும் கடந்து வர நீங்க யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன?
1: நீங்க சொன்ன மாதிரி நான் நிறைய வந்து கோவப்படுவேன். சின்ன விஷயத்துக்குலாம் எனக்கு டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கோவம் வர டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, டீனேஜ்ல ஆக்சுவலி என்ன பண்றோம்னு தெரியாத ஒரு காரணத்தினால நான் கத்திடுவேன். கத்திட்டு கோவத்தை எப்படி வழிபடுத்தணும் அப்படின்றது தெரியாததுனால தானாவே கண்ணில இருந்து தப்பு தப்புன்னு தண்ணி வந்துடும். ஸோ அழ ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நானே நார்மல் ஆயிடுவேன்.
10: எனக்கு டென்ஷன் வர்றப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ற வேலை என்னதுன்னா, ஒரு ரூம்குள்ள போயிட்டு அந்த கதவை சாத்திட்டு நான் எனக்கு நானே அழுதுட்டே இருப்பேன். ஆனா இத்தனை வருஷக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச என்ன விஷயம் எதுனா, சோகத்துல கோவத்துல எதுவுமே பண்ணக்கூடாது, ஏன்னா அது அப்புறமா ஒரு ரிக்ரெட்டா மாறப்போகுது.
8: நான் வந்து எனக்கு கோவம் வரப்போ இல்ல ஏதாச்சும் ஒரு ஆர்குமெண்ட்ல இருக்கிறப்போ நான் வந்து சைலண்டா அப்படியே மாறிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து கத்தி அது இன்னும் பெருசாக்கி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றத விட சைலண்டா நம்ம என்னதான் நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிட்டு சைலண்டா நான் போயிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு ரூம்குள்ள போயிட்டு எனக்கு பிடிச்ச மியூசிக்கை நல்லா சத்தமா போட்டு கேட்பேன்.
2: நான் எனக்கு டென்ஷனா இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா எதையும் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க கோவத்தை தள்ளி போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுதான் சொல்லுவேன். ஒரு விஷயத்துக்காக நம்ம இப்ப இந்த டீனேஜ் பருவத்துல ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் கோவப்பட போறோம். அதை தள்ளி போட்டு பார்த்தா ஒண்ணு அதுவே சால்வ் ஆயிடும். அதையும் தாண்டி சால்வ் ஆகாததுன்னு வந்து நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும் அது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு. மோஸ்டா உங்களுக்கு கோவப்படுறதுக்கான வாய்ப்பே இருக்காது.
5: நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கோவம் வர அப்புறமா நான் கிச்சனுக்கு போய் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றேன், டார்க் சாக்லேட் சாப்பிட்றேன். தட் இஸ் த வே டு ரெடியூஸ் மை ஆங்கர். ஆக்சுவலி டார்க் சாக்லேட்ஸ் நான் ரொம்ப சாப்பிட்றேன், அப்புறம் அம்மா கத்துவாங்க, அப்ப கூட நான் தீப்பியும் சாப்பிடுவேன். அது டார்க் சாக்லேட் ஸ்வீட்ஸ் ஸ்டாக்கா இருக்கும் கிச்சன்ல. ஸோ அதுதான், தட் இஸ் அ வே டு சால்வ் த ஆங்கர்.
4: எனக்கு கோவம் வரும்போது என்ன ரியாக்ட் பண்ணோன்னு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா ஹெட்ஃபோன்ஸ் எடுத்தேனா லைட் மியூசிக் கேட்டு கொஞ்சம் காம் ஆயிடுவேன். காம் ஆயிட்ட பிறகு நான் யோசிப்பேன், நான் பண்ண இதுவுக்கு அவங்க திட்டினது கரெக்டா இல்லையான்னு. நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அதனால்தான் மேபி திட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நான் யோசிப்பேன், ஏன் நான் பண்ண தப்பு, நான் தப்பே

0: நானா போய் காமா மைண்ட்ல போய் ஃபேமிலி கிட்ட எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்வேன், நான் தப்பே பண்ணலையே, நீங்க ஏன் கத்துனீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா சில டைம்ஸ் வந்து யார்கிட்டயோ ஷேர் பண்ணாமல், இல்லைனா என் ஆங்கர் வந்து நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன்னா, போய் சாமி ரூமில் போய் உக்காஞ்சிருவேன். நான் போய் ஒன்று ஒன்றா சாமிக்கிட்ட போய் சொல்வேன், இப்படி இருக்குது, இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு பிறகு என்ன பண்ணுறது. அந்த மாதிரி திருப்பி அந்த சாமி ரூம் விட்டு வெளியில் வரும்போது காமாக அந்த ஆங்கரு அந்த டென்ஷன்லாம் போன மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் நான் பண்ணுவேன் எனக்கு கோவம் வரும்போது.
1: ஸோ நம்ம பிரியா சொன்ன மாதிரி தான், நானும் கோவப்படுறா அதிகமாக கத்துவேன், சண்டை போடுவேன், அப்படியே டக்குன்னு கண்ணிலேருந்து தனியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா அப்பா முன்னாடி என்ன பேசுனாலே தெரியாமல் டக்குன்னு கத்திடுவேன். அது கத்துதை வந்து பொறுமையாக யோசிச்சு நம்ம பண்ணது தப்போ, ஆமாம் இல்லை, அதனால தான் நம்ம வந்து நம்மளை திட்டுறாங்களோ அப்படின்னு இருக்கோம். அதுக்கத்து பொறுமையாக அம்மா அப்பாவில் போயிட்டு சாரிம்மா சாரிப்பா நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், என்னோடய மிஸ்டேக்ஸ் என்ன இப்போ சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணேன், ரொம்ப ஆங்கிரி, ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அம்மா அப்பா கிட்டே, ஒரு பேப்பர் எடுத்துட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சோ டேட் வைஸ்ல இருந்து ஒன்னு ஒன்னா எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுட்டு அது ஒரு நாள்ல வந்து என்ன பண்ணுவேன்னா, லைக் ஒரு 1 week இல்ல 2 weeks வந்து போயிட்டு கத்துது, அதை திருப்பி எடுக்கும் போது சே இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம போய் வந்து சண்டை போட்டோமோ, இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து கோவப்பட்டோமோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சின்னத்துல வந்து சிரிப்பு வந்துடும். அது பார்த்தோன்னே வந்து ஓ இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து ஃபேமிலி கிட்ட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயம் எல்லாம் பேப்பர் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஏன்னா பேப்பருங்கிறது வந்து நீங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அது திருப்பி வந்து பேக் வந்து கொடுக்காது. சோ அது வந்து நீங்க என்ன எழுதினாலும் அது வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி அதை தனியா வச்சுக்கும்.
2: எல்லாருமே ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஏதாச்சும் கோபமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரி போய் தூங்கிடுவாங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான், என்னதான் டயர்டா இருந்தாலும் தூக்கமே வராது. ஆனா கண்ணுல இருந்து ஒரு 2 சொட்டு கண்ணீர் வந்துட்டா போதும், எங்க இருந்துதான் அந்த தூக்கம் வரும் அப்படின்னே தெரியாது. தூங்கி எந்திரிச்சுட்டு வந்து அம்மா கிட்டயோ சரி அப்பா கிட்டயோ சரி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே நினைப்பாங்க என்ன இவ மறந்துட்டாலோ அப்படின்னு நினைச்சு, அதனால அவங்களும் அப்படியே விட்டுடுவாங்க, அது அப்படியே சரியாயிடும். இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. என்னதான் இந்த டீனேஜ் பத்தி நம்ம இவ்வளோ பேசினாலும் அந்த ஒரு காலம்தான், நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. கையில இருக்க விரல் எப்படி அஞ்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ, மனுஷங்களும் அப்படிதான் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. கையில இருக்க ஒரு விரல் இல்லைனாலும் அந்த கை தன்னுடைய வேலையை முழுசா செய்யாதுல, அந்த மாதிரி தான் இங்க யாருமே யூஸ்லெஸ் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு, எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவங்க தான். அதனால இத கேட்டுட்டு இருக்க டீனேஜும் சரி அவங்களுடைய பெற்றோர்களும் சரி இந்த இளமை பருவத்தை அழகான அனுபவமா மாத்துங்க. தாகம் வர வரைக்கும் தண்ணி அருமை தெரியாது, வெயில் வர வரைக்கும் மரத்துடைய அருமை தெரியாதுன்னு சொல்லிட்டு காலம் முடிஞ்ச அப்புறம் வருத்தப்பட வேணாம். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் பேசினாலும் தீராத பிரச்சனை எதுவும் இங்க கிடையாது. இந்த குழு விவாதம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுல கலந்துகிட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அஜயஹர்னி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடறானடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கொட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் இரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots, and people are today inge irukkirathu tamil culture tamila pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adala padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட் தேர்.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

கதை கதை கதை, எங்க பார்த்தாலும் கதை. நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் கதை இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் கதை இருக்கு. ஆனா சில கதைகள் தான் நன்னறிகளோட இருக்கு. அப்படிப்பட்ட நன்னறி கதைகளை தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம். வாங்களேன், நாம கதை கேட்க போலாம். குழந்தைகளே, இப்ப நான் உங்களுக்கு முல்லா நசுருதீனோட ஒரு கதையை சொல்ல போறேன். இந்த முல்லா கதையோட பேரு படகு பயணமும் புலவரும். சரி, இப்ப நாம கதைக்குள்ள போலாமா? முல்லா ஒரு ஊர்ல வசிச்சுட்டு வந்தாரு. அந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு ஒரு சொந்த விஷயமா போக நினைச்சாரு. அப்படி போகும்போது சில சமயம் அவர் படகுலயும் போவாரு. படகுக்காரன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல முல்லாவே அந்த படகை ஓட்டிட்டு போவாரு. முல்லாக்கு அருமையா படகோட்ட தெரியும். ஒரு நாள் முல்லா தன் வேலை விஷயமா பக்கத்தூருக்கு போகும்போது ஆத்தங்கரைக்கு வந்தாரு. அங்க படகோட்டி இருந்ததால அவனுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு படகுல ஏறி உக்காந்தாரு. அப்போ கரையில கொஞ்ச தூரத்துல புலவர் ஒருத்தர் படகு நிறுத்துங்க, படகு நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டே வந்தாரு. முல்லாவும் படகு நிறுத்த சொன்னாரு. புலவர் கிட்ட வந்த பிறகுதான் முல்லா கவனிச்சாரு, அந்த புலவர் நகரத்திலேயே பெரிய பேர் பெற்றவர். ஆனா தலகணம் ரொம்ப ஜாஸ்தி. எந்த அளவுக்கு அந்த புலவர் அறிவாளியா இருந்தாரோ அந்த அளவுக்கு அவருக்கு தலகணம் இருந்தது. அந்த புலவருக்கு தான் தான் உலகத்துல ரொம்ப படிச்சவன், தனக்கு கீழே இருக்கவெல்லாம் படிக்காதவன் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்தது. முல்லா அன்போட புலவரை அந்த படகுல ஏத்திக்கிட்டாரு. புலவர் சும்மா இருந்திருக்கலாம்ல? சும்மா உட்காராம தன்னை பத்தியும் தான் புலமை பத்தியும் பெருமையா முல்லா கிட்ட பேசிட்டாரு. புலவர் சும்மா உட்கார்ந்தாரா? இல்ல, அவர் தன்னை பத்தியும் தன்னோட புலமைய பத்தியும் பயங்கரமா முல்லா கிட்ட பெருமை பேச ஆரம்பிச்சாரு. புலவர் என்ன சொன்னார்னா, முல்லா நீ இலக்கிய நூல் எல்லாம் படிச்சிருக்கிறியா

கேட்டாரு. முல்லாவும் ரொம்ப பொறுமையா, இல்லையா எனக்கு வேலை ஜாஸ்தி, டைமே கிடைக்க மாட்டேங்குது, டைம் கிடைச்சா நான் படிக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு அந்த புலவரும் நக்கலா, நீ வாழ்க்கையில கால் பகுதியை வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னாரு. முல்லாவும் அமைதியா இருந்தாரு. சும்மா உள்ள புலவர் அடுத்த கேள்வி கேட்டாரு, நீ இலக்கியம் தான் படிக்கல, அட்லீஸ்ட் நீதி நூலையாவது படிச்சிருக்கியா முல்லா அப்படின்னு கேட்டாரு. முல்லா இதுக்கும் ஹம்புலா, இல்லையா எனக்கு அதுக்கும் டைம் இல்ல, டைம் கிடைச்சா நான் படிச்சிருக்க மாட்டேனா அப்படின்னாரு. அதுக்கு புலவர் சொன்னாரு, உன் வாழ்க்கையில பாதிய வேஸ்ட் பண்ணிட்ட நீ, போ அப்படின்னாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது படகு அங்கிருந்த ஒரு சின்ன பாறையில இடிச்சு ஓட்டையாடுச்சு. அந்த ஓட்டை வழியா படகுக்குள்ள நீர் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. இப்ப முல்லா புலவரை பார்த்து கேட்டாரு, ஐயா உங்களுக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு. எல்லாம் கத்துக்கிட்ட புலவர் ஸ்விம்மிங்க மட்டும் கத்துக்கல. உடனே முல்லா சொன்னாரு, ஐயா நான் இலக்கியத்தையும் நீதியும் படிக்கல, அதனால பாதிய நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, சரி ஒத்துக்கறேன், ஆனா நீங்க நீச்சல் கத்துக்காததுனால உங்க லைஃபே வேஸ்ட் பண்ண போனீங்க அப்படின்னு சொல்லி முல்லா அந்த ஆத்துல குதிச்சிட்டாரு. புலவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. காப்பாத்து முல்லா காப்பாத்துன்னு கத்த ஆரம்பிச்சாரு. உடனே முல்லா சொன்னாரு, யார் என்ன கத்துக்கிட்டாலும் தேவையான விஷயத்த அதிகமா கத்துக்கணும், கத்துக்காட்டி இப்படிதான் அப்படின்னு சொல்லி புலவரையும் கூட்டிட்டு கரைக்கு வந்து சேர்ந்தாரு. குழந்தைகளா, நீங்களும் இந்த மாதிரிதான் எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயம் கத்துக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அதே சமயத்துல எது நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அத முதல்ல கத்துக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற ஒரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன நேர்களே, கதையெல்லாம் ஜாலியா கேட்டீங்களா? உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். சரி, வேற ஒரு நாள் வேற ஒரு கதையோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு வீட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட்ஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.

0: ஏய், அந்த ரேனோ இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்டா ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்குதான் இந்த பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091 இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள் இந்த

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.